0: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சகோதரன் ஆர். ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 5.
1: To the Sound Doctrine Telecast.
2: ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: Through this series of talks, we are bringing you corrective teaching, not only for devotional disciplines, but also for ministerial activities.
2: இந்த தொடர் போதனைகள் வழியாக உங்களுடைய தியான வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல உங்களுடைய ஊழிய பாதைக்கும் அவசியமான திருத்துதல் உபதேசங்களை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
1: Our present subject of study is Christian ministry.
2: இப்பொழுது நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்தவ ஊழியம்.
1: God's work must be done God's way.
2: தேவனுடைய ஊழியமானது அவருடைய வழியிலேயே செய்யப்பட வேண்டும்.
1: We'll say that again. God's work must be done God's way.
2: மீண்டும் சொல்கிறேன், தேவனுடைய பணியை தேவனுடைய பாணியிலேயே செய்ய வேண்டும்.
1: Too many worldly methods and philosophies have crept in unawares into Christian ministries.
2: அநேக உலக பிரகாரமான கோட்பாடுகளும் விதிமுறைகளும் கிறிஸ்தவ ஊழியத்திலே ஊடுருவி விட்டது.
1: That is why lot of fleshing out is necessary and individually lot of unlearning has become a necessity.
2: இதன் காரணமாகவே அநேக காரியங்கள் கழிந்து போடப்பட வேண்டும், கலைந்து போட வேண்டிய அவசியமும் இருக்கிறது.
1: And the subject that we are studying under this topic is how not to minister.
2: நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்பதாகும்.
1: So far we have done 4 lessons.
2: இதுவரையிலும் 4 பாடங்களை பார்த்திருக்கிறோம்.
1: Number 1,
2: முதலாவது,
1: do not substitute anything for personal involvement.
2: தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம்.
1: Number 2,
2: இரண்டாவதாக,
1: do not neglect personal purity.
2: தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம்.
1: Number 3,
2: மூன்றாவதாக,
1: do not fail in family responsibilities.
2: குடும்ப பொறுப்புகள் தவற வேண்டாம்.
1: And last week we studied lesson number 4.
2: சென்ற வாரத்திலே 4வது பாடத்தை நாம் பார்த்தோம்.
1: Do not be a loner.
2: தனித்தே இயங்க வேண்டும் என்று இருக்க வேண்டாம்.
1: And now today we will move on to lesson number 5.
2: இன்றைக்கு 5வது பாடத்துக்கு நாம் கடந்து வருவோம்.
1: How not to minister.
2: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
1: Do not duplicate other ministries.
2: மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க வேண்டாம்.
1: Do not duplicate other ministries.
2: மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க வேண்டாம்.
1: You know what is the tragedy today?
2: இன்றைக்கு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா?
1: Too many people,
2: அநேக மக்கள்,
1: spending too much time,
2: அதிகமான நேரத்தை,
1: spending that time with too little people,
2: மிக குறைவான மக்களிடத்திலேயே அந்த நேரத்தை செலவழித்து,
1: லீவிங் டூ மச் அன்டன்,
2: அநேகத்தை செய்யாமலேயே விட்டுவிட்டிருக்கிறார்.
1: And accomplishing very little,
2: வெகு குறைவானதையே சாதித்திருக்கிறார்.
1: I will illustrate it by a practical statistics.
2: உங்களுக்கு புள்ளி விவரங்கள் மூலமாக இந்த ஒரு காரியத்தை எடுத்து விளக்குகிறேன்.
1: Take our country of India.
2: இந்திய தேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: We are only 4% Christians in this country.
2: இந்த தேசத்தில் 4% மக்கள் தான் கிறிஸ்தவர்கள்.
1: And the 96% of Indians, they are non-Christians.
2: 96% இந்தியர்கள் புறமதத்தை சார்ந்தவர்கள்.
1: But do you know what is actually happening?
2: நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் என்ன தெரியுமா?
1: Over 90% of Christian ministry is focusing on this group of Christians. That means just the 4% of Indians.
2: 90% கிறிஸ்தவ ஊழியங்கள் இந்த 4% கிறிஸ்தவர்கள் மீதே நோக்கமாய் இருக்கிறது.
1: You know what we are doing again and again?
2: மீண்டும் மீண்டும் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா?
1: We are evangelizing the evangelized.
2: சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: We are comforting those who are already comforted.
2: ஆறுதல் பெற்றவர்களுக்கே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: We are converting those who have already been converted.
2: ஏற்கனவே மனம் திரும்பினவர்களுக்கு மனம் திரும்புதலை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
1: We are baptizing those who are already baptized.
2: ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கே மீண்டும் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
1: We are reaching the rich.
2: சந்திக்கப்பட்டவர்களே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: And what is the result?
2: அதனுடைய விளைவு என்ன?
1: We are neglecting the neglected.
2: விடப்பட்டவர்கள் விடப்பட்டே இருக்கிறார்.
1: I believe this is the sin of 20th century or 21st century Christianity.
2: நான் இதை 21வது நூற்றாண்டின் பாவம் என்று அழைக்க தயங்கவில்லை.
1: But Jesus was against this particular trend.
2: ஆனால் இந்த விதமான ஒரு போக்கை இயேசு எதிர்த்தார்.
1: Please turn with us how he ministered during his time in Luke's gospel 4th chapter
2: Luke 4th adhyayathile avarudi ooliyathai paarkumbadiyaga engalodu kooda vaarungal
1: and I'll read to you verses 42 and 43
2: 42-43 vasanangalai naan ungalku vaasikkiren
1: when it was day Jesus departed and went into a deserted place
2: உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்
1: and the crowd sought him and came to him and tried to keep him from leaving there
2: திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்திக் கொண்டார்கள்
1: it's very natural isn't it
2: இது மிகவும் ஒரு இயல்பாய் நடக்கக்கூடிய ஒன்றுதானே
1: because Jesus was preaching the love of God
2: ஆண்டவருடைய அன்பை இயேசுவானவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்
1: he was healing people
2: ஜனங்களை சுகப்படுத்திக் கொண்டிருந்தார்
1: he was forgiving the worst of sinners
2: மிகவும் மோசமான பாவிகளையும் மன்னித்து வந்தார்
1: so everybody liked his companionship
2: ஆகவே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் விரும்பினார்கள்
1: so they wanted him to stay with them for a few more days
2: இன்னும் சில நாட்கள் தான் இருக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கிறார்கள்
1: but what did he tell them
2: ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்
1: the 43rd verse
2: 43rd
1: But he said to them, I must preach the kingdom of God to the other cities also.
2: அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டுமே
1: Because for this purpose I have been sent.
2: இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார்.
1: You know, Jesus Christ was doing the ministry in one place very successfully, but something was constantly bothering him. Other towns, other cities, other villages
2: வெற்றிகரமாக ஒரு ஊரிலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தன்னுடைய மனதிலே இருந்த காரியமெல்லாம் வேறு ஊர்கள் வேறு பட்டணங்கள் வேறு கிராமங்கள்
1: now that's what exactly he said presenting himself as a good shepherd also
2: நல்ல மேய்ப்பனாய் தன்னை எடுத்துரைக்கும் பொழுதும் கூட இதே காரியத்தை தானே சொல்கிறார்
1: turn with us to John's gospel 10th chapter
2: look யோவான் சுவிசேஷம் 10th அத்தியாயத்துக்கு என்னோடு கூட
1: பாருங்க read the 16th verse to you
2: 16th வசனத்தை வாசிக்கிறேன்
1: he says other sheep I have which are not of this fold
2: இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு
1: them also I must bring and they will hear my voice
2: அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்
1: so these were the slogans in the life of the lord jesus christ
2: இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இருந்த கோட்பாடுகள்
1: other places
2: மற்ற இடங்கள்
1: other people
2: மற்ற ஜனங்கள்
1: other cities
2: மற்ற பட்டணங்கள்
1: other sheep
2: மற்ற ஆடுகள்
1: you know that other you know that is what was constantly pushing him through
2: வேறு இடங்கள் வேறு மக்கள் என்கிற இந்த எண்ணம் தான் அவரை தொடர்ந்து செலுத்தினதாக காணப்படுகிறது
1: now apostle paul caught this spirit
2: அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு போக்கை அவரும் பின்பற்றினார்
1: Now turn with us for his challenging testimony in romans 15th chapter
2: ரோமர் 15th அத்தியாயத்திலே அவருடைய சாட்சியை பாருங்கள்
1: and I'll read to you verses 20 and 21
2: 20-21 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்
1: so I have made it my aim to preach the gospel not where Christ was named lest I should build on another man's foundation but as it is written to whom he was not announced they shall see and those who have not heard they shall understand
2: மேலும் அவருடைய செய்தியை அறிந்திருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்
1: He didn't want to duplicate another person's work.
2: வேற ஒருவர் செய்த வேலையை தானும் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படவே இல்லை.
1: You know if you look at verse 22 there is a practical counsel there.
2: 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது நடைமுறையான ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது.
1: For this reason I also have been much hindered to come from you.
2: உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே अनेகம் தரம் தடைப்பட்டேன்.
1: So unless beloved we learn to say no in ministry many times we will be duplicating others ministries on
2: அநேக சமயங்களில் நம்முடைய ஊழியத்திலே இல்லை என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ளாமல் போவோமேயானால் அநேக நேரங்களிலே மற்றவருடைய ஊழியங்களையே நாம் காப்பி அடித்துக் கொண்டிருப்போம்
1: the same truth he was writing while he was writing to the corinthian believers
2: கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இதே சத்தியத்தை எடுத்து சொல்கிறார்
1: second corinthian 10th chapter
2: 2 கொரிந்தியர் 10வது அத்தியாயம்
1: I'll read to you the 16th verse
2: நான் 16வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன்
1: to preach the gospel in the regions beyond you and not to boast in another man's sphere of accomplishment
2: மற்றளுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்ட மற்றவர்களை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக. ரோமருக்கும் இந்த கொரிந்து விசுவாசிகளுக்கும் எழுதின இந்த ரெண்டு காரியங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள்.
1: Writing to Romans, he says, I will not build on another man's foundation.
2: ரோமருக்கு எழுதும் பொழுது வேறொருவன் போட்ட அஸ்திபாரத்தின் மீது நான் கட்டுவதில்லை என்று சொல்கிறான்.
1: And here writing to Corinthians, he says, I will not boast on another person's accomplishment.
2: கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது வேறொருவனுடைய சாதனையிலே நான் புகழை பெற்றுக் கொள்வதில்லை.
1: Now beloved, because we have not caught this spirit, we have simply too much of duplication in Christian ministry.
2: இந்த விதமான போக்கு நமக்கு இல்லாததனாலே அநேக கிறிஸ்தவ ஊழியங்கள் மற்ற ஊழியங்களைப் போலவே காப்பி அடித்ததாக இருக்கிறது.
1: And everyone goes after just popular ministries.
2: அநேகர் பிரபல ஊழியங்களையே நாடி போகிறார்கள்.
1: And because everyone goes after popular ministries, we have too many general practitioners.
2: இந்த விதமான பிரபல ஊழியங்களே நாடி போகிறபடியாலே பொது மருத்துவர்களே அதிகமாய் நிரம்பி விட்டார்கள்.
1: And we have got very few specialists in Christian ministries.
2: நிபுணர்களுக்கு கிறிஸ்தவத்திலே நமக்கு குறைபாடு தான் இருக்கிறது.
1: Now I would like to present two outstanding apostles before you to teach you this lesson.
2: இந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ரெண்டு பிரபல அப்போஸ்தலர்களை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன்.
1: One is Simon Peter.
2: ஒன்று சீமோன் பேதுரு.
1: And the other was apostle Paul.
2: அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல்.
1: Now Peter and his team members, they were mainly focusing on the Jewish community.
2: பேதுருவும் அவருடைய குழுவினரும் யூதர்களிடையே அவர்கள் ஊழியம் செய்து அதையே கவனமாய் கொண்டிருந்தார்கள்.
1: Now when you take Paul and his company, they were very much concentrating on the non-Jewish community, that is the Gentile world.
2: பவுலையும் அவரோடு இணைந்து செயல்பட்டவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யூதர் அல்லாத மக்களையே அவர்கள் கவனித்து ஊழியம் செய்கிறார்கள்.
1: Now if you turn with me to book of Galatians second chapter, and we have got both these ministries brought together.
2: கலாத்தியர் இரண்டாவது அத்தியாயத்தில் இந்த ரெண்டு ஊழியங்களை பற்றியும் நாம் பார்க்கிறோம்.
1: Second chapter 9th verse.
2: இரண்டாவது அத்தியாயம் 9th வசனம்.
1: When James, Cephas,

0: Peter mainly to the Jewish community and Paul mainly to the non-Jewish community.
1: பேதுரு முக்கியமாக யூத மக்களிடையே ஊழியம் செய்கிறான். பவுலோ யூதர் அல்லாத மக்களிடத்திலே.
0: That does not mean Peter never ever addressed the Gentile community.
1: அப்படி என்று சொன்னால் பேதுரு புறையனத்தார் மத்தியிலே ஊழியமே செய்யவில்லை என்ற அர்த்தம் இல்லை.
0: In fact, he was the first one to address a Gentile family. That was the Cornelius family.
1: இன்னும் சொல்லப்போனால் முதல் புறையனத்தாரை கொர்னேலியுனுடைய வீட்டிலே சந்தித்தது பேதுரு தானே.
0: But his primary focus, his primary ministry or his target group was mainly the Jewish community.
1: ஆனால் தான் குறிவைத்து ஊழியம் செய்த மக்கள் யூத மக்கள் மாத்திரமே.
0: In the same way, Paul also, many times he preached in Jerusalem to the Jewish people.
1: அதே விதமாக பவுலும் அநேக சமயங்களிலே எருசலேமில் இருக்கிற யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தவர் தான்.
0: But he was constantly burdened about the Gentile world. He wanted to go to Rome.
1: ஆனால் தொடர்ச்சியாக புறையனத்தார் மத்தியிலேயே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரத்தினாலே ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு.
0: And we read about so many of his missionary journeys and they were all mainly through the Gentile world.
1: அநேக சமயம் தன்னுடைய மிஷனரி பிரயாணங்களில் யூதர் அல்லாத புறையினத்தார் மத்தியிலே ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம்.
0: Now today, what is the condition in India?
1: இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலை என்ன?
0: Take all the top evangelists in India.
1: இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல ஊழியக்காரங்கள் எல்லாரையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
0: Whom are they primarily targeting?
1: அவர்கள் குறிவைத்து ஊழியம் செய்கிற மக்கள் யார்?
0: They are not targeting non-Christians or caste Hindus.
1: அவர்கள் ஏதோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களையோ உயர்குல இந்துக்கள் மத்தியிலேயோ குறிவைத்து ஊழியம் செய்யவில்லையே.
0: They are all talking about, they are all concentrating on Christians only.
1: எல்லாரும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Even Hindu convert preachers are spending too much time with this small Christian community.
1: இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களும் கூட கிறிஸ்தவ கூட்டத்திலேயே தான குறி வைத்திருக்கிறார்கள்.
0: Beloved, we have a clear cut calling in God's word. Please turn with us to 1 Corinthians 7th chapter.
1: 1 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்துக்கு உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்.
0: And look at the 20th verse.
1: 20வது வசனத்தை பாருங்கள்.
0: Let each one remain in the same calling in which he was called.
1: அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன்.
0: Come to verse 24.
1: 24வது வசனத்துக்கு வாருங்கள்.
0: Brothers, let each one remain with God in that calling in which he was called.
1: சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
0: You know, the same truth is repeated verbatim. Why? Because we should not just be deviating and oscillating.
1: வார்த்தை மாறாமல் இதே சத்தியம் இந்த அத்தியாயத்தில் ரெண்டு முறை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
0: Now turn with us to Ephesians 4th chapter.
1: எபேசியர் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு வாருங்கள்.
0: And look at the 11th verse.
1: 11வது வசனம் தமிழிலே 13வது வசனத்துக்கு வாருங்கள்.
0: He gave some to be apostles, some prophets, some evangelists, some pastors and teachers.
1: அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்.
0: Now these five or ministries are essentially pulpit gifts.
1: இந்த ஐந்து ஊழியங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பிரசங்க பீடத்துக்கு என்று பயன்படுகிற வரங்களாய் காணப்படுகிறது.
0: Now don't go lusting after only these gifts.
1: இந்த வரங்களையே நாடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: There are other gifts also that are mentioned in the Bible.
1: வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற வரங்களும் இருக்கிறது.
0: Turn with us to 1 Corinthians 12th chapter.
1: 1 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
0: These are all important text and we would like you to read through these verses again even after this program.
1: முக்கியமான வசன பகுதிகள் இவைகள். இவைகளை குறித்து வைத்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் கூட வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
0: 28th verse.
1: 28வது வசனத்தை பாருங்கள்.
0: God has appointed these in the church first apostles.
1: தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும்
0: second prophets
1: இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும்
0: third teachers
1: மூன்றாவது போதகர்களையும்
0: after that miracles
1: பின்பு அற்புதங்களையும்
0: then gifts of healing
1: பின்பு குணமாக்கும் வரங்களையும்
0: then helps
1: உதவிகளையும்
0: and administration
1: ஆளுகைகளையும்
0: and varieties of tongues
1: பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார்.
0: You know, we leave out that gift of helps
1: அந்த உதவிகள் என்கிற வரத்தை விட்டு விடுகிறோமே.
0: Now then comes a question, are all apostles?
1: அப்பொழுது கேள்வி வரும், எல்லாரும் அப்போஸ்தலர்களா?
0: Are all prophets?
1: எல்லாரும் தீர்க்கதரிசிகளா?
0: Are all teachers?
1: எல்லாரும் போதகர்களா?
0: Are all workers?
1: எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா?
0: You know, all these spectacular gifts, the question is, do all do it? But about helps, you know, there is no such question.
1: இந்த பகட்டு வரங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகளை குறித்துதான் எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்கதரிசிகளா என்று கேட்கப்படுகிறது. ஆனால் எல்லாரும் உதவி செய்வார்களா என்று கேட்கப்படவில்லையே.
0: So beloved, don't go after just one or two spectacular ministries. It will invariably end up

0: duplication.
1: இவ்வாறு பகட்டு வரங்களை மாத்திரமே நீங்கள் நாடி போக வேண்டாம். அது நிச்சயமாக உங்களை அழிவிலே கொண்டு போய் விட்டுவிடும்.
0: It will definitely lead us to duplication.
1: அது நிச்சயமாகவே நம்மை மற்றவர்களைப் போலவே காப்பி அடித்து செயல்படுகிறவர்களாக விட்டுவிடும்.
0: Look at the 17th verse.
1: 17வது வசனத்தை பாருங்கள்.
0: If the whole body were an eye, where would be hearing?
1: சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே?
0: If the whole were hearing, where would be smelling?
1: அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே?
0: Now I will try to practically explain this, then you will understand.
1: செயல்முறைப்படுத்தி இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பொழுது விளங்கும்.
0: Every preacher need not sing from the pulpit.
1: எல்லா பிரசங்கிமாருமே பிரசங்க மேடையில் நின்று கொண்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை.
0: You know, people will say, brother, you please sing. If you sing and we release a DVD or CD, it will sell very fast.
1: எல்லாரும் பிரசங்கியார் இடத்துல வந்து சொல்வார்கள், பிரதர் நீங்க பாடுங்க, நீங்க பாடுனீங்கன்னா ஒரு டிவிடி போட்டா எல்லாரும் வாங்கிடுவாங்க.
0: Now that is simply business.
1: அது வியாபார நோக்கு.
0: He is not called to sing, he is called to expound God's word.
1: தேவனுடைய வசனத்தை எடுத்து உரைக்கும்படியாக அழைக்கப்பட்டவனே தவிர அவர் பாடும்படியான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர் அல்ல.
0: Now he must leave that singing to another person whom God has specially gifted in singing.
1: பாடும்படியான ஒரு வரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை அவருக்கு விட்டுவிட வேண்டும்.
0: Now don't yield to the pressures of people.
1: ஜனங்களுடைய அழுத்தத்துக்கு நீங்கள் இணங்க வேண்டாம்.
0: I'll give another illustration.
1: மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
0: Everybody need not send missionaries.
1: எல்லாருமே மிஷனரிகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம்.
0: Suppose you have a missionary burden.
1: உங்களுக்கு ஒரு மிஷனரி பாரம் இருக்கிறது.
0: Immediately you should not take one or two people and send them as missionaries and tell everybody that we are also sending missionary, saying that if you send missionaries you will get a lot of money.
1: உடனே ஒரு மிஷனரி பாரம் இருக்கிறது. நானும் ஒரு ரெண்டு பேரை எடுத்து நானும் ஒரு மிஷனரியாக அனுப்பிவிடுவேன். மிஷனரிகளை அனுப்பினால் தான் ஊழியத்துக்கு அநேகர் அநேகத்தை கொடுப்பார்கள் என்கிற ஒரு கோட்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடாது.
0: That is all business.
1: அதெல்லாம் வியாபார நோக்கு.
0: There are already so many missions which are understaffed.
1: ஏற்கனவே அநேக மிஷனரி ஸ்தாபனங்களிலே போதுமான மக்கள் வேலை செய்ய இல்லை.
0: And even if they are staffed sufficiently, several of them are underpaid.
1: ஒரு சில மிஷனரி ஸ்தாபனங்களில் ஆட்கள் இருக்கிறார்கள், அவளுக்கு போதுமான வருமானம் இல்லாதபடிக்கு அவைகள் தவித்துக்
0: கொண்டிருக்கின்றன.
1: ஸ்தாபனங்களை தாங்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் ஏன் உங்களுக்கு இல்லை?
0: I am always challenged by that organization called Missionaries Upholders Trust, MUT.
1: Missionary Upholders Trust மட் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்தாபனம் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு ஸ்தாபனம்.
0: You know, they are playing a supportive role.
1: அவர்கள் இவ்விதமாய் மற்ற ஊழியங்களை தாங்குகிற ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
0: You know, there are so many missions we won't be able to take care of the pension needs, the sickness needs, and if there are sudden deaths and accidents, you know, this mutt, they try to take care of these needs.
1: அநேக மிஷனரிகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய பென்ஷனோ, அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய காரியங்களோ, நோய்வாய்ப்பட்டாலோ, அவர் திடீரென்று மறித்து போனாலோ என்ன செய்வது என்று தெரியாத வகையிலே அவர்கள் தவிக்கிறார்கள். இந்த மட்டு ஊழியமானது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது.
0: Now you must be creative like this and don't be duplicated.
1: இந்த விதமான ஒரு நூதனமான எண்ணத்தோடு கூட நீங்களும் செயல்பட வேண்டும்.
0: Imagine what will happen if the heart suddenly decides that it will perform the function of the kidneys.
1: திடீர் என்று சொல்லி உங்களுடைய இருதயமானது நான் இனி நான் இருதயமாக இருக்க மாட்டேன், நான் கிட்னியா தான் இருப்பேன் சொன்னா எப்படி இருக்கும்?
0: And what do you think, suddenly the brain it says that I am going to now function as the liver.
1: திடீர் என்று சொல்லி உங்களுடைய மூளை இல்ல இல்ல நான் மூளையா இருக்க மாட்டேன், நான் இனிமே ஈரலா தான் செயல்படுவேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்?
0: But that is what is happening today.
1: இன்றைக்கு ஊழியத்துல நடந்து கொண்டிருக்கிறது இதுதானே.
0: There are several good evangelists.
1: அநேக நல்ல ஊழியக்காரர்கள்.
0: And the itinerant preachers.
1: அநேக இடமிட்டு இடம் சென்று பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
0: But suddenly they think that how long people will be inviting me, I don't know.
1: திடீர் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம், எவ்வளவு நாட்கள் ஜனங்கள் என்னை அழைப்பார்கள்?
0: No, this season may not be there for long.
1: ஒருவேளை இப்பொழுது என் காட்டிலே பெய்கிற மழை எப்பொழுதும் பெய்யாது போல இருக்கு.
0: So better I take and form a church.
1: சீக்கிரத்துல ஒரு சபையை உருவாக்கிட்டா பாதுகாவலா இருக்கலாம்.
0: And then that will be really security for me.
1: அது எப்பொழுதுமே எனக்கு பாதுகாவலா இருக்குமே.
0: Whether or not I get invitation, I'll get enough of money from my congregation.
1: எனக்கு அழைப்பு கிடைக்கிறதோ இல்லையோ என்னுடைய சபை மக்களிடத்துல இருந்து போதுமான வருமானம் வந்துடும்.
0: Several evangelists and several itinerant preachers have decided to settle down like that with this carnal motive.
1: இந்த விதமான மாம்ச சிந்தையோடு கூட அநேக சுவிசேஷகர்கள் இடமிட்டு இடம் சென்று பிரசங்கிக்கிறவர்கள் இந்த முடிவிலே அவர்கள் சபைகளை அமைத்து விட்டார்கள்.
0: Now God always wants us to venture hard work.
1: கடினமாய் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் விரும்புகிறார்.
0: We all know about Caleb.
1: காலேபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
0: Standing before Joshua, you know what he said?
1: யோசுவாவுக்கு முன்பாக நின்று என்ன சொல்கிறார் தெரியுமா?
0: I am 85 years old today.
1: இன்றைக்கு எனக்கு 85 வயதாகிறது.
0: I have the same strength which I had as Moses spoke these words.
1: Moses இந்த வார்த்தைகளை பேசும்பொழுது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது.
0: I can go up and I can come down. I can do all that.
1: நான் மேலே ஏறி செல்ல முடியும். நான் இறங்கி வர முடியும். என்னால் அப்படியே செயல்பட முடியும்.
0: So give me this mountain.
1: இந்த மலை நாட்டை எனக்கு தாருங்கள்.
0: I know I'm not interested in the plains.
1: இந்த சமபூமி எனக்கு அக்கறை அல்ல.
0: I want this mountain.
1: மலை நாட்டை எனக்கு தாருங்கள்.
0: I want to venture hard work.
1: நான் கடினமாய் உழைக்க விரும்புகிறேன்.
0: Now there is a very interesting call that was given by prophet Haggai.
1: ஆகாய் தீர்க்கதரிசி கொடுத்த ஒரு அழைப்பு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Book of Haggai first chapter.
1: ஆகாய் முதலாவது அத்தியாயம்
0: Look at the 8th verse.
1: எட்டாவது வசனத்தை பாருங்கள்.
0: Go up to the mountains and bring wood and build the temple that I may take pleasure in it and be glorified, says the Lord.
1: நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன்.
0: God does not say you go to the timber shop and bring timber and build the temple.
1: மரக்கடைக்கு சென்று மரத்தை வாங்கி வந்து ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை.
0: He said go to the mountains, fell the trees, bring down the wood and build the temple, I will be pleased with it.
1: மலையின் மேல் ஏறி சென்று அங்கே மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து ஆலயமாயிருப்பேன் என்று
0: சொல்கிறார். Choose hard work.
1: கடினமான உழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள்.
0: It is choose difficult places.
1: கடினமான இடங்களை தெரிந்து கொள்ளுங்கள்.
0: Then there will be no duplication.
1: அப்பொழுது காப்பியடிக்கிற ஊழியங்கள் என்று இருக்காது.
0: There are so many less concentrated people groups among whom we need ministries.
1: அநேக விடப்பட்ட மக்கள் மத்தியிலே நம்முடைய ஊழியங்கள் அவசியமாக இருக்கிறது.
0: Now for example, there are drug addicts.
1: உதாரணத்திற்கு போதை மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள்.
0: And there are AIDS patients.
1: AIDS patientகள் மத்தியில்.
0: And there are terminally ill patients.
1: விடப்பட்டு டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கிற நோயாளிகள் மத்தியில்.
0: And there are rickshaw pullers.
1: ரிக்ஷாக்களை இழுத்து செல்கிறவர்கள் மத்தியில.
0: And there are lorry drivers.
1: லாரி டிரைவர்கள் மத்தியில.
0: And people who are literally ruining their lives in red light areas.
1: சில ரெட் லைட் ஏரியாக்கள்ல பாலியல் தொழிலாளிகள் மத்தியில.
0: And then there are the poor and the marginalized people.
1: ஏழை எளிய மக்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்கள்.
0: You know, concerning Jesus, it was said, the poor have the gospel preached to them.
1: தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று இயேசுவினுடைய ஊழியத்திலே சொல்லப்பட்டது.
0: And what does that word mean? Poor. What does it mean?
1: தரித்திரம் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன?
0: Helpless people.
1: உதவியற்றவர்கள்.
0: Neglected people.
1: ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்கள்.
0: Marginalized people.
1: தள்ளப்பட்டிருக்கிற மக்கள்.
0: Downtrodden people.
1: கைவிடப்பட்ட மக்கள்.
0: Untouchables.
1: தீண்டப்படாத மக்கள்.
0: You know, all these people are there. They are waiting for someone to come and minister to them.
1: இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். யாராவது தங்கள் இடத்துல வந்து ஊழியம் செய்வார்களா என்று காத்திருக்கிற மக்கள் கூட்டம்.
0: Beloved, we want to tell you something. Duplication invariably leads to competition.
1: பிரியமானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியத்தை காப்பி அடிக்கிறதன் மூலமாக அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வீணான போட்டிகள் ஏற்படும்.
0: And then we forget who our real enemy is.
1: உண்மையான சத்ரு யார் என்றே நாம் மறந்து போகிறோம்.
0: And we start fighting with one another.
1: ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறோம்.
0: And what is the result?
1: அதனுடைய விளைவு என்ன?
0: So much of bitterness.
1: எவ்வளவோ கசப்பு.
0: So much of backbiting.
1: எவ்வளவோ புறங்கூறுதல்.
0: So much of slander.
1: எவ்வளவோ அவதூறு பேச்சு.
0: All these things because we don't remain in our calling. We go after popular ministries and end up in duplication.
1: இதற்கெல்லாம் காரணமாய் இருக்கிறது பிரபல ஊழியங்களை நாம் நாடி செல்கிறோம். நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்பதில்லை.
0: Beloved, here comes a call to every one of you who is listening to this talk. If you are in some ministry or other, make sure there is no duplication whatsoever in whatever you do for God.
1: பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கையாய் சொல்கிறேன். நீங்கள் எந்த அழைப்பிலே இருக்கிறீர்களோ அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள்.
0: Don't ever duplicate other ministries.
1: மற்ற ஊழியங்களை காப்பி அடிக்க வேண்டாம்.
0: Then God will really bless you. He will use you. He will multiply you. And he also will give you a lot of creative gifts and talents.
1: தேவன் மெய்யாகவே அப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்து உங்களுக்கு புதிதான வரங்களை கொடுப்பார்.
0: Shall we pray?
1: ஜெபிப்போமா?
0: Gracious Heavenly Father.
1: கிருபையுள்ள தகப்பனே,
0: we thank you for the word that has come to us from the challenging testimonies of your apostles.
1: உம்முடைய அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிற சவாலான ஊழியங்களுக்காக நன்றி.
0: Oh God, we pray that we repent of our duplication of the same ministries.
1: நாங்கள்
0: But Lord, concentrate on neglected areas.
1: விடப்பட்டிருக்கிற இடங்களை சந்திக்காமல் பிரபல ஊழியங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற ஊழியங்களையே நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோமே, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்.
0: So much of wastage of resources of your kingdom.
1: ராஜ்யத்திலே எவ்வளவோ வீணடிக்கப்படுகிறது.
0: Oh God, have mercy on us.
1: எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே.
0: Especially, oh God, you speak to all of us to spend more time, more money, and more energy with our non-Christian brothers and sisters of India.
1: இந்தியாவிலே இருக்கிற கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவர் அல்லாத சகோதர சகோதரிகள் மத்தியிலே எங்களுடைய ஊழியத்தையும் எங்களுடைய உழைப்பையும் செலவிடும்படியாக எங்களுக்கு நீர் உதவியாயிரும் ஆண்டவரே.
0: We give you our glory and honor.
1: உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம்.
0: In Jesus' name we pray.
1: இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென்.
1: ஆமென்.

ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சி த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜபிப்போமா. ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் சொல்ல. இல்ல, நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை. உள்ள உள்ள கையில உன்னை வரைந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்திருப்பீங்க அப்படின்னு சொன்ன, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி. சொல்லுங்க, உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே, உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே நீ ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாட

ஆமென். அன்றைய வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டூ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அந்த சொல்ல நீ விசுவாசி நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி நமக்கு தெரிந்த பல்லவி பட, அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்ல, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, ரட்சிக்கவே ரட்சிப்பு, Saved to save. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 15 அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால், 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கவனமாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 4 அத்தியாயம் 19 வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். புதிய ஏற்பாட்டிலேயே கிறிஸ்துவின் முதல் அழைப்பு இதுதான், ஆத்தும ஆதாயத்திற்கு. இதுவே நமது அடிப்படை அழைப்பாகும். பிறரை கிறிஸ்துவின் சீடராக்கவே நாம் அவரது சீடராய் இருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டது பிறரை மீட்கவே, மனிதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்காகவே

நிச்சயம் பின்மாற்றக்காரன்தான். ஆத்துமாதாயகன் இதயமோ பரம தந்தையோடு சேர்ந்து எப்பொழுதும் ஆத்துமாக்களுக்காய் புலம்பிக் கொண்டிருக்கும். இறக்கும் வரை நமக்கு இன்பம் ஆத்துமாதாயமே என்றார் மொரோவிய திருச்சபை நிறுவிய சின்செட்டாவின் 17வது நூற்றாண்டில். தொலைந்த ஆட்டை கண்டுபிடித்த மெய்ப்பன் தனது நண்பரையும் இனத்தாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் என்றான். தொலைந்த காசை கண்டுபிடித்த பெண்ணும் தொலைந்த மகனை திரும்ப பெற்ற தந்தையும் அப்படித்தானே பூரித்தார்கள். ஆத்துமாதாயம் பரலோகத்தை துள்ளச் செய்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். ஆத்துமாதாயம் செய்யாதவன் விண்ணகத்துடன் சரியான தொடர்பில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆவியின் அபிஷேகம் என்பது ஏதோ பரலோகத்திற்குள் நுழைவதற்கான நுழைவுச் சீட்டு அல்ல, அது ஆத்தும ஆதாய பணிக்கான ஒரு பட்டம். பரமெழுமன் இயேசுவின் இறுது வார்த்தை அதுவே. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பெற்றதும் ஆத்துமாதாயம் செய்ய உடனே கிளம்பிவிட்டார். அதை குறித்து லூக்கா அப்போஸ்தலர் 10:38 இப்படி எழுதி வைத்திருக்கிறார், பிதாவானவர் ஆண்டவர் தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பிய பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அபிஷேகம் பெற்ற ஆதி சபை நகர்களை நற்செய்திமயமாக்கி நரகை நடுங்கச் செய்து உலகை உலுக்கி விட்டது. ஒரே நாளில் 3000 பேர் சபையில் உறுப்பினரானார்கள். திருச்சபையினர் யாவருமே திருவசன பறையராயிருந்தனர். அப்போஸ்தலர் 8:14 சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் திருவசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நற்செய்தி பணியை நாசமாக்க பிசாசு எதையும் செய்வான். ஏனெனில் நற்செய்தி பணியானது நரலோகை சூறையாடி பரலோக நிறைத்து விடும் அல்லவா. இவாஞ்சலிசம் பிளண்டர்ஸ் ஹெல் அண்ட் பாப்புலேட்ஸ் ஹெவன். சபை சரித்திரம் முழுவதிலும் எப்படியாவது சபையை திசை திருப்ப சத்துரு தனது தந்திரங்களை மாற்றி மாற்றி வந்திருக்கிறான். அதில் ஒன்று பூரணமாகுதல் உபதேசம், பெர்ஃபெக்ஷன் டாக்டரின். பிரியமானவர்களே, பணிக்காகவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். மோசேயின் கார்களில் இருந்த பாதரட்சியை கலற்றச் சொல்லி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று அவனை ஒரு பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள் ஆண்டவர் எடுத்துச் சென்றது எதற்காக? வா, நான் உன்னை அனுப்புவேன். தாவீது ஜெபித்தான், ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன். ஏசாயா, ஐயோ நான் அதமான அசுத்த உதடுள்ள மனிதன், அவனுடைய நாவு பரலோக அக்னியின் தலனினால் தொடப்பட்ட பொழுது ஊழியத்திற்கு அவன் அழைக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான். எரேமியா, உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக்கினேன் என்றார் ஆண்டவர். தேவன் நமக்கு தந்துள்ள வரங்களை தேவை நிறைந்த இடங்களுக்கு சென்று அங்கு பயன்படுத்துவோம். ஆத்துமாதாய பணிக்கு எதிரிகளான சோம்பலையும் நிர்விசாரத்தையும் நம்மை விட்டு அடியோடு அகற்றி விடுவோம். பிரியமானவர்களே, தேவன் தந்த தாலந்துகளை அவருக்காகவே செலவிடுவோம். எஜமானுடைய உபயோகத்திற்காகத்தானே பாத்திரங்களாகிய நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அவசர உணர்வு நம்மை பற்றி பிடிக்க வேண்டிய நேரம் இது. நிமிடத்திற்கு 80க்கும் அதிகமான பேர் மரிக்கின்றனர். அதாவது கடிகார வினாடி முள் ஓடும் வேகத்திற்கும் அதிக வேகத்தில் மக்கள் மடிகின்றனர். நமக்கு இதை குறித்து கவலை இல்லையா? ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லையே எனது ஆத்துமாவை தீரும். ஓ காட், கிவ் மீ சோல்ஸ் ஆர் டேக் அவே மை சோல் என்று கதறி வீறு கொண்டு எழுவோம். வில்லியம் பூத், ஜெனரல் வில்லியம் பூத்.

0: லட்சணிய சேனையை நிறுவியவர் இவ்விதமான ஒரு சவாலிட்டார். ஆலய மணி யோசைக்கருகிலேயே தங்கியிருக்க சிலர் விரும்புவர், நானோ நரக வாசலுக்கருகில் விடுதலை சாவடி அமைத்து மாந்தரை மீட்டுக் கொள்வேன். இவாஞ்சலைசிங் தி இவாஞ்சலைஸ்ட், நற்செய்தி அறிவிக்கப்பட்டோருக்கே நற்செய்தி அறிவிப்பது, ரீச்சிங் த ரீச், சந்திக்கப்பட்டோரையே சந்திப்பது, பிளஸ்ஸிங் த பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டோரையே ஆசீர்வதிப்பது, கன்வெர்ட்டிங் த கன்வெர்டட், மனம் திரும்பினவர்களையே மாற்றிக்கொண்டிருப்பது, பேப்டைசிங் த பேப்டைஸ், திருமுழுக்கு பெற்றவர்களுக்கே திருமுழுக்கு கொடுப்பது, கம்ஃபர்டிங் த கம்ஃபர்டட், ஆறுதல் அடைந்தவர்களையே தேற்றுவது, ஆனால் நெக்லெக்டிங் த நெக்லெக்டர், கவனிக்கப்படாமல் விட்டவர்களையே கவனிக்கப்படாமல் விடுவது, இதுவே நமது பாவம். இதிலிருந்து மனம் திரும்புவோம். நம்ம அழைத்த ஆண்டவருடைய குரலை மறுபடியும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். இன்றே ஆத்துமாக்களை சந்திக்க புறப்படுங்கள். இன்று ஒரு நபருக்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து விளக்கமாக எடுத்து சொல்லி அந்த தொலைந்த ஆட்டை மந்தைக்குள்ளே திரும்ப கொண்டு வாருங்கள். உங்கள் மகிழ்ச்சியும் குதூகலமும் பெரிதாயிருக்கும். ரட்சிக்கவே ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியான செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எதற்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று திரும்ப ஒரு முறை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரட்சிப்பையும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களையும் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு எங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு கெட்டழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து சற்றும் கவலையின்றி இருக்கிற எங்களுடைய நிர்விசாரத்தை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிற எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவர். சீக்கிரமாக கர்த்தாவே, கடைசி மனிதனும் கடைசி மனுஷியும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்படுவதற்காக விரைந்து செல்ல எங்கள் கால்களை கர்த்த துரிதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் இந்த தியானத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் துவக்கம் முதல் முடிவு வரை ஆத்துமாதாயக வீரராகவே இருந்து மடிய எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
1: சங்கீதம் 27:4 வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: மேகலாவுடைய எடை கூடிக்கிட்டே போச்சுது. எடையோட நோயும் கைப்பிடிச்சு வந்துச்சு. மேகலா டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்க போனா. டாக்டர் அவா கிட்ட, மேகலா நீங்க உங்க எடைய குறைக்கணும். 1-2 கிலோ இல்ல, 15 கிலோ குறைக்கணும். நீங்க எடை குறையாட்டி உங்க உடல் நலத்துக்கு மிகவும் கேடு. அது மட்டும் இல்ல, நீங்க வாழ்நாள் முழுசும் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியது இருக்கும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. மேகலா உடனே செயல்ல இறங்குனா. ஒரு நல்ல ஜிம்மா பார்த்து சேர்ந்தா. உணவு பழக்க வழக்கங்கள்ல மிகவும் கவனம் எடுத்துக்கிட்டா. எண்ணெய், கொழுப்பு, இனிப்பு வகைகளை கண்ணால கூட பாக்கிறத தவிர்த்தா. நொறுக்கு தீனிய அறவே விட்டா. ஒரு நேர சாப்பாட்டுக்கும் அடுத்த நேர சாப்பாட்டுக்கும் சரியான இடைவேளை விட்டு, சரியான நேரம் சாப்பிட்டு, எடையில எதையும் குறிக்காம வாயையும் வயிற்றையும் கட்டுப்படுத்தினான். சீக்கிரமே படுக்க போய் சீக்கிரமே எழும்புனான். ஜிம்முக்கு போறது பத்தாதுன்னு அதிகாலையில வாக்கிங் போனான். அவளுடைய முயற்சிக்கு நல்ல பலன் இருந்துச்சு. நல்லா எடை குறைஞ்சி ட்ரிம் ஆயிட்டா. அவளுடைய தாழ்வு மனப்பான்மை போய் சுயமதிப்பு அதிகரிச்சது. இதெல்லாம் சரிதான், ஆனா அவ குணம் மாறிச்சது. தன்னுடைய கட்டுப்பாட்டை பற்றிய பெருமை அவளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற கர்வத்தோடையே இருந்தா. அது மட்டும் இல்ல, அடுத்தவங்களை பார்த்து அவங்க சாப்பிடுற விதத்தை பார்த்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஐயோ, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னும், என்ன நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க, இது உடலுக்கு நல்லதே இல்லை அப்படின்னும், இப்படி எப்ப பார்த்தாலும் எதையாவது கொறிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாதா அப்படின்னும் பார்த்தவங்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுக்க ஆரம்பிச்சா. அறிவுரையோட விடாம தான் எப்படி கட்டுப்பாடோட இருந்தேன்னு சொல்லி பெருமைப்படுவான். நாம எப்படி இருக்கிறோம்? ஏதாவது சில துறைகள்ல நாம மத்தவங்களை விட சிறந்தவங்களா இருக்கலாம்.

ப்ரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய 11 வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இங்கே உலர்ந்த அனுபவம் என்று ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எது உலர்ந்த அனுபவம் தெரியுமா? நம்பிக்கை அற்ற நிலை. ஒரு காலத்திலே நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாய் தான் இருந்தோம். தேவன் யார் என்று தெரியாமல் இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். வாக்கு தத்துவத்துக்கு அந்நியராக இருந்தோம். நமக்கு இயேசு யாருன்னு ஒரு காலத்தில் தெரியாது. இப்படி ஒரு வசனம் உண்டென்று தெரியாது. நித்தியம் உண்டென்று தெரியாது. வாக்குத்தத்தம் உண்டென்று தெரியாது. சுதந்திரம் உண்டென்று எதுவுமே தெரியாது. பாவ பிடியிலே அடிமைப்பட்டு கிடந்தோம். கிருபையாய் தேவன் நம்மை சந்தித்து ரட்சித்து அவருடைய இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் கொண்டு வந்தார். இப்பொழுது நாம் தேவனுடையவர்களாய், நம்பிக்கையுடையவர்களாய், இந்த வாக்குத்தத்துக்கு ஆமை உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. இந்த இஸ்ரவேலர்கள் தேவனற்றவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட சொந்த ஜனம். அவர்கள் அவருடையவர்களாய் இருந்தும் நம்பிக்கையற்று காணப்படுகிறார்கள். அதே போலதான் ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அவருடையவர்கள் என்று சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலை காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை அனுபவம் தான் உலர்ந்த அனுபவம். உலர்ந்த அனுபவம் என்று சொல்லும்போது அதில் என்ன கிடையாதுன்னா உயிர் கிடையாது, ஜீவன் கிடையாது. உலர்ந்த அனுபவத்தில் அசைவு கிடையாது. உலர்ந்த அனுபவம் என்பது அது குவியலாய் கிடந்தாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குள்ளே அவர் ஜீவனை தந்திருக்கிறார். நமக்குள்ளே அவர் அந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை தந்திருக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நம்பிக்கை அற்றுப்போகும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அசைவு இருக்காது, நம்மால் நிற்க முடியாது. இந்த நிலை ஏன் வருகிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும் போது. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார், அழுத்தமாய் ஆழமாய் சொல்லியிருக்கிறார். என்ன? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் அதற்கு சாட்சிகள். இந்த இஸ்ரவேலர்கள் ஏன் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் மேலே சத்ருவின் கை மீண்டும் ஓங்கினதினால. சத்ருவின் கை ஓங்க காரணம் என்னவென்றால், எரேமியா 2 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகும்போது இவர்கள் என்ன செய்கிறார்களா? வழியிலே அவரை விட்டு போய்விட்டார்களா? இஸ்ரவேல் ஏன் அடிமையானான்? விட்டு போனதுனால தானே. ஆமென். எப்பொழுது நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, அல்லது எப்பொழுது தேவனோடு இருக்கிற தொடர்பை நாம் துண்டித்து கொள்ளுகிறோமோ, ஆமென், உலக தொடர்புக்காக, உலக காரியங்களுக்காக, மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவனோடு இருக்கிற உறவை, தொடர்பை நாம் துண்டித்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நாம் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாற்றப்படுகிறோம் தெரியுமா? முன்னே நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கையுடையவர்களாய் மாற்றப்பட்ட நாம தேவனோடு உள்ள உறவை துண்டித்து விலகும்போது நம்பிக்கையுடையவன் என்கிற நிலையிலிருந்து நம்பிக்கையற்ற நிலை, அதுதான் உலர்ந்த நிலைக்கு மாற்றப்படுகிறோம். இப்படி ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எனவே இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான், கடைசி வரை உயிருள்ளவர்களாக இருப்போம். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அப்பா கையை இறுக பிடிச்சுக்கோங்க, அவர் கைப்பிடித்து நடத்த முற்றிலுமாய் விட்டு கொடுங்க. ஒரு நாள் அவர் கையை விட்டு உங்கள் கையை இழுத்துறாதீங்க. சில பிள்ளைங்க பெற்றோர் கையிலிருந்து பிடிவாதமாக கையை விட்டு ஓடுவாங்க தெரியுமா? ஒரு நாள் அந்த தப்பை செய்யாதபடிக்கு அனுதினமும் அவரோடு இருக்கிற உறவில் நிலைத்திருப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்,
இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் ஆமேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி, கெட்டு போகாதபடிக்கு, ஏமாற்றம் அடையாதபடிக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீங்க தான் எங்கள் நம்பிக்கை அப்பா. உங்களை விட்டுட்டு எங்களுக்கு ஏது நம்பிக்கை ஆண்டவரே? ஆனா பல நேரத்துல இது அறியாமல் உணராமல் புரியாமல் ஆண்டவரே உலக காரியங்களுக்காக, ஆண்டவரே மற்ற பல காரணங்களுக்காக உங்களை விட்டு தூரம் போனது உண்டு. அவைகள் அனைத்தும் எங்களுக்கு ஏமாற்றமே அப்பா. எப்பொழுதுமோடு இருக்கிற உறவுல தொடர்புல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்கப் போவது ஜீவ தண்ணீர் நமக்கு உண்டு. அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 63:1. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமேன். வடதுருவத்தில் உள்ள ஒரு வகை மான்களை மக்கள் தமது தேவைக்காக பயன்படுத்துவார்கள். சமவெளியில் வாழும் இந்த மான்களில் ஒரு இளம் மான் தன் முகத்தை வடபுற காற்றுக்கு நேராக திருப்பி ஒரு நிமிடமோ மேலாகவோ அந்த திசையை நோக்கி வெறித்து பார்க்க ஆரம்பிக்க வேறு சில மான்களும் சேர்ந்து கொள்ளுமா? அமைதி குலைந்த இந்த மான்கள் மேய்ச்சலை விட்டு தரையை உதைத்து கொண்டு ஒன்றையொன்று இடித்து கொண்டு வாடக்காற்றை நுகர ஆரம்பித்து இறுதியாக பெரிய மந்தை போல எல்லா மான்களும் புறப்பட்டு ஓட ஆரம்பிக்குமா? வேகம் மேலும் அதிகரிக்க நாலுகால் பாய்ச்சலில் வடகடலின் நீரை அருந்த பாய்ந்து இம்மான்கள் செல்லுமா? அவைகள் சென்ற பாதையை பின்தொடர்ந்து பார்த்தால் அந்த பாதை குறுகி காணப்படுமா? அவை ஒன்றையொன்று இடித்து காயப்படுத்துவதால் இரத்த துளிகள் சிந்தினாலும் தமது இலக்கை நோக்கி பாய்ந்து கடற்கரையை அடைந்த பின்பே அமைதி அடைந்து மேய ஆரம்பிக்குமா? இந்த மான்கள் தம் வாழ்வில் ஒரு நாள் வடகடலின் நீரை ஆவலாக குடித்து தாகத்தை தீர்க்க வேண்டும். இது தடைப்பட்டால் அது மாண்டு போகும். இந்த தாகம் ஏற்படும் போது மனிதனோ வேறு விலங்குகளோ அவற்றிற்கும் பெரும் கடலுக்கும் இடையே நின்று அவற்றை தடுக்கவே முடியாது. இப்படியாக இந்த ஆக்கியோன் இந்த மான்களை குறித்து எழுதி முடிக்கிறார். மகன் அப்சலோமின் நிமித்தம் காடுமேடாக அலைந்த தாவீது ஜூதாவின் வனாந்தரத்திலிருந்து தேவனை வாஞ்சித்து பாடிய சங்கீதங்களில் இந்த 63 சங்கீதமும் ஒன்று. தாவீது ஒரு உண்மையான நட்புக்காக ஏங்கினான். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று கதறுகிறான். அவனை சுற்றிலும் எல்லாம் வறண்டு விட்ட உணர்வு, தாகத்தால் நாவறண்ட உணர்வு. அவன் ஆத்துமா மாத்திரமல்ல சரீரமும் கூட ஒரு ஆறுதலுக்காக ஏங்கியது. தேவனிடத்தில் பருகாமல் அவரது அரவணைப்பு இல்லாமல் மாண்டு போய் விட கூடுமோ என்று கலங்கினான் தாவீது. எப்படி அம்மான்கள் அந்த கடல் நீரை பருகும் வரைக்கும் ஓய மாட்டாதோ அதிலும் ஆர்வமாய் தாவீது தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீருக்காக ஏங்கி கதறுகிறார். நம்மை சுற்றிலும் எல்லாமும் எல்லாரும் இருந்தாலும் கூட நமது உள்ளம் தனிமையில் தவிக்கின்ற வேளைகள் நமக்கும் ஏற்படக்கூடும். அப்போது எல்லாம் நமது தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் இயேசு ஒருவரே. தீவிரமாக விடாப்பிடியாக நாம் அவரை தேடும் போது என்றும் தாகமெடுக்காத ஜீவ நீரூற்றில் நாம் பருகலாம். மான்களைப் போல நாம் தேடி ஓட வேண்டியது இல்லை, இயேசு நம் அருகிலேயே நிற்கிறார். பின்னர் ஏன் நாம் தேடி அலைய வேண்டும்? ஏன் தனிமையில் வாட வேண்டும் இல்லையா? இன்றைய சிந்தனைக்காக, இந்த உலகம் வறண்டதாக தோன்றும் போதும் என் ஆத்மாவும் சரீரமும் இழைத்து போகும் போதும் நாம் யாரிடம் ஓடுகிறோம்? சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். இப்படியாக 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ நல்ல நிகழ்ச்சிகளை, உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களை, உயிருள்ள தேவனுடைய சாட்சிகளை நீங்கள் எப்போதும் கேட்டு மகிழத்தக்கதாக நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய அந்த இணையதள முகவரி www.gfanfm.com. கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் இன்று உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள்.

0: அறியாமை என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது, தேவன் ஒரு பகுதி, உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு பகுதியிலிருந்து சில காரியங்களை சுட்டி காட்டி பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் 11வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த மூன்று நாட்களிலும் சில காரியங்களை காண்பிக்கும்படியாக நான் ஆவிக்குரிய கண்களிலே ஒரு பெரிய ஒளியையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும்படியான வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து

0: ஆறாவது வசனம் வரை வாசிக்க போகிறோம்.
1: அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே
0: கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு
1: அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர் நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள்.
0: அப்பொழுது
1: அவர்களை போகவிட்டார்கள்.
0: என்னை நேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாயங்கால வேளையில இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை அடிக்கடி நீங்கள் பிரசங்கங்களிலே கேட்டும் இருக்கலாம். இயேசு இந்த உலகத்திலே வந்து பவனியாக வந்து ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த அந்த காரியத்தை நீங்கள் இங்கு கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். அநேக முறை நான் இந்த பகுதிகளிலிருந்து மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து காண்பித்து கொடுக்கும்படியாக என் ஆவியில் ஏவப்படுகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு பெரிய காரியம், இந்த கழுதை குட்டிக்கு சொந்தக்காரன். இரண்டாவது, இந்த கழுதை குட்டியை உபயோகித்த ஆண்டவராகிய இயேசு. மூன்றாவது, இந்த கழுதை குட்டி என்று மூன்று நாட்களும் நான் உங்கள் மத்தியில் சில சத்தியங்களை நான் கொண்டு வருவதற்காக இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக, த ஓனர், த யூசர், த யூஸ்ட் ஒன் என்று சொல்லி மூன்று பகுதியாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த கழுதை குட்டிக்கு சொந்த காரணை குறித்து இந்த நாளிலே நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். அவனை குறித்து இந்த வசனங்களில் அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் அவனை குறித்து சொல்லப்படுகிற ரெண்டு மூன்று காரியங்களை வைத்து அதற்கு பின்னணியான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கழுதை குட்டியினுடைய சொந்த காரணை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாக நான் உங்களோடு கூட கேட்கிறேன். இந்த உலகத்தில் நம் கையில் என்ன இருக்கிறது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறதினால்தான் அவர்கள் தாங்களும் உபயோகப்படுத்தாமல் தங்களால் உபயோகப்பட வேண்டியவைகளை கட்டி வைத்திருக்கிற ஒரு பொல்லாத நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். அநேகருக்கு இந்த விளக்கங்கள் சரியாக தெரியாதபடினாலே தேவன் அவர்களை நம்பி, அவர்களை உண்டாக்கினவர் அவர்களை நம்பி என்ன தந்திருக்கிறார் கைகளில் என்பதை குறித்த சரியான தெளிவோ அறிவோ இல்லாததினாலே அறியாமை அவர்களை அடக்கி வைத்திருக்கிறதையும், ஆகையினாலே ஆண்டவருடைய காரியத்தில் அவர்கள் ஈடுபாடு கொள்ளக்கூடாதவர்களாக தடுக்கப்பட்டு நிற்கிறதையும் இந்த பகுதியில் இந்த மனிதனை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை விளக்கும் வண்ணமாக சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அறியாமையை உடைய மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்வான் என்பதை குறித்து நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளும்படியாக, தன் கையிலே இருக்கிறதையோ தன்னை குறித்து தேவன் நோக்கத்தையோ தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ தெளிவில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறவர்களை அறியாமை அடக்கி வைத்திருக்கிறதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு விளக்கமாக கூட விரும்புகிறேன். இக்னரன்ஸ் என்று சொல்ல வேண்டும், அதை இன்னசென்ஸ் என்று சொல்லுவதில்லை, அறியாமையை இக்னரன்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக நடக்கிறது போல காணப்பட்டாலும் அந்த அறியாமையை உடையவர்கள் ரொம்பவுமாக பாதிக்கப்படுகிற காரியத்தை நான் முதலாவது காண்பித்து, இந்த மனிதனுக்கும் தன் கையில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்த காலத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அநேகம் பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவருடைய நிலைமை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, முதலாவது அறியாமை என்ன செய்யும் ஒருவன் மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை விளங்க காட்டுவதற்கு நான் சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லுவதற்கு முன்னதாக, பல வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய மாவட்டத்தில், நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு பெரிய பழைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புகிறேன். ஒரு ஏழை குடும்பம், அந்த தாய் தன்னுடைய ஒரே மகனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் போதே கணவன் மரித்து போனார். இந்த தாய் அதிகமாக படிக்காதவர்கள், ஆனால் ஒரே ஒரு ஆண் குழந்தையை விட்டுவிட்டு கணவன் சென்றிருக்கிறார். அந்த அப்பாவுடைய முகத்தை இந்த பிள்ளை சரியாக புரிந்து கொள்ளும் முன்னதாகவே தகப்பனார் இறந்து போனபடியினால், மரித்து போனபடியினாலே இந்த பிள்ளையாய்க்காயிலும் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி படிப்பறியாத அந்த தாய் அநேக வீடுகளிலே போய் வேலை செய்து தான் தன்னையும் தன்னுடைய பிள்ளையும் காக்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பையனை சீராட்டி தாளாட்டி அவர்கள் வளர்த்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்னதாக சோறு கொடுத்து அனுப்புவார்கள். அவன் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன பின்பு ஓடோடி சென்று 2 வீட்டில் வேலை செய்துவிட்டு 12 மணிக்கு பிள்ளை வந்து விடுவான், என் கையால் தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று ஓடி வந்து விடுவார்கள். பின்பும் பிள்ளை சாப்பிட்டு விட்டு போன உடனே மறுபடியும் போய் இன்னொரு வீட்டிலே வேலை செய்வார்கள். பிள்ளை 3 மணிக்கு வருமுள்ளதாக மறுபடியும் வந்து விடுவார்கள். பிள்ளையை பிரிந்து இருக்கிறதற்கும் இஷ்டமில்லை, ஆனால் பிள்ளையை வாழ வைப்பதற்கு இது ஒன்றுதான் வழி என்று சொல்லி 3 வீடுகளிலே பலவிதமான வேலைகளை அவர்கள் கொடுக்கிற அந்த சின்ன சம்பளத்துக்கு செய்து தன்னையும் தன்னுடைய பிள்ளையையும் காத்து கொண்டு வந்தார்கள். அந்த தாய் தகப்பனற்றனுடைய பிள்ளையை எப்படியாயிலும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தினாலே பாசத்தை ஊற்றி ஊற்றி ஊற்றி அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான சகலத்தையும் செய்து நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிந்திருந்ததை தாயினுடைய அன்பை கண்ட அந்த பிள்ளையும் மிகவும் ஒழுக்கமுடையவனாக மிகவும் நேர்த்தியாய் படிக்கக்கூடியவனாக, அந்த நாட்களிலே மின்சாரம் கிடையாது, ஆகையினால தெரு விளக்கை ஏற்றுவதற்கு வருவார்கள். கொஞ்சம் நேரம் அந்த தெரு விளக்கு எரியும், எண்ணெயில் எரியும், அந்த தலையாரி ஏற்றிவிட்டு போவான். அந்த வெளிச்சத்தில் தான் இந்த மகன் இருந்து படித்தான். ஒவ்வொரு நாளும் 3 வீட்டிலே வேலை செய்து என்னுடைய தாயினை படிக்க வைக்கிறார்கள், எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், தங்களை காத்துக்கொள்கிறார்கள் என்கிற அந்த துடிப்பின் நிமித்தமாக அவன் விளக்கு வீட்டிலே விளக்கரிக்கிறதற்கான பணம் கிடையாது, வீட்டிலே மெழுகுவர்த்தி வாங்குவதற்கு பணம் கிடையாது, எண்ணெய் வாங்கி ஊற்றி ஒரு விளக்கை கொளுத்தி வைப்பதற்கு தெரியாது என்றால் ராத்திரி சமைக்கிறதற்கு ஒரு சின்ன டிபிரி மாத்திரம் தான் வைக்கி வைத்திருந்தார்கள். ஆகையினால் தெரு விளக்கிலே படித்த அந்த பையன் நன்றாக படித்து தேறி அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக மாறினான், பின்பு ஸ்டேட் ஃபஸ்ட்டாக மாறினான். ஆகையினால் அரசாங்கமே அவனை கல்லூரியில் படிக்க வைத்தது. கல்லூரியில் படிக்கும்போது மிகவும் தன்னை தாழ்த்தி அந்த பிள்ளை படிக்கிறதுல மாத்திரம் கவனம் செய்து அது தன்னுடைய தாயை விட்டு தூரமான ஒரு ஹாஸ்டலில் தங்க நேரிட்டதினால அரசாங்கமனுக்கு படிக்கத்தான் பணம் கொடுத்ததே வழி ஹாஸ்டலில் இருக்க இல்லை. அந்த ஹாஸ்டல் பணத்தின் தாய் இன்னமும் வேதனை செய்யோடு கூட இன்னும் 3 வீடுகளிலே வேலை செய்து தன்னை உருக்கி நொறுக்கி பிள்ளையை படிக்க வைத்ததை எப்பொழுதாவது விடுமுறைக்கு வரும்போது அவன் பார்த்து அவன் ஏக்கம் உண்டது வழக்கம். கல்லூரியிலேயும் முதல் மாணவனாக தெரிந்ததினாலே அவனை வெளிநாட்டுக்கு இங்கிலாந்து தேசத்துக்கு படிக்க அனுப்புவதற்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப்பும் போகுவதற்கு வேண்டிய விமான செலவுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது தாய் கலங்கினவளாக பிள்ளை அனுப்பி வைத்தாள். பிள்ளை போய் 5 ஆண்டுகள் அங்கே இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து உடனடியாக அவன் பரீட்சை எழுதி முடித்த அடுத்த நாளே வேலைக்கு சேரும்படியான ஒரு ஆர்டரையும் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ 2 வருடம் லீவ் எடுக்காமல் வேலை செய்தால் நீ ரெண்டு வருடத்திற்கு பின்பு போக முடியும் என்றால் இப்பொழுதே உனக்கு வேலை தருகிறோம், உன்னுடைய ரிசல்ட் வர முன்னதாகவே நாங்கள் தருகிறோம் என்று அந்த கம்பெனி அவனை வைத்திருந்ததினாலே பெரும் பணத்தோடு கூட அம்மாவுக்கு கடிதம் எழுதினான். அம்மா, 5 வருடம் ஆயிருந்த உங்களை பார்த்து நான் தேறி கல்லூரியில மாத்திரமல்ல எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்ததினால இந்த கம்பெனியினை தானாக வந்து வாங்கி என்னை 2 வருடம் உங்களை பார்க்கா விடவில்லை, ஆனால் பெரிய சம்பளம் இருக்கிறது, நான் 2 வருடத்துக்கு வந்து உங்களை கட்டி தழுவேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை எடுத்து எழுதியிருந்தான். தாய் இந்த நேரத்தில் டிபி வியாதியினால பாதிக்கப்பட்டாள். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவள் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவளாக மாறினாள். போதகர் வந்து வந்து மாதத்திலே ஒரு முறை வந்து அவருடைய பொருளான நிலைமையை பார்த்துவிட்டு ஜபித்துவிட்டு செல்வது வழக்கம். அந்த ஊருக்கு ஒரு புதிய போதகர் வந்தபோது இந்த தாயை பழைய போதகர் அடையாளம் காட்டி கொடுத்தார். ஐயா, ஒரு நல்ல ஆள், ஆனால் இப்போ வியாதி நிமித்தமாக நடக்கக்கூட பலன் இல்லாமல் இருக்கிறபடினால் அவர்கள் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் என்று அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போய்விட்டார் பழைய போதகர். அவருக்கு கொஞ்சம் காரியங்கள் தெரியும், இந்த புதிய போதகருக்கு ஒன்றுமே தெரியாததுனால அதிகமான காரியங்கள் தெரியாததுனால ஒரு நாள் அந்த தாயிடத்தில் கேட்டாள், அம்மா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, வெளிநாட்டில் என்னம்மா செய்து? நம்ம சொன்னாங்க, என் பிள்ளை நல்லா படித்ததுனால அரசாங்கமே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சது, அங்கேயும் போய் நல்லா படித்ததுனால உடனே அவன் பரீட்சை எழுதி அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே ஒரு கம்பெனியில் 2 வருஷம் லீவு எடுக்காமல் நீ வேலை செய்ய நீ உயர்ந்த இடத்துல வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளை அங்கே வேலை செய்து அவனுக்கு சம்பளம் கிடைக்காதாம்மா. ஆமையா, சம்பளம்லாம் கிடைக்கத்தான் செய்யும், சம்பளம் கிடைக்காமல் எப்படி ஐயா வேலை கொடுப்பாங்க? அப்போ உங்கள் பையன் அங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே தரித்திரத்தில் இந்த டிபி வியாதியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத நிலத்தில் போய் பக்கத்து வீட்டு துணியை வாங்கிட்டு வந்து இங்கே தோய்த்து காய போட்டு அந்த பணத்தை வச்சு வயிறை கழுவி கொண்டிருக்க வேணுமா? இதுதான் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து அன்பு காட்டுறது நிலைமை. ஐயோ, என் பிள்ளை அப்படி சொல்ல, என் பிள்ளை என்ன ரொம்ப நேசிக்கிற பிள்ளைன்னு வாய் அடைத்து விட்டார்கள். அந்த போதகர் அன்றைக்கு போய்விட்டார், அடுத்த மாதம் வந்தார். இது உண்மையான நடந்த சம்பவம், நான் சொல்கிறதை கவனியுங்கள். அடுத்த மாதம் வந்தார். வந்து மறுபடியும் அந்த தாயினுடைய இயலாத நிலைமையை பார்த்து கண்ணீரோடு கூட ஒரு கேள்வி கேட்டார், ஏம்மா உங்க பிள்ளைக்கு நான் எழுதுறேன், எனக்கு லெட்டருக்கு அட்ரஸ் கொடுங்கம்மா, அட்ரஸ் கொடுங்க, அந்த பிள்ளை என்ன பிள்ளை, தாய் இப்படி இருக்கும்போது தாய்க்கு உதவி செய்ய இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, என் பிள்ளை மாதம் தவறினாலும் எனக்கு அங்கிருந்து 2 கடிதங்கள் எழுதும் போதும் 2 கடிதத்திலையும் ஒரு போட்டோ அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஐயா. போட்டோ அனுப்புறாரா? இவர் கிராமப்புறத்து பாதகர். என்ன போட்டோ? இங்கிலாந்தில் உள்ள ராணி போட்டோவா அனுப்பிக்கிட்டு இருக்காயா? ஒவ்வொரு தடவையும் அனுப்புகிறாயா? இவருக்கும் பார்க்கணுன்னு ஆசை வந்துட்டு, ஏன்னா இவரும் ஒரு கிராமப்புறத்து போதகர் தானே, பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. ஆசை வந்த அவர், ஏம்மா நான் பார்க்கட்டுமான்னு சொன்ன உடனே, ஆமாம்யா அந்த கவரில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிஜிஸ்டர் பண்ண கவரில் அந்த பிள்ளையினுடைய அட்ரஸ் இருக்குயா, நீங்கள் அவனுக்கு லெட்டர் எழுதலான்ட்டு அந்த சேர்த்து வைத்திருந்த எல்லா படங்களையும் பார்க்க வேண்டும்னு சொன்னபோது, இந்த நாட்களில் யாரும் போஸ்டல் ஆர்டர் எடுக்கிறதில்ல, அந்த நாட்களில் போஸ்டல் ஆர்டர் இருந்தது. ஒரு போஸ்டல் ஆர்டரில் ராணியினுடைய முத்திரை படத்தை போட்டிருப்பாங்க, அந்த கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா அத்தனை பெரிய பணம் மாதம் மாதம் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 2000 ரூபாய் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறாய். இந்த அம்மாவுக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 8 அந்த போஸ்டல் ஆர்டர் அந்த அம்மா சேர்த்து வச்சுட்டு கையில் இருக்கிறது என்னன்னு தெரியாமல் ஃபோட்டோன்னு நினச்சிக்கிட்டு அதை கையிலே வச்சு அங்கேயே அதை பார்த்து அறியாமையினால் தருத்திரத்தில் இருந்த பார்த்தோன்னே அந்த பாஸ்டர் சொன்னார், அம்மா உங்கள் பிள்ளை உங்களை நினச்சிருந்துருக்கா, அம்மா உங்கள் பிள்ளை மாதம் மாதம் 70 வருஷத்துக்கு முன்னால் 2000 ரூபான்னு அன்றைக்கி 20 லட்சம் ரூபா கூட பெறும், அவ்வளோ பணத்தை அனுப்பிச்சு வச்சுருக்கா, நீங்கள் தருத்திரத்தில் வயிற்றை கழுவுறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் துணியை வாங்கி துவச்சி டிவிக்கு மருந்து பார்க்காம இப்படி செத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னபோது அந்த தாய் கிட்டத்தட்ட மூச்சையாகிவிட்டாள் என்று, நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த நடந்த சம்பவத்தை அந்த ஊரில் வேலை பார்த்து தலைமை ஆசிரியராக இருந்த என்னுடைய தாத்தா எனக்கு சொன்னார்கள். அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தம்பி தம்பி ஒரு மனிதனை அறியாமை அவனுடைய அறியாமை கையில இருக்கிறதை புரியாத நிலைக்கு தள்ளிவிட்டு அவனை தரித்திரத்திலையும் தேவைகளின் நடுவிலையும் மரணத்துக்கு நேராக வழி நடத்தி விடும். ஆகையினால நீ அறியாமல் வாழ்ந்து விடாதே என்று சொல்லி அவர்கள் எனக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் கேட்டேன். என்னுடைய தாத்தா இடத்துல நான் கொஞ்சம் துரு துரு என்று கேள்வி கேட்கிறவன். என் தாத்தா இடத்துல, தாத்தா இதெல்லாம் நீங்கள் உண்மையாக சொல்கிற போது, அவள் ஐயா நான் வேலை பார்த்த ஊரில் நடந்ததை சொல்கிறம்மா தம்பி நீ நினைத்துக்கொள் என்று என் தாத்தா சொன்ன காரியம் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம், தேவன் தனக்கு செய்திருக்கிறவைகளையும் தேவன் தன்னுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறவைகளையும் அறியவில்லை. ஆகையினால் தான் அவர்கள் தேவனை குறித்து தேடுகிற அளவுக்கு தேட முடியவில்லை என்று என் சத்தியம் சொல்லுகிறது. தேவனை அறிந்தவர்களும் அறியாமல் வாழ்கிறார்கள் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு மூன்று நபர்களை வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் இந்த கூட்டத்தை குறித்து பவுல் அழகாக நமக்கு சொல்கிறார். அப்போஸ்தல 17 அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசித்து பார்த்தால், அங்கே அத்தேனே என்கிற பட்டணம், இன்றைக்கு ஏத்தேன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அன்றைக்கு அதற்கு அத்தேனே என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த பட்டணம் வரைக்கு அழைத்து கொண்டு போய் அவரை அங்கே கொண்டு போய் விட்ட போது, அங்கே அந்த அத்தேனர் இந்த பவுல் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினாலே, பாவ மன்னிப்புக்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்ததினாலே, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பும், அதோடு கூட அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை தருகிறதுனாலே பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையும் தருகிறார் என்று சொல்லி, அந்த இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று அவர் உயிரோடு எழுந்ததையும் அவர் திரும்ப வருகிறதையும் குறித்து பிரசங்கம் பண்ணின போது, பவுல் என்ன சொல்லுவா என்று கேட்பதற்கு அந்த அத்தேன பட்டணத்தார் ஒன்று செய்தார்கள். வாசிக்கலாம் சில வசனங்களை. அப்போ சில நடவடிக்கைகள் 20 வசனத்தில் வாசிக்கலாம். 17
1: நூதனமான காரியங்களை
0: அவர்கள் சொன்னார்கள். நூதனமான காரியங்களை
1: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
0: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
1: அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம்,
0: அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்று
1: என்றார்கள்
0: என்றார்கள்.
1: அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும்,
0: அந்த அத்தேனே ஏதேன்ஸ் என்கிற அந்த பட்டணத்தார் எல்லாரும்,
1: அங்கே தங்குகிற அந்நியரும்,
0: அங்கே தங்கியிருந்த அந்நியரும்,
1: நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும்,
0: புதிதான காரியங்களை சொல்லுகிறதிலையும்,
1: கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை,
0: வேறொன்றிலும் அவர்கள் பொழுதுபோக்குறதில்லை. அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே, புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒரு புதுசா கதை அடிக்கணும், யாராவது ஒரு புதிய காரியம் சொல்லணும், இதை கேட்கறதுல மனதுள்ளவர்களான என்றால், அவனை அழைத்து, பவுல் என்கிற தேவனுடைய மனுஷனை அழைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி, எங்களுக்கு சொல், நீ சொல்லுகிற காரியம் எங்களுக்கு நூதனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் மரித்தால் அவன் அழிந்து போவானே, நீ சொல்லுகிறாய் மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்று, நீ சொல்லுகிறாய் பவுலே எந்த மனிதனும் இதுவரைக்கு மரணத்தை காணாமல் அவன் மரணத்தை கண்டவன் உயிர் தெழுந்ததில்லையே, நீ சொல்லுகிற இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாய் என்று புதிதாய் ஒன்று சொல்லுகிறாய், கூடவே அவர் திரும்ப வரப்போகிறாய் என்று சொல்லுகிறாயே, புதிதாய் இருக்கிறது, எங்களுக்கு இதனுடைய கருத்து தெரிய வேண்டும் என்று அவனை கூட்டி வைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி பேசின போது அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான் வாசியுங்கள்.
1: அப்பொழுது பவுல்
0: புதிய காரியங்களை கேட்பதற்கு தங்களுடைய மனதை செலுத்தி இருந்த அந்த அத்தேன பட்டணத்தார் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தேவனை அறிந்து தேவனை அறிவிக்கிறவனாய பவுல் சொல்கிறான், நீங்கள் எந்த விஷயத்திலையும்
1: நீங்கள் மிகுந்த
0: தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். போதும் நல்லா கவனிங்க, அங்கே பவுல் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே முன்னால் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள், இந்த அத்தேன பட்டணத்தாருடைய நிலைமையை பாருங்கள், இவர்கள் மிகுந்த தேவதா பக்தி உடையவர்கள், அவருடைய பக்திக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய பண்டிகைகளுக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய திருவிழாக்களுக்கு குறைச்சல் இல்லை, தேவனை தேடுகிறோம் என்கிற முயற்சிக்கு குறைச்சல் இல்லை. தேவனுக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கிறோம் என்கிற காரியங்களுக்கு ஏராளமாக பணத்தை செலவழிக்கிறதுக்கு குறைச்சல் இல்லை. ஆகையினாலே பவுல் சொல்கிறான், என் அருமையான பட்டணத்தாரே, நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்பதை காண்கிறேன். எப்படி கண்டுபிடித்தேன்? அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம்.
1: எப்படி என்றால்,
0: எப்படி என்றால்,
1: நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது,
0: உங்கள் ஆராதனைக்குரியவைகளை நான் கவனித்து பார்த்து, கொஞ்சம் நிறுத்துங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த பவுல் சொல்கிறான், அப்பா உங்க பட்டணத்தை நான் சுற்றி வந்தேன், நீங்கள் அநேக ஆராதனைகள், திருவிழாக்கள், பண்டிகைகள் கொண்டாடுகிறதை நான் உற்று பார்த்தேன். நான் உற்று கவனித்த போது,
1: அறியப்படாத தேவனுக்கு
0: அங்கே நீங்கள் பண பலிபீடங்களையும் கட்டியிருந்தீர்கள். அதுல ஒரு பலிபீடத்தில் எழுதி வைத்திருந்தீர்கள், அறியப்படாத தேவனுக்கு
1: என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன்.
0: எத்தனை இடத்துல பலிபீடங்கள், எத்தனை இடத்துல தூப காட்டுவதற்கு உண்டாக்கப்பட்ட மேடைகள், எத்தனை இடத்துல நீங்கள் ஆராதிக்கிறதற்காக உண்டாக்கிவிட்ட கோயில்கள், எத்தனை விதமான பக்தியை செலுத்துவதற்கு ஏராளமான பணத்தை அள்ளி வீசுகிற நீங்கள் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறீர்கள், அறியப்படாத தேவனுக்கு. வாசிக்கலாம்,
1: நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற,
0: ஐயா நீங்க ஆராதிக்க விரும்புறீங்க, ஆனா அறியாம ஆராதிக்க விரும்புகிற அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தேடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய தேவன் யாருக்கும் தூரமானவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, எங்கேயோ இருக்கிறவன், தமிழிலே கடவுள் என்று சொல்லுகிற வார்த்தையே கடந்து நிற்பவர் என்பதை குறிப்பதான ஒரு வார்த்தை என்று வாதிடுகிறவர்கள் உண்டு. ஆனால் என் சத்திய வேதத்தை ஒழுங்காக வாசித்தால், அந்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டால், அந்த ஆண்டவரை அனுபவித்தால், எந்த மனிதனும் அவர் கடந்து நிற்கிறவராக அல்ல, கலந்து வாழ்கிறவராக அவரை காண முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என் வாழ்க்கையோடு கலந்து வாழ்கிறவர், என்னுடைய பாடுகளை பார்த்து தூரத்தில் கண்மூடி நின்று கொள்ளிவிடுகிறவர் அல்ல. ஐயா, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை கடந்து நீ வேதனையிலையும் சோதனையிலையும் பலவிதமான பாவங்களிலையும் கட்டுண்டு சீரழிந்து கடந்து நுழல வேண்டும் என்று விரும்பாதவர். He is our God. அவர்தான் ஐயா நம்ம தேவன். அவரை நாம் அறியாததினாலே நாம் எல்லா விதமான பக்திகளையும் செய்கிறோம், எல்லா விதமான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறோம், பணத்தை தாராளமாக செய்கிறோம், இசைகளை முழக்குகிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ என் தனம் என்னை அறியவில்லை. ஆனால் அந்த பவுல் அதை ஆரம்பித்து விட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அறியாமை உள்ள காலங்களை
0: தேவன்
1: காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் அனைவருக்கும் கட்டளையிடுகிறார்.
0: பழைய செய்தியில் இந்த மனுஷனை குறித்து சொல்லியிருக்கானாலும் ஏதோ என்ன ஏவுகிறதுனால அந்த மனுஷனை குறித்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்கிற பீகார் நக்சல் பாரிகளினால அநேக உபாதைகளை அடைகிற ஒரு மாநிலம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நக்சல் பாரிகளின் தலைவர்களையும் துப்பாக்கி என்ன தலை அந்த அவருடைய கால் ஆட்களையும் அநேக முறை என்னுடைய மக்கள் சந்திக்கிறார்கள், நான் சந்திக்கிறேன். அப்படிப்பட்ட சிவானந்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு 36 வயது நிறைந்த ஒரு நக்சலைட்டின் தலைவனை கயாவின் பக்கத்தில் சேர்காட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது, புத்தனுக்கு ஞானம் பிறந்த அந்த கயாவுக்கு பக்கத்தில், அங்கே இருந்து என்னுடைய சகோதரர்கள் கூட்டி கொண்டு வந்தார்கள். அண்ணன், இவன் ஞானஸ்தானம் எடுத்து விட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று. நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளவு பெரிய உடம்பல்ல, ஒரு குள்ளமான ஒரு மனுஷன்தான், மெலிவான மனுஷன்தான். அவருடைய பெயரை நான் பல முறை கேட்டது மாத்திரமல்ல, 26 பேருக்கு 6 அங்கலத்தை குறைக்கிறேன் என்று குரல் வளைய வெட்டின மனிதன். அவனுடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருந்ததினாலே, சிவானந்தன் நீதானா என்று நான் கேட்டேன். அவனை நான் முதல் முதலாக பார்க்கிறேன், என்னோடு கூட ஊழியம் செய்கிற சகோதரர்ல ஒருவருக்கு, பாலேஸ்வர் என்று சொல்கிறவருக்கு, அவர் சொந்தக்காரர் என்கிற அப்படினாலே, தன் சொந்தக்காரர் என்கிற காரியத்தின் நிமித்தமாக இந்த பாலேஸ்வரும் பயங்கர அடிதடியாடியக்கூடிய முரட்டாட்டமான மனை இயேசு மாற்றினபடினாலே, இவரையும் ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்ததினாலே, தன்னுடைய உடன் நண்பராகிய லட்சுமணையும் கூட்டிக் கொண்டு ரெண்டு பேரும் போனார்கள். இப்பொழுது நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். இந்த சேர்காட்டியில் ஒரு குகை இருக்கிறது. இந்த குகை தான் அவனுடைய இருப்பிடம். அவனை சுற்றிலும் 3 ரவுண்ட் துப்பாக்கி ஏந்தினவர்கள் எப்பொழுதும் நின்று பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பின் உள்ளே இவர்கள் சொந்தக்காரன் என்கிற முறையிலே கடந்து சென்று அவனை ஆண்டவருக்குள் நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து என்னிடத்தில் கொண்டு வந்தபோது நான் அவர்களை பார்த்து கேட்டேன், சிவானந்தன், நீ ஏன் இப்படிப்பட்ட காட்டேரியாய் மாறிவிட்டாய்? எப்படி இந்த இயேசுவிடத்தில் ஏன் வந்தாய் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டேன். பல காரியங்கள் உண்டு. என்னுடைய ஒரு செய்தியிலே முழு சம்பவத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பேச வந்த காரியம் அதிகமாக இருக்கிறபடினால நான் இங்கே சொல்ல, அவன் சொன்ன காரியம், ஐயா, என் வாழ்நாளைய முதல் முறையாக என் அக்கிரமத்திற்காக, என் பாவத்துக்காக தன்னுடைய கைகளையும் கால்களையும் ஒப்பு கொடுத்த ஒரு இயேசு அடிக்கப்பட்ட காட்சி உன்னுடைய மக்கள் சொன்னார்கள். அவருடைய காரியத்தை பார்த்தபோது ஆயுதங்களை தாங்கி நிற்கிற தெய்வத்தை அல்ல, ஆயுதத்தினால் அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு இயேசுதான் என்னை மாற்ற முடியும் என்று சொல்லி சரண்டர் அடைந்தேன். ஐயா, அது என்னை மாற்றிட்டு எனக்குள் இந்த இரத்த காட்டரின் குணத்தையே தூக்கி எறிந்து விட்டது என்று சொன்னபோது என் இருதயமே மகிழ்ந்தது. அவன் மறுபடியும் என் கால்களை தொட்டு கும்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய ஆட்கள் எனக்கு காட்டி கொடுத்த வசனம், அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். 26 பேருக்கு உயிருக்கு உலை வைத்த என்னுடைய அறியாமையின் காலத்தில் நான் கொலைவெறி பிடித்தவனாக, கொன்று குவிக்கிறவனாக, மற்றவர்களையும் கொலை செய்வதற்கும் அழிப்பதற்கும் ஏவினவனாக, மிருகமாக வாழ்ந்த என்னை இயேசு கிறிஸ்துவின் அன்பு இழுத்துக்கொண்டது மாத்திரமல்ல என்னை மாற்றிற்று என்று சொன்னபோது பரலோகம் அழிந்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஐயா, இந்த சத்தத்தை கேட்கிற உலகமெங்கிலும் இது போய்கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அல்லது தூரத்தில் இருக்கிறவர்களும் அறியாமையினாலே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து உங்கள் பணத்தை வீணாக்கி நீங்கள் அறியாத ஒரு தெய்வத்தை நினைத்து கொண்டு ஏதோ ஆராதிக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறா. உன்னை ஆண்டவர் தொட்டு இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையை மறுவப்படுத்துகிறார்கிறார் வராக இன்றைக்கு நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க சொல்கிறேன், 30வது வசனத்தை.
1: அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ,
0: ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்று பவுல் சொன்னானே, அதே போல நான் சொல்றேன், இப்பொழுதோ
1: மனம் திரும்ப வேண்டும் என்று.
0: நீ மனம் திரும்பி உன் தேவனை அறிந்து கொள் என்று.
1: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்
0: கர்த்தர். கட்டளை என்றால் தட்டி விடுவதற்கு அல்ல, ஏற்றுக்கொள்ளவென்றால் ஏற்றுக்கொள், தள்ளிவிட என்றால் அல்ல. உன்னை உண்டாக்கின, உனக்கு உதவி செய்ய, உன்னை ரட்சிப்பதற்கு தன் ஜீவனை தந்தவர் கட்டளையிடுகிறார். என்னை கேட்கிறவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அறியாமல் பொழுது கொள்கிறவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்பி அறிவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். போன மாதத்தின் ஆரம்பத்தில் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது என்னை தேடி, முன்னதாக நக்சலைட் தலைவனாக இருந்து இன்றைக்கு போலீஸிலே சரணடைவதற்கு காரணமாக ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தினால் அந்த மனிதனும் என்னை பார்க்க வந்தாக. அவருடைய காரியங்களுக்கு எத்தனையோ கேஸ் நடந்திருக்க வேண்டும். போலீஸ் என்கவுண்டரிலே அவருக்கு தோள்பட்டையிலே குண்டு நுழைந்த குண்டின் காயங்களை தொட்டு பார்த்தவன் நான். அவரை நான் தான் சொன்னேன், நீ போலீஸிலே சரணடைந்து விடுவது நல்லது, அல்லது உன்னை என்கவுண்டர் போட்டு உன்னை அழித்து விடுவார்கள் என்று சொன்னபோது அவர் என்னை பெரிய அண்ணன் என்று சொல்வார். பெரிய அண்ணன், உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை அறிந்திருக்கிறதுனால எனக்கு ஆயுள் கால தண்டனையோ தூக்கு தண்டனையோ கிடைத்தாலும் எனக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறதுங்கிற நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கிறபடினாலே நான் சரணடைகிறேன் என்று சொல்லி பழனவர் என்னை வந்து பார்க்க வந்தபோது எனக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், அண்ணன் தெரியுமா என் மேலே இப்போ ஒரு கேஸும் இல்லை, எப்படி நடந்தது தெரியாது. போலீஸ் அதிகாரிகள் என்னுடைய நடக்கையை பார்த்தார்கள், ஜெயிலுக்குள்ளேயே நான் போகிறதையும் பேசுகிறதையும் கேட்டார்கள். நீ நல்லா தெரிஞ்சிட்ட, உன் மேலே ஒன்றும் இல்லைப்பா, போ, எஃப்ஐஆரே இல்லைகள்னு கிழிச்சு போட்டு விட்டார்கள். எனக்கு பொக்காராவில் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடையும் கவர்மெண்டே தந்திருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலை, ஐயா இந்த முரட்டாட்ட மாணவர்களை மாற்றுகிற இந்த நல்ல தெய்வத்தை தானையா இன்றைக்கு ஜனம் அறியாமையினால எட்டி உதைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்பு என்று கட்டளை கொடுக்கிறார். சரி, இந்த ஜனம்தான் அறியாத தெய்வத்தை அறியாத வழிகளிலே ஆராதனை செய்து அறியாத வழிகளிலே பணத்தை செலவழித்து தங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருந்தார்கள். அறிந்த ஜனத்தின் நிலைமையை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த முதலால் நாள் காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை யோவான் நமக்கு அழகாக எழுதியிருக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
1: வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி,
0: நன்றாய் கவனியுங்கள், இயேசு அவளிடத்திலே சொல்லி இருந்தார், சீஷரிடத்திலே சொல்லியிருந்தார், நான் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் மரிப்பேன், ஆனாலும் மூன்றாம் நாள் எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருந்தார். அறிந்திருந்த அவளுக்கு இப்பொழுது அறியாமை என்கிற ஒரு காரியம் கவி பிடித்ததினால் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். அவளுடைய நிலைமையெல்லாம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை, ஆனால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், கல்லறை திறந்து கிடக்கிறது, அவளுக்கு திகில் பிடித்து கொண்டவளாக ஓடுகிறாள். இயேசுவின் சீஷனாகிய பேதுருவிடத்தில் ஓடுகிறாள், யோவான் இடத்தில் வந்து பாருங்கள் என்ன ஆயிட்ட தெரியவில்லை, அவரை காணோம். ஏனென்றால் பின்னதாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? 9வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்
0: என்கிற வேத வாக்கியத்தை
1: அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
0: அறியாமை சொன்னார், வாக்குக்குள் சொல்லியிருந்தா, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவேன், மரணத்தை கட்டி வைத்து மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டு நான் உயிரோடு எழும்புவேன் சொல்லியிருந்தா, ஆனால் ஒன்றும் புரியவில்லை. வேத வாத்தியங்களை சொல்லியிருந்தார், புரியவில்லை. திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார், 3 வருடமாக உபதேசித்திருந்தார், புரியவில்லை. கவனிங்கள், ஓடுகிறாள், பேதுருவை யோவானை இழுத்துக் கொண்டிருக்கிற அவங்களும் ஓடுறாங்க, உள்ள வரைக்கும் போய் பார்க்கறாங்க. அவரை சுற்றி வைத்திருந்த அந்த கல்லறை துணி அங்கே அடுக்கி அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. அவர்கள் போய்விட்டார்கள். இவள் அழுகிறாள், கரைகிறாள். அந்த அதிகாரத்தை பார்த்தால் 2 தூதர்களை பார்க்கிறாள், தலைமாட்டில் ஒருவன் கால் மாட்டில் ஒருவன் பார்க்கிறாள். இயேசு வைத்திருந்த இடத்துல 2 தேவதூதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அது அவளுக்கு இன்பம் அளிக்கவில்லை, அதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை, இயேசு வேண்டும். நன்றாக கவனிங்க, என் சத்திய வேதம் சொல்கிறது, இயேசு அவள் பின்னதாக நின்று பெயரை கொடுத்து கொடுக்கிறார். மரியாளே, அவன் நினைச்சாலாம் தோட்டக்காரன் நினைச்சாலாம், தெய்வத்தை தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொள்கிறவள் ஏராளம். எடுபடி வேலை செய்கிறதுக்காகத்தான் தெய்வத்தை உபயோகப்படுத்துறவங்க ஏராளம். ஏதோ ஒரு குற்று இந்த சூனியம் வைக்கிறவன் ஏவி விடுற ஆவி மாதிரி தான் தெய்வத்தையே ஏவி விடுற ஆட்கள் உண்டு. இயேசுவை கூட சில நேரங்களில் அறியாமல் ஏவி விடுகிறவர்கள் உண்டு. கவனிங்க,
2: நீ சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறியாத போது, ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்கு புரிய வேண்டிய விதமாய் புரியாத போது நீ அலைகிறாய், அழுகிறாய். அவருடைய இடத்திலே தான் ஓடுகிறார். பேதுரு இடத்துல தான் ஓடனா, யோவான் இடத்துல தான் ஓடனா. யோ, நீங்க ஏதாவது சொல்லுங்க ஐயா, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவங்களும் பாதி வெந்தவங்க தானே, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவர்களை குறித்து தான் இதற்கு அவங்களுக்கும் தெரியல. சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. வெறும் அழுகையும் துக்கமும் தீரிடுகிறது. இன்றைக்கு அநேக தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிற விசுவாசியுடைய நிலைமை இதுதான். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆராதனைக்கு சொல்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், அந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், டிவியில் கேட்கிறோம், அதில் கேட்கிறோம், இதை கேட்கும் சொல்லுவாங்க. ஆனா அலமோதுறாங்க, இங்க போவோம், அங்க போவோம், அங்க போனா கிடைக்காது, இங்க போனா சொல்ல மாட்டாங்க, அங்க போனா சொல்ல மாட்டாங்க. என்னமோ குறி சொல்றவங்ககிட்ட போற மாதிரி ஒவ்வொரு இடமா போகிற ஒரு அலக்கழிக்கப்படுகிற விசுவாசிகளின் கூட்டத்துக்காக பேசுகிறேன். என் அருமை ஜனமே, இந்த மாலை வேளையில் அறியாமை உன்னை பிடித்து கொள்ளுமானால் நீ எத்தனையாய் அலசடிப்படுவாய் என்பதை நீ புரிந்துகொள். யூ மே நோ மெனி திங்ஸ். நீ பார்ப்பாய், கல்லறை திறந்திருக்கிறதை பார்ப்பாய். நீ ஒருவேளை தேவதைகளை கருத்து கூட நீ சொல்ல முடியும். நீ அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்க அந்த துணிகளை பேச முடியும். நீ அங்கேயும் இங்கே அலைந்து அலைந்து அலைந்து அலைந்து உன் இயேசுவை அறியக்கூடாமலே நீ அலைந்து தெரிய முடியும். இன்னொரு சம்பவத்தையும் அதே காரியத்தை லூக்கா எழுதியிருந்த பார்க்கலாம். 24வது அதிகாரத்தில் பாருங்கள். அந்த 104வது அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு வேத வசனத்தை கற்றவர்கள், வேத வாக்கியங்களை முறைப்படி அழிந்தவர்கள், தீர்க்க தரிசன ஆகமங்களை கற்றவர்கள், அவர்களும் கூட மிகுந்த துக்கத்தோடு நடந்து வருகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். வாசிங்கள், 15வது 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை.
1: அன்றைய தினமே அவர்கள் இரண்டு பேர்,
2: அவர்களில் இரண்டு பேர்
1: எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள்.
2: போறார், எருசலேமிலே இருந்தது போதும், எருசலேமிலே இனி அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நம்பிக்கை இழந்தவர்களாக எம்மாவு என்கிற ஊருக்கு போகிறார்கள்.
1: போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து
2: அவர்கள் இயேசுவை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவின் பாடுகளை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவை ஜனங்கள் எப்படியாய் பாடுபடுத்தினார்கள் என்றுதான் பேசுகிறார்கள், இயேசுவின் முகத்தில் துப்பினார் என்பதைத்தான் பேசுகிறார்கள். இந்த வர்த்தமானங்களை குறித்து பேசுகையில்
1: இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு
2: நடந்து போகையில்
1: இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும்
2: அவரை அறியாதபடிக்கு
1: அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
2: என்ன கேட்கிற அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். இயேசுவை குறித்து தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை தான் பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்கள் இயேசு கூட நிற்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக, அவர்களோடு கூட நடக்கிறதை காணக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. அறியாமை அவர்களை மாட்டி வைத்திருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நீ துக்க முகத்தோடு உன்னுடைய பாடுகள் உனக்கு பெரிதாக தெரிந்து நீ நடக்கும் பலனின்றி நம்பிக்கை இழந்து உன் சந்தோஷத்தை இழந்து மிகுந்த வேதனையோடு கூட உன்னுடைய காரியத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை இன்றைக்கு அந்த அறியாமையின் காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இந்த முதல் நாள் கூட்டத்தில் கடந்து வந்திருக்கிறார். இப்பொழுது நான் கழுதைக்குட்டியை சொந்தக்காரனுக்கு வருகிறேன். கழுதைக்குட்டியுடைய சொந்தக்காரனை குறித்து நான் ஒன்று சொல்லட்டுமா? அவன் வீட்டிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, 2 வழி சந்திலே தாயோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, இதை குறித்து 450 வருடங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். வாசிக்கலாம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம்.
1: சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே
2: கம்பீரி
1: இதோ
2: உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
1: அவர் நீதியுள்ளவரும்
2: ரட்சிக்கிறவரும்
0: இருக்கிறவரும்
1: தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும்
0: கழுதை
1: குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார்.
0: 450 வருடங்களுக்கு முன்னதாக தீர்க்கன் சகரியா தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறதை கம்பீரிப்பாய் மகிழுவாய் நீ ஆர்ப்பரிப்பாய் ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லுவாய் ஆண்டவரே உமக்கு ஓசன்னா என்று சொல்லுவாய் என்று சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கழுதை குட்டியின் பெயரை ஆண்டவர் 450 வருடங்களுக்கு முன்னதாகவே தன்னுடைய ஆகமத்தில் எழுதி கொடுத்திருந்ததை அறியாத ஒரு எஜமான். என்னை கேட்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற காரியத்தை உங்களை உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு தாலந்துகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு பொருட்களை தந்திருக்கலாம், உங்களுக்கு பதவிகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்திருக்கலாம். ஆனால் நீ கட்டி வைத்திருக்கிறாயோ அறியாமையினாலே? லிசன், இந்த மனிதனுக்கு தெரியாது தன் கையில் இருப்பது என்னதென்று தெரியாது. நான் சொன்னேனே ஒரு மூதாட்டியை குறித்து, என் தாத்தா எனக்கு காண்பித்துக் கொடுத்த அந்த மூதாட்டியை குறித்து சொன்னேனே, மகன் மாதா மாதம் பணம் அனுப்பி கொண்டு தான் பெருந்தொகை. அன்றைக்கு ஒரு பவுண்டுக்கு 12 ரூபாய், 12 ரூபாய் இருக்கும்போது அவர் அனுப்பி தந்திருந்தார். இன்றைக்கு அதே பவுண்டுக்கு 110 ரூபாய், கிட்டத்தட்ட 10 மடங்கு ஒவ்வொரு மாதமும் அத்தனை பணத்தை அனுப்பி இருந்தார். அன்றைக்கு என்னுடைய தாத்தா சொல்லுவார்கள், 1 ரூபாய் வைத்தால் நாங்கள் வாட்டு வண்டி எடுத்துக்கொண்டு போவோம் சாமான் வாங்குவதற்கு. இன்றைக்கு நாம் பையிலே காசு எடுத்துட்டு போய்விட்டு நாம் கையிலே சாமான்களை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் பேக்கில் பாஸ் எடுத்துகிட்டு போனால் தான் கையில் கொஞ்சம் காசு வர, அந்த ஏதாவது பொருள் வரணுங்கிற நிலைமைக்கு மாறி இருக்கும். அந்த நாட்களில் அறியாமையினாலே அவள் தருத்திரப்பட்டு வியாதிப்பட்டு நொறுங்கி கொண்டு அழுது கொண்டு வாழ்கிறாள். இந்த மனிதனை பாருங்கள், இந்த மனிதனை பாருங்கள், அவனை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். தான் ஏறி போய் தன்னை ராஜாவாக, நாளைக்கு அதை குறித்து அதிகமாக பேசுகிறேன், நான் ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த மனிதனை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். இதுவரைக்கு யாரையும் ஏற விடாதபடி பார்த்து கொண்டது உண்மைதான், ஆனால் கட்டி வைத்திருக்கிறான். அறியாமையினாலே உபயோகப்பட பண்ணிய ஒரு பொருள் அவனிடத்தில் கட்டி தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு நல்ல மனிதன் அவனிடத்தில் வந்து அவனுடைய அனுமதி இல்லாமலே சீஷர்களை அவுக்கிறார்கள். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஸ்கூட்டரை யாராவது எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டேய் என்னடா, ஆள் இல்லைன்னு நினச்சா, சொந்தக்காரன் இல்லைன்னு நினச்சியா, உங்கள் மோட்டர் சைக்கிள் யாராவது தூக்குனாங்கன்னா என்ன நினைப்பீங்க, என்னடா யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு தான் கேட்டீங்க. ஆனால் அந்த நேரத்தில் சீஷர்கள் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. ஆண்டவர் போனது இவங்க ரொம்ப எக்ஸைட்டட், ஆண்டவர் சொன்ன மாதிரியே கழுத குட்டி நிற்குத, கரெக்டாக நிற்குத அப்படின்னு போய் மடமட நான் ஒருத்தவனை கேட்குறான், எங்கடா எதுக்குடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டவனே, ஆண்டவருக்கு வேண்டும். And he knows the Lord needs it. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னேன், ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அழுவிழ்த்து கொண்டு போகிறான். இந்த சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்கிற 4 விதமான மக்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிறவர்களிலே சிலர் இதுவரை அறியாமையிலே ஆண்டவனை தொழுது கொள்கிறோம் என்று எதையோ செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். அறியாமலேயே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து, பணத்தை பாழடித்து, மற்றவர்களை வேதனை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்துகிறார். 2வது கூட்டம், அறியாததுனாலே அலசலிப்படுகிறீர்கள், அங்கே ஓடுகிறீர்கள், இங்கே ஓடுகிறீர்கள், முன்னால் நிற்கிற ஆண்டவர் உங்களுக்கு தெரியவில்லை. ஆகையினாலே வாழ்க்கையில் அலசடிப்பட்டு கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியங்களெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். 3வதாக உங்களோடு

0: தேவன் தந்திருக்கிறாரே அந்த காரியத்தை அறியாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், ஆண்டவருக்கு இது வேண்டும். அது உன் பிள்ளையை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உன் தாளந்துகளை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உனக்கு தேவன் தந்த ஒரு காரியத்தை குறித்தாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த மனிதர்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன வார்த்தையிலே அவர்கள் தங்களை பூரணமாக விட்டு கொடுத்து தங்கள் கையிலே பேணி பாதுகாத்திருந்ததை அனுப்பி விடத்தக்கதாக அவர்கள் வந்தார்கள். அதே நிலைமையிலே இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையோடு வந்திருக்கிறார். முதலாவது, நீ ஆண்டவருக்கு வேண்டும். உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தது ஆண்டவருக்கு வேண்டும். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் தெரிந்து கொண்டாராம். வாசிக்கலாம் எபேசியர்களுக்கு நிருபம் 1வது அதிகாரம். ஆண்டவர் எப்பொழுது உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், என் வேதம் சொல்கிறது எபேசியர்களுக்கு நிருபம் 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள், அங்கே 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
1: அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே,
0: அவர் உலகம் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே,
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுது தெரியுமா? இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும் முன்னதாக, இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கும் முன்னதாகவே தேவனுடைய பார்வை என் மேலும் உங்கள் மேலும் விழுந்ததையா. ஆகையினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பூமியின் தாழ்விடங்களில என் தாயினுடைய கருவில உருவாகும் முன்னதாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, என்னுடைய எலும்புகள் உருவாகும் விதத்தை உன்னுடைய கண்கள் கண்டது. உலகத்துக்கு தெரியவில்லை ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தை பூமி உலகம் ஒன்றாக இருக்கும் முன்னதாக வைத்ததனால் என்னையும் கண்டீர், என்னை நம்பியும் கொடுத்திருக்கிறீர். நானும் என்னுடையவைகளும் ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தம். இதனைத்தான் யோவான் ஸ்நானம் சொல்லும் போது சொல்றார், நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இந்த அமைதியான நேரத்தில் உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்கள் கைகளிலே அவர் தம்பி தந்திருக்கிறது ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற ஒரு சின்ன சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குமானால் எத்தனை நலமாயிருக்கும். கண்களை மூடலாம்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், ஆனால் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்கள் உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்கள் நேசித்தவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலே நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரத்தை உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

தப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன்தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போது இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் மக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லத்தான், பர்சன் ஃபார் டிசர்விங் இட், பட் ஸ்டில் உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு. அதுதான் என் ஆண்டவருடைய

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி, உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலே

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: கஸ்தூரி தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தாள். அதில் பேசிக் கொண்டிருந்த ஒருவர், கடவுள் நம் ஒவ்வொருவர் மேலும் எத்தனையோ நன்மைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த கஸ்தூரி ஒரு சிறு பிள்ளையைப் போல சிறிய சிறிய வெகுமதி பொட்டலங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து விழுவது போல கற்பனை செய்தாள். அப்பொழுது துணி துவைக்கும் இயந்திரத்தில் இருந்து எல்லாம் முடிந்துவிட்டது வா என்ற அழைப்பு ஒலி வந்தது. எழுந்து சென்று துவைக்கப்பட்ட துணிகளை எல்லாம் அதிலிருந்து எடுக்கும் பொழுதே தனது தாய் துணி துவைத்து எடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை எண்ணி பார்த்து, ஆண்டவரே, இந்த துணி துவைக்கும் இயந்திரத்திற்காக உமக்கு நன்றி என்று கூறினாள். இப்படி அவள் ஜெபிக்கும் பொழுதே தொலைபேசி மணி ஒலித்தது. அவளுடைய கணவர் பேசினார். இன்று ரோட்டில் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது, சற்று நேரம் பிந்திதான் வருவேன், என்றாலும் கட்டாயம் உன்னை கடைக்கு அழைத்துச் செல்வேன் என்று கூறினார். உடனே தன்னுடைய கணவருக்காக அவள் கடவுளுக்கு நன்றி கூறினாள். அடுத்ததாக எண்ணத்தில் வந்தது இந்த தொலைபேசிதான். நம் கையில் இருக்கும் இதன் மூலமாக எந்த ஊரில் இருக்கும் ஒருவரிடமாவது, அல்லது எந்த நாட்டில் இருக்கும் ஒருவருடனோ, அல்லது எந்த கண்டத்தில் இருக்கும் ஒருவருடனோ நினைத்தவுடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவு கருவிகளை உருவாக்க மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஞானத்திற்காக கடவுளுக்கு நன்றி என்று கூறினாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கஸ்தூரி ஒரு விபத்தில் ஒரு கண்ணை இழந்து போயிருந்தாலும் இப்பொழுது இருக்கும் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு நான் எத்தனை வேலை செய்ய முடிகிறது என்று எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறாள். நாம் கூட நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனித்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எனவேதான் பக்தன் பாடும்பொழுது எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்று எழுதியிருக்கிறார். பவுலடிகளார் எழுதும் பொழுது எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இன்று நாம் எத்தனை காரியங்களுக்காக நன்றி சொல்லப் போகிறோம் சிந்திப்போமா?

எஸ்றாவின் புஸ்தகம் அதிகாரம் 5. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசத்தாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய சத்னா என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகைராவும் அவர்களிடத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகிரான அவன் வகையராவும் ராஜாவாகிய தரியுவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது. ராஜாவாகிய தரியுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக. நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். இதுவுமல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னாரென்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்று கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் தேவனானவருக்கு அடியாராயிருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டினபடியால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் என்னும் கல்தேயன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். நேபுகாத்நேசர் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பணி முட்டுக்களையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாசாரனும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பணி முட்டுக்களை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ. தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது
அந்த செஸ்பாத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்த நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும் இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டுமென்று எழுதி அனுப்பினார்கள்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் ஏப்ரஹாம் அவர்களின் சாட்சி, பாகம் 2.
2: ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, ஏன் இப்படி இருக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க, ஒருத்தருக்கு கூட சுகத்தை கொடுக்கலையே, யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா கூட நாங்கள் பிழைச்சிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் தேவன் மேலே வெறுப்பாகவும் இருக்குது, ஆனால் சபைக்கு போகாமல் இருக்க முடியல. கடைசியாக எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, நான் இந்த ஒரு முறை வந்து நான் ஜெயலலிதா அம்மா நேராக பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிளானை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மெட்ராஸ் போகலான்னு இருக்கிறார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மனுஷனை நம்பி நீ போக வேணாம், தேவனை நம்பிடு, தேவன் எல்லாம் செய்வார். ஒன்றா அவர் அண்ணன் சண்டை பண்ணுறாரு, எந்த தேவனை எனக்கு செஞ்சார், என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு, இல்லை நான் இன்றைக்கி போய் தான் ஆகும் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா, சரி நீ போ, என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டேன், மனுஷனை நம்பி போகாத, நிச்சயமாக அந்த காரியம் வீணாக தான் போவோம், ஏமா அப்படி போகும்போதே வாய் வைக்கிற அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக திட்ட, இல்லை இன்றைக்கி நீ வா திருவிருந்து இன்றைக்கி ஆராதனை திருவிருந்த ஆராதனைக்கு வான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவனை வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னால் போக முடில, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒரு TVS 50 இருக்கும். எங்கள் அண்ணன் போனார்னா அதில் மூணு பேருக்கு மேலே உட்கார முடியாது இல்லைங்களா, நான் போக முடியாது, நான் போனால் தம்பி போக முடியாது, அப்படி இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வாரம் ஒருத்தர் மாறி மாறி போய்ப்போம். அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்கு திருவிருந்த ஆராதனைக்கு போயிட்டார். அவர் வலுக்கட்டாயப்படுத்தி ஞானஸ்நானம் எடுக்க வச்சாங்க. அதுவும் விருப்பம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தார் கிறிஸ்தவ குடும்பங்கிறதுனால. அப்போது ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு நாட்டம் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா, இவங்க வற்புறுத்தது நிமித்தம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, எங்கள் அம்மா வந்து சரி இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம வந்து லோன் போட்டு ஒரு கொஞ்சம் கடனையாவது நம்ம டார்ச்சர் பண்ணுறவங்களுடைய கடனையாவது அடைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 80,000 லோன் போட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு சர்ச்சுக்கு போயாச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திருவிருந்து எடுத்து சண்டை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஏற்காட்டிலருந்து வேகமாக யமஹாவில் வந்து வேகமாக வண்டியில் வந்திருக்கிறாப்புல. அவர் எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தடை இருக்கும். அந்த வேகத்தடை வந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் அந்த வேகத்தடை இருக்கும். எங்கள் அண்ணன் ரோட்டை கிராஸ் பண்ணி மெதுவாக நடந்து ரோட்டையே கிராஸ் பண்ணிட்டாரு. இவர் திரும்பி பார்க்கும்போது ஏற்காடு ரோட்டிலருந்து அவரோட ஃப்ரெண்டு யமஹாவில் வராரு. ஏ மச்சி அப்படின்னு சொல்லி கையை தூக்கி இவரும் காட்டியிருக்க அவனும் காட்டியிருக்க அந்த வேகத்தடையில் வந்த ஸ்பீடில் வந்து கையை தூக்கி காட்டினோன்னா அவர் கண்ட்ரோல் இழந்துட்டார். நேராக அந்த வண்டி வேகமாக வந்து எங்கள் அண்ணன் கால் மேலே மோதி ரெண்டு காலும் உடஞ்சி போச்சு. ஓ, ரெண்டு காலும் எப்படி சாக் பீஸ் உடையுமோ அதே போல் உடஞ்சி போச்சு. பாருங்கள், மூணு பேர் நடக்க முடியாமல் இருக்கிறோம், இளம்பல்ல வாதத்தில் இருக்கிறாரு. இப்போ அதை விட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, ரெண்டு காலம் என்ன பண்ணியாச்சு, உடஞ்சிச்சு. உடஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த யமகாவிலே வச்சு அப்படியே ஆட்டோ யமகாக்காரனே கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் சண்முக ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியாச்சு. உடனே எங்கள் அம்மாவுக்கு நியூஸ் போயிடுச்சு. அம்மா அப்பாலாம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அங்கேருந்து வந்து ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வரார். நான் வந்து வெளியில் உக்காந்துட்டுருக்குறேன், வெளியில் உக்காந்துட்டு இருக்கும்போது இல்லை வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டுருக்கிறேன், ஜன்னல்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, தம்பி இங்கே ஒருத்தர் நொண்டி நொண்டி நடந்து வருவானே, அவன் வீடு எதுப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்ன நினச்சேன், சரி எங்கள் அண்ணன் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணிகிட்ருக்கிறாரு, அதில் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பார், அதனால தான் வந்து வீடு தேடி அவனை திட்டுறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற பயத்தில் தெரியணா என்னன்னு சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு. இல்லைப்பா அவங்க அம்மா கூட வந்து வெட்டினரியில் ஒர்க் பண்ணுறாங்களாமா, சைக்கிளில் போவாங்களே அவங்க அப்படின்னு. ஆமாண்ணா தெரியண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா அப்படின்ற. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த பையனுக்கு வந்து ஏற்கனவே அவன் மொண்டி மொண்டி தானே நடப்பான், அதுலேயே கால் ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டு காலம் துண்டாக உடஞ்சி போச்சுப்பா அப்படிங்கிறார். இப்படி வந்து ஏங்கிட்டயே தம்பிக்கிட்ட சொன்னால் எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வாழ்க்கையே இருண்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படி. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் வந்து என்னை பாத்ரூமில் உட்கார வைப்பார். அவர் ஹேண்டிகேப்டாக இருந்தாலுமே கையெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அவர் பாத்ரூமில் உட்கார வச்சு பாத்ரூமில் தூக்கி விடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்களை உட்கார வச்சு தூக்கி விடுவார். இவங்க ரெண்டு பேரும் உதவியாக இருந்தாங்க. இப்போது எங்களை தூக்கிறதுக்கு அவர் இல்லாமல் போயிடுவார், அவரும் படுத்த படுக்கையாகிட்டார், ரெண்டு காலமே ஒடிஞ்சு போச்சுருந்தாங்க, என்ன சூழ்நிலை ஆக போகுது எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறேன். எங்கள் பாட்டி கத்தி கத்தி அழுகுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்கே டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்த்துருக்குறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க இளம்பிள்ள வாதமாக இருக்கிறதுனால வந்து எலும்பு வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும், இது எவ்வளோ நாளில் கூடுன்னு எனக்கு தெரியாதுமா, ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டும் ஒரு காலில் ராடும் வைக்கணும், வச்சா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 80,000 கடன் அடைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை கொண்டு போய் பில்லு கட்டி உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அழுது ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து, ஏன்னா ஒரே பையன் நடக்கிறது இவன் ஒருத்தன் தான், இவனுக்கு ரெண்டு பேரும் சுத்தமாக நடக்கிறதில்ல, இவனையாவது நல்லா பார்த்துக்கிடும் சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு அது இதுன்னு தினமும் அவனுக்காக செலவு பண்ணி அவன் கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்கிற லெவலுக்கு தேவன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆச்சரியமாக கிட்டத்தட்ட 1.5 மாதத்துலேயே அவருக்கு அந்த எலும்புகளெல்லாம் கூடும்படி தேவன் அற்புதமாக கிரியை செய்து அவன் நடக்க ஆரம்பித்தார். அப்போ நடக்க ஆரம்பித்தோன்னா தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை வரும்போது எனக்குள்ளே ஒரு பயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளால் நிமித்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ போராட்டங்கள் வருதோ அப்படின்னு நான் இருக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ஒரு புஸ்தகத்தை படித்தேன், என்னென்ன நரகத்தை பற்றின தெய்வீக வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தேன். அந்த புஸ்தகத்தை படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே பயங்கர பயம் வந்துடுச்சு. ஏன்னா நான் பாவத்தில் ரொம்ப பால் போல பருகுனன்னு சொல்கிறது அளவுக்கு அந்த பாவத்தில் நான் ரொம்ப டீப்பாக இருந்தது நிமித்தம் அந்த புக்கை படிக்கும்போது இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் வரும், நரகத்தில் இந்தந்த பாட்டில் அவங்கள போட்டு வதைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் நிறைய இருக்கும். எனக்கு பயங்கர பயம், இப்போ யாரை பார்த்தாலும் பயம், எங்கே பார்த்தாலும் பயம், திரும்பினா பயம், தூங்க பயம், இப்படி எல்லா விஷயத்திலும் பயம் எனக்கு தாங்க முடியல. அப்படி பயத்தில் ரொம்ப நான் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, என் பாவத்தெல்லாம் மன்னிப்பீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், அப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம் வந்து பைபிள் தான், நீ நிறையா புஸ்தகங்களை இப்படி பார்த்து படித்து பயந்துக்காத, பைபிளை படி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்பொழுதே எனக்கு அபிஷேகத்தினால தேவன் நினைச்சார், ஒரு ஒரு விதமான பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு, சந்தோஷமும் சமாதானமும் என் இருதயத்தை அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பித்த உடனே சரின்னு உற்சாகத்தோடு 2000 நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற உற்சாகத்தில் என்ன பண்ணேன்னா, நானாக வந்து ஒரு பேப்பரை எடுத்து ட்ராக்ஸ் மாதிரி எழுதி அதை ஜெராக்ஸ் போட்டு ஆண்டவருடைய உயிர் தெழுந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேக் வாங்கிட்டு ரோட்டில் போய் நின்று கேக்கு ஒவ்வொருத்தர் ஏசு உயிர் தெழுந்தாருங்க, உனக்காகவும் எனக்காகவும் உயிர் தெழுந்தாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ் பேப்பரை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொடுத்து ஏசு நல்லவர்னு நான் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் இருந்துச்சு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்த மட்டும் இப்போ வந்து உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், என் தம்பியோ எங்கள் அண்ணனோ என் தகப்பனாரோ அந்த அளவுக்கு தேவனுக்குள்ள இல்லை, எங்கள் அம்மா நல்லா உற்சாகமாக இருக்கிறாங்க. நான் 2 வருஷ காலம் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், உட்காந்து எங்கேயும் போகாமல் வேதத்தை நல்லா வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி வாசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணனுடைய நண்பர்கள், தம்பி தம்பியோட நண்பர்கள் எல்லாம் வெளியில், அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா பாவத்தில் என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறையா பேருக்கு பாவத்துடைய ஆலோசனையே நான் கொடுத்து அவங்க கெட்டு போகிறதுக்கு நான் நிறைய காரணமாக இருந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா குதூகலமாக அப்படி சிரித்து பேசி மகிழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு கட் ஆகிடுச்சு. நான் தேவ சமூகத்தில் உட்காந்து எல்லாருக்காகவும் எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன், எல்லாருக்காகவும் வந்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். இப்படியெல்லாம் வந்துட்டு நான் வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்து அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து எனக்கு எரேமியாவில் வந்து சொல்கிற மாதிரி, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக அப்படின்னு சொல்கிறது போல், அவங்க என்னை பார்த்து திரும்பணுமே தவிர நான் அவங்கள பார்த்து திரும்பக்கூடாது. நான் இப்போ பயந்தது எது நிமித்தம் பயந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, நரகத்தை பார்த்து பயந்து ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் தேவனுடைய அன்பை ருசித்து என்ன பண்ணலை, ரட்சிக்கப்படலை. தேவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, ஆனால் தேவனுடைய அன்பை உண்மையாக என்ன பண்ணலை, நான் ருசிக்கலை, அதுதான் உண்மை. அப்போது தேவ அன்பை ருசிக்காத நிமித்தம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எரேமியாவில் சொன்னது போல், நான் தனித்து உட்கார்ந்து சலிப்பினால் என்னை நிரப்பினீர், நான் தனித்து உட்கார்ந்தேன், நான் மற்றவங்களோட சேரலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலேயே இருக்குது, மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க, என் நோவு நித்திய காலமாக இருக்குது, தலைமுறை தலைமைக்கு தொடருமோ அப்படின்னுலாம் அவர் சொன்னது போல், நானும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்குன்னு ஒன்று வீட்லேயும் ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணமெல்லாம் அவங்க பக்கமாக திரும்ப ஆரம்பிச்சது. அப்போ நான் ரிலாக்ஸுக்கு போய் பசங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னு போக ஆரம்பித்தேன். பாருங்கள், அப்படி ரிலாக்ஸுக்குன்னு போக ஆரம்பித்தது முழுமையாக முன்பு இருந்ததை காட்டிலும் என்னுடைய பிந்தின வாழ்க்கை ரொம்ப பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. 2 வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருந்து ஒருத்தங்களுக்கு ஜபம் பண்ணி மரணப்படுக்கையிலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அற்புத சுகம் பெற்று எழுந்தாங்க. அப்படிப்பட்ட சாட்சிகளெல்லாம் கர்த்தர் செஞ்சும் கூட நான் சலிப்பினால் உட்கார்ந்து நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நான் நினச்சது நிமித்தம், அப்படியே ரிலாக்ஸுன்னு நினச்சது நிமித்தம் அப்படியே போக போக பாவத்துக்குள்ளே திரும்ப பழைய பாவம் ரொம்ப அதிகமாக எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திரும்பவுமா வந்து சரி வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற அந்த பழைய நினைவு அந்த பழைய சிந்தை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது சரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரங்களில் வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பெருமையாக சொல்லப்படுற விஷயம் கிடையாது, இது உண்மையாகவே எனக்கு அவமானமான ஒரு விஷயம். ஆனாலும் மற்றவர்களுக்கு அது சாட்சியாக இருக்குது அப்படிங்கிறது நிமித்தம் அதை நான் சொல்கிறேன். நான் ஒரு பொண்ணை வந்து நான் ரொம்ப தீவிரமாக வந்து நேசித்தது உண்டு. அப்போ அந்த பொண்ணு என்னைய நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பிரயாசங்களை நான் எடுத்தேன். அந்த பொண்ணு எந்த பக்கம்லாம் போகுதோ பசங்கக்கிட்ட சொல்லி வண்டியில் ரெடியாக இருப்பேன். அந்த பாப்பா எதிரில் வருதுன்னா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு மறுபடியும் அந்த வீதிக்கு போகும்போது என்னை வண்டியில் கொண்டு போய் அந்த வீதியில் விட்டுருங்கடா நான் அங்கே போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீதியாக நான் சுற்றி சுற்றி அந்த பொண்ணை தேடி தேடி சுற்றி சுற்றி போக ஆரம்பித்தேன். இப்படியே நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோடைய வீடு எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தொலைவில் இருக்கும். அவங்க வீட்டு பால்கனியில் அது வந்து நிற்கும்போது நான் இங்கேருந்து ஒரு மரத்தடியில் நின்று பார்ப்பேன். எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து அருணோதயா மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆப்ரகாம் பிரதர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எங்களுடைய பாடல்கள் எல்லாம் வரும். அந்த பாடல்கள் வந்து என்னுடைய சாட்சி, இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த சாட்சியெல்லாம் வச்சு பாடல்கள் எழுதி வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுடைய ஒவ்வொரு சாட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் மூலமாக அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதில் இந்த சாட்சி வந்து இயேசு ராஜா என் இயேசு ராஜா அப்படிங்கிற ஒரு பாட்டில் இந்த சாட்சி வரும். அவர் எப்படி என்னை சுற்றி சுற்றி வந்தார், என்னை எப்படி தேடி தேடி வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு வந்து அந்த பாட்டில் வர அந்த சம்பவத்தை உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணுடைய வீட்டு மாடியை வந்து நான் என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் நின்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பார்த்துட்டே இருக்கும்போது ஏற்கனவே ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார், என்னை பேசியிருக்கிறார் இல்லையா. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள், திடீர்னு ஆண்டவர் வந்து என் முன்னாடி வந்து நிற்கிறார். அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக இருக்குது, என் தலையில் யாரோ தொடர்ற மாதிரி இருக்குது. ஒன்றா எனக்கு என்னால் விளங்கிக்க முடியுது ஆண்டவர் வந்து இடைபட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அப்படியே நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே அந்த உணர்வு ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்து நின்று என்கிட்ட பேசுகிற உணர்வு ஆரம்பிச்சிச்சது. அப்போது அப்படியே அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ அந்த பொண்ணை வந்து தேடி தேடி போகிற, சுற்றி சுற்றி போகிற, ஆனால் அதை விட அதிகமாக நீ என்னை பார்க்க மாட்டியான்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் உன்னையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. நான் அந்த நேசத்தை காட்டிலும் நீ அந்த பொண்ணை நேசிக்கிறத காட்டிலும், அந்த பொண்ணு உன்னை நேசித்தாலும் கூட அந்த பொண்ணு நேசிக்கிறத காட்டிலும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்ப்பா. உன்னை எப்போவுமே என் கண்ணுக்கு முன்னாடி வச்சு உன்னையே நான் பார்த்துட்ருக்கேன். நீ என்னை பார்க்க மாட்டியா, நீ என்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு எதிர்காலத்தில் வச்சுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். நீ வந்து உனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மனக்கோட்டையை கட்டிகிட்ருக்க, இந்த மனக்கோட்டை வந்து உனக்கு வந்து அது ஒரு பெரிய கோட்டையே போல தெரியலாம், ஆனால் மற்றவங்க வந்து இந்த கோட்டையை வந்து சீக்கிரத்தில் எட்டி உதச்சிருவாங்க, அப்படி எட்டி உதச்சாங்கன்னா உன்னால் தாங்க முடியாது, நான் சொல்கிறத கேளு, உனக்கு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கிறேன்னு தொடர்ச்சியாக அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். நான் வந்து அவர் இடைப்பட நான் கண்ணை இறுக்கி மூடிட்டு அவருடைய பேச்சை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கண்ணை நான் இறுக்கி மூடி சொல்கிறேன், ஆண்டவரே ஓகேப்பா நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க ஆண்டவரே, நான் என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தள்ள சொல்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்துடும், நான் அந்த பொண்ணை பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் நவுருங்க ஆண்டவரேன்னு. அந்த பொண்ணுக்காக என்னிடத்துல அன்பாக இருந்த, என்கிட்ட எப்போவும் நினைவாக இருக்கிற, என்னை மறவாதவராக இருக்கிற, என்னை நேசிக்கிற, அனாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகிக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் தள்ளுங்க ஆண்டவரேன்னு நான் சொன்னேன். இன்றைக்கும் அப்படி தான் பாவத்து நிமித்து நான் நிறைய பேர் வந்து ஆண்டவரை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறத நல்லா உங்களுக்கு உணர்த்துவார், ஆனால் நீங்கள் பாவத்து நிமித்தம் அப்பப்போ ஆண்டவரை பார்க்கறது, அதுக்கப்புறம் அவரை தள்ளி விட்டுட்டு இந்த உலகத்தை பார்க்க காட்டுறது அப்படின்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். தயவு செய்து அவருடைய அன்பை விளங்கி கொள்ளுங்க. நான் அவருடைய அன்பை விளங்காமல் அன்பை அசட்டை பண்ணேன். ஆனாலும் கூட ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு நல்ல தேவன், நரகத்துக்கு பயந்தவனை ஆண்டவர் அன்பை காமிச்சு திரும்ப இழுத்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பொண்ணோடைய ரிசல்ட் நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன்ல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரே மாதத்துல எனக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னு வந்துச்சுன்னா, அந்த பொண்ணு உனக்கெல்லாம் இது தேவையா, உன்னாலேயே நடக்க முடியல, உன்னால் சம்பாதிக்க முடியுமா, நான் ஏற்காடு போகணும்னு நினச்சேன் நீ உன்னால் பைக்கில் கூட்டிகிட்டு போக முடியுமா, எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுனா உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, வேண்டாத வேலை என்னத்துக்கு, இந்த ஆசையெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய மனக்கோட்டையை எட்டி உதைச்சது நிமித்தம் என்னால் அதை தாங்கிக்க கொள்ளவே முடியல. ஒரு மாதமாக என்னால் சரியாக சாப்பிட முடியல, என்னால் சரியாக தூங்க முடியல. அந்த வார்த்தையே என் காதை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து சொன்னார், நான் உன்ட்ட என்னப்பா சொன்னேன், இந்த உலகத்துடைய நேசமெல்லாம் அப்படி தான்பா இருக்கும், பொய்யா போயிடும், இந்த உலகத்துடைய நேசமெல்லாம் உன்னை தட்டி கழிச்சிட்டு போயிரும்பா, இந்த உலகத்துடைய நேசம் உன்னுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணிடும், உன்னை உறிஞ்சி தள்ளிட்டு போயிரும்பா, ஆனால் என்னுடைய நேசம் அப்படிப்பட்டதில்லைங்கிறத நான் உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் வந்து பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் உட்காரணும்னு ஒரு முடிவுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய திருச்சபைக்கு அந்த நான் நரகத்தை பார்த்து பயந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைமில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன் டைம் தான். அந்த 2 மாதம் ஏன் நான் ஆண்டவரை விட்டு விலகி வந்தேன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சபைக்கு போகிறேன், எனக்கு ஆராதனை பாடல்கள்னால் ரொம்ப பிடிக்கும், பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் ஆராதனை ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஆராதனைக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்குறேன், டே இந்த மாதிரி என்னை சர்ச்சைக்கு கூட்டு போட அப்படின்றேன். ஆனால் இல்லைனா இன்றைக்கி நான் சினிமாவுக்கு போகணுன்னாங்கிறான் ஒருத்தன், ஒரு சில நான் வந்து கிரவுண்டுக்கு விளையாட போகணும்னு சொல்கிறான். அப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் கெஞ்சி கேட்டு நான் சர்ச்சைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஒரு முறை நான் சர்ச்சைக்கு கொஞ்சம் ஒரு 11:30 லேட்டாக போயிட்டேன். கரெக்டாக வர்ஷிப் முடியுது, அந்த கடைசி சென்டென்ஸ் முடியுது. அந்த டைமில் போயிட்டு நான் தூணுக்கிட்ட நிற்கிறேன். அந்த பாடலுடைய வர்ஷிப்பை கேட்ட உடனே என்னால் வந்து துக்கம் தாங்க முடியல, அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் கேட்குற எந்த ஜபத்துக்குமே நீங்கள் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு கூட என்னால் முடியல, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் வரவே மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்துட்டு அதுக்கு பிறகு தான் சபைக்குள்ளே போக, இனிமேல் நான் போக மாட்டேன்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படியே திரும்ப ஆரம்பித்தோன்னு தான் நான் இப்படி போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அந்த டைமில் வந்து இந்த ஆண்டவர் இடைப்படுற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு இஸ்லாம்லேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன், நல்லா ஜெபிக்கிற பையன், இஸ்லாமியராக இருந்து அவன் டோட்டலாக ஆண்டவர் பக்கம் வந்து ஜபம் ரட்சிக்கப்பட்டு நல்ல அந்நிய பாஷையில் நிறைஞ்சு ஜபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக பேசக்கூடிய ஒரு வரம் பெற்ற ஒரு தம்பி. அந்த தம்பி வந்து எங்களை குறித்து கேள்விப்பட்டு இது மாதிரி நடக்க முடியாமல் இருக்காங்க, நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான் ஆனால் இப்போ வந்து பாவத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்னுடைய அத்தை பையன் வந்து என்னை குறித்து சொல்லி அந்த பையனை ஜெபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னா, அண்ணா நான் உங்களுக்காக ஜபம் பண்ணிட்டுமாங்கிறாரு. சரி ரைட் ஓகேப்பா, நீ ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு நான் அந்த தம்பிகிட்ட சொல்கிறேன். ஆனால் நான் கண்ணை மூடி ஜபம் பண்ணல, முழிச்சிட்டு தான் இருக்கேன். என் தம்பி உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான், வீட்டில் எல்லாருமே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பையன் ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தவன் திடீர்னு தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பித்தான். என்னென்னு பேச ஆரம்பிச்சுன்னா, இந்த வீட்டிலேருந்து என்னுடைய ஊழியக்கார மகனை நான் எழுப்புவேன், அவனை அக்னியாக பயன்படுத்துவேன், அவனை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், அக்னியாக பயன்படுத்துவேன், இந்த வீட்டுக்கு என்னுடைய திரளான ஊழியக்காரங்களை நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.

அழுக அழுக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறோம். திடீர்னு வந்து நிறுத்திட்டு கரம் தட்டி ஆண்டவரே நமக்கு நன்றி நன்றி நன்றின்னு பயங்கரமாக தேங்க்ஸ் சொல்கிறான், ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்கும்போது, ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், இல்லை நான் வந்து ஆண்டவரே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்குங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்னை தொட்டார். தொட்ட உடனே ஒரு அந்தரங்கத்தில் பாவம் செய்கிற ஒரு மனுஷனை திடீர்னு 100 பேருக்கு முன்னாடி அவன் செய்கிற பாவத்தோடு அவனை நிறுத்திட்டா அவன் எப்படி வெக்கப்படுவானோ, அவன் எப்படி தலை குனிவானோ, அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் பாவி பாவின்னு கத்துனேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை மன்னித்ததையும் அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதையும் எனக்கு நல்லா உணர முடிஞ்சுது. அதனால தான் நான் சந்தோஷம் தாங்க முடியாமல் நன்றி நன்றின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை என் மனசுலேயே வச்சுட்டேன். என்னென்னு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இந்த வீட்டிலேருந்து என்னுடைய ஊழியக்கார மகனை எழுப்புவேன், அவனை அக்னியாக பயன்படுத்துவேன், இந்த வீட்டுக்கு என்னுடைய திரளான ஊழியக்காரங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை நான் மனசில் வச்சுக்கிட்டேன். சரி, நான் அதை மனசில் வச்சுட்டு விட்டாச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன், என் தம்பி தான் பயன்படுவான் போல இருக்குது ஆண்டவருக்கு, நாம தான் பாவத்தில் வந்துட்டு நம்மளையெல்லாம் பயன்படுத்த மாட்டார் அப்படி சொல்லி சொல்லியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நேரத்தில் கரெக்டாக இவன் போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, வீட்டுக்குள்ளே போய் தனி ரூமில் உட்காந்து, நான் மொதல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணல, இப்போ நான் ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கிறேன், என் தம்பி உள் ரூமில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு துணையாக எங்கள் அண்ணனை எழுப்புங்கப்பா, அவன் நிறைய பேருக்கு ஊழியம் செஞ்சானே ஆண்டவரே, அவனை எழுப்புங்க ஆண்டவரே, அவனை என் கூட எனக்கு துணையாக கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, அவன் கூட வர்ற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி ஒரு பையன் நல்ல விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டான். ஒரு 2-3 பசங்க நல்ல விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய நண்பர் வந்து எஸ்ரா ஆனந்த் சொல்லிட்டு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் தான் வந்து முதன் முதல்ல வந்து என்னுடைய தனிப்பட்ட, நான் அந்த சாட்சி நான் உங்களுக்கு சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல் முதல் கிறிஸ்துவ குறித்து நல்லா எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். எப்படின்னா, நாங்கள் கேசட் கடை வச்சுருந்தான்னு சொன்னீங்களா, அந்த கேசட் கடையில் மொதல் பாட்டு பெர்க்மான் சையா பாட்டு போடுவோம், மீது எல்லாம் சினிமா பாட்டு. கடைசியாக முடியும் போது அந்த சினிமா பாட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கிறிஸ்டின் பாட்டு போட்டுட்டு கடையை சாத்திட்டு கல்லாப்பட்டி மேலே பைபிளை வச்சுட்டு வந்துடுவோம். இவர் வந்து எதிர் கடையில் வந்து எலக்ட்ரிஷனாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ எலக்ட்ரிஷனாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்ட டைமு, பார்ட் டைம் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு ஊழியமும் செய்கிறார். அவர் என்னை அப்படியே இந்த பாட்டெல்லாம் போகிறத பார்த்தோன்னா என்னை அப்படியே கீழேருந்து மேலே பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே என்கிட்ட பேசணும்னு சொல்லி அங்கேருந்து நேராக வந்தவுடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னாரு ஆண்டவர், உங்ககிட்ட பேச சொல்கிறார் பேசலாமான்னாரு. சரி பேசுங்க அப்படின்னு. அப்போ வந்து அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிற பைபிள் இருக்கான்னு கேட்டார். நான் அந்த பைபிள் எடுத்து கொடுத்தேன். பைபிளிலிருந்து வசனங்களை எடுத்து சொல்கிறாரு, எனக்கு வித்தியாசமாக இருக்குது. அவர் சொல்கிற வசனங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படி தான் சொல்லி அவர் மூலமாக தான் ஆண்டவருடைய தனிப்பட்ட விதத்தில் அந்த வசனங்களை வியந்து வியந்து பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. அப்போ வந்து ஞானஸ்நானம் அந்த இதில் தான் அந்த தெய்வீக வெளிப்பாடு புஸ்தகத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. அதை படித்து தான் பயம் வந்து அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து அந்த டைமில் இவர் என்ன பண்ணிட்டார்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். இப்போது இந்த முஸ்லீம் சகோதரன் தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜபம் பண்ணதுக்கு பிறகு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சேலத்துக்கு ஊழியத்துக்கு வர்றாரு. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமௌலி ஐயா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஏஜி பாஸ்டர் கல்வாரி ஏஜி அசம்பிளி பாஸ்டர் ராபர்ட் சிங் ஐயா வந்து நீங்கள் தொடர்ந்து எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வரணும், உங்களுக்காக வெளியில் சேர் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போகிறார். அப்போ ஊழியக்காரங்க வந்து ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் அவர் சேலத்துக்கு வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சேலத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் வரீங்களா எங்கள் சர்ச்சுக்கு? ஆமாங்க ஐயா, நான் எங்கேயும் சர்ச்சுக்கு போகிறதில்ல, இப்போ என் தம்பியை மனம் திரும்புதலுக்குள்ளே வந்துட்டான், நானும் கூட சரி நீங்கள் சர்ச்சின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நான் வரேங்கய்யா, ஆனால் வந்து என்னென்னா வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் தான் எங்களால் வர முடியும், ஏன்னா என் தம்பி வந்தால் நான் வர முடியாது, திருவிருந்து மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கூட கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிப்பா ஓகே, நாளைக்கு சனிக்கிழமை தம்பிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தலான்னும் போது தம்பியோட ஒரு 3 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நான் சொன்ன இல்லைங்களா அந்த ஒரு சின்ன பையனும் சொல்லி, அந்த பையன் என்ன பண்ணுறான்னா என்ன விடாமல் ஓயாமல் துரத்தி துரத்தி வந்து, ஆனால் நீங்கள் நல்லா பைபிள் ஸ்டோரியெல்லாம் சொல்லுவீங்களா, உடனே எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஏன் நீங்கள் வந்து விலைக்கு விலைக்கு ஓடுறீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பையன் மூலமாக என்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் இதோட கடைசியாக போயிடணும்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டு பாஸ்டிங் இருந்துட்டு நான் போய் வந்து
உள்ளே நின்று அழுது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இன்னையோடு என்னோடய பாவ வாழ்க்கையெல்லாம் இதாக இருந்தோம் ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு இன்றைக்கி சத்தியத்தை

சொல்லி கொடுக்க போகிறேன், எனக்கு வந்து நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துக்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அவனுக்கு கதை சொல்லி கொடுக்குறேன். அன்றைக்கி சனிக்கிழமை ஞானஸ்நானம் எடுக்கிறான். எஸ்ரா ஆனந்த் பாஸ்டர் வந்து என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை 1 ஹவர் உங்கள் வீட்டில் ப்ரேயர் வைக்கலான்ட்டு. நான் என்ன நினச்சேன், வெளியில் சர்ச்சை வைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங் போர்டில் ஒரு சின்ன ஹால் தான் எங்கள் வீடு. அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ப்ரேயர் வைக்கிறாங்க. வெறும் 5 பசங்க தான், நான், என்னோடய தம்பி, என்னோடய அத்தை பையன், எங்களுடைய அண்ணன், பாஸ்டர், மொத்தம் 5 பேர் மட்டும்தான் முதல் முறையாக எங்கள் வீட்டில் சபை நடக்க ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து சபை நடக்க ஆரம்பித்தோன்னா தீர்க்க தரிசனமாக சொன்ன அத்தனை வார்த்தையும் நிறைவேற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அந்த முதல் வருஷத்தில் மட்டும் 26 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. வெறும் வாலிப பசங்களாக மட்டும்தான் 1 வருஷம் ஃபுல்லாக எங்கள் அந்த சபைக்கு யூத்து மட்டும் வாலிப பசங்க மட்டும்தான் வருவாங்க. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா குடும்பமாக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க, பெண் பிள்ளைகளும் வர ஆரம்பித்தாங்க, அப்படி வந்து ஊழியம் போக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 வருஷத்தில் அந்த தீர்க்க தரிசனமாக என்னுடைய ஊழியக்காரர்களில் நான் திரளாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி 10 வருஷம் கிட்டத்தட்ட 350 ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு அந்த திருச்சபைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முழு நேர ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில், அருணோதய மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு முழு நேரமாக நான் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், பாடல்கள் மூலமாக, வர்ஷிப்பின் மூலமாக, தேவ செய்தியின் மூலமாக, சாட்சியின் மூலமாக, இப்படி அநேக இடங்களில் நாங்கள் பயன்பட்டுருக்கிறோம். இப்போவும் பார்த்திங்கன்னா எங்களை சந்திக்கிறதுக்கு திரளான ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு இன்னமும் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ முதல்ல வந்து நாங்கள் பலப்படும்படி 350 ஊழியக்காரர்களை ஆண்டவர் கொண்டு வந்து நானும் என் தம்பியும் கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா பலப்படும்படி அந்த 350 ஊழியக்காரர்களை பயன்படுத்தி கர்த்தரங்களை உருவாக்கினார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டுருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பார்க்கும்போது நாங்கள் பலன் அடைகிறோம் பிரதர் அப்படின்றாங்க. இன்னமும் தொடர்ந்து அந்த மாதிரியான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி இந்த என் மகனை நான் எழுப்புவேன்னு சொன்னார். அதே மாதிரி என்னுடைய சகோதரன் அப்போ எழுப்புனார். என்னையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், எழுப்புனார். இதற்கிடையில் வந்து நான் ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றின ஒரு சத்தியத்தை நான் சொல்லி அவருக்கு சாட்சியாக சொல்லி நல்லா அவருக்காக ஜெபம் பண்ணி இன்றைக்கி நீங்கள் நைட்டு போங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினா, அதே போல் இடைப்பட்டார். அவருக்காக அன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு தரிசனமானார். எப்படி தரிசனமானார்னா, ஒரு பெரிய விஷன் எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல ஒரு விக்கிரகத்தை, அதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமாக தலையை விரித்து போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு நிறைய கைகளோடு வந்து ஆடிக்கிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும்னு நினச்ச ஆண்டவரே, இது வந்து நிற்குது ஆண்டவரே, இயேசுவி நாமத்தினால் அப்பா இல்லை இப்போ சாத்தானேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த உருவம் உடஞ்சி சில்லு சில்லாக போகிற சவுண்டு இருக்கு இல்லைங்களா, டிஜிட்டல் சவுண்டு எப்படி இருக்கும் அது. இன்றைக்கி நம்ம எல்லாம் டிஜிட்டல் சவுண்டுன்னு பார்த்துட்டு அந்த சவுண்டு அவ்வளோ கிளியரன்ஸ் கேட்குறோம். ஆனால் அந்த தரிசனத்தில் அந்த சவுண்டு கிளியரன்ஸுங்கிறது, அது உடஞ்சி நுணுங்கிற சவுண்டு பயங்கர கிளியராக இருந்துச்சு. நுணுங்கினவுடனே நான் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கேன், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும்பா, நான் உம்மை பார்க்கணும்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். ஆண்டவருடைய கண்கள் மட்டும் திடீர்னு வந்து நின்றுச்சு பாருங்கள். அந்த கண்ணை வந்து இந்த நாள் வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அந்த கண்ணிலேருந்து ஒரு வார்த்தை கூட சத்தம் கேட்கல, பேசுகிற சத்தம் கேட்கல. ஆனால் அந்த கண்ணிலிருந்து அவருடைய அன்பு பாஞ்சு வந்தது, என்னுடைய பாவத்தை உணர்த்தினார். அந்த கண்ணை பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா என்னுடைய பாவம், நான் செஞ்ச அத்தனை பாவங்களும் எனக்கு முன்னாடி தெரிஞ்சது. உடனே நான் கதறி கதறி அழுது, ஆண்டவரே நான் பாவிப்பா, நான் பாவிப்பானுங்க போது அந்த கண்கள் வந்து அவ்வளோ அன்பாக, அவ்வளோ மனதுருக்கத்தோடு, அவ்வளோ இனிமையாக அந்த கண் என் இருதயத்துக்குள்ளே பாஞ்சு அன்பாக பாஞ்சு வர்றதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. உடனே நான் நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றின்னு பயங்கர சந்தோஷமாக நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த விஷனை பார்த்தோன்னே முழித்து பார்க்கும்போது பார்க்குறதெல்லாம் சந்தோஷம். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் எனக்கு குறைவில்லை. நிறைய நெருக்கங்கள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய கண்ணீர்கள் உண்டு, ஆனாலும் கூட அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் குறைய விடலை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் என் இருதயத்தை விட்டு எடுபடாமல் இருக்குது. அல்லேலூயா, ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்லேயும் கூட நிறைய நெருக்கங்கள், சொல்ல முடியாத நெருக்கங்கள் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு அந்த அன்பின் மூலமாக எனக்கு காமிச்சதுனால ஆண்டவரை விட்டு விலகவே முடியாத அந்த அன்புக்கு அடிமையாக நான் மாறினேன். எப்படி மரியாளமாக சொன்னாங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாங்களோ, அதே போல் அந்த அன்புக்கு நான் அடிமையான ஆண்டவர் அப்படி தான் நம்மளை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார். நம்ம அடிமையை போல்
உண்மையாகவே அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அடிமையை போல இருக்க மாட்டோங்க. ராஜாதி ராஜாவோடைய பிள்ளைகள் ராஜாவை போல தான் நம்ம இருப்போம். அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஊழியத்திலே எங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வர்றாரு. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன நெருக்கங்களை அனுபவிச்சாலும் சரி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்க நோக்கி பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையை முழு மனசா அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா சபை எங்க வீட்டில் நடக்க ஆரம்பிச்ச உடனே அந்த 400,000 கடன் அப்படியே ஆண்டவர் அற்புதமா அடைக்க எப்படி அடைச்சாருன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். திடீர்னு வானத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் பணம் வந்தது, அதன் மூலமா பாதி கடன்கள் அடைஞ்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறினுச்சு. ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் 1 ரூபாய் கடன் கிடையாது. என்னுடைய அப்பா கிடையாது, என்னுடைய அம்மா கிடையாது. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க பென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த பென்ஷனும் இல்லை. நான் சம்பாதிக்கிறவனும் கிடையாது, என்னுடைய தம்பியும் சம்பாதிக்கிறவனும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் கடன் இல்லாமல் இருக்கிறோம். என்னுடைய ஊழிய ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஊழியத்தை எப்படி செஞ்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது அவங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு 30 ரூபா வாரம் எனக்கு 30 ரூபா செலவாகும். எங்கள் அம்மாகிட்ட போய் கேட்பேன், அம்மா ஒரு 50 ரூபா கொடுங்க, 20 ரூபா பெட்ரோல் போட்டு மீதி 30 ரூபாய்க்கு நான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து நான் ஊழியம் செய்கிறம்மா அப்படின்னு சொல்லி அம்மாகிட்ட கேட்டேன்னா அம்மா வாரம் 50 ரூபா எனக்கு கொடுப்பாங்க. அப்போது எனக்குள்ள அந்த நன்றி உணர்வு பயங்கரமாக இருந்தது. ஆண்டவரே நீங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, நான் உமக்காக ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு வந்த ஆண்டவரே, ஆனால் என்னை தேடி என் வீட்டுக்கே சர்ச்சை கொண்டாந்தீங்க. நான் எங்கேயும் வெளியே போக முடியாமல் இருந்த எனக்கு 10 வருஷமாக என் வீட்லேயே சர்ச்சை நடக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் நான் போய் வந்து வீட்லேயே அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும் ஆண்டவரே. என்ன மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு போய் நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, சண்டே கிளாஸ் ஊழியம் எடுத்துகிட்ருக்குறேன் ஆண்டவரே. நீங்கள் யாருக்கிட்ட போய் உம்மை குறித்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்ல தயார் ஆண்டவர். ஆனால் நான் வெளியில் போகணும்னா எனக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும், ஒரு மாதம் ஒரு 500 ரூபா கிடைச்சா பரவாயில்ல ஆண்டவரே. நான் யார்ட்டையாவது நண்பர்கள்கிட்ட கேட்கட்டுமா, வேலைக்கு போகிற நண்பர்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் வந்து ஊழியம் செய்யலான்னு கேட்கட்டும் அப்படிங்கும் போது ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு செய்ய, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு செய்ய அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். சரி ஆண்டவரே, நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் செய்கிற ஆண்டவரேங்கும் போது மொதல் எனக்கு 500 ரூபா உதவித்தொகையை தேவன் கொடுத்தார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு நான் 500 ரூபா உதவித்தொகை கொடுத்தாங்க. அப்போ அந்த 500 ரூபாங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய தொகையாக இருந்துச்சு தெரியுங்களா. அந்த 500 ரூபாயில் 50 ரூபா தசம்பாகத்தை எடுத்து வச்சுட்டு 450 ரூபாய்க்கு சண்டே கிளாஸ் ஊழியத்தை ரொம்ப தாராளமாக செய்ய ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, என்ன மாதிரி நடக்க முடியாதவங்க மத்தியில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பைபிள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பைபிள் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நடக்க முடியாத குடும்பங்கள் ஒரு 30-40 குடும்பங்களை சேலத்தில் நான் சந்திச்சிருப்பேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் வாங்கி கொடுத்துருக்குறேன். நடக்க முடியாமல் இருந்து ஊழியம் செய்கிற அந்த நிக் அவர்களுடைய கேசட்டை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து அதை பார்க்க வச்சுருக்குறேன். அப்படி தொடர்ச்சியாக வந்து அந்த ஊழியங்களை தொடர்ந்து இந்த சண்டே கிளாஸ் ஊழியங்களை செஞ்சிட்ருக்கும்போது அப்போ என்னுடைய நண்பர் சொன்னார், நான் உனக்கு பிஸ்கெட்டை வந்து மாதம் 3000 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுக்குறேன், நீ ஒரு 15 ஸ்டேஷனுக்கு அந்த பிஸ்கெட்டை நீ வாங்கி கொடு, எல்லாருக்குமே கூப்பிட்டு நீ தான் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமே தவிர நான் கொடுத்தனு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 15 ஸ்டேஷனுக்கு வந்து சண்டே கிளாஸ் பிஸ்கெட் வந்து நாங்கள் கொடுக்கும்போது, ஆனாலும் அவர் அப்படி சொன்னார்னா அதை நான் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு இது இல்லை. நான் சொல்ல ஒரு பிரதர் கொடுக்குறாருங்க, அவருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அவர் தான் இந்த ஊழியத்தை செய்கிறவர், நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட் மினிஸ்ட்ரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அந்த அதுக்கு பிறகு வந்து நடக்க முடியாதவங்களுக்காக வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் தேடி கண்டுபிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேண்டுங்கிறத அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அப்படி இருக்கும்போது 500 ரூபாயாக இருந்த அந்த உதவித்தொகை 1000 ரூபாயாக மாறிச்சு, அதுக்கப்புறம் 1500 ரூபாயாக மாறிச்சு. தாராளமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைய இடங்களுக்கு போய் செய்யும்படி மனநிறைவோடு செய்யும்படி கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, யாருமே இயேசுவை நல்லவர்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள சந்தேகங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் என்றைக்கு நீங்குதோ அன்னைக்கு தான் அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய நாமத்தை தைரியமாக சொல்லுவாங்க, வெக்கப்படாமல் சொல்லுவாங்க. அப்போ எல்லா இடங்களுக்கும் போய் இயேசுவை பற்றி சொல்கிறதுல ரொம்ப ஒரு தைரியமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ நன்மைகள் எனக்கு செஞ்சுருக்கிறார். அப்போ அந்த சபைக்கு போக முடியாமல் இருந்த எனக்கு வீடு தேடி சபையை கொண்டு வந்தார், ஊழியக்காரங்களை திரளாக அனுப்பி அத்தனை ஊழியக்காரங்களை கொண்டு எங்களை பலப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு காரியமாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊழியம் வந்து
போயிட்டுருக்கும்போது என்னுடைய தாய் பிரிஞ்ச ஒரு சூழ்நிலை வந்தது, நிறைய பிரிவுகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அப்போ அந்த பிரிவு வரும்பொழுது தகப்பனாருடைய உதவி, சொந்த பந்தங்களுடைய உதவியே ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு, தனியாக நானும் தம்பியும் எனக்கு உதவி செய்கிறவங்களுமா நான் தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அந்த சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் தான் எங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். முழு நேர ஊழியத்தில் அதுக்கு பிறகு எங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்படி பயன்படுத்தும் போது பாடல்களை என் தம்பி எழுதி பாட ஆரம்பிப்பான். நிறைய சாட்சிகள் மூலமாக பாடல்களை தேவன் கொடுத்தார். ரெண்டு பேருமே சேர்ந்து சில பாடல்கள் எழுதுவோம். சில இடங்களில் அவனுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே அடிமையை கருத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். தம்பி வந்து நல்லா டியூன் போடுவான், நல்லா எழுத ஆரம்பிப்பான், நல்லா பாடுவான், நல்லா இசை வாசிப்பான். அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எல்லா இடங்களுக்கும் போய் பாடும்போது எல்லாம் கேட்டாங்க, இப்படி பாட்டு வந்து இவ்வளோ அருமையான பாடல்களாக இருக்குது, கண்ணீரை வரவழைக்கிற பாடலாக இருக்குது, இது சீடியாக நீங்கள் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அம்மாவும் இல்லை, அம்மா இருந்தால் அவங்க உதவி செய்வாங்க, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இப்போ எந்த ஒரு உதவியும் இல்லை. அம்மாவுடைய பென்ஷன் வந்து அப்பா மூலமாக ஒரு 6000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 6000 ரூபாய் வச்சு தான் நாங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் எப்படி நம்ம சீடி போட முடியும் அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஆண்டவர் இடைப்பட்டு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்க சொல்லி கொண்டு வந்து கொடுத்தார். நான் இப்போ நான் வந்து தைரியமாக என்னால் சொல்ல முடியாது. ஊழியக்காரங்க நிறைய பேர் கேட்குறவங்களும், அதாவது இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம், ஊழியத்துக்குன்னு வரும்பொழுது நிறைய தேவைகள், நெருக்கடிகள் வரும்பொழுது என்ன யார்ட்டையாவது கேட்டுடலாமா அப்படின்னு கூட இருக்கும். நானும் ஆரம்ப காலகட்டங்களில் நிறையா பேருக்குன்னு சொல்ல முடியாது, 1-2 பேர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படி கேட்கும்போது எதனால் அவங்கக்கிட்ட கேட்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி நடக்க முடியாமல் இருக்கிற இவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆனால் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல, அந்த 1000 ரூபா தான் இருக்குது, அந்த 1000 ரூபாயிலே இருக்கிறதையும் நான் போட முடியும். எங்கள் அம்மா நிறையா அவங்க ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டையும் காசு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அந்த 10000 ரூபா வேணும் இல்லைங்களா. அந்த டைமில் என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஆரம்ப நாள். அப்போ வந்து இப்படி நான் கேட்கும்பொழுது வருஷா வருஷம் கேட்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமும் ஒரு கலக்கமும் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி இதுக்கு மேலே நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியலைனாலும் யார்கிட்டையும் கேட்க வேணாம், கர்த்தர் நம்ம தேவைகளை வந்து அறிஞ்சிருக்கிறவர், அவர் கட்டாயமாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்கள் வந்து வாங்கி கொடுக்காம விட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த முறையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்பவுமா விட்ட விஷயத்தை அவங்களாம் காசு கொண்டு வந்து கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா வாங்கி வச்சாங்க. அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஊழியக்காரங்க நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் மேலேயே தான் நம்பிக்கையாக இருக்கணும். எனக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் உண்டு, நான் அந்த நாட்களில் 2-3 முறை உதவியை நான் மற்றவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க வந்து சிலர் வந்து உதவி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது, சிலர் வந்து அவங்க பார்த்த விதங்களே எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து தான் நான் வந்து இனிமேல் எந்த தேவைக்கும் நான் வந்து நானாக யார்ட்டையும் கேட்கக்கூடாது, என் தேவன் என் கூட இருக்கிறாருன்னா அவர் என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறத டோட்டலாகவே நிறுத்திட்டேன். அந்த டைமில் தான் அந்த தம்பி வந்து என்ன பண்ணார்னா, 1 லட்ச ரூபாய் கொண்டாந்து கொடுத்து இதை நீங்கள் கட்டாயம் வாங்கிக்கணும், இதை வந்து கேசட் போடணும், உங்கள்கிட்ட காசு எப்போ இருக்குதோ அப்போ திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான், இல்லைப்பா இதை நீ கூலி வேலை செய்கிற, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் வாங்கிறது என்னால் திருப்பி கொடுக்கக்கூட முடியாத சூழ்நிலை கூட வந்துடும், உனக்கே தெரியாத சூழ்நிலை, நான் எதை வச்சு திருப்பி கொடுக்க முடியும், ஓடுனா ஆச்சு, ஓடலைனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு, இல்லை அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு, நீ வாங்கி கேசட் போடுனாங்க. அப்போ தான் முதல் ஆல்பம் உதவிடும் அருணோதயா அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆல்பத்தை நாங்கள் போட்டோம். முதல் ஆல்பத்தை போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களுடைய எல்லா வீடியோவும் மேக் பண்ணுறதுக்கு உண்மையில் எவ்வளோ செலவானது, எங்களை கிட்டத்தட்ட வந்து இப்போ 13 ஆடியோ, அதாவது ஃபஸ்ட் ஆல்பம் செகண்ட் ஆல்பம் போட்டிருக்கோம், 13 வீடியோ விட்டுருக்கோம், ஒவ்வொரு வீடியோவுக்கும் எவ்வளோ தேவைகள் இருந்திருக்கும். ஆனாலும் யாருக்கிட்டேயுமே கேட்காம இன்றைக்கு வரைக்கும் தேவன் அந்த வீடியோக்களெல்லாம் அற்புதமாக செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்டுடியோவை தேவன் வந்து எப்படி தேவைகளை சந்திச்சார்னா, எங்கள் அம்மா வாங்கின நிலத்தில் எங்களுக்கு வர வேண்டிய சேர 5 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ அந்த 5 லட்சத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, லேண்டு வாங்கி போடுங்க, கார் வாங்குங்க, ஏன் நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் நிறையா சொல்லும்போது, இல்லை நாங்கள் ஆண்டவருக்காக தான் நாங்கள் செய்கிறோம், ஆண்டவருக்கே நாங்கள் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நானும் தம்பியும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுத்து அந்த காசு 5 லட்சம் காசை வச்சு நாங்கள் என்ன பண்ணணும், ஸ்டுடியோவுக்கு முழுசாக போட்டோம். அது மாத்திரம் இல்லை, முதல் ஆல்பத்துக்கு எங்களுக்கு உதவி செய்த அவருக்கும் கிட்டத்தட்ட 1,77,000 கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக
இப்போ பாடல்கள் வந்து மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். நிறைய பாடல்களை மற்றவங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு இசையமைத்து கொடுக்கதே அவன் பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். இப்படியே தொடர்ச்சியாக சொல்லலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கூட என்னால் சொல்ல முடியும். நான் ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் தான் இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான், சரி நாம் வந்து இந்த தேவைக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லைனாலும், ஆனால் நம்ம சார்ந்து இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இம்பார்ட்டண்டாக தேவைப்படுதுங்கிறதுனால என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன். அவன் அந்த காசை திருப்பி கேட்க போகிறதும் கிடையாது. நான் சொன்னேன், திருப்பி கொடுத்துறேன்டா மச்சி, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு தேவையாக இருக்கணும்னு ஒரு 3000 ரூபா கடன் கொடுத்தாப்புல. அப்போ அந்த 3000 வாங்கிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சரி காசு வரும்போது கொடுத்துடலாம்னு நினச்சிட்டு போது எனக்கு ஒரு ஊழிய அழைப்பு சிதம்பரம் கும்பகோணம் பகுதியில் வந்தது. அப்போ அந்த ஊழியத்துக்கு போகும்போது நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 1 ரூபா கடன் இல்லாமல் நான் இது வரைக்கும் வாழ்ந்தேன்னு எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ என்னால் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா 3000 ரூபா கடன் இருக்குது இப்போ எனக்கு. இப்போ எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையை வந்து எப்படி ஆண்டவரே நான் மேன்மை பாராட்டி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இப்போ நான் ட்ராவலுக்காக வச்சுருக்கிறேன், 5000 ரூபா ட்ராவலுக்காக வச்சுருக்கிறேன், நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபஸ்ட்டு 1000 ரூபா போட்டுறேன் ஆண்டவரே, அங்கே போயிட்டு காணிக்க வரும்போது நான் கொடுத்துட்றேன். ஆனாலுமே அந்த 2000 வந்து வந்த வாட்டி தானே கொடுக்க முடியும், அப்போ எப்படி சொல்ல முடியும், நான் என்ன பண்ணுறது ஆண்டவரேன்னு அழுது ஜெபம் பண்ணேன். 3000 கொடுக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷம் முடிஞ்ச கையோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு நபர், அவரை பேர் சொன்னால் அவருடைய நற்கரிகளுக்கான பலன் இல்லாமல் போயிடும் நான் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த 3000 ரூபா காசை நீங்கள் ஊழியத்துக்கு போகிறதா கேள்விப்பட்ட பிரதர், இந்த அவங்க ஊழியத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கவரை கொடுத்துட்டு போகிறாரு. கரெக்டாக அதில் 3000 ரூபா பணம் இருக்குது. உடனே அந்த 3000 ரூபாய் நான் என்ன பண்ணேன், என்னோடய நண்பருக்கு அமிச்சுட்டேன். நான் உன்ட்ட கேட்கவே இல்லையாடா, எதுக்கடா என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை நான் வந்து இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் 1 ரூபா கடன் இல்லாமல் தான் என்னை ஆண்டவர் பிழைக்க வைக்கிறாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து என்னால் மேன்மை பாராட்டி சொல்ல முடியாது, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். பயங்கரமாக கண் கலங்கினுச்சு. ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே, நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி மனசில் நினச்சி இந்த காரியத்துக்கு நீங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்து நீங்கள் பதில் கொடுக்குறீங்க அப்படி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உற்சாகத்தோடு அந்த ஊழியத்தை சிதம்பரத்துலேயும் கும்பகோணத்துலேயும் நிறைவேற்றும்படி ஆண்டவருக்கு பாராட்டினார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் வீட்டு வாடகைக்கு எந்த விஷயத்துலையுமே எங்களுக்கு சோர்ஸ் கிடையாது, ஆனால் ஆண்டவர் அதன் தேவைகளை ஒவ்வொருவரையாக அவராக எழுப்பி அவராக கொண்டு வந்து தேவன் கொடுக்குறார். இந்த நாட்களில் ஒரு 2300 ரூபா வந்து 2030 ரூபா சாரி 30 ரூபா கரண்ட்டு பில்லு வரும்போது இதை எப்படி கட்டுவோம் ஆண்டவர், என்ன பண்ணுவோம் இந்த மாதத்துக்கு அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அடுத்த ஒரு அழுது ஜெபம் பண்ணின ஒரு 12 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து திடீர்னு ஒரு நபரை கொண்டு வந்து 10000 ரூபா காசை வந்து கவரில் கொடுத்துருந்தார். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரை நம்பியிருங்க, அவர் நம்பத்தக்கவர், என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம எல்லா தேவைகளுக்கும் தேவனை சார்ந்து தேவன்கிட்ட முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம கேட்டோம்னா அவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிறவர், அவர் நம்ம கூக்குரலை கேட்கிறவர், நம்மளுடைய பெருமூச்சை அறிகிறவர், நம்மளுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர். அவர் நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான். என்னுடைய யூடியூப் சேனலில் கூட நீங்கள் போய் பாருங்கள், எந்த இது இத்தனை பாட்டு போட்டிருக்கோம் செலவாகிருக்குது, இந்த பாட்டு வரப்போது இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய கூகுள் பே நம்பர் இருக்காது, என்னுடைய எதுலேயுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் யாதினதின் தேவைகளை அற்புதமாக சந்திக்கிறார். நான் அதுக்காக வந்து அப்படி போடுறவங்கள நான் வந்து தவறாக சொல்லலை, தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து என்னென்னா ஆண்டவருடைய ஏவுதலோடு சிலர் அதை செய்கிறாங்க, கர்த்தரும் அந்த தேவைகளை சந்திக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம் அப்படி எனக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்ததுனால இந்த காரியத்தை அவர் மேலே தைரியமாக நீங்கள் விசுவாசித்து பாருங்களேன், அவர் எவ்வளோ அன்புள்ளவர்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேனே தவிர, யாரும் தயவு செய்து அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நான் தவறாக சொல்கிறேன்னு புரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை அதினதின் காலத்தில் நேர்த்தியாக சந்திக்கிறவர் ஆண்டவர். இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ அதிசயத்தை செய்கிறார். அவர் எங்கள் அப்பா வச்ச பேரின்படியாக தினகரன் ஆண்டவர் இன்றைக்கி எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறார். இன்னும் நாங்கள் வந்து அநேக பாடல்களை போட்டிருந்தாலும் மறைந்திருக்கிறவர்களை தான் கர்த்தனை வச்சுருக்கிறாரு. ஏற்ற காலங்களில் இன்னும் அநேகருக்கு தெரிகிற அளவுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் சொல்லாத சாட்சிகள்
ஏகப்பட்டது இருக்குது. ஆனாலும் அது எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த இடங்களில் அதை சொல்லணுமோ அந்தந்த இடங்களில் அதை சொல்லணும் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டதுனால அந்த காரியத்தை நான் சொல்லலை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இந்த பாடல்களை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி நடத்திய ஊழியத்தில் இணைவதற்கு 150 இளைஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதில் கேம்பல் மோர்கான் என்பவரும் ஒருவர். அவர் முதல் சுற்றில் தேர்வு செய்யப்பட்டுவிட்டார். அதில் உபதேசங்கள் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டு இரண்டாவது சுற்றில் அவர்கள் பிரசங்கம் செய்து காட்ட வேண்டும். 1000 பேர் அமரக்கூடிய மிகப்பெரிய அறை ஒன்றில் அவர்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். அந்த பிரசங்கத்தை கணிப்பதற்கு 3 போதகர்களும் அதை கேட்பதற்கு 75 பேரும் அங்கே கூடியிருந்தனர். அந்த பெரிய அறையில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே கூடியிருந்த அந்த கூட்டத்தில் மோர்கான் பிரசங்கம் செய்தபோது குறைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு வாரம் கழித்து ரிஜெக்டட் லிஸ்ட் ஒன்று வெளியானது. தெரிவு செய்யப்படாத 105 பேரில் கேம்பல் மோர்கானின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ரிஜெக்டட் என்ற அந்த ஒரு வார்த்தை மோர்கானின் வாழ்க்கையை சூன்யமாக்கியது. எந்த பக்கம் திரும்பினாலும் இருள்தான் தெரிந்தது. ஆனாலும் தன்னை படைத்த தேவன் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று அவருடைய உள் மனம் சொல்லிற்று. அப்பொழுது, இந்த பூமியில் நீ புறக்கணிக்கப்பட்டாலும் பரலோகத்திலே நீ புறக்கணிக்கப்படவில்லை என்று தேவன் பேசிய தெளிவான சத்தத்தை அவர் கேட்டார். புறக்கணிக்கப்பட்டதால் தனிமையிலும் இருளிலும் இருந்த அந்த நாட்களில் தேவன் அவரிடம், நீ உனக்காக திட்டமிடுவதை நிறுத்தி நான் உனக்காக திட்டமிட என்னை அனுமதி என்று தெளிவாக கூறினார். அதன் பின்புதான் தேவன் தன்னை ஏன் இந்த பாதையில் நடத்தினார் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் பிற்காலத்திலே தேவனுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். அநேக புத்தகங்களை எழுதினார். அவர் தன் உள்ளத்தை வேத வசனங்களால் நிறைத்து வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் ஒதுக்கப்படுகிறோம், நிராகரிக்கப்படுகிறோம். அதை கண்டு நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. யோசேப்பு சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்திற்காக அடைக்கப்பட்டார். 12 சகோதரர்களில் நான் மாத்திரம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறேன், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை யோசேப்பின் வாழ்வில் நிறைவேற்றவே இந்த கஷ்டங்களை அனுமதித்தார். பின் நாட்களில் தேவன் அவருக்கு மாபெரும் உயர்வை கட்டளையிட்டார். எகிப்து தேசத்திலேயே மிகப்பெரிய அதிகாரி அவரை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாராலும் நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள், ஒதுக்கப்படுகிறீர்கள் என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களை உயர்த்தவே அதை அனுமதிக்கிறார்.

0: ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீங்கள் ஜோஷுவாவின் புஸ்தகம் 3:5 வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் தேவ மனுஷன் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நான் நம்புறேன், வெறும் ஜெபம் பண்ண மட்டும் பத்தாது, வாக்கு தத்தங்களை விசுவாசித்தால் மட்டும் பத்தாது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு நம்ம என்னவாக மாறணும் அப்படின்னா, பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக மாறணும். அதற்காக நம்மை சுத்திகரிக்காம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ சுத்திகரிக்கிறது என்கிறது வந்து மிக அவசியமான ஒன்று. உங்களுடைய வீடு, நீங்கள் குடியிருக்கிற வீடு தான். இன்னைக்கு காலையில அந்த வீட்டை கூட்டியாச்சு. சரி, இன்னைக்குதான் இந்த வீட்டை கூட்டிட்டோமே, இனி எதுக்கு நாளை கூட்டணும், ஒரு 10 தாண்டி பார்த்துக்கலாமா, 20 தாண்டி பார்த்துக்கலாமா அப்படின்னு அந்த வீட்டை நம்ம கூட்டல அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் அந்த வீடு என்னவா மாறிடும் அப்படின்னா, அது ஒரு பாலடைஞ்ச, ஒரு அழுக்கடைஞ்ச வீடா மாறும். அந்த வீட்டுல வந்து சமாதானமா நம்மளால குடியிருக்க முடியாது. அப்போ ஒரு பாத்திரமே எடுத்துக்கங்க, அந்த பாத்திரத்தை வந்து சமைச்சாச்சு, சமைச்சு முடிச்ச பாத்திரத்தை உடனே கழுவணும். சமைக்காம ரொம்ப நாள் வச்சிருந்த பாத்திரத்தையே எடுத்து கிளீன் பண்ணி தான் சமைக்க முடியும். ஏன்னா இல்லைன்னா அதுல இருக்கிற அசுத்தங்கள், அதுல இருக்கிற அழுக்குகள் வந்து அது வந்து நம்ம ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு அது ஒத்து வராது. அப்போ அதே போலத்தான் யாருடைய வாழ்க்கையும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல சுத்திகரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அங்க ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும், எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2 நீங்கள் 12 வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 2:12 வாசிக்கலாமா, சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 12 ஒவ்வொரு பெண்ணுக்கும் 6 வெள்ளை போல தைலத்தினாலும், 6 சுகந்த வர்க்கங்களினாலும், ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி, இவ்விதமாய் ஸ்திரீகள் முறையின்படி 12 செயல்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாசுவேரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. இங்க பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு பெண்ணும் 6 வெள்ளை போல தைலத்தினாலும், 6 சுகந்த வர்க்கங்களினாலும், ஸ்திரீகளுக்குள்ள மற்ற சுத்திகரிப்பிலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ராஜாவை சந்திக்க போகணும் அப்படின்னு சொன்னார். இந்த ராஜா வந்து தனக்கு ராணிகளை அவர்கள் தேடுகிறார்கள். அப்போ ஊர்ல இருக்கிற அந்த பிள்ளைங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து ஒரு கன்னி மடத்துல வச்சு அவர்களுக்காக ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர், வேலை செய்யற ஒருத்தரை கொடுத்து அவர்கள் சுத்திகரிக்கப்படுறாங்களா. எத்தனை மாசமா கிட்டத்தட்ட 6 ஒவ்வொரு பொண்ணும் 6 வெள்ளை போலம், 6 சுகந்தம் இருக்கும் அப்படியா, 6-12 கிட்டத்தட்ட 1 வந்து சுத்திகரிக்க மட்டும் படுறாங்க, கிளீன் பண்ணப்படுறாங்க. அதற்கு பிறகுதான் யாரை பார்க்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ராஜாவை பார்க்கிறதற்கு அதற்கு பிறகுதான் வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நான் நம்புறேன், நம்முடைய ராஜாதி ராஜாவை நாம் சந்திக்க வேண்டுமே, ஆனால் சும்மா சந்திக்க முடியாது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சுத்திகரிப்பு அவசியம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த குலைச்சல் இருக்கிற இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாசம் பண்ண முடியாது. அப்போ ஒரு ராஜாவை சந்திப்பதற்கு ஒரு மகளுக்குள்ள இருக்கிற ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, அவங்க 12 சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நான் நம்புறேன், நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிதான் போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, சுத்திகரித்து தான், நம்ம சுத்தமாய் தான் போய் நிக்க முடியும். உங்க ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலே உலாவ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை சுற்றி என்னவா இருக்கணும் அப்படின்னா சுத்தமா இருக்கணும். இல்ல, நான் உன்னுடைய பாளையத்திலே அசுத்தமானதை காண்பேனே ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்காம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும்ப்பா. நீங்கள் வேதத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பாருங்க. ஒரு பெரிய அற்புதத்தை எங்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, முதல்ல சுத்திகரிப்பை தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். சுத்திகரிப்பு அனுப்பிட்டு அதற்கு பிறகுதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை திரும்பி கொண்டு வரா இருப்பாருங்க. அவர்களை திரும்பி கொண்டு வரும்போது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால அவங்க கழுவப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறோம். ஆனால் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு முறைமையே வைத்து அதற்காக ஒரு பஸ்காவை கர்த்தர் ஆசரிக்க பண்ணி அந்த பஸ்காவை யாரெல்லாம் ஆசரிக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவனோடு இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் சங்காரமானார்கள். அந்த சுத்திகரிக்கு பிறகுதான் கர்த்தர் அவங்களை எப்படி புறப்பட பண்ணார் என்றால் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். அப்போ இந்த முதல் நாள்ல எல்லா தேவ மக்களும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிக்கணும்னா எப்படிதான் நிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை சுத்திகரித்து நான் வந்து நிற்கிறதற்கு பலன் தார். நம்மளை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு பிரியமா மாறினதற்கு பிற்பாடு நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜபக்குறிப்புகள் எல்லாம் குறைத்து கொள்ளலாம். நம்ம ஜபக்குறிப்புகளுக்கு ஜபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்தந்த நேரத்திற்கு கர்த்தர் அந்த காரியங்களை தேவனே நமக்காக செய்வார். அப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே என்னை கழுவி நீர் என்னை என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னை சுத்திகரிங்க. நீங்க இதை குறித்து நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின 51வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் முழுக்க முழுக்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவி என்னை. நீங்கள் 51வது சங்கீதத்துல நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசிங்க அப்படின்னா அப்படியேதான் எழுதியிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. ஆனா அந்த ராஜா வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணின உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பார்த்து 1வது வசனம், தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். ஆண்டவரே என் பாவம் மறைய என்னை சுத்திகரியும். அப்போ இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்துல என்ன வாஞ்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா சுத்திகரிப்ப வாஞ்சிக்கிறான். என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்கிட்ட குறை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, எங்கிட்ட மீறுதல்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ண பெருசா, நான் யாருடைய பணத்தை திருடினேன், நான் எங்க போய் எதற்கு எந்த காரியத்தை எதுவுமே பண்ணலையே, நான் கத்திரதான நாடி இருக்கிறேன். நம்மை நாமே நிதானித்த அறியல அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை சரியா இருக்காது. நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களிலே தவறுகிறோம், ஒரு விஷயத்துல இல்ல பல விஷயங்களிலே தவறுகிறோம். தன்னை நீதிமான் என்று எண்ணக்கூடாது. நான் ரொம்ப சுத்தமுள்ளவன்னெல்லாம் சொல்லிட முடியாது. இந்த 2021வது வருஷம் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பரிசுத்தமா வாழ்ந்ததுனாலே அல்ல, கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினாலதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அப்போ எல்லாரும் ஒரு சங்கீதக்காரனாகிய தாவீதே அப்படி ஜெபிக்க முடியுமானால், என்ன சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண முடியுமானா? அதனால ராஜாக்கள் செய்யற தவறுகள் தானே, ராஜாக்களுக்கு இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, அதுக்கு என்ன பெரிய உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அதான் நம்ம வந்து நம்மளையே தட்டி கொடுத்துடக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, நீ அவனை விட பரவாயில்லடா இவனை விட பரவாயில்லடா. அந்த தட்டி நம்ம தட்டி மட்டும் நம்மளை கொடுத்துடக்கூடாது ஒரு நாள், அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துல வந்து பரிசுத்தமாய் நிறைய பேர் வாழ முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே அவங்கள தட்டி கொடுத்துக்கிறாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணி 10 பேரை பேசி நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, இவனுக்கு நம்ம எவ்வளோ மேலு, இவன் எவ்வளோ பேரை நடிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இல்லை இல்லை இல்லை இல்லை, நம்மை நம்ம தான் நிதானிக்க வேணுமே தவிர இன்னொருத்தரை வச்சு நம்ம வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. கர்த்தரை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்பவுமே ஒப்பிடணும். ஆமேன் சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய சரீரம் எப்ப சுத்தமாகுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை அடிக்கையிடும் போதுதான் நமக்கு என்ன உண்டாகுதாமா, சுத்திகரிப்பு உண்டாகிறது. அப்போ சுத்திகரிப்பு ஜபம்னா என்ன, நம்ம சுத்தமாகிறதுனா என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்முடைய காரியங்களை நம்ம ஃபீல் பண்ணி ஐயோ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ, அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். நிறைய என்ன பண்ண, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த வருஷத்தில் இந்த தவறை நான் பண்ணியிருக்க கூடாது, ஐயோ எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டேன். இல்லை இல்லை, வெறும் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. நிறைய சகோதரர்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, தப்பு பண்ணிட்டேன்டா ஃபீல் பண்ண, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வாயை திறந்து அறிக்கை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சரியான சுத்திகரிப்பு எப்போ உண்டாகும் அப்படின்னா, நீங்கள் எப்போ அறிக்கை செய்கிறீங்களோ அப்போ தான் சுத்திகரிப்பு உண்டாகும். இந்த 7 நாட்களும் எந்த நாட்கள் அப்படின்னா, நீங்கள் ஒன்றொன்னா அறிக்கை செய்யணும், ஆண்டவரே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்முடைய வாய்களை திறந்து அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய, நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வடை அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சுத்திகரிக்கிறார். ஆமே, கவனிங்க, நமக்கு சுத்திகரிப்பு அவசியம். இந்த சுத்திகரிப்பு எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அறிக்கை செய்கிறதுலதான் என்ன ஆரம்பிக்குது. அப்போ நீங்க போகும்போதும் வரும்போதும் இன்னைக்கு இந்த காலையில ஜபத்தை முடிச்ச உடனே நீங்க விட்டுறக்கூடாது. இன்னைக்கு முழுக்க உங்களுடைய மனசு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அதான் நீங்கள் சிம்சோனை குறித்து வேதம் சொல்கிறது, எப்பொழுது அவன் தன்னுடைய வாயை திறந்து இந்த ஒரு விசை என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினானோ அப்போதான் ஆண்டவருடைய இரக்கம் வந்து அவன் மேலே வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வாய்களை திறந்து அந்த காரியத்தை சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க வாய அமைதியாய் வைத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வந்தாச்சு, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு முழுக்க உங்க மனசுல சொல்லணும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், இந்த காரியத்துல என்ன சுத்திகரியும். உங்களுக்கு கர்த்தர் எதெல்லாம் ஞாபகம் கொடுக்கிறாரோ எல்லாத்தையும் அறிக்கை செய்ய கர்த்தர் பெரிய சுத்திகரிப்பை தர வல்லவரா இருக்கிறார். நெகேமியாவை குறித்து வேதம் சொல்கிறது, நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா, டிக்ளேர் பண்ணி சொல்றாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் சொல்லுங்க செய்தோம். அது ஏன் சொல்லணும், ஃபீல் பண்ணிட்டாரு அப்புறம் எதுக்கு சொல்லணும், அதுவும் அந்த சூழ்நிலையில சொல்லணும். இல்ல இல்ல, சொன்னாதான்ப்பா, அதை போய் தேவ சமூகத்துல சொல்லி நாங்க அப்படி செஞ்சோம் ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய இரக்கம் அவங்க மேல அழகாய் கடந்து வருகிறது. கைகளில் சுத்தம், ஹோலி ஹேண்ட்ஸ். முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதுல சுத்தம் இருக்கணும், எதை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கைகளை நம்ம சுத்திகரிக்கணும். இந்த கைகளை நம்ம சுத்திகரிக்கல அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. நான் சொல்றேன், இந்த கரங்கள் தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய சரீரத்துல நம்முடைய கை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அவயம். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கை செய்கிறது எல்லாமே நல்லா இருக்கணும். நம்ம கை செய்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அதுல ஆசீர்வாத குறைவோ, அதுல நம்ம வெற்றி அடைய முடியாது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, யோசேப்பு தன்னுடைய கையினால என்னெல்லாம் செஞ்சானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராமா, ஆண்டவர் பிளஸ் பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு. தாவீது போன இடத்துல எல்லாம் அவன் செஞ்ச காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய கை செய்கிறது எல்லாமே நல்லா வர்றது இல்ல, நம்ம கை செய்கிறது நஷ்டம் ஆயிடுது, நம்முடைய கையில தோல்வி ஆகுது. அதற்கு பிறகு இன்னொன்னு, இரண்டாவது, நம்ம யார் முன்னாடியும் கை கட்டி வாழ்ந்துடக்கூடாது. கை கட்டி வாழ்ந்துடக்கூடாது, இன்னொருத்தருக்கு அடிமையா கை கட்டி நின்று ஆரம்பத்துல இன்னொருத்தருக்கு முன்ப தாழ்ந்து போகிறது அல்ல, அவங்க கேள்வி கேட்டு அவங்க நம்மளை கடினமாப்படுத்தி. சிலருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்தவங்க முன்னாடி நம்ம கை கட்டி நிற்கிறோம், வெக்கப்பட்டு போய் நிற்கிறோம். ஆனா இல்லை, நம்ம நிமிர்ந்து நடக்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவது நம்முடைய கைகளிலே தேவையான மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்முடைய கையினால நிறைய பேர் பிளஸ் பண்ணப்படணும். உங்க கை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான கையா மாறணும். ஸோ இதுக்காக நம்ம வந்து கடைசியில் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரிசுத்தம் எங்க இருக்கணும் அப்படின்னா, கைகளிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். யாக்கோபு எழுதின நிருபம் 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 4 அதிகாரத்திலே 8 வசனத்தை வாசிக்கலாமா? 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பாவிகளே உங்கள் கைகளை, எல்லாரும் சொல்லுங்க, கைகளை சுத்திகரியுங்கள். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம எதை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கைகளை சுத்திகரியும். என் கை எப்படி இருக்கணுமாமா? இது பரிசுத்தம் உள்ள கையா மாறணுமா? நம்முடைய கைகள் வந்து பரிசுத்த கைகளா மாறணும். பரிசுத்தமான உங்க கையை பாருங்க, உங்க கை பரிசுத்தமான கையா இருக்கா? உங்க கையில செய்யறதெல்லாம் பரிசுத்தமா இருக்குதா? நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும். சங்கீதம் 24 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 24 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாமா? 24 வசனத்தை வாசிக்க போறோம். 24:4, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யார் தேவனிடத்திலிருந்து நீதியை பெற்றுக் கொள்வாங்க அப்படின்னா, உங்க கையில என்ன பண்ணணுமாமா சொல்லுங்க? கையில இப்ப பாருங்க, சாப்பிட போறோம். சாப்பிட போகும்போது நம்ம எல்லாருமே கை கழுவிட்டு தான் சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னா, கையில இருக்கிற அசுத்தம் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ளுக்குள்ள போயிடக்கூடாது, தீட்டுப்படுத்திடக்கூடாது, அது விஷமா மாறிடக்கூடாது. உலகத்துல இருக்கிற ஒரு ஆகாரத்தை சரீரத்திற்காக சாப்பிடுறவங்க வெளிப்பிரகாரமா கையை கழுவி சுத்தப்படுத்த முடியுமானால், உங்க கை பரிசுத்தமான கையா இருக்கா? நீங்க அதை சுத்திகரிக்கிறீங்களா? நீங்க செக் பண்ணிக்கங்க, உங்க கை நல்ல கையா? உங்க கைகளை ஆண்டவர் நம்ப முடியுமா? இந்த கைகளிலே நீங்கள் செய்கிற பாவத்திற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும். உன் கை உனக்கு இடரலா இருக்கக்கூடாது, அதை தரித்து போடு. உன் கை இடரலா இருந்தா ஆண்டவர் சொல்ற அதை தரித்து போடுன்னு சொல்றாரு. சோ இன்றைக்கு எல்லாரும் எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் கைகளினால நான் செய்த பாவத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிச்சு இந்த கையை என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இது ஒரு ஆசீர்வாதமான கையா மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய கைகளிலே பரிசுத்த குறைச்சல் இருக்குமே, ஆனால் உங்கள் கை பரிசுத்தமான கையா இல்லாம இருக்கும்னா, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவா இருக்கும். ஆசீர்வாதம் குறையா இருக்கா? நான் நம்புறேன் உண்மையிலே ஆண்டவர் வந்து இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேரை அவருடைய தலைகளிலே கையை வைத்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தும் போதெல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது என்னன்னா, இந்த கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்தமான கையா இருக்கும். இந்த கையை கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த வருஷத்தை முடிச்சு புது வருஷத்துக்குள்ள போகும்போது உங்க எல்லாருடைய கையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல கையாய். ஆமென் சொல்லுங்க. உங்க கையை அப்படியே கத்தர் சமூகத்துல வச்சு சொல்லுங்க, இந்த கையை பரிசுத்த கைகளில் சுத்தம் உள்ளவனும். யார் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள்? கைகளிலே சுத்தம் உள்ளவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். என் கையை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. உங்க கை பரிசுத்தமான கையா இருந்துச்சுன்னா இது மேல ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தங்கும், அப்படியே தங்கும், அது வீணாய் போகவே போகாது. ஆண்டவருடைய பிள்ளையே, நான் வந்து இந்த ஊழியம் வந்து கர்த்தருடைய கிருபையினால இவ்வளவு பறந்து விரிந்த ஊழியமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஊழியத்துல முதல்ல காலடி எடுத்து வைக்கும் போது என் கையில வந்து கையில வந்த காணிக்கை பணம் அப்படின்னு சொன்ன ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் பைபிள் காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா 25 காசு கொடுத்தாங்க. அன்னைக்கு 25 பைசா, அந்த 25 பைசா காயின் இருக்கு பாருங்களா, இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு 2000 அந்த காயின் இருந்துச்சு. அந்த அம்மா தான், அவங்க தான் என்ன ரட்சிப்புள்ள நடத்துறாங்க. அந்த அம்மா வந்து, எப்பா என் வாழ்க்கையில பெரிய கிரீடம் வச்சது மாதிரி இருக்குது, நான் உன்னை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனேன், இன்னைக்கு நீ ஊழியக்காரனா ஒப்பு கொடுத்துட்ட, நீ நல்லா ஊழியம் செய்வ, என்னுடைய முதல் விதை அப்படின்னு சொல்லி 25 காசை கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா என்னுடைய கையில வச்சிருந்த அந்த 25 காசு கர்த்தர் பெருக பண்ணி கர்த்தர் நம்பி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்யறதற்கு கர்த்தர் லட்சங்களை கொடுக்கிற கையா இந்த கை மாறிடுச்சு. அப்போ இந்த கை சுத்தமா இருக்குமே ஆனால் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் போட்டாலும் அது பெருகுமே தவிர ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் பொத்தலான பயிலா போடுற மாதிரி போடாது. நம்ம நிறைய பேர் திரளாய் விதைக்கிறோம், ஆனா கொஞ்சமா இருக்கும், அறுத்ததை கொண்டு வந்து பார்த்தாலும் நிறைய பேருடைய கையில அந்த ஓட்டை இருக்குது, எங்க பார்த்தாலும் ஓட்டை, கை பொத்தலான கை. நான் நம்புறேன், ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போமே, இந்த கை பரிசுத்தமுள்ள ஒரு கையா இருந்தா இந்த கையில ஓட்டை இருக்காதுன்னு நான் நம்புறேன். நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய கையில ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு, அந்த பொறுப்புல நாளுக்கு நாள் அவன் வளர்ந்தானே தவிர அந்த கையில என்னவாகல அப்படின்னா உங்களுடைய கை சுத்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க கைகளிலே நிற்க முடியாது. உலகத்தானே உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது அது வித்தியாசமானது, அதுதான் நமக்கு வேணும். உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம், பணக்காரங்கள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம், நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்க கையை பார்த்து ஆண்டவரே இந்த கையை பரிசுத்தப்படுத்து, இந்த கையில நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் தப்பே எதுலதான் நடக்குது, கையில எதுல சொல்லுங்க பாக்கலாம். 24 மணி நேரமும் சிலர் செல்போனையே நோண்டிட்டு இருக்காங்க பாருங்களேன், கையில ரிமோட்டையே வச்சிருக்காங்க பாருங்களேன், கையில ரிமோட்டு, கையில செல்போனு, கையில என்னத்தெல்லாம் பண்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நீங்க செய்யணும். உங்க கை இது பரிசுத்தமுள்ள கை, இது திருவிருந்து வாங்குற கை, இது ஆண்டவருடைய ரத்தத்திலையும் அவருடைய சரீரத்தையும் மானம் பண்ணுகிற கை. இந்த கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னொரு தலை மேல நீங்க பிளஸ் பண்ண வேண்டிய கை, இந்த கை பரிசுத்தமான கையா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் இந்த கையை பார்த்து ஆசி இது எல்லாத்தையும் போடுவாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தர் வைப்பாரு. உங்களுக்கு கையை கர்த்தர் நம்பணும், என் கரங்களை கர்த்தர் நம்பணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு முழுக்க உங்க கைகளுடைய பரிசுத்தத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமேன் சொல்லுவோம். இல்லைன்னா உங்க கையை ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களுக்கு நம்ப முடியாது. நான் சொல்றேன், உங்க கைகளிலிருந்து லட்சங்கள் கொடுக்கப்படணும், உங்கள் கைகளிலிருந்து கோடிகள் போகணும், உங்க கரங்கள் வீடுகளை கட்டணும், உங்க கரங்கள் நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கைகளை கட்டி எழுப்பணும், உங்களுடைய கரங்கள் பெரிய பெரிய தொழில்களை செய்யணும், உங்களுடைய கரங்கள் நிறைய பேர் மேல் வைக்கப்படும் போது அவருடைய வியாதிகள் அப்படியே சரியாகணும், உங்க கரங்கள் வைக்கப்படுகிற இடமெல்லாம் பிளஸ்ஸிங்கா மாறணும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல கையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அதற்காகத்தான் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் கைகளை நீர் சுத்தமாக்கும், என் கைகளை பரிசுத்தமாக்கும். சோ நம்முடைய பிளஸ்ஸிங்கே எதுல அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய கரங்களில தான் அடங்கி இருக்கு. இந்த நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கையில வந்ததுக்கு பிறகு அது அப்படிதான் இருக்கணும்னா ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு பிரதர் வந்து ரொம்ப நல்ல நீதிமான், நல்ல தேவனோட நடக்கிற ஒரு மனுஷர், நல்ல ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனுஷர். ஒரு பழைய கார் ஒருத்தர் வந்து அது ரொம்ப நாள் ஓட்டாமலே இருந்துச்சு. அப்போ வந்து இவர் குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு பைக்கில் மூணு பிள்ளைகளை வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருந்தாரு. அப்போ வந்து அந்த பிரதர் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் இருக்குப்பா, ஆனால் அந்த கார் வந்து ஒன்றுக்கும் ஆகாத காராக இருக்குது, நீ வேணா இதை வந்து ஒரு 25,000 விற்று வேணா புது கார் எடுத்துக்கோ அப்படின்னு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், அது திடீர் திடீர் ரோட்டில் நின்றுறோம், அது பெரிய ஆபத்து அப்படின்னு. சரி நீ கொடுங்க நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு. அவர் வந்து அந்த காரை வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் வச்சுருந்தாரு. 4 வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த கார் வந்து அவருக்கு ரோட்டில் நிற்கவே இல்லையா. அப்போ நான் நம்புகிறேன், சில நஷ்டமான பொருட்கள் கூட சிலருடைய கையில் வரும்போது அது எப்படி தான் மாறும் அப்படின்னா, பிளஸ்ஸிங்காக மாறும். உங்கள் கையில் கர்த்தர் எது கொடுத்தாலும் அது நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் அப்படி உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி அந்த பழைய மாதிரி கை கிடையாது, இனி ஒரு புது கரங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம கை எப்படி இருக்கணுமாமா சொல்லுங்கள். எல்லாருமே சுத்தமான கையாக இருக்கும். நியாயக்கேடு எதில் இருக்கக்கூடாது? உங்கள் கைகளிலும் நியாயக்கேடு இருக்கக்கூடாது. உங்கள் கைகளிலும் நியாயக்கேடு, எவ்வளோ அழுக்கு இருந்தால் எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது நமக்கு. வெளியான அழுக்கை விட உள்ளான அழுக்க கழுவுறதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கானது. சரி, இந்த கைகளில் என்னத்தை என்னென்ன பாவம் செய்வோம் அப்படின்றத ஆண்டவர் வந்து லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறார். அப்படின்னா நிபச்சொல், விரல் நீட்டுதல் நிபச்சொல், இது கூட ஒரு பாவம். அப்படின்னா இன்னொருத்தரை உங்கள் கையினால் சுற்றி காமிக்கிறது கூட ஆண்டவர் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் கையினால் இன்னொருத்தரை விரல் நீட்டக்கூடாது. இவன் தான் காரணம், இவன் தான் காரணம் அப்படின்னா அவங்கள பழி சொல்லி அவங்க மேலே ஒன்றை நம்ம திணிக்கக்கூடாது. இரண்டாவது, பரிதானம் வாங்கக்கூடாது. நம்ம கைகள்னால என்ன வாங்கக்கூடாது? பரிதான் அப்படின்னா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் உங்களுடைய கரங்கள் வந்து யாரிடத்துலையும் போய், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க எப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் லஞ்சம், லஞ்சம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆசீர்வாதமான இடத்துல கத்துறவங்களை வச்சிருக்கிறாரா, தயவு செய்து லஞ்ச பணம் நமக்கு இன்னொருத்தரை கறந்து அந்த லஞ்ச பணத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்ட பணம் அதற்கு குறைவாக இருந்தால் கூட போதும், ஆண்டவர் உங்களை சாபம் இல்லாத சந்ததியை கத்துற உங்களுக்கு தருவார். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சங்கீதம், இதெல்லாம் சங்கீதம் 15வது சங்கீதத்தில் இருக்கிறது, நீங்கள் எடுப்பீர்களே. ஆனால் 15வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் ஆவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவன் ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனமடைகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் 5வது வசனம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றேக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுவோம். அப்போ உங்க கையினால யாருக்கும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற. ஒரு நாள் எங்களுடைய பிரதர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வட்டி கொடுத்து வட்டி காசு வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு இப்படி வட்டி காசு வாங்கணும்னு சொல்றீங்களே, வட்டி காசு வாங்க நம்ம வாங்கக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன, ஆண்டவர் வந்து அநியாய வட்டி தான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாரு, அப்ப நியாயமான வட்டி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் சொன்னாராமா அநியாய வட்டி வாங்கக்கூடாதுன்னாரு, நியாயமான வட்டி வாங்கலாம். ஆண்டவர் காசு கடைக்காரன்னு சொன்னது யாரு அப்படின்னா, பேங்க். நீங்க பேங்க்ல ஒரு பணத்தை போட்டு அதன் நிமித்தமாய் வருகிற வட்டியை வாங்குறது தப்பு இல்லை, ஆனா இன்னொருத்தருக்கு வட்டிக்கு கொடுத்து அவருடைய பணத்தை நம்ம வந்து கையாளுகிறத ஆண்டவர் விரும்பல. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குவாலிட்டி. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்பிட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை நம்பணும்னு விரும்பிட்டீங்க அப்படின்னா, இதுல எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக மாறும். அப்போ உங்களுடைய கரங்களினால இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தருக்கு என்ன கூடாது. சிலர் வந்து இந்த வட்டி காசுலே தான் நாங்கள் வாழ்றோம் அப்படின்னு, இதை விட்டுருங்க. எங்கள் அம்மா அப்பா போய் ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா வட்டி கொடுத்துருக்காங்களாம், அந்த வட்டியிலேருந்து வர்ற பணத்துல தான்ப்பா நான் மெடிசனே வாங்குறேன். அம்மா வட்டியை வாங்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்னப்பா பண்றது, நாங்கள் பிழைக்கிறதுக்கு என்னப்பா பண்றது? அப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக எடுக்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இதில் எல்லாத்துலேயும் நம்ம கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும்னா மாறிதான். ஸோ அடுத்து உங்களுடைய கைகளிலே பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறது, இன்னொருத்தருடைய பொருள் உங்கள் கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. இது கைகளில் ஒரு பரிசுத்தம். நான் சொன்னேன் முதலாவதாக விரல் நீட்டுதல், இது ஒரு பரிசுத்தம். நம்பர் டூ, இரண்டாவதாக பரிதானம் வாங்கக்கூடாது, இது ஒரு பரிசுத்தம். நம்பர் த்ரீ, உங்கள் காசை வட்டியை கொடுக்கக்கூடாது, இது ஒரு பரிசுத்தம். நம்பர் ஃபோர், நான்காவதாக இன்னொருத்தருடைய பொருள் உங்கள் கைகளில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இது ஒரு பரிசுத்தம். அடுத்ததாக உங்களுடைய கைகளினால இன்னொருத்தருடைய பொருளை என்ன பண்ணக்கூடாதுன்னா திருடக்கூடாது, இது ஒரு பரிசுத்தம். உங்கள் கைகள்னால திருடக்கூடாது, திருடுகிறது பாவம் அப்படின்னு சொல்லுது. இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு வேண்டாம். அடுத்து நீங்கள் வந்து மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த கைகளினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் சரீரத்தை கெடுக்கிற அசுத்தமான விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது. அது ஒரு பெரிய விளக்கம், அது கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசுவார். உங்கள் கைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், ஓகே என் கை ஆண்டவருக்கு விரோதமான எந்த காரியத்தை செய்யுது, நான் எந்த காரியத்தில் இப்போ மிஸ்டேக்காக இருக்கிறேன். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் கைகளில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரிசுத்தத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு டே திங்க் பண்ணி பாருங்கள், என் கை ஏதாவது தவறு செய்தா, கை ஏதாவது தவறு செய்தா, இந்த கரங்கள் கத்திரிடத்தில் போய் நிற்கும்போது அதை எல்லாரும் கையில் வந்து சர்ச்சில் வந்து கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கும்போது இந்த கை என்ன கைவாக இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி, ஜனங்களே இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களுடைய பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி, கத்தர் சமூகத்தில் போய் நிற்கும்போது உங்கள் கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், சுத்தமாக எல்லாரும் கைகளை உயர்த்தி என் கரங்களில் ஒரு பரிசுத்தம் எனக்கு வேண்டும், இன்னொருத்தருடைய எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது, நான் இந்த கையினால யாரையும் நான் அடிக்கக்கூடாது, இன்னொருத்தருடைய பொருளை என் கையில் நான் வச்சுக்க கூடாதாண்டவர், என் கையினால அசுத்தத்தை நிறைவேற்றக்கூடாது, என் கண்களுடைய இச்சையை என் கைகளினால நான் நிறைவேற்றக்கூடாது, நான் யாரையும் விரல் நீட்டிடக்கூடாது, நான் எந்த பரிதானமும் நான் வாங்கிடக்கூடாது.

கர்த்தர் இந்த முதல் செக்ஷன்ல நிறைய பேர் மேல கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றார். சிஸ்டர், உங்க கைகளினால தப்பு பண்ணாதீங்க, உங்க கைகளினால அந்த அசுத்தத்தை தொடாதீங்க. உங்க கை பரிசுத்தமுள்ள கையா இருக்கணும். உங்க கரங்களை கர்த்தர் நம்புறாரு, உங்க கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வருகிற ஆண்டு உங்களுடைய கைகளை கர்த்தர் பிளஸ் பண்ணி அநேகருக்கு இந்த கைகளை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்ற போறாரு. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய கரங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க கரங்களை எவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் நம்புறாரு ஆண்டவர். இந்த கை சுத்தமா இருக்க வேணாம், அதே கையில பைபிளை தொடரமா, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த கையினால கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோமா? இல்ல இல்ல ஆண்டவரே, என் கைகளில் சுத்தம் எனக்கு வேணும்.

கவனிக்க உறுதி செய். ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்றதற்கு அவங்க கண்ணுல மாத்திரம் இல்லை, அவங்க சிந்தையில மாத்திரம் இல்லை, அவங்க எதுலையும் கையை தப்பு பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய கரங்களினாலே அதை பறித்து அதை சாப்பிட்டாங்களாம். அப்போ அவங்க கையில என்ன இருக்கு அப்படின்னா மிஸ்டேக் இருக்குது. அவங்க கையில மிஸ்டேக் இருக்கு. நீங்கள் சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சிந்தையில மட்டும் இல்லை, தன்னுடைய கண்களால மட்டும் இல்லை, உங்க சிந்தை உங்களுடைய கண்கள் ஒரு பாவத்தை செய்யும் போது அதுக்கு ரொம்ப எது உடந்தையா இருக்கு அப்படின்னா உங்க கைதாங்க உடந்தையா இருக்குது. இந்த கரங்களை ஆண்டவர் நம்பணுமா? சிலருக்கு சிலருக்கு அப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும். அப்போ உங்க கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமான கையா இருக்கும், சுத்தமான கையா இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியல, இனி என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கையை வச்சு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு யோசனை வரட்டும், இல்லை இல்லை என் கைனால நான் அதை பண்ணக்கூடாது, என் கைனால் அதை நான் பண்ணக்கூடாது, தீமையை தொற்றக்கூடாது. இன்னொருத்தருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கையில் வாங்கும்போது நம்முடைய கை பதறணும் அப்படியே, வேண்டாம்ப்பா வேணாம்ப்பா. எனக்கு அப்படிதான், யாராவது ஒருத்தர் அந்த காணிக்கைகளை இன்றைக்கு கொடுக்கும்போது கூட என் கை அப்படியே பதறுது, என் கைகள் பதறுகிறது. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படுகிறது. என் கையில் அப்படியே அந்த யாராவது அதுவும் கஷ்டப்பட்ட யாராவது இந்த காணிக்கையை கொண்டு கொடுக்கும்போது அவ்வளவு பயமா இருக்கு எனக்கு. ஐயோ இந்த பணத்தை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தணும், சரியான ஊழியத்தை செய்யணும், இதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், என் கையில கொடுத்துருக்க பணத்துக்கு நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, இதை நான் இருமாப்பா ஆழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் அந்த பயபக்தியோட தான் நான் நினைக்கிறேன். அதில் எல்லாருக்கும் எதை குறிச்சு ஒரு பரிசுத்தம் உங்களுக்கு வேணும்னா உங்க கை எப்படி இருக்கணும் மாமா, தொடாதீங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளோ நம்புறாரு, எவ்வளோ நம்புறாரு. திருவிருந்த கையில வாங்கும்போது உன் கையில எவ்வளோ அசுத்தம் இருக்குது, அதான் அவருடைய ரெண்டு கைகளிலையும் ஆணிகள் அடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் நானும் கையினால செஞ்ச தப்புனால தாங்க. நம்ம கையினால செஞ்ச தப்புக்காக அவருடைய கரங்களிலே ஆணிகளை அடித்தாங்க, ஆணிகளை அடித்தாங்க. நீங்க ஒவ்வொரு டைமும் கையில தப்பு பண்ணும்போது நீங்க நினைங்க, இன்னொரு டைம் ஆண்டவரை சிலுவையில நீங்க அறைக்கிறீங்க, அவருடைய கையில ஆணி அடிக்கிறீங்க, ஆணி அடிக்கிறீங்க. ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, இந்த புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது எப்படி தானே நீங்க இனி சர்ச்சில் கை தூக்கி ஆராதிக்கும் போது, இனி ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்க கையை பரலோகம் பார்த்து எப்படின்னா, நான் சொல்றேன் பரலோகம் நிறைய பேருடைய கையை பார்க்குது, ஆனா நிறைய பேருடைய கை அழுக்கா இருக்கு, ஆனா ஒரு சிலருடைய கை மட்டும் எப்படி இருந்தா பரிசுத்தமா. பரலோகம் யாருடைய ஆராதனையை அங்கீகரிக்கும் என்றால் பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்து. உங்க கைக்கு எப்ப வல்லமும் வரும், உங்க கையில எப்ப அபிஷேகம் வரும், உங்க கைகள் நீங்க தொட்டதெல்லாம் எப்ப நல்லா வரும் அப்படின்னா உங்க கை பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது, இல்லைன்னா நடக்காது. நீங்க வைங்க, பிளஸ் பண்ணுங்க. சிலர் சொல்றாங்கல்ல ஜோம் பண்ணும் போது என்னமோ தெரியல அவர் என் தலை மேல கை வச்சதுல இருந்து எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, சிலர்கிட்ட போய் தலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலருடைய சிலர் வந்து தலை மேல கை வச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துடும், அவங்கள்ட்ட இருக்க அசுத்த வாழ்க்கை நம்ம இடத்துல வந்துடும் அப்படின்னு. அதனால போற இடத்துல எல்லாம் போய் எல்லார்ட்டையுமே தலை கொடுக்கறது நல்லதும் இல்லை. அவங்க எப்படி இருக்காங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொடுத்துட வேண்டாம். அதை சிலர் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சிலருடைய கரங்கள் வைக்கப்படும் போதே வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பாருங்க, நல்லா பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து கையை வச்சோன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் பாருங்க. அப்போ அவங்க கைகளில் ஏதோ வந்து ஒரு குறைவு இருக்குது. நான் சொல்றேன் உங்க கைகளை கத்தர் சமூகத்தில் இன்னைக்கு வைங்க, உங்க கையை கத்தர் பிளஸ் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். கத்தருடைய பலிபீடத்தில் உங்க கை இருக்கணும், உங்க கை பலிபீ இது வரைக்கும் அந்த உங்க கை நன்மையை பார்க்கலன்னா இனி உங்க கை நன்மையை பார்க்கணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் கையை பிளஸ் பண்ணி கொடுங்க, என் கையை ஆசீர்வதிச்சே ஆகணும்னு சொல்லுங்க. நீங்க பாழான இடங்கள் உன் கையை கொண்டு கத்தர் கட்டி எழுப்புவாரு. ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்டு கிடக்கிற இடத்தை உன் கரம் கட்டி எழுப்பும். ஆமென். நெகேமியாவுடைய கரங்களை கொண்டு கத்தர் அலங்கத்தை கட்டி எழுப்பினார் அல்லவா, அப்படி இடிந்து போய் கிடக்கிற அலங்கங்களை கர்த்தர் உங்க கைகள் மூலமாய் கட்டி எழுப்ப போறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய கரங்களை கர்த்தர் இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய கரங்களை உங்க சமூகத்துல வைக்கிறேன்னு

நாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வோம், விசுவாசமாய் வாழ்ந்து காண்பிப்போம், விசுவாசமாய் பேசுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், விடுவிப்பார், பாதுகாப்பார். நாம் ஒரு பழைய பாடலை இணைந்து பாடப்போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் நல்ல

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிற தேவன், அவர் நாமத்தை நீ நம்பி இருக்கிறபடியினாலே உன்னை விடுவித்து பாதுகாப்பார், உன்னை விடுவிப்பார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், உன்னை தீர்க்காயுசால் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிற பரிசுத்தரே.

தேவனுடைய சமூகத்தினால் வருகிற பாதுகாப்பு ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பங்களுக்குள் உண்டாவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாவதாக. உடைய பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியே ஒரு பாடலை இணைந்து பாட போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இணைந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் கூடும். மருத்துவம் கைவிடுகிறதா? மருத்துவர்கள் கைவிடுகிறார்களா? எல்லாம் கைவிரிச்சிட்டாங்களா? இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீர்களா? என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்றீங்க? உங்க வாழ்க்கையில சகலமும் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கூடும், அவரால் எல்லாம் கூடும். அறிக்கை செய்து பாடலாம்.

உங்களோட கரங்களை தட்டி சொல்லுங்க, உமால் கூடாதது ஒன்றுமில்லை டாடி, உமால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ, உமால் எல்லாம் கூடும், உமால் கூடும். அற்புதம் செய்கிறவரே, ஓ அற்புதம் செய்கிற தெய்வமே, இப்பொழுது அற்புதம் செய்வீராக. கைவிடப்பட்டவன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது அற்புதம் இறங்கி வருவதாக, குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடப்பதாக, முடியாது என்று சொன்ன காரியங்கள் மேல, நடக்காது என்று சொன்ன காரியங்கள் மேல, இனி அவ்வளவுதான் என்று கைவிடப்பட்ட காரியங்களின் மேல இன்னைக்கு உம்முடைய கரம் இறங்குவதாக, அற்புதம் நடப்பதாக, விடுதலை சம்பவிப்பதாக.

உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டே, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டே, உம்முடைய சமூகத்துல விடுதலை உண்டே, உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டே.

உண்டாவதாக, பயங்கள் மாறி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, மரணப்படுக்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரா கா சேரோமோ ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள், பாதிக்கப்பட்ட லங்ஸ்ல இப்பொழுதே மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, விடுதலை சம்பவிப்பதாக. எல்லா லங்ஸ்ல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து விடுதலை சம்பவிப்பதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக.

மாறாத பிரசன்னம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் உள்ளங்களில் இறங்கி வருவதாக. ஒரு புது தைரியம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்

கலங்கி போகாதே, திகையாதே. உன் கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்தவர், உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை வழி நடத்துகிறார், உன்னை போஷிக்கிறார்.

0: ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவர் வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். இப்படி பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. மரண பயங்கள் நீங்கி போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம், மகிமைப்படுங்க. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: கஸ்தூரி தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தாள். அதில் பேசிக் கொண்டிருந்த ஒருவர் கடவுள் நம் ஒவ்வொருவர் மேலும் எத்தனையோ நன்மைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த கஸ்தூரி ஒரு சிறு பிள்ளையைப் போல சிறிய சிறிய வெகுமதி பொட்டலங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து விழுவது போல கற்பனை செய்தாள். அப்பொழுது துணி துவைக்கும் இயந்திரத்தில் இருந்து எல்லாம் முடிந்துவிட்டது வா என்ற அழைப்பு ஒலி வந்தது. எழுந்து சென்று துவைக்கப்பட்ட துணிகளை எல்லாம் அதிலிருந்து எடுக்கும் பொழுதே தனது தாய் துணி துவைத்து எடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை எண்ணி பார்த்து ஆண்டவரே, இந்த துணி துவைக்கும் இயந்திரத்திற்காக உமக்கு நன்றி என்று கூறினாள். இப்படி அவள் ஜெபிக்கும் பொழுதே தொலைபேசி மணி ஒலித்தது. அவளுடைய கணவர் பேசினார். இன்று ரோட்டில் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது, சற்று நேரம் பிந்திதான் வருவேன், என்றாலும் கட்டாயம் உன்னை கடைக்கு அழைத்துச் செல்வேன் என்று கூறினார். உடனே தன்னுடைய கணவருக்காக அவள் கடவுளுக்கு நன்றி கூறினாள். அடுத்ததாக எண்ணத்தில் வந்தது இந்த தொலைபேசிதான். நம் கையில் இருக்கும் இதன் மூலமாக எந்த ஊரில் இருக்கும் ஒருவரிடமாவது, அல்லது எந்த நாட்டில் இருக்கும் ஒருவருடனோ, அல்லது எந்த கண்டத்தில் இருக்கும் ஒருவருடனோ நினைத்தவுடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவு கருவிகளை உருவாக்க மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஞானத்திற்காக கடவுளுக்கு நன்றி என்று கூறினாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கஸ்தூரி ஒரு விபத்தில் ஒரு கண்ணை இழந்து போயிருந்தாலும் இப்பொழுது இருக்கும் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு நான் எத்தனை வேலை செய்ய முடிகிறது என்று எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறி கொண்டிருக்கிறாள். நாம் கூட நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனித்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எனவேதான் பக்தன் பாடும்பொழுது எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்று எழுதியிருக்கிறார். பவுலடிகளார் எழுதும் பொழுது எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இன்று நாம் எத்தனை காரியங்களுக்காக நன்றி சொல்லப் போகிறோம் சிந்திப்போமா?

வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கின்றான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கின்றவனும் கேட்கின்றவர்களும் இதில் எழுதியிருக்கின்றவைகளை கை கொள்ளுகின்றவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கின்றது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகின்றதாவது, இருக்கின்றவரும் இருந்தவரும் வருகின்றவரும் ஆனால் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்ற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இதோ மேகங்களுடனே வருகின்றார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமீன். இருக்கின்றவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றேன் என்று திருவிளம் பற்றுகின்றார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கின்ற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கின்றேன். நீ காண்கின்றதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கின்ற எபேசு, சிர்மினா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வெள்ளமையாய் பிரகாசிக்கின்ற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளோருமாயிருக்கின்றேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன். ஆமீன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கின்றேன். நீ கண்டவைகளையும் இருக்கின்றவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஊர் விட்டு ஊர், ஃபார்வர்ட் பை ஃபெய்த். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 11:8-19 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்காடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலமடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த இந்த எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பை ஃபெய்த் Abraham obeyed when he was called to go out, not knowing where he was going. கேள்வி கேட்காத விசுவாசத்திற்கும் கிரயம் செலுத்தும் கீழ்ப்படிதலுக்கும் சின்னமாக திகழ்கிறான் ஆபிரகாம். ஆபிரகாமின் கீழ்ப்படிதலான விசுவாசத்தையும் விசுவாசமான கீழ்ப்படிதலையும் எபிரேய நிருப ஆக்கியோன் 11:10 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்னும் முத்தான சொற்களோடு தொடங்கி விளக்குகிறான். ஊர் என்னும் இடத்தை விட்டு ஆபிரகாம் புறப்பட்ட போது அவன் அஞ்ஞான மார்க்கத்தை உதறி தள்ளினான். பொன் வெள்ளி போன்றவைகளாலான சிலைகளையே கல்தேயர் வணங்கி வந்தன. இப்பொழுதோ மகிமையின் கடவுள் அவனுக்கு தரிசனமாகிவிட்டார். Once he was worshipping the god of gold, now he saw the god of glory. உயிருள்ள மெய்யான கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு அவரிடம் அவன் கீழ்ப்படிதலுடன் முழுமையாய் திரும்பினான். அதைத்தான் தெசலோனிக்கேயரை குறித்தும் 1 Thessalonians 9:9 பவுல் எழுதுகிறார். அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மரம் மெந்தமினையும் அறிவிக்கிறார்களே என்று எழுதினார். பிரிந்து வாழும்படி கடவுள் கொடுத்த தெளிவான அழைப்பிற்கு கீழ்ப்படியாததால் எண்ணற்ற கிறிஸ்தோர் தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கின்றனர். தேவபக்தியான வாழ்விற்கு பிரிந்திருத்தல் எவ்வளவு அவசியம் என்பதை பின்வரும் தேவ வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். 2 Corinthians 6:14-18 எடுத்து நன்றாக கவனமாய் தியானித்து பாருங்கள். சர்ச், சபை என்பதற்கு கிரேக்க சொல்லாகிய எக்லீஷியா என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்றுதான் பொருள். திருமறை எங்கும் இந்த சத்தியம் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. பிரிந்திருத்தலின் பாக்கியத்தை குறிப்பிட்டு தாவீது தனது திருப்பாடலையே தொடங்கினான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படியே பேதுரு தனது பெந்தைக்கோஸ்தே அருளுரையை எப்படி முடித்தான் தெரியுமா? மாறுபாடுள்ள இத்தலைமுறையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஒளியும் இருளும் பிரிக்கப்பட்டதை விவிலியத்தின் முதல் பக்கமே அறிவிக்கிறது. ஆண்டவர் ஒளி உண்டாகட்டும் என்றார், அதோடு நின்று விடாமல் ஒளியையும் இருளையும் இரண்டாக வெவ்வேறாக பிரித்தார். அப்படியே உள்ளிருப்போருக்கும் வெளியில் இருப்போருக்கும் உள்ள வேறுபாட்டை விவிலியத்தினுடைய கடைசி பக்கம் இவ்விதமாக வரையறுக்கிறது. வெளிப்படுத்தல் 22:14-15, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். உள்ளே இருப்போர் புறம்பே இருப்போர். முதலாம் பக்கத்தில் ஆரம்பித்தது, கடைசி பக்கத்திலே அது முற்று பெறுகிறது. அப்படியானால் உலகை விட்டு ஓடி விடுவதில்லை, ஆனால் அது கரை நிறைந்த இவ்வுலகின் கண்ணியான வழிகளிலிருந்து நமது மனதையும் உள்ளத்தையும் விடுவித்துக் கொள்ளுதலாகும். வேறொரு நாட்டில் இருக்கும் பரதேசிகளைப் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்று வாசித்த எபிரேயர் 11:9-13 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்தான். அப்படியே 13 இவர்கள் எல்லாரும் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்களாம். இதற்காக உலகம் நம்மை கண்டிப்பாக பகைக்கும், ஆச்சரியப்படக்கூடாது. ஆனால் கீழ்ப்படிதலான வாழ்விற்காக அடிப்படையாக நாம் செலுத்த வேண்டிய கிரயம் இதுதான். திருமுழுக்கின் போது பொதுவாக ஒரு பாடலை நாம் ஒரு பல்லவியை நாம் பாடுவோம், அதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது.

turning back. I have decided to follow Jesus. The cross before me, the world behind me. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்கள் மகாபெரிய தேவனே, ஆபிரகாமின் அருமையான சாட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் அவனை எங்களுடைய விசுவாசத்திற்கு, விசுவாசிகளாகிய எங்களுக்கு தகப்பனாக மாற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருடைய விசுவாச அடிச்சுவடுகளை நாங்கள் கர்த்தாவே பின்பற்றி செல்ல நீர் எங்களுக்கு உதவி தார். போகிற இடம் என்னதென்று தெரியாமலே அவ்வளவு அருமையாக அவன் கீழ்ப்படிந்தானே. நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று தெரிந்தாலும் கீழ்ப்படிய மறுக்கிறோமே, தயங்குகிறோமே. கர்த்தாவே, ஆதி பக்தர்களுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலின் ஆவியையும் நீர் எங்களுக்கு தரமாட்டீரா என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உலகம் எங்களுடைய கண்ணோட்டத்திற்காக எங்களை பகைத்தாலும் அதை நாங்கள் செலுத்த வேண்டிய கிரயம், அது எங்களுடைய சலாக்கியம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு முன்வைத்த காலை பின்வைக்காமல் பின்னோக்கே நான் சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று சொல்லி உம்மை பின்பற்றி நாங்கள் முன்னேறிக்கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி தாரும். இந்த பாடல் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் காதுகளிலே தொனித்து கொண்டே இருக்கும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை அறிக்கையிடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது. ராஜா நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறது. என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறோம். அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வமானவரே, உன்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னீரே. கர்த்தரை அல்லாமல் இரட்சகரை அல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை.

அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, அல்லேலூயா, எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சபைகளுக்கு செல்லாமல் ஆண்டவரே. Hallelujah, because we've been so used to the online, oh God. Hallelujah, many don't even want to go to church. சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது.

ஹல்லேலூயா. தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோம்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவற்றை விளக்கி ஹல்லேலூயா. நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி நாங்கள்

ஒரு நாள் யோசித்தான், I will rise up, I will go to my father's house. நான் எழுந்துவேன், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. லகமா சந்தலமுதியாந்தரா ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர் எழுப்பு

சாட்சியாய் மாற்றிக்கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வாங்க எங்களோடு கூட இந்த நேரத்தில் இணைந்து Those who have been joined us, O God, hallelujah, we worship, we pray. At this moment, O God, at this day, O God, Jesus, that you will touch them, O God. You will touch them with your power, O God, in the name of Jesus Christ. Every ailment, every sickness will be removed, O God. Hallelujah. There will be a supernatural power, O God, that will be manifested.

ஒவ்வொருவரையும் இப்படி வருகைக்காய் ஆயத்தப்படுத்துவீர்கள். அந்த அன்பிற்கு திரும்பி வருவதற்கு bring us back to God. Bring us back, O God, to your presence, O God, where we hear your voice. Deva Satata Kekara. Many of us, O God, who have made a wrong decisions in our lives because of, hallelujah, the wrong voices, O God. Tavarana Satagar Nanga Ketadana. Hallelujah. In over the Kuruvatanga. In the Natalie Kuruvatanga, in the pandemic Natalie Nanduwe. Deva Satata Sayyidhe. Makatu Vardhu Mudipadu Uttamu.

எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு பரலோகத்தை நாங்கள் எழுந்து போக கூடாது. We don't want to miss out on heaven, God. Bring us back, oh God. ஒவ்வொரு முறை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவீங்க. தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற ஆண்டவரை குடும்பத்தாரையும் நண்பர்கள் ஹாலலூயா எங்கள் ஜனங்களை கர்த்தர் திருப்புவீராக திருப்புவீராக. ஹாலலூயா இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை. ஹாலலூயாயிருக்கும் என்று சொன்னவன் என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்க பாடுவே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி

working, hallelujah, so that no man will take any credit of God, no man will take any glory, that let every glory and honor, hallelujah, hallelujah, rightfully belongs to you, hallelujah, will belong to you, God Jesus. None of us, oh God, should grab that, hallelujah, should long for that, oh God. நாங்கள் யாரும் அதை வாஞ்சிக்காதவனுக்கு மகிமை உமக்கு கனம் உமக்கு எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துவதற்கு ஆண்டவரே கிருபத்தாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. உத்தமமா

உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வி நோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. Will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள், இனிய வசனங்களை பேசி வசீகர படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க, வசனத்தை வசனமாய் போதிக்க ஒரு சந்ததியா எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திராயுதங்களா எடுத்து பயன்படுத்த

நன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அடுத்த ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பார்த்திருக்கோம். எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு, பலம் உண்டு, பலம் உண்டு. I can do everything through Christ, through Christ who strengthens me. Help us, O God.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாக சிலுவைகளுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, O God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள். That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. அன்றே நாங்கள் மறந்து போகாதபடி. Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு

0: போறோம்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே, நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, help us, oh God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves, just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now have to be God. Oh, what will you need some of the தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும் கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே
1: நீங்கள் கேட்க போவது
2: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி நடத்திய ஊழியத்தில் இணைவதற்கு 150 இளைஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதில் கேம்பல் மோர்கான் என்பவரும் ஒருவர். அவர் முதல் சுற்றில் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அதில் உபதேசங்கள் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டு இரண்டாவது சுற்றில் அவர்கள் பிரசங்கம் செய்து காட்ட வேண்டும். 1000 பேர் அமரக்கூடிய மிகப்பெரிய அறை ஒன்றில் அவர்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். அந்த பிரசங்கத்தை கணிப்பதற்கு 3 போதகர்களும் அதை கேட்பதற்கு 75 பேரும் அங்கே கூடியிருந்தனர். அந்த பெரிய அறையில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே கூடியிருந்த அந்த கூட்டத்தில் மோர்கான் பிரசங்கம் செய்தபோது குறைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு வாரம் கழித்து ரிஜெக்டட் லிஸ்ட் ஒன்று வெளியானது. தெரிவு செய்யப்படாத 105 பேரில் கேம்பல் மோர்கானின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ரிஜெக்டட் என்ற அந்த ஒரு வார்த்தை மோர்கானின் வாழ்க்கையை சூன்யமாக்கியது. எந்த பக்கம் திரும்பினாலும் இருள்தான் தெரிந்தது. ஆனாலும் தன்னை படைத்த தேவன் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று அவருடைய உள்மனம் சொல்லிற்று. அப்பொழுது, இந்த பூமியில் நீ புறக்கணிக்கப்பட்டாலும் பரலோகத்திலே நீ புறக்கணிக்கப்படவில்லை என்று தேவன் பேசிய தெளிவான சத்தத்தை அவர் கேட்டார். புறக்கணிக்கப்பட்டதால் தனிமையிலும் இருளிலும் இருந்த அந்த நாட்களில் தேவன் அவரிடம், நீ உனக்காக திட்டமிடுவதை நிறுத்தி நான் உனக்காக திட்டமிட என்னை அனுமதி என்று தெளிவாக கூறினார். அதன் பின்புதான் தேவன் தன்னை ஏன் இந்த பாதையில் நடத்தினார் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் பிற்காலத்திலே தேவனுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். அநேக புத்தகங்களை எழுதினார். அவர் தன் உள்ளத்தை வேத வசனங்களால் நிறைத்து வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் ஒதுக்கப்படுகிறோம், நிராகரிக்கப்படுகிறோம். அதை கண்டு நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. யோசேப்பு சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்திற்காக அடைக்கப்பட்டார். 12 சகோதரர்களில் நான் மாத்திரம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறேன், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை யோசேப்பின் வாழ்வில் நிறைவேற்றவே இந்த கஷ்டங்களை அனுமதித்தார். பின் நாட்களில் தேவன் அவருக்கு மாபெரும் உயர்வை கட்டளையிட்டார். எகிப்து தேசத்திலேயே மிகப்பெரிய அதிகாரி அவரை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாராலும் நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள், ஒதுக்கப்படுகிறீர்கள் என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களை உயர்த்தவே அதை அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்வின் திட்டங்களை நீங்களே வகுக்க வேண்டாம், தேவனுக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வது நிச்சயம்.

0: வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்ற காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்றைக்கு 9வது காரியமாக பரிதபித்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோனாவின் புத்தகம் 4:11 வசனத்தை நான் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அன்மால் இந்த பரிதபியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் யோனாவுக்கு சொல்கிறார். ஆனால் யோனாவினுடைய ஜபம் பரிதபிக்கிற ஜபம் எதுக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யோனாவின் புஸ்தகத்தில் 10வது வசனத்தில் அது ஆண்டவரே பேசுகிறாரு. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணுக்குக்காக பரிதபிக்கிறாயே. எதுக்காக பரிதபிக்கிறாரா? ஆமணுக்காக. ஐயோ, இந்த ஒரு நைட்டில் அது அழிஞ்சு போச்சேன்ட்டு பரிதபித்து ஆண்டுகிட்ட வக்காலத்து வாங்கி பேசுகிறாரு. இந்த ஆமணுக்கு என்ன பாவம் செஞ்சுது, ஏன் இதை அழிச்ச அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஜபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. இப்போ ஆண்டவர் பேசுகிறார், என்ன பேசுகிறாரு? எப்பா, இந்த ஒரு நாளில் முளைச்சி ஒரு நாளில் அழியக்கூடிய ஆமணுக்கு செடிக்காக நீ இவ்வளோ பரிதபித்து என்கிட்ட பேசுறிய, பஞ்சாதாபம் பார்க்குறிய, பரிதபித்து அவங்களுக்காக வக்காலத்து வாங்குறிய. அப்போ இந்த 120,000 பேர், இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு நான் பரிதபியாமல் இருப்பேன். அப்போ ஆண்டவர் நமக்காக பரிதபித்து ஜபிக்கிறார். அன்பால் இன்றைக்கி அதனால்தான் ஆண்டவர் வாக்கடங்காக பெருமூச்சோடு நான் ஜெபிக்கிறேன் என்று ரோமர் 8 சொல்கிறார். இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கே தெரியல, ஆமனுக்கு செடிக்காக ஜெபிக்கிறோம். இதை சொல்லும்போது எனக்கு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற சகோதரர்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் பக்தி எப்படிப்பட்ட ஒரு பக்தி பார், மூடப்பழக்கமான பக்தி எப்படி இருக்குது. மாட்டுக்கு இறங்குறாங்க, மனுஷனுக்கு இறங்கலை. அவங்க பக்தியாக தான். இதே போல் தான் யோனா, அந்த 120,000 பேர் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு அவனுங்களுக்காக பரிதபிக்கலை, ஆனால் ஆமனுக்கு செடிக்காக பரிதபித்து ஆண்டுகிட்ட பேசுகிறார். இன்றைக்கி நாம் கூட அப்படி தாங்க சில சமயத்தில் ஜெபிக்க தெரியாமல் நம்ம ஜெபிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த வசனம், 8வது வசனம் ரோமரில் ஆண்டவர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பரிதபித்து வேண்டுகிறார் பாருங்க. இன்னைக்கு ஏசாண்டுடைய ஜபம், அங்கே பரலோகத்தில் உட்காந்து பிதாவோடு பேசிக்கிட்டே இருக்கிறார், ஐயோ இந்த கேசவனை விடு, ஒரு நாள் விடு, இந்த ஒரு வருஷம் பாரு அவன் எப்படி திருந்துறானா இல்லையான்னு பாரு, ஐயோ இன்றைக்கி உன் பேரையும் என் பேரையும் ஆண்டவர் சொல்லி சொல்லி வக்காலத்து வாங்கி பரிதபித்து ஜெபிக்கிறாருங்க. இதை நினைக்கும் போது கண்ணீர் தான் நமக்கு வருது. ஐயோ என் பிள்ளை இன்றைக்கி திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், சரி விடு, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான், என்ன செய்யறது, விடு, அவன் நாளைக்கு திருந்துறானா பாரு, நான் எப்படியாவது அவனை நான் கரெக்ட் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே பரிதபிக்கிறார், பரிதபித்து ஜெபிக்கிறார். இன்றைக்கி நாம் இன்றைக்கி மனுஷன் மேலே பரிதாபம் கொள்கிறோமா? நம்மளை சார்ந்தவர்கள் மேலே பரிதபித்து ஜெபிக்கிறோமா? ஐயோ இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா அவங்கள அப்படியே வெறுத்துடுறோம், அப்படியே அவங்கள ஓரம் கட்டிடுறோம், அவங்கள வந்து ஒரு தீண்டத்தகாதலை பார்க்குற மாதிரி பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் பார்த்துருந்தானாக்கா இந்த பரிதபித்து இந்த யோனா போல் அந்த அழியணும்னு தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க ஆண்டவர். இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத அப்படின்னு சொல்கிறார். அன்பாவில்லை, இதை நான் சொல்லும்போது இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாதன்னும்போது எனக்கு எபிரேயர் கிளாஸில் நடத்தினது தான் ஞாபகம் வந்தது. இது என்ன வலதுகை இடதுகை அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ரகசியம் இருக்குதுல்ல. அந்த வலதுகை அப்படி என்பது மொத்தம் 248 பிரமாணத்தை செய்யணும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அடுத்தது 365 கட்டளைகளை செய்யாதேன்னு சொல்லி கொடுக்குறார். இதை ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னாக்கா 613 வரும்.

இன்னைக்கு பாருங்க, இந்த 613 கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அந்த 613 கட்டளைகள், 248 செய் என்றும் 248 கட்டளைகளை செய்யாதே என்றும் சொல்லியிருக்கிறார். இது ரெண்டுமே இந்த 248 வலது கையிலையும் 365 இடது கையிலையும் வைத்து தான் அவர்கள் ஜெபிப்பார்களாம். இதை நான் லேவியாரமும் 23:40 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து 40 முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனியையும் பேரிச்ச ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அகலில் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த ஒரு கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்கள் யூதர்கள். அந்த கூடார பண்டிகையில் அவங்க வலது கையில் வந்து என்ன செய்வாங்களாம், ரைட் ஹேண்டில் வந்து அலங்காரமான விருட்சத்தின் கனிகளை வைத்து கொள்வார்களாம். அலங்காரமான விருட்சத்தின் கனிகள் 248 சமமாக இருக்கிறது. இந்த 248 செய் என்ற கட்டளைகளுக்கு ஈக்குவலாக இருக்கிறது அந்த அலங்காரமான விருட்சங்களின் கனிகள். இதை வைத்து கொண்டு இடது கையில் என்ன வைப்பாங்களாம், இந்த 365 செய்யாதே என்று சொல்கிற அந்த காரியம் என்னென்னா, 365 காரியம் இருக்குது, அது படித்தா மண்டை காஞ்சிரும் அது. ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்களாம், தன்னுடைய இடது கையில் என்ன செய்வாங்களாம் பாருங்கள், பேரிச்ச ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அகரிகளையும் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே அசைவாட்டுவார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். அன்பானிலே, இன்றைக்கி ரெண்டு கையில் ரெண்டு விதமான பொருள்கள். ஒரு கையில் வலது கையில் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அலங்காரமான விருட்சத்தின் கனிகளையும் இடது கையில் பேரிச்ச ஓலை தழைத்திருக்கிற விருட்சத்தின் கிளை ஆற்றல் அகரி, இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே நாங்கள் வலது கையில் இருக்கிற இந்த கனிகளைப் போல நாங்கள் கனி கொடுக்கிற ஜீவியத்தில் எங்களை மாற்றும் என்றும், இந்த இடது கையில் இருக்கிற இந்த பேரிச்சம் ஓலையைப் போலவோ அல்லது தழைத்திருக்கிற விருட்சத்தின் கிளையைப் போலவோ ஆற்றல் அகரியைப் போலவோ நாங்கள் வாழக்கூடாது என்றும் என்ன செய்வாங்களாம், அசைவாட்டுவார்களாம் 4 திசைகளையும். அவர்கள் அந்த கூடாரத்துக்கு வெளியே வந்து அதிகால வேளையில் இந்த ரெண்டு கைகளையும் இந்த பழங்களையும் இந்த பேரிச்சம் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சத்தின் கிளையிலும் ஆற்றல் அகரி என்ற ஒரு தாவரத்தையும் கையில் வைத்து கொண்டு, இடது கையில் வைத்து கொண்டு, அது 365 செய்யாதே என்ற கட்டளையை குறிக்கும்படியாக அவர்கள் வைத்து கொண்டு, ஆண்டவரே நாங்கள் வலது கையில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியைப் போல, அலங்காரமான விருட்சத்தின் கனியைப் போல நாங்கள் மாற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை இந்த இடது கையில் இருக்கிற இந்த 3 காரியத்தின் படி நாங்கள் வாழக்கூடிய 365 படி வாழக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம், அசைவாட்டுவார்களாம், அவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனையை ஏறெடுப்பார்களாம். அன்பானே, இதுதான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத. அன்பானே, யூதர்களுக்கு தான் இந்த 613 கட்டளை ஆண்டவர் கொடுத்தார், இந்த புறஜாதியார்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த நினிவே பட்டணத்து மக்கள் இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் இந்த 248 அவங்க அறியல, 365 அறியல, ஆனால் அவங்க செய்கிற அக்கிரமத்தை ஆண்டவர் பார்த்துட்டு நான் அழிப்பேன்னு சொல்கிறார். நினைவுக்கு போய் அவங்கள எச்சரிப்பு கொடுன்னு யோனாவை அனுப்புகிறார். யோனா போய் எச்சரிப்பு கொடுத்துட்டார். ஆனால் 48 நாள் இவர் என்றார், 40 நாள் என்றார், 40 நாள் இவர் அழிக்க போகிறத பார்க்குறார், அழிக்கலை. ஆனால் இவங்க என்னடா நடந்ததுன்னா, அவன் இவன் சொன்ன எச்சரிப்பை கேட்டால் அவன் மனம் திரும்பிட்டான். பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டார், ரெட்டு கொடுத்தனா சாம்பலில் உட்காந்தான், அரசன் முறை பிச்சைக்கார முறை கொண்டு மாடு ஆடுலாம் என்ன செஞ்சுது, எல்லாம் உட்காந்து உபவாசம் பண்ணி எல்லாம் செய்ய ஆண்டவர் இடத்துல அறிக்கையிட்டு எல்லா பாவத்தையும் பொல்லாத காரியத்தையும் விட்டு விலகி அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்குறோம். இந்த காரியம் இவனுக்கு யோனாவுக்கு தெரியல. ஆனால் இவன் என்ன செய்கிறான், நினைவே அழிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு காத்துட்ருக்கிறான். இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்கு தான் இவன் நிழலில் ஒரு இவன் படுத்திருக்கிற இடத்துல வெயில் அதிகமாக வந்ததுனால ஒரு ஆமணக்கு செடியை முளைத்து அதனுடைய தலையெல்லாம் அழகாக தழைத்திருந்து அவனுக்கு நிழலாக வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நிழலில் அவர் படுத்துக்கிட்டு பார்க்குறாரு, நினைவே அழியதா இல்லையான்னு. அன்பாவிலே, அடுத்த நாள் நைட்டு அந்த ஒரு பூச்சியை விட்டு ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடியை ஃபுல்லாக அழித்த உடனே வெயில் சுல்லுன்னு இவன் மூஞ்சில் பட்ட உடனே ஏஞ்சி பார்க்குறான், ஆமணக்கு செடியை காணாம், தடையெல்லாம் பூச்சி அரிச்சு போச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த ஆமனுக்கு செடி உனக்கு என்ன பாவம் செஞ்சுது, இதை போய் நீ அழிச்சிட்டிய ஒரே நாளில், நல்ல நேழு கொடுத்ததுன்னு ஆமனுக்கு செடிக்காக பரிதாபித்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் அந்த யோனா.
அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நினிவே பட்டணத்தில் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இவங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டானான்ற. அன்பான் இல்லை, இன்றைக்கி இந்த பரிதபிக்கிற ஜபத்தை நம்ம பண்ணுறோமா? இன்றைக்கி மக்களுக்காக மக்களை நியாயம் தீர்த்துறோங்க. இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி பண்டுட்டிக்கு அடைக்கலை பட்டணம்னு ஏன் பேர் வச்சுன்னா, இந்த நசல் கொண்டது நொண்டி சொத்தை இன்றைக்கி பாவிகள் இப்படியெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் தாவீது தன்னை என்ன செஞ்சார், படைபலத்தில் வந்து அவர் சண்டை போட்டு இன்றைக்கி ஜெயித்தார். இன்றைக்கி அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு போர் வீரன் நல்ல பெரிய பராக்கிரமசாலிலாம் அவங்ககிட்ட வரல. யாரெல்லாம் அவன்கிட்ட வந்தானாக்கா நொல்லையும் நொண்டியும் முடமானவன் பாவியானவன் அவனை சேர்த்துக்கிட்டு தான் அவர் என்ன செஞ்சார், ஆதரவு கொடுத்தார். அதனாலே உண்மையிலே நம்ம அடைக்கல பட்டணத்தில் இன்றைக்கி மற்ற நான் ஏற்கனவே இருந்த சபையில் இருக்கும்போது யாரெல்லாம் பாவின்னு முத்திரை குத்தி அவங்கள ஒதுக்குறாங்களோ அவங்களெல்லாம் நான் சேர்த்து அணைச்சி அவங்களுக்காக ஜெபிப்பேன் மன்றாடுவேன். இன்றைக்கி அவங்க திரும்பி மனம் திரும்பி நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதே ஸ்தாபனத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க முத்திரை பயித்தவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கி அந்த ஸ்தாபனம் அவங்கள வெளிக்க தெரிவித்துச்சு, நீ ஸ்தாபனத்துக்குள்ளே வரக்கூடாது, நீ வந்து சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு, நீ கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள சேர்த்து வச்சு அவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள ஆதரவு கொடுத்து அவங்க வெக்ஸாகாமல் இருந்து அவங்கள சத்தியத்தை சொல்லி அவங்கள அன்பு செலுத்தி அவங்கள உருவாக்கி விட்ட பிறகு இன்றைக்கி அவங்கள இனிக்குது, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு உட்காந்துன்னு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற காசை வாங்கின்னு உட்காந்துக்கிறாங்க. அன்பாவில் இன்றைக்கி என்ன ஒரு மாதிரியான காரியம் பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இந்த யோனாவினுடைய புத்தகத்தில் இந்த 4:11 நான் மறக்கவே மாட்டேங்க. அன்மாலே நான் பாவியாக இருக்கையில் நான் அயோக்கியனாக இருக்கும்போது எனக்காக பரிதபிக்கிற இயேசு, எனக்காக பரிந்து பேசுகிற இயேசுவாக இருக்கிறார், எனக்காக பரிதபித்து ஜெபிக்கிற இயேசுவாக இருக்கிறார். அந்த ஜெபத்தை நானும் நீனும் கற்றுக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி அடுத்தவனை பாவின்னு தீர்க்கறதுக்கு நாம் யார், அடுத்தவனை பாவின்னு சொல்லி அவனை நெக்லெக்ட் பண்ணவோ அதை ஒதுக்கி வைக்கவோ நாம் யாருங்க? அன்பால் இன்றைக்கி அவனுக்காகவும் நம்ம பரிதபித்து ஜெபிக்கணும். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இன்றைக்கி பரிதபித்து நம்ம ஜெபிக்கிறோமா? உண்மையிலேயே அதை தான் சொல்லுவேன். திரும்பி இந்த ஜெயலலிதா காலத்தில் மத மாற்றம் தடை சட்டம் போட்ட உடனே எல்லா ஊழியக்காரர்களும் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்போது எல்லா ஊழியக்காரரும் ஒரு வாயை போல இல்லாமல் எல்லாரும் வாயிலேருந்து ஆண்டவர் இந்த ஜெயலலிதா ஒழிய ஆண்டவரை, அவளை கை காலம் முட்டக்கும் ஆண்டவரை, மத மாற்றம் தடை சட்டம் போட்டதுனால அவளை சாகடியும் ஆண்டவரை, அவளை பாட்சியை விட்டு இறக்காண்டவர் அப்படின்னு இப்படி தான் நெகட்டிவாக ஜெபம் பண்ணாங்க. உண்மையிலே நான் 40 நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும் அவங்கள மன்னிங்க, அவங்க தாங்கள் செய்து இன்னதுன்னு தெரியாமல் ஆண்டவரே உங்ககிட்ட மோதுறாங்க, எங்கிட்ட மோதலை, கிறிஸ்தவனை அவங்க எதிர்க்கலை, இயேசு கிறிஸ்துவாகிய ஒன்றை எதிர்க்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்கள்ல, ஒன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று. அவங்க கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணல, கிறிஸ்துவே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்க தாங்கள் செய்தது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க. அவங்கள மன்னியன்னு சொன்னோடனே அவங்கள ஆசீர்வதித்து ஜோம் பண்ணோடனே இந்த 39 கண்ணை திறந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பாவில் இன்றைக்கி இதுதான் நம்ம கற்றுக்கக்கூடிய சத்தியம். அவங்களுக்காக பரிதபிக்கிற ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த ஆற்றல் அகரியெல்லாம் சொன்னேன், அதனுடைய அர்த்தமே வேறுங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, முத பேரிச்சம் ஓலைக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். பேரிச்சம் ஓலை அப்படின்னாக்கா அது வந்து துன்மார்க்கருக்கு சமமாக இருக்குது. ஸ்மெல்லும் பேடு டேஸ்ட்டும் பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஆற்றல் அகரியை போல இருப்பாரலாம். அவர்கள் வந்து மல்லும் பேடு அந்த டேஸ்ட்டும் பேடு, அது வந்து அது அப்படி இருக்குமா அந்த ஆற்றல் அகரி. அப்போ வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள், அதன்படி வாழாதவர்கள் என்று அர்த்தமா. அதன்படி பார்த்தோம்னா பரியாசக்காரர்கள் என்றன்னா தழைத்திருக்கிற விருட்சத்துக்கு சமம் அப்படின்னு. அது ஸ்மெல்லு குட்டாக இருக்கும், டேஸ்ட்டு பேடாக இருக்குமா. அதே போல் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா, நீதிமானை போல் நேர்மையாக இருப்பாங்க, ஆனால் வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க தான் இந்த அந்த தழைத்திருக்கிற விருட்சத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. அடுத்தது 1 காரியம் அலங்கார விருட்சம் வந்து கனி நான் கனி கொடுக்குறவங்க. 3 காரியம் பாவிகள், பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்கார இடத்துல பாவிகளுடைய வழியில் நில்லாமலம் அப்படின்றது இந்த என்னன்னாக்கா பேரிச்சம் ஓலைக்கு சமமாக. அந்த பேரிச்சம் ஓலை என்னன்னாக்கா ஸ்மெல்லு பேடு டேஸ்ட்டு குட்டாக இருக்குமா. அவங்க எப்படின்னா வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவர்கள்.
இவங்க தான் பேரிச்சம் ஓலைக்கு சமமாக இருக்கிறார்கள் என்று. இப்படி ஒவ்வொரு ஆற்றல் அகரினா எப்படி, அது வந்து ரெண்டுமே பேடு. இந்த ஆற்றல் அகரி இப்போ விருட்சத்தின் கிளைகள் வந்து ஒன்று ஸ்மெல்லு நல்லா அழகாக வாசனையாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு கசப்பாக இருக்கும். அதே போல தான் பரியாசக்காரர் இருக்கிறாங்க. அடுத்தது பாவிகள் இருக்கிறாங்க. பாவிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா பேரிச்சம் ஓலையை போல் இருக்கிறாங்களாம். ஸ்மெல்லு பேடு, டேஸ்ட்டு குட்டு, இனிப்பாக இருக்குமா. அதே போல் அவங்க என்ன செய்கிறாங்க, வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவர்கள் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் இதன்படி நான் வாழாதவர்களாக இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதுதான் அவங்க அசைவாட்டுகிறார்களாம். இந்த மாதிரி வலதுகைக்கும் இடதுகைக்கும் இந்த 613 கட்டளையே அறியாதவர்களுக்காக நம்ம பரிதபிக்கிறோமா? அன்பாவில் இன்றைக்கி 613 கட்டளை நமக்கு கொடுத்து நாம் ஒழுங்காக செய்யலையே. இன்றைக்கி 613 அவர் சுருக்கி ஒன்றே ஒன்று கொடுத்தார், உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று ஒரு கட்டளையில் கொண்டு வந்து நமக்கு நிறுத்தினார். இதை கூட ஒழுங்காக புதிய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களாக இருக்கிற நாம் செய்ய தவறிவிட்டோம். அன்பாவில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே பரிதபிக்கிற ஜபத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர். அதே போல் நானும் யோனாவை போல ஆண்டவரே யாமனுக்கும் மற்றவங்களுக்காகவும் நாங்கள் பரிதபிக்கக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே அந்த பாவ வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக பரிதபித்து ஜபிக்கிற ஒரு ஜபத்தை என் மேலே எங்கள் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி ஜபிப்போம். கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த சபங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே யோனாவை போல நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆமனுக்கு செடிக்கு நாங்கள் இறக்கம் விடாமல் பரிதபிக்காம ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக நாங்கள் பரிதபித்து ஜபிக்கிற அந்த ஜபத்தை எனக்கு எங்களுக்கு கூட தாங்க. அப்படியே தரப்போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை காண செய்த அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நம் ஆண்டவர், நம் கர்த்தர், கர்த்தராகிய யெகோவா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். எனவே அவரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டுமா? நித்திய கண்மலை என்று சொல்லும்போது ஆபிரகாம் காலத்தில் அவர் எப்படி இருந்தாரோ, ஈசாக்கு காலத்தில் எப்படி இருந்தாரோ, யாக்கோபு காலத்தில், நோவா காலத்தில், தானியேல் காலத்தில், தாவீதின் காலத்தில், ஆமென், காலங்கள் எல்லாம் மாறினது, ஆனால் அவருடைய வல்லமை எங்குமே மாறவில்லை. ஆமென், அவருடைய செயல்கள் ஆமென் அதிகமாய் அதிகமாய் வெளிப்பட்டதே தவிர எங்குமே குறைவாய் காணப்படவில்லை. ஏனென்றால் அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். எனவே அவரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 62:8, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனுடைய அடையாளம், அவன் தன் இருதயத்தை அவரிடத்தில் மட்டுமே வெளிப்படுத்துவான். தன் காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல மட்டுமே, இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகள், பாரங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுவான். கர்த்தரை நம்புகிறவன் இதை செய்வான். அது மாத்திரமல்ல, ரோமர் 4:21 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தரை நம்புகிறவன் தன் இருதயத்தை ஊற்றுகிறது மாத்திரமல்ல, அவன் தேவனை மகிமைப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, இதே ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் அடுத்து என்ன செய்வான் தெரியுமா? ஆமென், ஆண்டவரையே உறுதியாய் பற்றி கொள்வான். எப்படி ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாடும், அதே போல உறுதியாய் பற்றி கொள்வான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழிந்து போகிற அநித்தியமானவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஏமாந்து விடாதே, உன் வாழ்க்கை இழந்து விடாதே. நித்திய கண்மலை, நம்மை ஜெனிப்பித்த கண்மலை, நம்மோடு பயணிக்கிற கண்மலை, நம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிற கண்மலை, நமக்கு மறைவிடமாயிருக்கிற கண்மலை, மகிமையை காண மட்டும் நம்மை மறைத்து வைக்கிற கண்மலை, நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கு நம்புங்கள். நம்பிக்கையின் அடையாளமாக இருதயத்தை அவர் சமூகத்திலே ஊற்றுங்கள். அவரை முழு நிச்சயமாய் நம்பி அதிகமாய் மகிமைப்படுத்துங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வது மாத்திரமல்ல, உங்களை எல்லா நிலையிலும் செழித்திருக்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நம்பும் கண்மலை நீர்தானப்பா. உம்மை என்றென்றைக்கும் நம்ப, எக்காலத்திலும் நம்ப, எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்கப் போவது ஜீவ தண்ணீர் நமக்கு உண்டு. அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 63:1. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமேன். வட துருவத்தில் உள்ள ஒரு வகை மான்களை மக்கள் தமது தேவைக்காக பயன்படுத்துவார்கள். சமவெளியில் வாழும் இந்த மான்களில் ஒரு இளம் மான் தன் முகத்தை

காற்றுக்கு நேராக திருப்பி ஒரு நிமிடமோ மேலாகவோ அந்த திசையை நோக்கி வெறித்து பார்க்க ஆரம்பிக்க வேறு சில மான்களும் சேர்ந்து கொள்ளுமா? அமைதி குலைந்த இந்த மான்கள் மேய்ச்சலை விட்டு தரையை உதைத்து கொண்டு ஒன்றையொன்று இடித்து கொண்டு வாடக்காற்றை நுகர ஆரம்பித்து இறுதியாக பெரிய மந்தை போல எல்லா மான்களும் புறப்பட்டு ஓட ஆரம்பிக்குமா? வேகம் மேலும் அதிகரிக்க நாலுகால் பாய்ச்சலில் வடகடலின் நீரை அருந்த பாய்ந்து இம்மான்கள் செல்லுமா? அவைகள் சென்ற பாதையை பின்தொடர்ந்து பார்த்தால் அந்த பாதை குறுகி காணப்படுமா? அவை ஒன்றையொன்று இடித்து காயப்படுத்துவதால் இரத்த துளிகள் சிந்தினாலும் தமது இலக்கை நோக்கி பாய்ந்து கடற்கரையை அடைந்த பின்பே அமைதி அடைந்து மேய ஆரம்பிக்குமா? இந்த மான்கள் தம் வாழ்வில் ஒரு நாள் வடகடலின் நீரை ஆவலாக குடித்து தாகத்தை தீர்க்க வேண்டும். இது தடைப்பட்டால் அது மாண்டு போகும். இந்த தாகம் ஏற்படும் போது மனிதனோ வேறு விலங்குகளோ அவற்றிற்கும் பெரும் கடலுக்கும் இடையே நின்று அவற்றை தடுக்கவே முடியாது. இப்படியாக இந்த ஆக்கியோன் இந்த மான்களை குறித்து எழுதி முடிக்கிறார். மகன் அப்சலோமின் நிமித்தம் காடுமேடாக அலைந்த தாவீது ஜூதாவின் வனாந்தரத்திலிருந்து தேவனை வாஞ்சித்து பாடிய சங்கீதங்களில் இந்த 63 சங்கீதமும் ஒன்று. தாவீது ஒரு உண்மையான நட்புக்காக ஏங்கினார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று கதறுகிறான். அவனை சுற்றிலும் எல்லாம் வறண்டு விட்ட உணர்வு, தாகத்தால் நாவறண்ட உணர்வு. அவன் ஆத்துமா மாத்திரமல்ல சரீரமும் கூட ஒரு ஆறுதலுக்காக ஏங்கியது. தேவனிடத்தில் பருகாமல் அவரது அரவணைப்பு இல்லாமல் மாண்டு போய் விட கூடுமோ என்று கலங்கினான் தாவீது. எப்படி அம்மான்கள் அந்த கடல் நீரை பருகும் வரைக்கும் ஓய மாட்டாதோ அதிலும் ஆர்வமாய் தாவீது தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீருக்காக ஏங்கி கதறுகிறார். நம்மை சுற்றிலும் எல்லாமும் எல்லாரும் இருந்தாலும் கூட நமது உள்ளம் தனிமையில் தவிக்கின்ற வேளைகள் நமக்கும் ஏற்படக்கூடும். அப்போது எல்லாம் நமது தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் இயேசு ஒருவரே. தீவிரமாக விடாப்பிடியாக நாம் அவரை தேடும் போது என்றும் தாகமெடுக்காத ஜீவ நீரூற்றில் நாம் பருகலாம். மான்களைப் போல நாம் தேடி ஓட வேண்டியது இல்லை. இயேசு நம் அருகிலேயே நிற்கிறார். பின்னர் ஏன் நாம் தேடி அலைய வேண்டும்? ஏன் தனிமையில் வாட வேண்டும் இல்லையா? இன்றைய சிந்தனைக்காக, இந்த உலகம் வறண்டதாக தோன்றும் போதும் என் ஆத்மாவும் சரீரமும் இழைத்து போகும் போதும் நாம் யாரிடம் ஓடுகிறோம்? சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். இப்படியாக 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ நல்ல நிகழ்ச்சிகளை, உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களை, உயிருள்ள தேவனுடைய சாட்சிகளை நீங்கள் எப்போதும் கேட்டு மகிழத்தக்கதாக நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய அந்த இணையதள முகவரி www.gfanfm.com. கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறு அன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மறித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருப என்னும் வேதம் சொல்லுகிறபடி இதுவரையும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த அந்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி.

சிந்திப்போம் செயல்படுவோம். நூற்றி 109 சிறுமிகள் ஒவ்வொரு நாளும் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. என்சிஆர்பி

கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பொம்மையை வச்சு சொல்லித் தரலாம். பெரிய பசங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் புரியறது மாதிரி இதை சொல்லித் தரலாம். குட் டச்னா சேஃப் டச், அதாவது நல்ல தொடுதல்னா பாதுகாப்பான தொடுதல். அப்பா அம்மா தொடுறது, சகோதர சகோதரிகள் தொடுறது, ஒரே இன நட்புகள் தொடுறது, ஆசிரியர்கள் தொடுறது, இதெல்லாம் நல்ல தொடுதல்னு சொல்லி கொடுங்க. அந்நியர்கள் நம்மளை தொட அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. கெட்ட தொடுதல்னா சங்கடத்தை ஏற்படுத்துற விதமா தொடுறது, அதாவது நாம உடையால மறைக்கிற உறுப்புகளை தொடுறதுன்னு சொல்லி கொடுங்க. அப்படி யாராச்சும் தொட முயற்சி பண்ணுனா முதலாவது என்னைய தொடாதன்னு சத்தமா கத்தணும்னு சொல்லி கொடுங்க, அதாவது நோ சொல்லணும். ரெண்டாவது அந்த இடத்த விட்டு வேகமா ஓடணும், கோ ஃப்ரம் தேர். மூணாவது பெற்றோர் தாத்தா பாட்டி ஆசிரியர் இப்படி யார்கிட்டையாவது இப்படி தொட்டவங்களை பற்றி சொல்லி கொடுக்கணும், டெல். மூணையும் சேர்த்து சொல்றேன், நோ கோ டெல். யாராவது அறகுறையா உடையணிஞ்ச படங்களையோ வீடியோக்களையோ காமிச்சா பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன்னு சொல்றவங்க யார் கூடவும் போகவே கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி வளருங்க. பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து யாராச்சும் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்கள தப்பா நினைச்சு திட்டாதீங்க, விஷயத்த மறைக்காதீங்க. உடனே காவல்துறையினர்கிட்ட புகார் கொடுங்க, அவங்க உங்க பெயர் வெளியே தெரியாம சம்பந்தப்பட்ட நபரை தண்டிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க பிள்ளைங்க கிட்ட நண்பர்கள் மாதிரி பழகுங்க. அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்ல சொல்லி கேளுங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:6-11 மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us read once again Proverbs chapter 6 verses 6 to 11.
1: சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் உறக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும்.
2: Go to the ant, you sluggard, consider her ways and be wise, which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. How long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. So shall your poverty come on you like a prowler and your need like an armed man.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் இந்த வேத பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we meditating the word of God from the scripture passage for past few days.
1: முதலாவது பகுதியாக நாம் எறும்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்று நாம் ஆரம்பித்து நாம் எறும்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை தியானித்தோம்.
2: So first we started to learn lesson from ants and we learned 3 lessons from ant.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த எறும்புகள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை தவிர்த்து நேற்றுக்கு வேலை ஸ்தலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் கவனித்தோம்.
2: Besides the lesson that we learned from ants, yesterday we learned from about the work ethics.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு தொடர்ந்து இதை வாசிக்கும் பொழுது விசேஷமா 9-10 வாசிப்பீர்களானால்,
2: Today as we read especially verses 9 and 10,
1: எனக்கு ஒரு காரியம் மீண்டும் மீண்டும் பல விதங்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறதை நான் கவனித்தேன்.
2: I noticed important subject that is written many times in different ways.
1: முதலாவது 9 வசனத்துல பாருங்க.
2: First in verse 9,
1: படுத்திருப்பாய் அப்படிங்கற வார்த்தை இருக்கிறது.
2: How long you sleep?
1: படுத்திருப்பாய்.
2: Your sleep.
1: அதுக்கு அப்புறமா தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். Slumber, then it goes to sleep. Slumber, sleep. 10 வசனம் படித்தால் அதே மாதிரி தூங்கட்டும்.
2: A little sleep, it says again sleep.
1: உறங்கட்டும்.
2: A little slumber.
1: கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும்.
2: A little folding of the hands to sleep.
1: தமிழ்ல 3-4 வார்த்தை அப்படி சுழன்று வருது பாருங்க.
2: So in Tamil it is actually 3 or 4 words coming together.
1: அது வந்து முதலாவது படுத்திருத்தல் அப்படின்னு இருக்கு.
2: First it is slumber.
1: அதுக்கப்புறமா தூக்கம்னு ஒன்று இருக்கு.
2: Then something called sleep.
1: அதுக்கப்புறமா உறக்கம்னு ஒன்று இருக்கு.
2: Again here it says about sleep.
1: அதுக்கப்புறம் நித்திரைன்னு ஒன்று இருக்கு.
2: And again slumber.
1: 4 வார்த்தைகள் தமிழ்ல வந்து அதை திரும்ப திரும்ப ஒரே சப்ஜெக்ட பல விதங்கள்ல அவர் வந்து கொண்டு வர்றாரு.
2: So in Tamil it is 4 words that points towards the same subject.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு இந்த தூக்கத்தை பத்தி கொஞ்சம் படிக்க போறோம் நம்ம.
2: So today we going to learn about the sleep.
1: அநேகருக்கு வந்து தூங்குவது சரியா தப்பா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி ஆயிடுச்சு.
2: Many people have a big question whether it is right or wrong to sleep.
1: சில பேருக்கு வந்து தூங்குறதே ஒரு பெரிய பாவம்ன்றது மாதிரி ஒரு உணர்வு உள்ள இருக்கு.
2: So some people consider sleeping is a kind of sin.
1: அநேகர் தூக்கத்தை வெறுக்கிறவர்களும் இருக்கிறாங்க.
2: There are people who hate sleep as well.
1: ஆனால் தேவன் இந்த தூக்கத்தை எப்படி பார்க்கிறார்?
2: But how does the Lord look at the sleep?
1: இந்த தூக்கம் எப்படி தேவையா அவசியமா? இது வந்து மனிதன் மேல் விழுந்த சாபமா அல்லது தேவனுடைய ஆசீர்வாதமா?
2: So do we need the sleep or not, whether it is a blessing on a man or it's a curse on man?
1: இத நீங்க வாசிப்பீங்களானா, வேதத்துல நீங்க கவனிப்பீங்களானா? நான் வாசித்த போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
2: When I read this I was really surprised.
1: நீங்க எப்படி பூமியிலே ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு சமயம், எப்படி சிருஷ்டிப்பு முழுவதிலும் தேவன் வைத்தாரோ அதே போல மனுஷனுக்கு கொடுத்த ஒரு நாளினுடைய நேரத்தையும் தூங்குகிற நேரம் என்றும் அவன் விழித்திருந்து வேலை செய்கிற நேரம் என்றும் ஆண்டவர் அழகாக பிரித்திருக்கிறார்.
2: Like how the Lord has set the seasons, days and time in this world, similarly the Lord has also set a time for man to sleep and to wake up.
1: நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், தூக்கம் என்பது மனிதன் கண்டுபிடித்த ஒரு செயல் அல்ல.
2: You have to understand, sleep is not something that was discovered by man.
1: தூக்கம் என்பது தேவன் தருவது.
2: It is God who gives it.
1: அவர்தான் சிருஷ்டிப்புக்குள்ளே இந்த தூக்கத்தை கொண்டு வருகிறார்.
2: He is the one who brings the sleep into our creation.
1: நீங்கள் மிருகங்களினுடைய வாழ்க்கையை கூட பார்த்தா அவைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் தூக்கத்தை வைத்திருக்கிறார்.
2: When you look at the life of animals, you can see sleep is present in their life as well.
1: உதாரணமாக நான் வாஸ்து பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த மலை பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்குதான்.
2: So when I read about them, it was really surprising to read this python sleep for 18 hours a day.
1: சிங்கங்கள் இருக்கு பாருங்க, சராசரியாக 18-20 மணி நேரம் தூங்குகிறதாம்.
2: Lions will sleep for almost 18-20 hours per day.
1: அதுலேயும் வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு உணவு அதுக்கு கிடைச்சிருச்சு அப்படி ஹண்ட் ஒன்று பெரிய அளவில் சாப்பிட்டுருச்சுன்னா 24 மணி நேரம் தொடர்ந்து தூங்குமா.
2: And especially if it has a good hunt and it is stomach full, then it can sleep almost for 24 hours.
1: இந்த ப்ரௌன் வவ்வால்கள் இருக்கு பாருங்க, ப்ரௌன் பேட்ஸ், இவைகள் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்குதான் ஆவரேஜா.
2: Brown bats averagely sleep for 20 hours of every day.
1: அதே வேளையில இந்த ஜிராஃப் இருக்கு பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி, அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் தான் தூங்குதா. அது 2 மணி நேரம் தூங்கனாலே அதுக்கு போதுமா?
2: At the same time, when look at giraffes, they just need only 2 hours of sleep every day.
1: இந்த பெங்குவின் அப்படிங்கற இனம் இருக்கு பாத்தீங்களா, அவைகள் வந்து கூட்டமா நின்னு தான் தூங்குமா, தனியா தூங்காதான், கூட்டமா நின்னு தூங்குமா. அது கூட ஒரு முறை தூங்க போனா ஒரு சில நிமிடங்கள் மட்டும் தான் தூங்குமா, திரும்பி விழிச்சுடுமா.
2: So when you look at the penguins, they actually sleep in groups and only for minutes in a time, it seems.
1: அதுக்கு அப்புறமா திரும்ப கொஞ்ச நேரம் தூங்குமா, அது மாதிரி ஒவ்வொரு முறை தூங்கும்போது ஒரு சில நிமிடங்கள் தான் தூங்குமா.
2: So when it sleep a time, it will sleep only for minutes and then again it wake up and again it will sleep for other few minutes.
1: இதெல்லாம் பார்த்துட்டு மனுஷனை போய் பாத்தீங்கன்னா,
2: So living this beside, if you look at man,
1: ஒரு பிறந்த குழந்தை நேச்சுரல் ஸ்டேட்ல யாருமே சொல்லி கொடுக்காம அந்த பிறந்த குழந்தை சராசரியாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் தூங்குது.
2: So newborn baby in its natural state where no one has started, it can sleep almost for 18 hours per day.
1: அது கொஞ்சம் வளர்ந்து பிள்ளையான பிறகு அதுக்கு வந்து ஒரு சராசரியாக 9-10 மணி நேரம் தூக்கம் அதுக்கு தேவையா இருக்கிறதா.
2: As it grows up and becomes a child, then it needs almost a 9-10 hours of sleep a day.
1: ஒரு டீனேஜரா மாறனவனே ஒரு மணி நேரம் குறைந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குற தூக்கம் அவர்களுக்கு தேவையா இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
2: So when the child become teenager, they just require 1 hour less than that sleep and they can sleep for 8 hours.
1: வளர்ந்த புருஷர்களானா ஒரு 6 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரைக்கும் தூங்குறவங்க இருக்காங்க.
2: So if there are adults, they require almost 7-8 hours of sleep.
1: டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லுகிற முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி, அவர் வாழ்நாள் முழுவதுமே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாராம்.
2: Former American President Donald Trump, he used to sleep only for 4 hours per day, it seems.
1: இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் வித்தியாசமான தூக்க நிலைகளை வைத்திருந்தாலும்,
2: though everyone have different kinds of sleeping hours,
1: இந்த தூக்கம் மனிதனுக்கு தேவை என்று தீர்மானித்தவர் வேறு யாருமே இல்லை, தேவன் மாத்திரமே.
2: It is none but God who decided that this sleep is required for man.
1: எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It was really surprising me.
1: நம்முடைய தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா,
2: if you look at the characteristic of God,
1: 121 ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: if you read Psalm 121 verses 3 and 4,
1: வேதம் சொல்கிறது, உன்னை காக்கிறவர் உறங்கார்.
2: It's like he who keeps you will not slumber.
1: இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை.
2: Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தூங்க வேண்டிய அவசியமோ தூக்கமோ சிருஷ்டிகராகிய தேவனுக்கு இல்லாமல் போனாலும், தான் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் தூக்கம் அவசியம் என்பதை ஆண்டவர் தம்முடைய அனந்த ஞானத்தில் அறிந்து அதை ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் தேவன் அதை ப்ரோக்ராம் பண்ணி வைத்திருக்கிறார்.
2: Though the Lord the creator did not have the necessity to sleep, but he thought that all his creatures need this sleep and he programmed that sleep in every creature that he created.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்றோம்.
2: When you read this verse, you can understand the truth here.
1: நாம வந்து தேவன் அல்ல, நாம் மனிதன் தான் என்பதை இந்த தூக்கமே நமக்கு சொல்லிருது.
2: So this sleep is the one which teaches and reminds us that we are not God and God is only God.
1: இஸ்ரவேல் தூங்கலாம்,
2: Israel may sleep,
1: ஆனா தேவன் தூங்க மாட்டாரு.
2: But God will not sleep.
1: நாம தேவன் இல்லை என்று நமக்கு நிரூபிக்கிறது இது ஒண்ணே போதும்.
2: This is an evidence to prove that we are not God.
1: ஒரு மனிதன் தூங்காமல் இருப்பானால் அவனால் சரியாக செயல்படவே முடியாது.
2: If a man does not sleep, then he cannot work function properly.
1: அவனால் வந்து சிந்திக்க முடியாது.
2: He cannot think.
1: அவனுடைய வாழ்க்கை முடங்கி போன நிலைமைக்கு போயிடும்.
2: His life will be totally broken down.
1: நான் நினைக்கிறேன் தேவன் மாத்திரம் தூங்காமல் உறங்காமல் நம்மை காக்கிறவர்.
2: But our God is the one who never sleeps nor slumbers but keeps us.
1: அவருக்கு தூக்கமும் இல்லை, அவருக்கு தூக்கம் அவசியமும் இல்லை.
2: He doesn't need sleep and it is not at all necessary to him.
1: ஒரு பக்கம் பரலோக காட்சியை பார்த்தீங்கனா கூட அங்க கூட தூங்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லன்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுது.
2: Even when you look at the heaven, if you ask whether they sleep there or not, I think they don't sleep there.
1: ஏனென்றா இரவும் பகலும் ஓயாமல் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் எல்லாம் மாறி மாறி அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
2: It's because the angels are worshiping the Lord all through day and night saying holy holy holy is the Lord of hosts.
1: அதனால பரலோகத்துல தூங்குறாங்களா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா அவங்க தூங்கலன்ற மாதிரி தான் தெரியுது.
2: So when you ask whether they sleep in heaven or not, on one side we may see that they don't sleep at all.
1: இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
2: on the other side
1: நாம மரணம் அடைந்து தேவனோடு இருக்கும் பொழுது அங்கேயும் நாம புசிக்க போகிறோம், அவரோடு உட்கார்ந்து பானம் பண்ண போறோம்.
2: The Bible says when we get transfigured, transformed and go to the Lord, we will also be eating and drinking with the Lord.
1: அப்ப யோசிக்க தோணுது ஒரு மறுமாக்கப்பட்ட சாயலோடு தேவனிட்ட போகும்போது இந்த உலகத்தில் இருக்கிற பசியோ அல்லது தாகமோ அங்க இருக்குமோ, அப்போ அந்த குடிப்பும் புசிப்பும் இருக்கிறது போல தூக்கமும் ஒருவேளை சேர்ந்து இருக்குமோன்னு தெரியல.
2: So in the transformed state in heaven we may be drinking and eating, so it therefore the sleep which is also a part of experience in the earth may also be present, that we are not sure about it.
1: இது நமக்கு ஒரு மிஸ்டரி தான். மேல போய் நம்ம பரலோகத்துல ஆண்டவரோட இருக்கும்போது தான் இதனுடைய ரகசியம் நமக்கு முழுவதுமா வெளிய வரும்.
2: So this is really a mystery. Only when we go and reach the Lord and stay with him we will understand the secret behind it.
1: இந்த முக்கியமான காரியம் என்னன்னா தூக்கத்தை தேவனே படைத்தார்.
2: But the important subject is that it is God who created the sleep.
1: ஆகவே நாம தூக்கத்தை குறித்து நாம ரொம்ப குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டாம்.
2: So we should not have a kind of guilt or regret about sleeping.
1: இந்த வேதத்திலிருந்து தூக்கத்தை பற்றி ஒரு நாலு சத்தியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
2: The Lord taught me four truths about sleep from the Bible and he wants to share it with you.
1: முதலாவது
2: first
1: ABCD ன்னு போலாம். நம்பர் 1 sleep is an act of God. தூக்கம் என்பது தேவன் அருளுகிற ஒரு ஈவு.
2: Number 1 sleep is an act of God.
1: இது தேவனுடைய ஒரு செயல்.
2: It is an act of God.
1: நீங்கள் ஆதியாகமம் 2 அதிகாரம் 21 வசனம் வாசிப்பீர்களானால்
2: If it is Genesis 2:21
1: அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
2: We read and the Lord God caused a deep sleep to fall on Adam.
1: யார் வரப்பண்ணினது?
2: Who made it?
1: தேவனே நித்திரையை வரப்பண்ணுகிறார்.
2: It is the Lord who causes us to sleep.
1: அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கலாம், நான் தூங்க பண்ற வைக்கிறது கூட என் தேவனால முடியும்.
2: So we can be very happy to say that it is God who can make us to sleep.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் மனிதனுடைய வாழ்க்கையில தூக்கத்தை மாத்திரமல்ல இளைப்பாறும் காலத்தையும் அவரே முன்குறித்திருக்கிறார்.
2: So he not only created the sleep but he also set a time of rest in the life of man.
1: நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்பீர்களானால்
2: If we read Exodus 31 and verse 16
1: அங்கே வாசிக்கிறோம், ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவிலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்.
2: It says, But the seventh day is the Sabbath of rest, holy to the Lord. Whoever does any work on the Sabbath day, he shall surely be put to death.
1: ஆறு நாளும், 15 வசனத்தில், ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும்.
2: So here it says that work shall be done for 6 days but the 7th is the Sabbath of rest holy to the Lord. Whoever does any work on the Sabbath day he shall surely be put to death.
1: ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாய் ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள்.
2: Therefore the children of Israel shall keep the Sabbath to observe the Sabbath throughout the generations as a perpetual covenant.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
2: It is really surprising.
1: அதாவது தேவன் வந்து மனுஷனுக்கு தூக்கத்தை வர பண்ணுகிறார்.
2: It is God who causes man to sleep.
1: ஒரு வாரத்துல ஒரு நாள் ஆண்டவர் ஏழாம் நாள்ல மனுஷன் வந்து ஓய்ந்திருக்கும்படி இளைப்பாறும்படி ஒரு நாளையும் நியமிக்கிறார்.
2: And the Lord also sets and appoints a day, the seventh day, to be a Sabbath day to rest for man.
1: அப்ப ஒரு மனுஷனை தூங்க பண்ணுகிறதும் இளைப்பாற பண்ணுகிறதும் தேவனுடைய செயல்ன்றத மறந்துடாதீங்க.
2: So don't ever forget that sleeping and resting is an act of God.
1: தேவன் மாத்திரம் இந்த ஹாலிடே அல்லது ஒரு ரெஸ்ட் டேன்னு கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம உலகமும் நம்மளை என்ன பண்ணியிருக்காதுன்னா நம்மளை ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்காது, ஏழு நாள் வேலை வாங்கியிருக்கோம்.
2: இஃப் த லார்ட் வுட் ஹவ் நாட் கிவன் அஸ் திஸ் ஹாலிடே ஆர் ரெஸ்ட் டே தென் த வேர்ல்ட் வுட் ஹவ் நாட் ஸ்பேர் அஸ் தே வுட் ஹவ் ஆல்சோ மேட் அஸ் டு வர்க் ஆல் த 7 days.
1: தேவன் மாத்திரம் தூக்கத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கலாம், நம்ம நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க.
2: ஜஸ்ட் இமேஜின் ஹவு அ சிச்சுவேஷன் வில் பி இஃப் தி ஸ்லீப் இஸ் நாட் பிரசன்ட் இன் அவர் லைஃப் பை காட்.
1: 8 மணி நேரம் வேலைன்றது 24 மணி நேரம் வேலையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க.
2: ஜஸ்ட் கன்சிடர் திஸ் 8 hours work, it becomes 24 hours of work, how it would be.
1: நமக்கு தூக்கம் மாத்திரம் இல்லாத நம்ம லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
2: ஜஸ்ட் இமேஜின் அண்ட் see if you don't have sleep how your life would be.
1: தேவன் தாமே கிருபையாக நம்முடைய உலகத்திற்கும் நம்முடைய பூமிக்கும் மிருக ஜீவன்களுக்கும் நமக்கும் தேவன் தூக்கத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
2: We should be very grateful and thank God for giving us sleep for ourselves, for all the creatures and all the beasts of the earth.
1: சில வேளையில பாருங்க, எப்பமே நீங்க பைபிள் வாசிங்கன்னா தேவன் கொடுக்க வல்லவர் மாத்திரம் அது எடுக்க வல்லவர்ன்றது நம்ம வாசிக்கிறோம்.
2: So when you read the Bible you can understand it is not only God is not only able to give something, he is also able to take away something.
1: தேவனுடைய செயல்ன்றது அதான்.
2: That is the act of God.
1: அதாவது ஒன்றை ஜீவனை கொடுக்கிற அவர் வல்லவர் வந்து ஜீவனை எடுக்கவும் வல்லவர்.
2: When he is able to give us life, he is also able to take life from us.
1: ஒருவனை உயர்த்த வல்லவர், அவனை தாழ்த்தவும் வல்லவர்.
2: The Lord who is able to exalt a person is also able to humiliate him.
1: ஒரு மனுஷனை வந்து ஐஸ்வர்யமானாக்கவும் அவர் வல்லவர், ஒரு மனுஷனை வந்து தரித்திரனாக்கவும் அவர் வல்லவர்.
2: The Lord is able to make a man rich and also make him poor.
1: இது மாதிரி வேதத்துல எல்லா அவருடைய வல்லமைகளும் எல்லா பகுதியையும் வந்து ஆளுகை செய்யறதுன்னு பார்க்கலாம்.
2: So you can see the power of God is rules in every part and every fields of the
1: life. அதாவது தான் யோபு சொல்லும் பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: So when Job says it is God who gave and he is the Lord who takes and praise God.
1: அதே போல தூக்கம் கூட கர்த்தர் கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, கர்த்தர் அந்த தூக்கத்தை எடுக்கவும் வல்லவர்ன்றத வேதத்துல வாசிக்கலாம்.
2: Similarly we can read about sleep also, the Lord is able to give us sleep at the same time he is also able to remove sleep from us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: At least ஒரு 3 instances ஆகல நான் காட்ட முடியும் எப்படி தேவன் வந்து தூக்கத்தை எடுத்தார். How good God took away sleep from man. 3 instances na kaata mudiyum.
2: I can show you at least 3 instances where God took away sleep from man.
1: நீங்கள் எஸ்தர் 6 அதிகாரம் முதலாம் வசனம் வாசிப்பீர்களானால்,
2: if you come to Esther chapter 6 and verse 1,
1: அந்த ராத்திரியிலே அகாஸ்வேரு ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான், அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம்.
2: That night the king could not sleep, so one was commanded to bring the book of the records of the chronicles and they were read before the king.
1: வழக்கம் போல தூங்குற ராஜாவுக்கு நீ தூக்கம் வரல.
2: This king used to sleep regularly, did not sleep that day.
1: எதற்காக தூக்கம் வரல?
2: Why he could not sleep?
1: அன்று ராத்திரியிலே தேவன் மோர்தகாயை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார்.
2: It's because the Lord has appointed or determined to exalt Mordecai before everyone that night.
1: இது அவனுக்கு வரப்போகும் மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கான ஒரு முன்னோடி அப்படின்றத கர்த்தரனை காண்பிக்க விரும்பினார்.
2: So the Lord wants to show that this is a forerunner or a precursor for a great exaltation that's going to come to him.
1: ராஜாவின் தூக்கத்தை யாரும் கலைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது.
2: No one has the authority to disturb the sleep of the king.
1: நம்ம வீட்ல வந்து திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணலாம், யாராவது உள்ள வரலாம், ஆனா ராஜாக்கள் நீங்க நேரா யாரும் போய் அவருடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது.
2: In our houses any person can come in, any person can call us anytime, but for kings no one can come and disturb them.
1: ஆனா அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கே ஆண்டவர் உள்ள புகுந்து அவன் தூக்கத்தை எடுத்துட்டார்.
2: But for such a kind of king the Lord interrupted and took away his sleep.
1: நீங்கள் தானியேலின் புத்தகம் 2 அதிகாரம் 1 வசனம் வாசித்தீங்களா?
2: If you read Daniel chapter 2 and verse 1,
1: அங்க நேபுகாத்நேச்சார் என்னும் மிகப்பெரிய ஒரு அரசன் அவனை பற்றி வாசிக்கிறோம். அவன் ராஜ்யம் பண்ணும் பாரம்பரியம் 2 வருஷத்துல நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
2: Here we read about the great king who reigned in the second year of his reign. Nebuchadnezzar had dreams and his spirit was so troubled that his sleep left him.
1: எப்படி?
2: How?
1: இவ்வளவு பெரிய ராஜாவுக்கு தூக்க கலைஞ்சிருச்சான்.
2: So as a great king he was troubled and he could not sleep.
1: எதற்காக இவனுக்கு தூக்கம் கலைந்தது?
2: So why he was disturbed in his sleep?
1: பின்ன வசனங்களை நீங்க 45 வசனத்தின் இரண்டாவது பகுதியை வாசித்தீங்கன்னா,
2: if you read the second part of verse 45,
1: அங்க வாசிக்கிறோம், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார்.
2: The great God had made known to the king what will come to pass after this.
1: சொப்பனமானது நிச்சயம், அதின் அர்த்தம் சத்தியம் என்றான்.
2: The dream is certain and its interpretation is sure.
1: அப்பனா இந்த சொப்பனத்தை கொடுத்தது யாரு?
2: So who gave this dream?
1: தேவன் கொடுத்தாருன்னு கிளியரா போட்டிருக்கு.
2: It is very clear that God gave us this.
1: இந்த சொப்பனத்தின் வாயிலாக அவனுடைய தூக்கத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னு ஆண்டவர்
2: கலைச்சிட்டாரு. The Lord disturbed and took away his sleep through this dream.
1: இந்த சொப்பனத்தின் வாயிலாக ஒரு பெரிய செய்தி சொல்ல விரும்பினாரு, அதுக்காக தூக்கத்தை கலைச்சிட்டாரு.
2: The Lord want to convey a great message through this dream, therefore he disturbed him from his sleep.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த தூக்கம் என்பது தேவனுடைய ஒரு செய்கை, இதை மனுஷனால தடுக்க முடியாது.
2: This sleep is an act of God and no man can hinder it.
1: அதே வேளையில தேவனுடைய ஒத்தாசை இல்லாம தூங்கவும் முடியாது.
2: At the same time you cannot sleep without the help of God.
1: அதனால நாம தூக்க வர்றதுக்கும் ஜெபம் பண்ணணும், தூக்கத்துல இருந்து விழிக்கிறதுக்கும் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும்.
2: So therefore we should pray that we should fall asleep and also we should get awake from this sleep.
1: நான் நினைக்கிறேன் இந்த சரீரம் வந்து தூக்கம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி தேவன் தீர்மானித்து விட்டதனால அந்த நியதியை யாருமே மாற்ற முடியாது.
2: Since the Lord has determined that this body cannot function without sleep, no one can change that principle.
1: நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 20 அதிகாரம் 9 வசனத்தை வாசித்தால்,
2: If you read Acts chapter 20 and verse 9,
1: அங்கே பவுல் வந்து இரவு முழுவதும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார்.
2: Here Paul was preaching all through the night.
1: அப்ப ஐதிகு என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் ஜன்னல்ல உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான்னு போட்டிருக்கு.
2: We read and in a window sat a certain young man named Aetychus who was sinking into a deep sleep. He was overcome by sleep and as Paul continued sleeping speaking he fell down from the third story and was taken up dead.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: Really surprising.
1: ரொம்ப நெடுநேரம் பேசி அப்பமா விழுந்துட்டான் மேல இருந்து.
2: So he was sleeping for a very long time and he fell down from the third story.
1: அர்த்தம் என்னன்னா அவனாலே அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியல.
2: It means that he was not able to control his sleep.
1: ஆனா அந்த நேரம் தூங்க நேரம் அப்படினா அது வந்து கட்டுப்பாடு இழந்து போயிடுது.
2: So when it is sleeping time it goes beyond our control.
1: ஏனென்றால் தேவனே அதை புரோகிராம் பண்ணி வைத்திருக்கிறார்.
2: Because the Lord has programmed us in such a way.
1: அது பாருங்க தூக்கம் என்பது தேவன் நியமித்ததுன்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா,
2: So what is another reason to say that sleep is an act of God?
1: நீங்கள் வேதத்துல அடிக்கடி சில வசனங்களை வாசிக்கும் போது அதுல காலையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது, தொழுது கொள்ளுவது, தேடுவது என்பதை குறித்து எழுதி இருக்கிறது.
2: So when you read in the Bible you can see many verses that says you have to seek the Lord, seek the face of God, look unto the Lord and call out to the Lord in the morning.
1: சங்கீதம் 5:3 பாருங்க.
2: Psalm 5:3,
1: கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
2: My voice you shall hear in the morning, O Lord. In the morning I will direct it to you and I will look up.
1: அப்பனா அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: காலையில ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, காலைல எழும்புறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, நம்ம ஆயத்தமாய் கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்க ஒரு நேரம் இருக்கு.
2: So it means that there's a time to sleep at night, there's a time to wake up in the morning, there's a time to prepare and sit in the presence of God.
1: அப்பனா அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, இங்க பாருங்க ஆண்டவரே நான் கொஞ்சம் தூங்குறேன், அம்மா எழும்புறேன், அம்மா ஆயத்தமாகறேன், அப்புறமா காத்துறேன்.
2: So here he says, Lord, I will sleep for some time, I will wake up, I will prepare myself and then I will sit up in your presence.
1: அப்ப கர்த்தருக்கு முன்பாக காத்துறிறது காலை நேரம் அப்படின்றத அங்க வெளிப்படையா சொல்லுகிறார்.
2: So it is very much revealed that it is a morning hour where we sit in the presence of God.
1: அதே போல நீங்கள் வந்து புலம்பலின் புத்தகம் 3:23 வாசித்தால் அவருடைய கிருபை நாள்தோறும் புதியதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். காலைதோறும் புதியது.
2: When you read Lamentations 3:23 we read that his mercies are new every morning.
1: அப்ப காலைதோறும் அவர் கிருபை கொடுக்கிறாருன்னா அப்ப இரவுல ஒரு தூக்க நேரம் என்று ஒன்று இருக்கிறது.
2: So when it says that he gives his mercies new every morning it means that there is a night to sleep in the night.
1: இதுல பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா,
2: So what is great joy here?
1: இயேசு வந்து மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்த போது,
2: When Jesus came in the form of a human being into this world,
1: இந்த உலகத்தில் அவர் மனிதனாக எப்படி அவருக்கு தாகம் பசி இருந்ததோ அதே போல தூக்கமும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக இருந்தது என்பது வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம்.
2: And it is a written truth in the Bible that how he had hunger and thirst like man, he also had sleep in his life.
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 பாருங்க.
2: Mark 1:35.
1: இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினா.
2: Now in the morning having risen a long while before daylight he went out and departed a solitary place and there he prayed.
1: அப்ப அதிகாலையில எழுந்தார், புறப்பட்டார், ஜெபம் பண்ணினார்னா அர்த்தம் என்னன்னா எதிலிருந்து எழும்பினார்னா தூக்கத்திலிருந்து எழும்பினார்.
2: So when it says he rose up early morning it means that he rose up from sleep.
1: இயேசு சொல்லும்போது சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு தான்
2: சொன்னாரு. So when Jesus told, he told, fox have holes and birds have nest, but the son of man have no place to rest.
1: To lay his head in silver. அதாவது எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லல, தூங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னாரு. அதான் சொன்னார்.
2: He did not say I did not feel sleep, but he said I did not have a place to sleep.
1: நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 22 ல இருந்து 24 வாசிப்பீர்களானால்,
2: If you look chapter 8 verses 22 to 24,
1: அங்கே சீஷரோடு கூட படகுல ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் புறப்பட்டு போறாங்க.
2: So here Jesus got into his boat with his disciples and he said let us cross over to the other side of the lake.
1: 23 ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
2: It is very clearly written in verse 23.
1: படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார்.
2: As they sailed he fell asleep.
1: 24 ஆம் வசனத்துல
2: In verse 24
1: அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள்.
2: And it says and they came to him and awoke him saying master master we are perishing.
1: அப்பனா நம்முடைய இயேசு கூட ஒரு மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் எப்படி மனிதன் இயல்பாக தூங்குகிறானோ அந்த தூக்கத்தின் அனுபவத்துல இயேசுவும் போனார்.
2: So it means when Jesus lived in this world, like how a man have a natural tendency to sleep, Jesus also experienced that sleep in this world.
1: ஆகவே நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் இன்றைக்கு காலையில், முதலாவது சத்தியம், தூக்கம் என்பது தேவன் உடைய செயல்.
2: So you have to understand the first truth about sleep. Sleep is an act of God.
1: நாம தூங்குகிறது வந்து ஒரு பெரிய சாபக்கேடு நீங்க நினைச்சிட கூடாது.
2: You should never think that sleeping is a curse.
1: இல்ல.
2: No.
1: இது தேவனே உண்டாக்கினது.
2: It is something created by God.
1: இயேசு மனிதனாக இருந்த காலத்திலே அவர் தூங்கினார்.
2: When Jesus was human in this world, he also slept in this world.
1: இரண்டாவது ஒரு சத்தியம் இருக்கு.
2: There's a second truth.
1: எழுதி கொள்ளுங்க. தூக்கம் என்பது தேவன் மனிதனுக்கு தரும் ஆசீர்வாதம்.
2: Sleeping is a blessing from God.
1: Sleep is not only an act of God, it is also a blessing from God. தேவன் மனிதனுக்கு தரும் ஒரு ஆசீர்வாதம்.
2: Sleep is a blessing from God.
1: நீதிமொழிகள் 3 அதிகாரம் 24 வசனத்தை வாசித்து பாருங்க.
2: Proverbs 3:24.
1: நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும்.
2: When you lie down you will not be afraid. Yes, you will lie down and your sleep will be sweet.
1: அப்போ தூக்கத்திலேயே ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு.
2: So it means that we have a God who blesses even in our sleep.
1: எப்படி ஆசீர்வதிக்கிறாரா?
2: How he will bless?
1: நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமா இருக்கும்னு போட்டிருக்கு.
2: It says when you lie down your sleep will be sweet.
1: ஏதோ ஒண்ணு நானு ஒரு பிசிக்கலா ஒண்ணு தூங்குறேன் படுக்கிறேன் எழும்புறேன் அப்படின்னு
2: இல்லாம, இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிசிக்கலி யூ ஜஸ்ட் லை டவுன் ஸ்லீப் அண்ட் கெட் அப்.
1: நான் சொல்லுவேன் தூக்கம் என்பதை தேவன் எப்படி மாற்றுகிறார்னா இன்பமாக மாற்ற வல்லவர்.
2: Our God can make our sleep as a pleasant and sweet experience.
1: எப்படி நாம முழித்திருக்கும் போது அதை ஏதாவது பார்த்து நம்ம எப்படி சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி தூங்குறதையும் ஒரு சந்தோஷமாக மாற்ற தேவன் வல்லவர்.
2: Like how when we are awake we see look at things and rejoice, the Lord will also make our sleep to be a rejoicing one.
1: நீங்க லேவியர் ஆகமம் 26 அதிகாரம் 6 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you read Leviticus 26 and verse 6,
1: தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் என்று பார்க்கும்.
2: It says I will give peace in the land and you shall lie down and none will make you afraid.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையானவர்.
2: How good is our God.
1: முழித்திருக்கும் போது கூட நமக்கு சமாதானம் மாத்திரல்ல, தூங்கும் போது ஒரு சமாதானத்தை தர்றார்.
2: It is not only the peace that he gives when we are awake but he gives us peace even in our sleep.
1: நீங்க வந்து அதுக்காக ஜெபம் பண்ணணும்.
2: You have to pray for that.
1: சில பேர் தூங்குறேன்னு சொல்லுவாங்க, நான் அதுலயே சமாதானம் இருக்காது.
2: But some people say they will sleep but there is no peace in their
1: ஒரு
2: sleep.
1: ஒரு நிம்மதி சொப்பனங்களால் தரிசனங்களால் தூக்கத்தை வந்து தேவன் அலங்கரிக்கிறவரா இருக்கிறாரு.
2: What is the one more blessing which the Lord gives in our sleep is that the Lord gives blessings to people by speaking to the people while they sleep through dreams and visions.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
2: It is really surprising.
1: அநேக சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு.
2: There are many incidents in the Bible.
1: நீங்கள் ஆதியாகமம் 20 அதிகாரம் 3 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you read Genesis 20 verse 3,
1: அபிமலேக்கை பற்றி வேதம் சொல்லும் பொழுது தேவன் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவ அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்று சொன்னார்.
2: So but God came to Abimelech in a dream by night and said to him, indeed you are a dead man because of the woman who have taken, for she is a man's wife.
1: அவன் படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் அந்த தூக்க நேரத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனத்துல தோன்றி தேவன் அவனுக்கு செய்ய போகிற ஒரு பெரிய அவன் இந்த அபிமலேக் விழப்போற ஒரு பெரிய பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறார்.
2: So even when he was sleeping, the Lord appeared to him in a dream and spoke to him and delivered him out of a sin that is going to commit.
1: அதே போல ஆதியாகமம் 31 அதிகாரத்துல வாசிக்கும் போது,
2: again when you read in Genesis 31,
1: யாக்கோபு தன்னுடைய இரண்டு லாபானுடைய இரண்டு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு இரவோடு இரவாக சொல்லாங்கொள்ளாம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்.
2: When Jacob fled away in that night with the two daughters of Laban, not even informing Laban.
1: அப்போ இந்த லாபான் என்ன பண்றான்னா, 7 நாள் பிரயாணமா தன்னோட சகோதரர் எல்லாம் கூட்டிக் கொண்டு இந்த யாக்கோப வழியில பிடிச்சிடணும்னு விரட்டிட்டு போகிறான்.
2: So this Laban went on 7 days journey to somehow pursue and catch him.
1: அப்போ அவங்க கீலேயாத் மலையில இந்த யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் தங்கி இருக்கிறதை அவன் கண்டுபிடிச்சிட்டான்.
2: So he somehow found out that this Jacob and his family were dwelling in the mount of Gilead.
1: ஆதியாகமம் 31:24 வாசிப்பீர்களானால்,
2: Genesis 31:24 says,
1: அந்த ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இருன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார்.
2: Here we read, the Lord came to Laban the Syrian in a dream by night and said to him, be careful that you speak to Jacob neither good nor bad.
1: 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் போது,
2: if you read 1 Kings 3:5,
1: அங்கே கிபியோன்ல கர்த்தர் சாலமோனோட ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள், நான் உனக்கு தருகிறேன், ஆண்டவர் வாக்கு பண்ணார்.
2: At Gibeon the Lord appeared to Solomon in a dream by night and God said, ask what shall I give you.
1: அன்றைக்கு அந்த ராத்திரியில தேவன் அவனுக்கு கொடுத்த அவன் கேட்டு அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நாம 180 நாளா உட்கார்ந்து இந்த நீதிமொழிகளை 6 அதிகாரம் கூட வாசித்து முடிக்க முடியாம நாம தத்தளிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த புஸ்தகம் நமக்கு ஆசீர்வாதமா வந்தது காரணமே அன்றைக்கு ராத்திரி அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம்.
2: So the reason why we meditate and read this book of Proverbs for in this 180 devotions and where we struggle until this 139:9 at chapter 6, it's because of the blessing which he received that night at Gibeon. Glory be to the name of the Lord. You can read many more incidents likewise.
1: யோசேப்பு மரியாள் சம்பவங்கள்ல கூட தன்னுடைய மனைவியை தள்ளிவிடலாம் நினைக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொப்பனத்துல அவனுக்கு வான் பண்றாரு, அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு.
2: Also in the incident of Joseph and Mary, when he was thinking in his mind to just put away secretly Mary, but the Lord appeared him in a dream and spoke with him.
1: அதே போல பிள்ளையாகிய இயேசுவின் மேலே ஏரோது வந்து தீங்கு செய்ய போறான்றத எச்சரிப்பு பெற்றது அந்த தரிசனத்துல தான், சொப்பனத்துல தான்.
2: And even in the dream they received the warning that Herod is going to kill Jesus.
1: இதெல்லாம் நீங்க வேதத்துல अनेक சம்பவங்களை படித்து கொண்டே இருக்கலாம்.
2: You can read so many incidents likewise in the Bible.
1: தூங்குற நேரத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறவர் நம்முடைய தேவன்.
2: It is our God who makes our sleeping time as also as a blessing unto us.
1: சில பிரச்சனைகளை நமக்கு தவிர்க்கும்படி நமக்கு வழிநடத்துவாரு.
2: The Lord will lead us that we may be out of certain problems.
1: முக்கியமான ஆலோசனைகளை கர்த்தர் தருவாரு.
2: The Lord will give us important counsels during the night.
1: நமக்கு ஞானத்தை தருவாரு.
2: He will give us wisdom.
1: நம்ம வந்து எதிர்பாராத வழிகளை நம்மளை நடத்துவாரு.
2: The Lord will lead us in unexpected ways.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய தூக்கத்தை கூட நமக்கு ஆசீர்வதித்து தருகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார்.
2: We have a good God who will make our sleep a blessing to us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது தூக்கத்தை பற்றிய இன்னொரு சத்தியம் என்ன?
2: The third important truth.
1: நீங்கள் சங்கீதம் 4:8 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 4:8,
1: சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்.
2: I will both lie down in peace and sleep, for you alone, O Lord, make me dwell in safety.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: அழகா இருக்குது இந்த வசனம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு.
2: This verse is very beautiful.
1: சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன்.
2: I will both lie down in peace and sleep.
1: கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறே.
2: For you alone, O Lord, make me dwell in safety.
1: நல்ல கவனிங்க, நாம வந்து சமாதானமா படுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் தேவன் மேல் முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு பிரதிபலிப்பு.
2: So when you lie down in peace, it actually portrays that we have confidence in God.
1: தூங்குறோம் அப்படின்னா நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம், தேவனை நம்பி இருக்கிறோம், தேவன் மேலேயே நாம உறுதியா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது வந்து தூக்கம்.
2: Sleep actually portrays the confidence, the trust that we have in God.
1: தூங்கி விழுறேன்னு சொல்லல.
2: He says that it will not sleep and fall.
1: நான் சொல்லுவேன், நான் படுத்து கொண்டு நித்திரை செய்றேன்.
2: He says I will lie down in peace and sleep.
1: ஏன் படுத்து கொண்டு நித்திரை செய்றேன்னா?
2: Why do I lie down and sleep?
1: என்ன சுற்றி எத்தனையோ தேவைகள், பிரச்சனைகள், எனக்கு சவால்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆதரிப்பார், கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன்.
2: So it's because though I'm surrounded by so many challenges, troubles, problems, but I still have the confidence and trust that the Lord will support me, the Lord will help me, the Lord will take care of it.
1: ஒரு தேவனுடைய மனுஷன் படுக்க போகிறான் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நாளைய தினத்தின் பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்.
2: So when a man of God goes to sleep, it means that the problems of tomorrow will be taken care of by God.
1: நான் சொல்லுவேன், நம்ம தொடர்ந்து தூக்கமில்லாம நம்மள குழப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது நம்ம தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளவில்லை என்பதற்கான அர்த்தம்.
2: So if you say that you are not able to sleep properly, if you have a disturbed sleep, you are confused in a sleep, it means that you have not trusted God completely.
1: நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வருங்காலம், என்னுடைய தேவைகள், என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன்.
2: But if you say that you sleep peacefully, it means that you entrust yourself, your future, your family, your everything to God and you sleep peacefully.
1: எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டேன்.
2: I have committed everything to God.
1: கர்த்தர் அதை பார்த்து கொள்வார்.
2: The Lord will take care of it.
1: கர்த்தர் ஆதரிப்பார்.
2: The Lord will support us.
1: கர்த்தர் நடத்துவார்.
2: The Lord will lead us.
1: நான் ஏன் கலங்கணும்?
2: Why should I be troubled?
1: நான் கலங்க வேண்டியதில்லை.
2: I will not be troubled.
1: நான் நிம்மதியா தூங்க போவேன்.
2: I will sleep peacefully.
1: உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலாக பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது.
2: You know the incident that happened Peter in the life of apostle Peter.
1: பேதுருடைய வாழ்க்கையில ஒரு முறை அவரை வந்து மூன்றாம் காவல்ல வைத்து அவரை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க.
2: So once they imprisoned in the third level
1: of security. Of prison. உள்ள மூணாவது அறையில கொண்டு வச்சிருக்காங்க.
2: So they placed him in the third level of prison.
1: பயம் சொல்லுகிறது சிறைச்சாலையில வந்து நல்ல நிம்மதியா தூங்கி இருக்கிறான்.
2: The Bible says he slept peacefully in the prison.
1: தேவதூதன் உள்ள வர்றாரு, வந்து பேதுரை எழுப்புறாரு, அவனுடைய அறையை கட்டிக்கொள்ள சொல்றாரு, காலில் செருப்பு போட சொல்றாரு, ஒவ்வொரு காவலா கடந்து வெளியே வர சொல்றாரு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியலையா, அந்த தூக்க மயக்கத்திலே வெளியே வந்திருக்கான்.
2: So he was sleeping, the angel of the Lord came in, he opened the doors, he woke him up, he asked him to girdle his loins and he brought him out of the three gates and he brought him to the street. Until then he could not realize that.
1: எனக்கு யோசித்து பார்த்தேன், நல்ல அடி வாங்கிட்டு கூட நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற கவலை எல்லாம் கிடையாது, நல்லா படுத்து தூங்கிருக்கான்.
2: Even after receiving so much of beatings, he was not worried and afraid about tomorrow. He was sleeping peacefully.
1: கர்த்தருக்கு என்ன அர்ப்பணிச்சிட்டேன்.
2: I have committed myself to God.
1: தேவனை பின்பற்றி ஊழியம் செய்றேன்.
2: I follow God and do my ministry.
1: என்ன வந்தா என்ன பாப்போம்.
2: No matter what may come, let me do.
1: தேவன் அனுமதிக்காம ஒண்ணு நடக்காது.
2: Nothing will happen without the permission of God.
1: ஆனால் நிம்மதியா சிறைச்சாலல படுத்து நல்லா தூங்கிருக்கான்.
2: So therefore he was sleeping peacefully in prison as well.
1: அவன் பயந்து நடுங்கிட்டு விழிச்சிட்டு உட்கார்ந்த இல்ல.
2: He was not awake, fearing and trembling all the way.
1: நல்லா நிம்மதியா
2: He was sleeping peacefully.
1: கர்த்தரினை ஆதரிப்பார்.
2: The Lord will support me.
1: கர்த்தரினை பாதுகாப்பார்.
2: The Lord will protect me.
1: கர்த்தரினை விடுவிப்பார்.
2: The Lord will deliver me.
1: நான் நினைக்கிறேன் அதனாலதான் 127 சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது,
2: That's why if you read Psalm 127 verses 2 and 3,
1: கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வாசிக்கிறோம்.
2: It says unless the Lord guards the city, the watchman stays awake in vain.
1: நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அழிக்கிறார்னு போட்டிருக்கு.
2: It is vain for you to rise up early, to sit up late, to eat the bread of sorrows, for so he gives his beloved sleep.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: சொல்றாரு, நீ எதுக்கு பாருங்க ராத்திரி எல்லாம் நீ வந்து விழிச்சே உட்கார்ந்திருக்க.
2: He says why are you awake all the night?
1: வேறப்படியிலே நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கிறாயே.
2: Why do you rise up early, to sit up late, to eat the bread of sorrow?
1: தமக்கு பிரியமான உனக்கு ஒரு நித்திரையை தழுகிறார்.
2: He gives sleep to his beloved.
1: அவன் ஒரு தைரியமா நித்திரைக்கு போலாம்.
2: And he went to his sleep with the confidence.
1: என்னுடைய எல்லா வேலைகளையும், என்னுடைய அலைச்சல்களையும் நீர் பார்த்து கொள்வே.
2: Lord, you will take care of all my works, all my problems.
1: என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நடத்துவே.
2: Lord, you will lead all my needs, Lord.
1: எந்த நேரமும் ஒரு கலக்கமான ஒரு இருதயம் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
2: I need not have a troublesome heart at any point of time.
1: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.
2: God will take care of everything.
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 26-28 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Mark chapter 4 verses 26-28,
1: தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும்போது அவர் சொல்கிறார், அது எப்படிப்பட்டதுனா, ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைக்கிறானா.
2: So when Jesus spoke about the kingdom of God, he said a man scatters seed on the ground.
1: 27 வசனத்தில்,
2: In verse 27,
1: இரவிலே அவன் தூங்குகிறான்.
2: And he should sleep by night.
1: பகலிலே விழித்திருக்கிறான்.
2: And he rises up by day.
1: அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது என்று சொல்லி வாசிக்கும்.
2: And the seed should sprout and grow, he himself does not know how.
1: ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா?
2: How beautiful it is.
1: விதைக்கிற ஒரு உழவாளி விதை விதைச்சிட்டு போய் தூங்க போயிடறானா?
2: The farmer who sows the seeds, he sows it and he goes to sleep.
1: பகல்ல விழிக்கிறான்.
2: He rises up by the day.
1: ராத்திரி படுத்துறான்.
2: At the night he goes to sleep.
1: அவனுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுமா?
2: But what is the confidence?
1: எனக்கே தெரியாமலே நானே பார்க்காமலே நானே கண்காணிக்காமலே நான் விதைத்த விதை முளைத்து எழும்போ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போய் படுக்கிறான்.
2: He has a confidence that the seed which I sow will sprout and grow even without me monitoring it, even without me watching over it.
1: நான் சொல்லுவேன், இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும்.
2: We should also have this confidence.
1: நான் காலையில உழைத்தேன், நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன்.
2: I worked, labored and toiled in the daytime.
1: அதனுடைய பலனை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோட நிம்மதியா படுக்க போயிடும்.
2: And with the confidence that the Lord will give reward for my work, we should go to sleep peacefully.
1: இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த தூக்கம் கிடையாது.
2: Today many people don't have the sleep in their life.
1: ஏ கலக்கம்தான்.
2: They are always troubled.
1: எந்த நேரமும் பயம்தான்.
2: Always they are filled with fear.
1: ராத்திரி எல்லாம் முழிச்சு கிடந்து என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, எப்படி முடிய போதோ, இப்படியே கலங்கிட்டே இருக்காங்க.
2: They remain awake all through the night thinking what will happen, how it will end, and they will be troubled all the night.
1: நான் சொல்றேன், நீங்க நிம்மதியா தூங்க போங்க.
2: I tell you, go to sleep peacefully.
1: நீங்கள் அறியாத விதமாய் நீங்கள் விதைத்ததை முளைக்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார்.
2: The Lord is able to sprout the thing which you have sowed that you may not even know.
1: நிறைய பேர் வேலையை பத்தி நினைச்சிட்டே ராத்திரி எல்லாம் தூங்குறது கிடையாது.
2: Many people think about their work and they don't sleep at all.
1: தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் தங்கள் சந்திக்க வேண்டிய சவால்களை நினைச்சிட்டு அப்படியே ராத்திரி எல்லாம் புரண்டு புரண்டு புரண்டு என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, இப்படியே குழப்பிட்டு இருக்காங்க.
2: They will be confusing themselves thinking about the problems, troubles and the challenges they have to face in their life without sleeping all the night.
1: வேதம் சொல்லுகிறது, நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுப்பா.
2: The Bible says by worrying you will not add or subtract a cubit.
1: ஃபாதர் பக்மேன்ஸ் அவர்கள் எழுதின பாட்டு மாதிரி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்திரு, கலங்கி தவிக்காத, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் அதிசயம் செய்வார்.
2: Like Father Berkman's song, it says, cast your burden on God and do not be afraid and troubled, but he will take care of you and support you.
1: ராத்திரி தூங்கும் போது ஒரு நிம்மதியா தூங்க போங்க இன்னையிலிருந்து.
2: When you go to sleep at night, go with sleep peacefully.
1: நான் கர்த்தரை நம்பி தூங்க போறேன்.
2: I will have confidence in the Lord and sleep.
1: நான் நல்லா நித்திர பண்ணும் போது என்னை காக்கிறவர் விழித்திருக்கிறார்.
2: When I sleep peacefully, the one who takes and keeps me is awake.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் என்னை பார்த்துக்கிடுவாரு.
2: He will take care of
1: அவர்
2: me.
1: நடத்துவாரு.
2: He will lead me.
1: அவர் தேவையை சந்திப்பாரு.
2: He will meet all my needs.
1: நாளை தினத்துக்கு வேண்டிய புது கிருபை அவர் எனக்கு தருவார்.
2: He will give me the new mercies that is required for tomorrow.
1: என்னை கைவிட மாட்டார்.
2: He will never forsake me.
1: நான் சொல்றேன், இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும்.
2: We should have this confidence in us.
1: எதற்காக தூக்க தாண்டர் வைத்திருக்கிறார்?
2: Why does the Lord give us sleep?
1: நான் சொல்வேன், அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்கிற காரியத்தை நாம விளங்க பண்றதுக்கு.
2: The sleep portrays confidence in God.
1: நான் நினைக்கிறேன், இந்த தூக்கத்தை ஆண்டவர் ஆதாமு கூட அயர்ந்த நித்திரை கொடுத்து அவன் எழும்பும் போது அவனுக்கு என்ன நம்பிக்கை, நான் என்னுடைய துணையை ஆண்டர் தருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது.
2: So even Adam would have this confidence, when I sleep peacefully and deep sleep and I get up, I can see that the Lord will provide a partner for me.
1: நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே கர்த்தர் செய்வார்.
2: The Lord will do things beyond what we ask or what we think of.
1: அதனால கலங்காதீங்க.
2: So don't be afraid.
1: பயப்படாதீங்க.
2: Don't be afraid or troubled.
1: எதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க.
2: Don't be worried thinking about anything.
1: கர்த்தரிடத்தில் அதை ஒப்புக்கொடுங்க.
2: Just commit an interest to God.
1: கர்த்தர் உங்களை ஆதரிப்பார்.
2: The Lord will support you.
1: கர்த்தர் உங்களை நடத்துவார்.
2: The Lord will lead you.
1: கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
2: The Lord will do great things.
1: கடைசியாக,
2: at last,
1: இந்த தூக்கத்தினுடைய சத்தியம் என்ன?
2: What is the truth about sleep?
1: தூக்கம் என்பது நாம் சந்திக்க போகும் மரணத்திற்கு ஒரு முன் அடையாளமானது.
2: Sleep is a precursor to death.
1: தூக்கம் என்பது நாம் சந்திக்க போகும் மரணத்திற்கு ஒரு முன் அடையாளமானது.
2: Sleep is a precursor to death.
1: நீங்கள் வேதத்தில் மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் எல்லாமே அநேக பகுதிகள் ஒரு நிழலாகவே இருக்கிறது.
2: So if you read about many things which the Lord has given in the life of man, they are almost like a shadow for man.
1: மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிழல். என்ன வாழ்க்கைனா, இங்க இருக்கிற அனித்தியம் ஒரு நித்திய வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது.
2: So here the shadow that is present in this life, it is a precursor of things that is present in the eternity.
1: பூலோகத்திலே நாம் செய்யும் ஆராதனைகள் பரலோகத்திலே நாம் தேவனை நேரடியாக கண்டு ஆராதிக்க போகும் நித்திய ஆராதனைக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது.
2: This worship that we do in this world, it is a precursor of the worship that we're going to do in the eternity.
1: அதே போல தூக்கம் கூட நமக்கு தேவன் வைத்திருக்கிற நீண்ட ஒரு நித்திரைக்கு தேவன் இது ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்.
2: சிமிலர்லி ஸ்லீப் இஸ் ஆல்சோ அனாலஜி ஆர் ப்ரிகர்சர் ஃபார் தி டெத் தட் வி கோனா ஹேவ் இன் தி ஃபியூச்சர்.
1: அதனால நீங்கள் வேதத்தில் அடிக்கடி வாசித்தீங்கன்னா இந்த மரணத்தை தூக்கத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிற.
2: So you can see very often the sleep is compared with death.
1: 1 Thessalonians 4:14 பாருங்க.
2: In 1 Thessalonians 4:14
1: இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் என்று வாசிக்கிறோம்.
2: Since we believe that Jesus died and rose again, even so through Jesus God will bring with him those who have fallen asleep.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: மரணத்தினுடைய அனுபவத்தை நல்லா விளக்குறதுக்கு இந்த தூக்கம் ஒரு நல்ல ஒரு அடையாளம்.
2: Sleep is a best example or a precursor to explain the death.
1: எப்படி இதை நான் வந்து ஒரு அடையாளம் நான் சொல்றேன்.
2: How can I say that is a sign?
1: அதாவது தூக்கம் எப்படி ஒரு தற்காலிகமானதோ அதே போல மரணத்தின் அனுபவமும் ஒரு தற்காலிகமானது.
2: Like how the sleep is a temporary condition, similarly death is also a temporary condition.
1: ராத்திரி பாருங்க, நம்ம படுக்க போகும்போது நமக்கு என்ன எதிர்பார்ப்புனா காலையில நான் எழும்புவேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு.
2: So every night when we go to sleep, we go with an anticipation that we will wake up again in the morning.
1: அப்படிதானே?
2: That is all right.
1: படுக்க போறது எழும்பவே மாட்டேன் படுக்க போறோம்.
2: When we go to sleep, we will sleep without that anticipation of
1: war. நம்ம இத கடைசியா தூங்க போறோம் நம்ம போறோம் இல்ல.
2: Do we think that this is the last time that we going to sleep?
1: காலைல நம்ம படுக்க போறது என்ன பண்றோம்? அலாரம் வச்சிட்டு படுக்குறோம்.
2: Even when we sleep, we'll set alarm and sleep.
1: நான் கரெக்ட்டா காலைல எழும்பிரணும்.
2: That I should wake up correctly at the right time.
1: 3 மணிக்கு எழும்பணும். நான் அலாரம் வச்சிட்டு தான் படுக்குறோம். அப்ப காலைல நான் எழும்புவேன் இன்னொரு நாள் நான் பார்ப்பேன் ஒரு நம்பிக்கையோட தான் படுக்க போறேன்.
2: So we sleep with a confidence that we have we will get up early in the morning the next day and with that confidence we set alarm as well.
1: சில பேரோட பேசிக்கிட்டே இருப்போம் அவங்கட்ட சொல்வோம் எனக்கு தூக்கம் வருது நான் படுத்துக்கிறேன் நாளை காலையில பார்க்கலாம் இத அப்படினு சொல்வோம்.
2: So we will be speaking with certain people we will say I feel sleepy so I'll go to sleep we will speak about this tomorrow.
1: சில பேருக்குல சொல்வோம் நாம இனி தூங்கலாம் ஒரு நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படினு சொல்றோம்.
2: And to some people will say let us sleep now and we will meet after 2 days.
1: அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா தூங்கும்போது இதுதான் என்னுடைய முடிவு இல்லை நான் திரும்ப வருவேன் திரும்ப எழும்பி வர்றேன் அப்படின்னு சொல்கிறோம்.
2: So it means that we mean to say that I'm going to sleep now but this is not my end I will again come again to meet you.
1: அதே போல மரணமும் என்ன பண்ணுதுனா நான் நித்திர பண்றேன் ஆனா ஒரு நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன்.
2: So similarly is death where it says I'm sleeping now but one day I will rise up.
1: மரணம் என்பது என் முடிவு கிடையாது.
2: Death is not my end.
1: அதனால பைபிள் வந்து பல முறை வந்து இந்த தூக்கத்தை ஒரு மரணத்தோடயே ஒப்பிட்டு பேசுது.
2: That's why very often this death is compared with sleep in the Bible.
1: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிப்பீர்களானால்
2: Free John chapter 11 verses 11 to 14
1: தன்னுடைய சிநேகிதனாகிய லாசருவை குறித்து இயேசு வந்து தம்முடைய சீஷர்களோடு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வர்றார்.
2: So here Jesus discussed about his friend Lazarus to his disciples.
1: 11 வசனத்துல வாசிக்கும்போது
2: verse 11 says
1: இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார் நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன்னு சொன்னாரு.
2: Here Jesus says our friend Lazarus sleeps but I go that I may wake him up.
1: அப்போ உடனே சீஷர்களுக்கு இது புரியல.
2: So here disciples did not understand.
1: அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நித்திரை அடைந்திருந்தானே அவன் சுகமாயிடுவான்னு சொல்றாங்க.
2: They said if he sleeps he will get well.
1: ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு அவனுடைய நாம நினைக்கிற ஒரு சில மணி நேர தூக்கத்தை பற்றி பேசாம அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இழைப்பார்கள் குறித்து சொன்னார் நினைத்தார்கள் போட்டிருக்கு.
2: But here verse 13 says however Jesus spoke of his death but they thought he was speaking about taking a rest in sleep.
1: இதே போல நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 21 இருந்து வாசிப்பீர்களானால்
2: similarly if you read Mark chapter 5 verse 21 onwards
1: ஜெபாலிய தலைவனாகிய எவீரு என்பவனுடைய மகள் மிகுந்த வியாதிப்பட்டிருக்கிறதை அறிந்து இயேசுவிடத்தில் எவீரு வந்து கதறுகிறான் என் பிள்ளையை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி.
2: So here one of the rulers of the synagogue named Jairus came to Jesus and cried that he should come and heal his daughter who was in a death bed.
1: வர வழியில நிறைய பேர் அவரை நெருக்கிட்டாங்க அவரால் வந்து வேகமா வந்து வீட்டுக்கு வர முடியல.
2: So as he was coming many people pressed him and so he could not come on time to that house.
1: அதுல ஒன்றுதான் இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வழியில சுகமாகிறது கூட.
2: And one among that is the woman who had an issue of blood for 12 years who was healed on that way.
1: இப்ப இயேசு இந்த எவீருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாகிற வேளையில 35 வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள்.
2: So as Jesus was delaying to reach his home, there came a message from that house, which you can read in Mark 5:35, that your daughter has died.
1: ஆனா இயேசு அந்த செய்தியை கேட்டபடியும் நிக்கவே இல்ல, தொடர்ந்து வீட்டுக்கு வர்றாரு.
2: But Jesus did not stop when he heard this message. He was continuing to come to that house.
1: 39வது வசனத்துக்கு வருவீர்களானா?
2: If you come to verse 39,
1: இயேசு அந்த வீட்டுக்கு வந்து அங்கே சந்ததியையும் மிகவும் அழுந்து புலம்புறளையும் கண்டு உள்ளே பிரவேசித்து சொல்லுகிறாரு, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னார்.
2: So when Jesus came there, he looked at the people who were weeping there and he said, why are you making a commotion and weeping? The child is not dead but sleeping.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read 1 Thessalonians chapter 4 verses 15 to 17,
1: அங்கே பவுல் வந்து மரணத்தை விசுவாசிகளுக்கு ஒரு நித்திரையாக அவர் படமெடுத்து காட்டுறார்.
2: Here Paul picturizes this death as a sleep to the believers.
1: கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
2: We who are alive and remain until the coming of the Lord will by no means precede those who are asleep.
1: இந்த கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்றது யாரு?
2: So who are those who died or who sleep in the Christ?
1: அதுல 16 ஆம் வசனத்துல வாசிக்கும் போது,
2: verse 16 says,
1: தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிற இயேசு அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் போட்டிருக்கு.
2: For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of the archangel and with the trumpet of God, and the dead in Christ will rise first.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: Listen carefully.
1: இந்த மரணம்ன்றது என்னன்னு சொன்னா,
2: What is this death?
1: ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவன் கர்த்தரோடு இருக்கிறான் என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்கிறது.
2: The Bible very clearly says if a man dies then he is with the Lord.
1: பவுல் அத சொல்றாரு.
2: Paul says it.
1: இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து கர்த்தரோடு இருப்பதே நான் வாஞ்சிக்கிறேன்.
2: So I want to leave this mortal body and want to be with the Lord.
1: அப்ப நான் மரிக்கும்போது இயேசுவோட பிரசன்னத்துக்குள்ள நான் போயிடுறேன்.
2: So when I die I enter the presence of God.
1: ஆனால் என்னோட சரீரம் இருக்கு பாருங்க, அது நித்திரைக்கு போகிறது.
2: But this body which remains it goes to sleep.
1: அது தன்னுடைய எல்லா இளைப்பை களைப்பை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய பிரயாசத்தை விட்டு ஓய்ந்திருக்கும்படி போகிறது.
2: It leaves all its labor, all its sleep and goes for a sleep.
1: ஆனா கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண போறார்னா, இந்த ஓய்ந்திருக்கிற இந்த இளைப்பாறுகிற இந்த சரீரத்தை தேவன் ஒரு நாள் உயிரோடு எழுப்ப போறாராம்.
2: One day the Lord will again rise up this body which is sleeping.
1: அதை தம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சாயலோடு தேவனோடு எந்தெந்த இருக்கும்படி கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார்.
2: That the Lord will rise up that he may transform us and bring us into his eternity to be for the ever.
1: எப்படி இந்த தூக்கம் ஒரு அநித்தியமானதோ, நம்முடைய வாழ்க்கையும் ஏன் நம்முடைய மரணம் கூட அநித்தியமானதுதான்.
2: Like how the sleep is temporary or not eternal, similarly our death is also temporary and it's not eternal.
1: எப்படி நாம் ஒரு புது நாளுக்குள்ள நாம தூக்கத்திலிருந்து எழும்பி பிரவேசிக்க போறோமோ,
2: Like how after a sleep we will enter into a new day.
1: நம்முடைய மரணத்துக்கு பின்பாகவும் ஒரு புதிய வாழ்வுக்கு நாம் எழும்ப போகிறோம்.
2: Similarly after our death we will also enter a new life.
1: நாம எழும்பும் போது தேவ பிரசன்னத்தில் எழும்பணும்.
2: When we rise up we have to rise in the presence of God.
1: நாம எக்காளம் துணிக்கும் போது முதலாவது நாம எழும்பணும்.
2: When the trumpet blows it is first we who should rise up.
1: ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதித்து நாங்கள் இந்த உலகத்தில் மரிக்க வேண்டியதா இருக்குமானால்,
2: Lord if you are coming delays and if maybe we need to die in this world,
1: எங்களுடைய மரணம் எப்படி இருக்கணும்னா ஒரு சமாதானமான ஒரு நித்திரையா இருக்கணும்.
2: Lord our death should be a peaceful sleep. Lord
1: hallelujah
2: hallelujah.
1: அந்த நித்திரையிலிருந்து நாம விழித்து கர்த்தரோடு என்றென்றும் இருக்கிற நம்பிக்கையோடு வாழ இன்றைக்கு என்னை நான் என்னுடைய வாழ்க்கை

0: எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையை கொடுத்ததுக்காய் தேவனுக்கு நன்றி.
1: So we should also thank God for these sleep which the Lord has given us, a precursor to death, and which the Lord has given us a confidence that we'll again rise up in the eternity.
0: கர்த்தர் இந்த தூக்கத்தின் மூலமாய் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக.
1: May the Lord give us grace to experience the goodness which the Lord has kept through the sleep.
0: இந்த சப்ஜெக்ட்ல இன்னொரு காரியத்தை நாளைக்கு உங்களோட பேசணும்னு விரும்புகிறேன்.
1: So I want to again deal on one more thing in this subject tomorrow.
0: பாஸ்டர், இந்த தூக்கத்தை பத்தி ரொம்ப நல்லா பேசுனீங்க.
1: Pastor, you spoke well about the sleep.
0: ஆனா இந்த தூக்கம் எவ்வளவு நேரம் தூங்குவேன், எவ்வளவு நேரம் நித்திரை பண்ணுவேன், இன்னொரு பக்கம் இருக்கு, அது என்ன பண்றது?
1: But pastor, he sleeps, how long will you sleep, how long will you slumber?
0: அப்போ இந்த தூக்கத்தை எப்படி கையாள்றது?
1: So how to handle the sleep?
0: இதை குறித்து கர்த்தர் சித்தமெல்லாம் நாளைக்கு உங்களோட பேசுகிறேன்.
1: If God willing, I will speak about this tomorrow.
0: கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இடைபடுவாராக.
1: May God continue to minister.
0: தூக்கத்தை நமக்கு இன்பமாய் மாற்றி தருவாராக.
1: May the Lord make the sleep a sweet one to us.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி.
1: A merciful God, thank you for this morning hour.
0: எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி.
1: Lord, thank you for the truth that you have revealed today, Lord.
0: ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் தூக்கம் உம்முடைய கரத்திலிருந்து உம்மால் நியமிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம்.
1: Lord, today we have learned that this sleep is being appointed and determined by you and by your hands, Lord.
0: இந்த தூக்கம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக நீர் மாற்ற வல்லவர் என்று அறிந்திருக்கிறோம்.
1: Lord, we have also learned that you can make this sleep a blessing to us, Lord.
0: ஆண்டவரே, எங்களுடைய தூக்கத்திலேயும் நாங்கள் உம்மேல் நம்பிக்கையா இருக்க முடியும் என்பதை நாங்கள் இன்று கவனித்தோம்.
1: Lord, we also heard that we can be have this confidence in even our sleep, Lord.
0: இயேசுவே, எங்கள் தூக்கத்தை நீர் ஆசீர்வதியும்.
1: Lord, you bless our sleep, Lord.
0: நாங்கள் நம்பிக்கையோடு உறங்க பண்ணோம்.
1: Lord, make us to sleep with confidence.
0: ஆண்டவரே, தூக்கம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானமான படுத்து கொண்டு நித்திரை செய்கிற ஒரு சமாதானத்தை தாரும்.
1: Lord, give peaceful sleep and peace to those who are being troubled without sleep for every day.
0: நித்திரை கொடுக்கிற தேவன்,
1: the Lord who gives
0: பிள்ளைகளுக்கு அவருடைய உழைப்பின் பலனை நித்திரையிலே தேவன் அவளுக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதியும்.
1: The Lord who gives us sleep, Lord, may the Lord reward by giving the sleep in the night for the people who work, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
1: Glorify your name, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய். பிரசங்கி 11:1. நார்மன் கைஸ்லர் என்பவர் தன் வீட்டுக்கு அருகில் தன்னோடு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அழைத்ததால் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அவர்களோடு சென்றார். அதைத் தொடர்ந்து அதே சபையில் நடைபெற்ற ஞாயிறு சிறுவர் பள்ளிக்கும் சென்றார். சுமார் 400 ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து சண்டே ஸ்கூலுக்கு சென்றார். ஒவ்வொரு வாரமும் ஒரு பஸ் டிரைவர் தவறாமல் வந்து அவரை அழைத்துச் செல்வார். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஞாயிறு பள்ளிக்கு சென்றும் அவர் ரட்சிக்கப்படவும் இல்லை, தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கவும் இல்லை. ஆனால் 400 வாரங்கள் கழித்து அவர் ஒரு நாள் தன் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். வார வாரம் இவனை சபைக்கு பஸ்ஸில் தவறாமல் அழைத்து சென்றும் என்ன பிரயோஜனம்? இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என சோர்ந்து போய் 395வது முறையோடு அந்த சிறுவனை சபைக்கு அழைத்து செல்லாமல் அந்த பஸ் டிரைவர் நிறுத்தியிருந்தால் அந்த சிறுவன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? இந்த சிறுவனை அழைத்துச் செல்வதால் என்னுடைய நேரம்தான் வீணாகும் என்று அந்த டிரைவர் நினைத்திருந்தாலும் அந்த சிறுவன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? அன்று சிறுவனாக ஞாயிறு பள்ளிக்கு வந்த நார்மன் கைஸ்லர் பிற்காலத்தில் மிகப்பெரிய இறையியல் பேராசிரியராக மாறினார். கிறிஸ்தவ உலகில் எண்ணற்ற விளக்க உரைகளையும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அவை வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகப்பெரும் பொக்கிஷமாக விளங்குகின்றன. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நீங்களும் யாருடைய ரட்சிப்புக்காகவோ பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அவர்களை சபைக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் காணப்படாததால் சோர்ந்து போய்விடாதிருங்கள். அவர்களை தேவன் ஏற்ற வேளையில் ரட்சிப்பார். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என நினைத்து ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். விடாப்பிடியாக அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை தொடர்ந்து ஆலயத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். தங்களை குறித்த தேவ திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள்.

மாஞ்சம் அவர்தான், கோட்டை அவர்தான். அவரை சேர்ந்து ஆராதிக்கலாமா? சொல்லுங்க அப்பா, உண்மையில் மாஞ்சையா இருக்கிறபடினாலே என்னை விடுவிப்பீர். இந்த பாடலை ஒரு ஜபமா, ஒரு அறிக்கையா, விசுவாச அறிக்கையாய் பாடுவோம். இந்த நாட்களில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.

ஆபத்தின் நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர். வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திருவீர். இந்த ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி காத்திருப்போம். அவர் தான் நமக்கு உதவி வருகிற கன்மலை, உதவி தருகிற அடைக்கலம். அவர் தான். அவரை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர், வெகு விரைவில் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். அவரை சேர்ந்து பாடலாமா? அது விசுவாசமாய் அறிக்கை செய்ய போகிறோம். நான் முதலாவது பாடுவேன், இரண்டாவது நீங்க சேர்ந்து பாடலாம். அவர் நல்லவர், எத்தனை நல்ல

வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே என்னை தப்புவிப்பீர், என்னை மூடி உமது சிறகால என்னை மூடி மறைத்துக் கொள்வீரே. நீர் எத்தனை நல்லவரப்பா, விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகாமலே தப்புவித்து பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறவர், அவரை போல வேறுவர் இல்லை, அவர் எத்தனை நல்லவர். ஆமே. அவர் நல்லவர்.

யாவரையும் விடுவிக்கிறவரே, உம்மை நோக்கி அழைக்கிற யாரையும் சுகமாக்குகிற விடுவிக்கிற பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிற உம்மை உயர்த்துகிறோம். நல்லவர், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், நம்மை விடுவிக்கிற தேவன், ஆபத்து நாளில் நம்மை தப்புவிக்கிறவர், வேடின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மை தப்புவிக்கிறவர். சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தலாமா? வேடின் கண்ணிக்கு தப்புவிக்கிறவர், பாழாக்கும் கொள்ளை நோக்கி

எங்களை மூடி மறைக்கிற பரிசுத்தரே, ஆபத்து நாளில் எங்களை கூடார மறைவில மறைக்கிற பரிசுத்தரே, சேர்ந்து அந்த கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்முடைய ஆபத்து நாட்கள்ல கூடார மறைவில மறைக்கிறார், கண்மலையின் மேல ஒளித்து வைக்கிறார், தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார். அவர் எத்தனை பரிசுத்தர், அவர் எத்தனை நல்லவர், அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் ஆராதிக்கலாமா? அறிக்கை செய்ய பார்க்கலாப்பா. எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறவரே, உமது சிறகுகளின் நிழலில் எங்களை பாதுகாக்கிறவரே, உன்னத மாணவின் மறைவில் எங்களை

எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, வேடரின் கண்ணிக்கு அவனை தப்புவிக்கிறார். பாழாக்குகிற கொள்ளை நோய் இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் உலகம் எல்லாம் பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்க்கு அவர் தப்புவிப்பார். இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வீங்களா? என்னை தப்புவிப்பார், என் குடும்பத்தை தப்புவிப்பார், என் சபையை தப்புவிப்பார், ஓ என கருமையானவர்களை தப்புவிப்பார், என் தேசத்தை தப்புவிப்பார், என் ஜனங்களை தப்புவிப்பார். சேர்ந்து

எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமது சிறகுகள் இன்றைக்கு நிழலாய் வரட்டும்ப்பா. கவலையோடு அமர்ந்திருக்கிற அநேக குடும்பங்களுக்கு உமது சிறகு, உம்முடைய சமூகம், உம்முடைய சிறகு உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். பாழாக்குகிற கொள்ளை நோக்கி இப்படி ஜனங்களை தப்புவீங்காண்டவரே. எல்லாம் அப்படி ஒரு நிமிடம் பாழாக்குகிற கொள்ளை நோயை கடிந்து ஜெபிக்கலாமாப்பா. எங்கள் தேசத்தில் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், உலகம் எங்கிலும் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், இனிமேல் அதனுடைய வல்லமைகள் மட்டுப்படுவதாக. அதில் தாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. பாழாக்குகிற கொள்ளை நோய் தாக்கப்பட்ட ஜனங்கள் சுகம் பெறுவார்களாக. விடுதலை சம்பவிப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

எத்தனையோ மனுஷங்க நீங்க பார்த்திருக்கலாம் உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில, ஆனா ஒருத்தர் கூட இயேசுவை போல இல்ல. உதவி செய்றேன்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் விலகி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒத்தாசையா ஊழியத்துல இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகி போயிட்டாங்க. பாஸ்டர் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகினாங்க. ஆனால் கரத்தை பிடித்தவர் இதுவரைக்கும் விலகவில்லை. கரத்தை பிடித்து நடத்துகிறவர் இதுவரைக்கும் விலகவில்லை. இதுவரைக்கும் புறக்கணிக்கவில்லை. இதுவரைக்கும் தள்ளவில்லை. இதுவரைக்கும் ஆதரவை நடத்தினார். இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல வாயில திறந்த அப்பாவுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை புறக்கணிப்பதில்லை, உன்னை தள்ளுவதில்லை. அவர் உன்மேல் ஆதரவாய் இருக்கிறார், உன்மேல் ஆதரவாய் இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மகிமையுள்ளவர், மகிமையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார், இதுவரைக்கும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், அவர் இனிமேலும் தாங்குவார். உன்னை ஆதரித்து நடத்துகிறவர் அவர் அல்லவா?

பாடுகள், எல்லா புகழ், எல்லா மேன்மை, எல்லா ஆராதனை சகலமும் உமக்கு மட்டும்னு சொல்றவங்க நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். உயர்த்துறோம் டாடி, உயர்த்துகிறோம் டாடி, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோமா. இது எத்தனை நல்லவா, இது எத்தனை நல்லவா, மாறாதவர், மகிமையுடையவர், நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை.

தேவனுடைய பாதையில ஆண்டவர் பலன் தந்தாரு. இந்த சபை இத்தனை ஆண்டுகள் வளர்வதற்கு, இத்தனை ஆண்டுகள் வருவதற்கு அவர் பலனை தந்தாரு, சுகத்தை தந்தாரு, ஆரோக்கியத்தை தந்தாரு, மேன்மைப்படுத்தினாரு, நம்மை உயர்த்தினாரு. அவர் எத்தனை நல்லவர், நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் கூட அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். ஆண்டவர் எத்தனையோ மனிதர்கள் கைவிட்ட பொழுது இந்த ஊழியத்தை நடத்தினீங்களே, எங்களை நடத்தினீங்களே, எங்க குடும்பத்தை நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆதரவா இருந்தீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக ஆச்சரியமா நடத்தின தேவர் இனிமேல் நடத்துவார். ஊழிய பாதையில சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய கரம் இன்றைக்கு ஆதரவாய் வருகிறது. இதுவரைக்கும் ஆதரித்து வந்த தேவன், இதுவரைக்கும் ஆதரவாய் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார். ஆச்சரியமா நடத்துகிறவர். அந்த தேவனை ஆராதிக்கலாமா? அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அந்த தேவனை கனப்படுத்தலாமா? அவர் நல்லவர். இதுவரைக்கும் தாங்கினாரு. புறக்கணித்த அநேகர் மத்தியிலே நம்ம கரத்தை பிடித்து தூக்கினாரு. ஓ, அநேகர் கைவிட்ட நிலையில நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினாரு. அநேகர் நம்மை கைவிட்ட பொழுது அவர் நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், தப்பு வீட்டார். இதுவரைக்கும் விட்டு விலகல, இதுவரைக்கும் நம்மை விட்டு விலகல, இதுவரைக்கும் நமக்கு ஆதரவாயிருந்தார், இதுவரைக்கும் நமக்கு அடைக்கலமாயிருந்தார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை, அவரை போல வேறொரு ரட்சகர் இல்லை, அவரை போல வேறொரு மீட்பர் இல்லை. அவரே சர்வ வல்லவர், அவரே மாறாதவர், அவரே மகிமையுடையவர். நல்ல கர

சொல்லுங்க. நீங்க துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர். அல்ல, தலைக்கு மேல கரங்களை தட்டி பாத்திரரே, மேலானவரே, உயர்ந்தவரே, மகிமையுடையவரே, கிருபையுடையவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமான நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீரே போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்தில்

0: கர்த்தர் இல்லை ஆண்டவரே.
1: உம்மை போல் வேறு தெய்வமே,
0: there is none like you Lord. உம்மை போல் ஒருவர் இல்லை, உம்மை போல் ஒரு பரிசுத்தர் இல்லை, உம்மை போல் ஒரு மீட்பர் இல்லை. நீரே பரிசுத்தர், நீரே மாறாதவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா. மகிமையுடையவர், கிருபையுடையவர், ஆராதனைக்கு பாத்திரர், தன மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர். உயர்த்துகிறோம்ப்பா, எங்கள் நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராகப்பா, உயர்ந்திருப்பீராக. எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஏய்

எஸ்றாவின் புத்தகம் அதிகாரம் 5. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசத்தாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னா என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகைராவும் அவர்களிடத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகிரான அவன் வகையராவும் ராஜாவாகிய தரியுவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது. ராஜாவாகிய தரியுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக. நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். இதுவுமல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னாரென்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்று கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் தேவனானவருக்கு அடியாராயிருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டினபடியால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் என்னும் கல்தேயன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். நேபுகாத்நேசர் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பணி முட்டுக்களையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத்சாரனும் நாமமுள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பணி முட்டுக்களை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ. தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது
அந்த செஸ்பாத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்த நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும் இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டுமென்று எழுதி அனுப்பினார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கரம் பற்றி நடத்துவேன், கைவிடாது இருப்பேன், உன் வழிகளில் உள்ள கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன் என்று. ஆதலால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருவேன் என்று. கர்த்தர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறவர். ஏசையாவின் புஸ்தகம் 42:19 யாரை குருடர் என்று சொல்லுகிறார் என்றால், நம்மைத்தான் குருடர்கள் என்கிறார். நாளைய தினத்தை குறித்து என்ன நடக்கும் என்றும் அடுத்த நிமிடம் என்னவாகும் என்றும் நாம் அறியோம், கர்த்தரே அறிவார். ஆகையால் நமக்கு முன்பாக காலங்களையும் நேரங்களையும் நாம் அறியாதவர்களாக உள்ளபடியால் நாம் குருடர்களே. நம்மை தேவன் விசேஷித்த பாதையில் நடத்த வல்லவராயிருக்கிறார். மார்க்கின் புஸ்தகம் 8:22-25 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், அங்கு சொல்லப்பட்ட ஊரின் பெயர் பெர்சாயிதா. பெர்சாயிதா என்றால் மீன்களின் வீடு என்று பொருள். அந்த இடத்தில் தேவனின் அழகான படைப்பை காண முடியாதவனாயிருக்கிறான் அந்த குருடன். அப்பொழுது கர்த்தர் குருடனின் கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து செல்கிறார். சுகம் கிடைக்கும் மட்டும் அற்புதம் நடக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று. நீங்கள் தெளிவாய் காணும் மட்டும் அவர் உங்களோடு இருந்து ஏசையாவின் புஸ்தகம் 42:16 சொல்வது போல் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீண்ட நாள் காத்திருக்கிற உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை அவர் இன்றைக்கு நீங்கள் தெளிவாய் காணும் மட்டும் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆதலால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாத வழியிலே உங்களை நடத்தி கைவிடாது இருந்து கரம் பற்றி நடக்க பண்ணி தெளிவாய் காணும்படி செய்து இருளை வெளிச்சமாக மாற்றி கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு உண்டாவதாக. நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு பதிலே கிடைக்கலையே, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்றல்லவா எழுதியிருக்கிறது. பின்பு ஏன் நான் இவ்வளவு காலம் காத்திருந்து ஜெபிக்கிறேனே, எனக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க கூடும். சிலருடைய ஜெபங்கள் தொடர்ச்சியாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பதில் கிடைக்காமல் சோர்ந்து போகிறார்கள். அவர்களில் நீங்கள் ஒருவராயிருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு காரியம் நம்ம கிட்ட குறைவா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம எண்ணி பார்க்கிற வேளையில ஒரு வசனம், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்பொழுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார். பாருங்கள், நம்ம ரொம்ப அழகான வார்த்தை

வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தாலும் அந்த வார்த்தையிலே வல்லமை இல்லை. ஆனால் தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற போது அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதும் இருபுறம் கருக்குள்ள எல்லா பட்டயத்திலும் கருக்கானதான இந்த வசனத்தை நாம சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது, தாவீது ஜெபிப்பார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, நான் உம்முடைய முகத்தை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். நாம எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு செய்ய வேண்டும். இந்த வார்த்தையில நாம் வாசிக்கிறோம், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். எப்பயோ சில நேரத்துல தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், மறந்துடுறோம். ஆனா வார்த்தைகள் நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருந்தால், வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருந்தால், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். அப்படி வார்த்தைகள் நமக்குள் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருந்தால், சில நேரத்தில் சோர்வுகள் வரும்போது, தனிமைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது தேவனுடைய வசனத்தை மறந்துடுறோம். வசனத்தை மறக்காமல் அந்த வசனத்தை சொல்லியே நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை பலத்த அற்புதங்களை செய்யும். பாருங்கள், சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வார்த்தை குணமாக்குகிற வார்த்தை. ஏசாயா 8:20 வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா ஜோமனிட்டே இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. நீங்க உங்க வார்த்தையில ஜெபித்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கத்தக்கதாக. சில நேரத்துல நம்ம காலையில வாசிச்ச வசனத்தை சாயந்தரம் மறந்துடுவோம், நேற்று வாசித்த வசனத்தை மறந்துடுவோம். ஆனா வார்த்தைகள் நமக்குள்ள எப்பவும் நிலைத்திருந்தால் நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும். இந்த நாளிலே வேதத்தை அதிகமாய் வாசிக்கலாம், அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்க பண்ணுவோம். திரும்ப திரும்ப வாசிக்கலாம் ஒரே வார்த்தை. சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க, அது உதட்டளவில் வெளிப்படும். 100 சொல்லும்போது அழுத்தம் அதிகமாகும். நீங்கள் 1000 சொல்லும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும், விசுவாசம் வரும். அந்த வார்த்தை அப்படியே மனதில பதியும். அந்த வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வார். கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கட்டும். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள், வசனத்தை கொண்டு ஜெபியுங்கள், வசனத்தை கொண்டு பேசுங்கள், வசனத்தை கொண்டு கிரியை நடப்பீங்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் அந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. கண்மலை உடைக்கும் சம்மட்டியான உம்முடைய வார்த்தைகள், அண்ட சராசரங்களை உருவாக்கின உம்முடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற போது அந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் அந்த வார்த்தைகள் நிலைத்திருந்து சொல்லுகிற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நீர் அவர்களுக்கு செய்வீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord, God bless you, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: அறியாமை என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: இந்த மூன்று நாட்களும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது தேவன் ஒரு பகுதி, உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு பகுதியிலிருந்து சில காரியங்களை சுட்டி காட்டி பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் 11வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த மூன்று நாட்களிலும் சில காரியங்களை காண்பிக்கும்படியாக நான் ஆவிக்குரிய கண்களிலே ஒரு பெரிய ஒளியையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும்படியான வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம்.
2: அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டான்.
1: இது ஆண்

0: ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்.
1: இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்.
0: உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி
1: அவர்களை
0: அனுப்பினார்.
1: அவர்கள்
0: போய்
1: வெளியே
0: இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு
1: அதை அவிழ்த்தார்கள்.
0: அப்பொழுது அங்கே
1: நின்றவர்களில் சிலர்
0: நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது
1: அவர்களை போகவிட்டார்கள். என்னை நேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாயங்கால வேளையில இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை அடிக்கடி நீங்கள் பிரசங்கங்களிலே கேட்டும் இருக்கலாம். இயேசு இந்த உலகத்திலே வந்து பவனியாக வந்து ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த அந்த காரியத்தை நீங்கள் இங்கு கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். அநேக முறை நான் இந்த பகுதிகளிலிருந்து மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து காண்பித்து கொடுக்கும்படியாக என் ஆவியில் ஏவப்படுகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு பெரிய காரியம், இந்த கழுதை குட்டிக்கு சொந்தக்காரன். இரண்டாவது, இந்த கழுதை குட்டியை உபயோகித்த ஆண்டவராகிய இயேசு. மூன்றாவது, இந்த கழுதை குட்டி என்று மூன்று நாட்களும் நான் உங்கள் மத்தியில் சில சத்தியங்களை நான் கொண்டு வருவதற்காக இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக, த ஓனர், த யூசர், த யூஸ்ட் ஒன் என்று சொல்லி மூன்று பகுதியாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த கழுதை குட்டிக்கு சொந்த காரணை குறித்து இந்த நாளிலே நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். அவனை குறித்து இந்த வசனங்களில் அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் அவனை குறித்து சொல்லப்படுகிற ரெண்டு மூன்று காரியங்களை வைத்து அதற்கு பின்னணியான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கழுதை குட்டியினுடைய சொந்த காரணை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கொஞ்சம் நன்றாய் கவனிக்கும்படியாக நான் உங்களோடு கூட கேட்கிறேன். இந்த உலகத்தில் நம் கையில் என்ன இருக்கிறது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறதினால்தான் அவர்கள் தாங்களும் உபயோகப்படுத்தாமல் தங்களால் உபயோகப்பட வேண்டியவைகளை கட்டி வைத்திருக்கிற ஒரு பொல்லாத நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். அநேகருக்கு இந்த விளக்கங்கள் சரியாக தெரியாதபடினாலே தேவன் அவர்களை நம்பி, அவர்களை உண்டாக்கினவர் அவர்களை நம்பி என்ன தந்திருக்கிறார் கைகளில் என்பதை குறித்த சரியான தெளிவோ அறிவோ இல்லாததினாலே அறியாமை அவர்களை அடக்கி வைத்திருக்கிறதையும், ஆகையினாலே ஆண்டவருடைய காரியத்தில் அவர்கள் ஈடுபாடு கொள்ளக்கூடாதவர்களாக தடுக்கப்பட்டு நிற்கிறதையும் இந்த பகுதியில் இந்த மனிதனை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை விளக்கும் வண்ணமாக சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அறியாமையை உடைய மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்வான் என்பதை குறித்து நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளும்படியாக, தன் கையிலே இருக்கிறதையோ தன்னை குறித்து தேவன் நோக்கத்தையோ தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ தெளிவில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறவர்களை அறியாமை அடக்கி வைத்திருக்கிறதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு விளக்கமாக கூட விழுமுகிறேன். இக்னரன்ஸ் என்று சொல்ல வேண்டும், அதை இன்னசென்ஸ் என்று சொல்லுவதில்லை, அறியாமையை இக்னரன்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ அவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக நடக்கிறது போல காணப்பட்டாலும் அந்த அறியாமையை உடையவர்கள் ரொம்பவுமாக பாதிக்கப்படுகிற காரியத்தை நான் முதலாவது காண்பித்து, இந்த மனிதனுக்கும் தன் கையில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்த காலத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அநேகம் பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவருடைய நிலைமை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, முதலாவது அறியாமை என்ன செய்யும் ஒருவன் மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை விளங்க காட்டுவதற்கு நான் சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லுவதற்கு முன்னதாக, பல வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய மாவட்டத்தில் நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு பெரிய பழைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புகிறேன். ஒரு ஏழை குடும்பம், அந்த தாய் தன்னுடைய ஒரே மகனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் போதே கணவன் மரித்து போனார். இந்த தாய் அதிகமாக படிக்காதவர்கள், ஆனால் ஒரே ஒரு ஆண் குழந்தையை விட்டுவிட்டு கணவன் சென்றிருக்கிறார். அந்த அப்பாவுடைய முகத்தை இந்த பிள்ளை சரியாக புரிந்து கொள்ளும் முன்னதாகவே தகப்பனார் இறந்து போனபடியினால், மரித்து போனபடியினால இந்த பிள்ளையாய் காயிலும் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி படிப்பறியாத அந்த தாய் அநேக வீடுகளிலே போய் வேலை செய்து தான் தன்னையும் தன்னுடைய பிள்ளையும் காக்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டது. ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பையனை சீராட்டி தாளாட்டி அவர்கள் வளர்த்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்னதாக சோறு கொடுத்து அனுப்புவார்கள். அவன் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன பின்பு ஓடோடி சென்று 2 வீட்டில் வேலை செய்து விட்டு 12 மணிக்கு பிள்ளை வந்து விடுவான், என் கையால் தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று ஓடி வந்து விடுவார்கள். பின்பும் பிள்ளை சாப்பிட்டு விட்டு போன உடனே மறுபடியுமாக போய் இன்னொரு வீட்டிலே வேலை செய்வார்கள். பிள்ளை 3 மணிக்கு வரும்ள்ளதாக மறுபடியும் வந்து விடுவார்கள். பிள்ளையை பிரிந்து இருக்கிறதற்கும் இஷ்டமில்லை, ஆனால் பிள்ளையை வாழ வைப்பதற்கு இது ஒன்றுதான் வழி என்று சொல்லி 3 வீடுகளிலே பலவிதமான வேலைகளை அவர்கள் கொடுக்கிற அந்த சின்ன சம்பளத்துக்கு செய்து தன்னையும் தன்னுடைய பிள்ளையையும் காத்து கொண்டு வந்தார்கள். அந்த தாய் தகப்பனற்றனுடைய பிள்ளையை எப்படியாயிலும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தினாலே பாசத்தை ஊற்றி ஊற்றி ஊற்றி அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான சகலத்தையும் செய்து நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிந்திருந்ததை தாயினுடைய அன்பை கண்ட அந்த பிள்ளையும் மிகவும் ஒழுக்கமுடையவனாக மிகவும் நேர்த்தியாய் படிக்கக்கூடியவனாக, அந்த நாட்களிலே மின்சாரம் கிடையாது, ஆகையினால தெரு விளக்கை ஏற்றுவதற்கு வருவார்கள். கொஞ்சம் நேரம் அந்த தெரு விளக்கு எரியும், எண்ணெயில் எரியும், அந்த தலையாரி ஏற்றிவிட்டு போவான். அந்த வெளிச்சத்தில் தான் இந்த மகன் இருந்து படித்தான். ஒவ்வொரு நாளும் 3 வீட்டில் வேலை செய்து என்னுடைய தாயினை படிக்க வைக்கிறார்கள், எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், தங்களை காத்துக்கொள்கிறார்கள் என்கிற அந்த துடிப்பின் நிமித்தமாக அவன் விளக்கு வீட்டிலே விளக்கரிக்கிறதற்கான பணம் கிடையாது, வீட்டிலே மெழுகுவர்த்தி வாங்குவதற்கு பணம் கிடையாது, எண்ணெய் வாங்கி ஊற்றி விளக்கை கொளுத்தி வைப்பதற்கு தெரியாது என்றால் ராத்திரி சமைக்கிறதற்கு ஒரு சின்ன டிபிரி மாத்திரம்தான் வைக்க வைத்திருந்தார்கள். ஆகையினால் தெரு விளக்கில் படித்த அந்த பையன் நன்றாக படித்து தேறி அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக மாறினான், பின்பு ஸ்டேட் ஃபஸ்ட்டாக மாறினான். ஆகையினால் அரசாங்கமே அவனை கல்லூரியில் படிக்க வைத்தது. கல்லூரியில் படிக்கும் போது மிகவும் தன்னை தாழ்த்தி அந்த பிள்ளை படிக்கிறதுல மாத்திரம் கவனம் செய்து அது தன்னுடைய தாயை விட்டு தூரமான ஒரு ஹாஸ்டலில் தங்க நேரிட்டதினால அரசாங்கமனுக்கு படிக்கத்தான் பணம் கொடுத்ததே வழி ஹாஸ்டலில் இருக்க இல்லை. அந்த ஹாஸ்டல் பணத்தையும் தாய் இன்னமும் வேதனை செய்யோடு கூட இன்னும் 3 வீடுகளிலே வேலை செய்து தன்னை உருக்கி நொறுக்கி பிள்ளையை படிக்க வைத்ததை எப்பொழுதாவது விடுமுறைக்கு வரும்போது அவன் பார்த்து அவன் ஏக்கம் உண்டது வழக்கம். கல்லூரியிலேயும் முதல் மாணவனாக தெரிந்ததினாலே அவனை வெளிநாட்டுக்கு இங்கிலாந்து தேசத்துக்கு படிக்க அனுப்புவதற்கு ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப்பும் போகுவதற்கு வேண்டிய விமான செலவுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது தாய் கலங்கினவளாக பிள்ளை அனுப்பி வைத்தாள். பிள்ளை போய் 5 ஆண்டுகள் அங்கே இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து உடனடியாக அவன் பரீட்சை எழுதி முடித்த அடுத்த நாளே வேலைக்கு சேரும்படியான ஒரு ஆர்டரையும் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ 2 வருடம் லீவ் எடுக்காமல் வேலை செய்தால் நீ 2 வருடத்திற்கு பின்பு போக முடியும் என்றால் இப்பொழுதே உனக்கு வேலை தருகிறோம், உன்னுடைய ரிசல்ட் வர முன்னதாகவே நாங்கள் தருகிறோம் என்று அந்த கம்பெனி அவனை வைத்திருந்ததினால பெரும் பணத்தோடு கூட அம்மாவுக்கு கடிதம் எழுதினான். அம்மா, 5 வருடம் ஆயிருந்தது உங்களை பார்த்து, நான் தேறி கல்லூரியில் மாத்திரமல்ல எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்ததினால இந்த கம்பெனியினை தானாக வந்து வாங்கி என்னை 2 வருடம் உங்களை பார்க்க விடவில்லை, ஆனால் பெரிய சம்பளம் இருக்கிறாது, நான் 2 வருடத்துக்கு வந்து உங்களை கட்டி தழுவுவேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை எடுத்து எழுதியிருந்தான். தாய் இந்த நேரத்தில் டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டாள். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவள் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவளாக மாறினாள்.
2: போதகர் வந்து வந்து மாதத்திலே ஒரு முறை வந்து அவருடைய பொருளான நிலைமையை பார்த்து விட்டு ஜெபித்து விட்டு செல்வது வழக்கம். அந்த ஊருக்கு ஒரு புதிய போதகர் வந்தபோது இந்த தாயை பழைய போதகர் அடையாளம் காட்டி கொடுத்தார். ஐயா ஒரு நல்ல ஆள், ஆனால் இப்போ வியாதி நிமித்தமாக நடக்கக்கூட பலன் இல்லாமல் இருக்கிறபடினால் அவர்கள் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் என்று அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போய்விட்டார் பழைய போதகர். அவருக்கு கொஞ்சம் காரியங்கள் தெரியும், இந்த புதிய போதகருக்கு ஒன்றுமே தெரியாததினாலே, அதிகமான காரியங்கள் தெரியாததினாலே ஒரு நாள் அந்த தாயிடத்தில் கேட்டாள், அம்மா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, வெளிநாட்டில் என்னையா என்னம்மா செய்து? நம்ம சொன்னாங்க, என் பிள்ளை நல்லா படித்ததுனால அரசாங்கமே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சது, அங்கேயும் போய் நல்லா படித்ததுனால உடனே அவன் பரீட்சை எழுதி அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே ஒரு கம்பெனியில் 2 வருஷம் லீவு எடுக்காமல் நீ வேலை செய்ய உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளை அங்கே வேலை செய்து அவனுக்கு சம்பளம் கிடைக்காதாம்மா? ஆமையா, சம்பளம்லாம் கிடைக்கத்தான் செய்யும், சம்பளம் கிடைக்காம எப்படி ஐயா வேலை கொடுப்பாங்க? அப்போ உங்கள் பையன் அங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே தரித்திரத்தில் இந்த டிபி வியாதியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத நிலத்தில் போய் பக்கத்து வீட்டு துணியை வாங்கிட்டு வந்து இங்கே தோய்த்து காய போட்டு அந்த பணத்தை வச்சு வயிறை கழுவி கொண்டிருக்க வேணுமா? இதுதான் உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து அன்பு காட்டுறது நிலைமை. ஐயோ என் பிள்ளை அப்படி சொல்லாங்க, என் பிள்ளை என்ன ரொம்ப நேசிக்கிற பிள்ளைன்னு வாய் அடைத்து விட்டார்கள். அந்த போதகர் அன்றைக்கு போய்விட்டார், அடுத்த மாதம் வந்தார். இது உண்மையான நடந்த சம்பவம், நான் சொல்கிறதை கவனியுங்கள். அடுத்த மாதம் வந்தார், வந்து மறுபடியும் அந்த தாயினுடைய இயலாத நிலைமையை பார்த்து கண்ணீரோடு கூட ஒரு கேள்வி கேட்டார், ஏம்மா உங்கள் பிள்ளைக்கு நான் எழுதுறேன், எனக்கு லெட்டருக்கு அட்ரஸ் கொடுங்கம்மா, அட்ரஸ் கொடுங்க, அந்த பிள்ளை என்ன பிள்ளை, தாய் இப்படி இருக்கும்போது தாய்க்கு உதவி செய்யும். இல்லையா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, என் பிள்ளை மாதம் தவறினாலும் எனக்கு அங்கேருந்து 2 கடிதங்கள் எழுதும்போதும் 2 கடிதத்திலையும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஐயா. ஃபோட்டோ அனுப்புகிறாரா? இவர் கிராமப்புறத்து பாதகர், என்ன ஃபோட்டோ? இங்கிலாந்தில் உள்ள ராணி ஃபோட்டோவாக அனுப்பிக்கிட்டு இருக்காயா? ஒவ்வொரு தடவையும் அனுப்புகிறாயா? இவருக்கும் பார்க்கணுன்னு ஆசை வந்துட்டு, என்ன இவரும் ஒரு கிராமப்புறத்து போதகர் தானே, பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. ஆசை வந்தவர், ஏம்மா நான் பார்க்கட்டுமான்னு சொன்ன உடனே, ஆமாய்யா அந்த கவரில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிஜிஸ்டர் பண்ண கவரில் அந்த பிள்ளையினுடைய அட்ரஸ் இருக்குயா, நீங்கள் அவனுக்கு லெட்டர் எழுதலான்ட்டு அந்த சேர்த்து வைத்திருந்த எல்லா படங்களையும் பார்க்க வேண்டும்ன்னு சொன்னபோது, இந்த நாட்களில் யாரும் போஸ்டல் ஆர்டர் எடுக்கிறதில்ல, அந்த நாட்களில் போஸ்டல் ஆர்டர் இருந்தது. ஒரு போஸ்டல் ஆர்டரில் ராணியினுடைய முத்திரை படத்தை போட்டிருப்பாங்க, அந்த கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா அத்தனை பெரிய பணம் மாதம் மாதம் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 2000 ரூபாய் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறாயும் இந்த அம்மாவுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 8 அந்த போஸ்டல் ஆர்டரை அந்த அம்மா சேர்த்து வச்சுட்டு கையில் இருக்கிறது என்னன்னு தெரியாமல் ஃபோட்டோன்னு நினச்சிக்கிட்டு அதை கையிலே வச்சு அங்கேயே அதை பார்த்து அறியாமையினால் தருத்திரத்தில் இருந்த பார்த்தோன்னே அந்த அந்த பாஸ்ட்டு சொன்னார், அம்மா உங்கள் பிள்ளை உங்களை நினச்சிருந்துருக்கா? அம்மா உங்கள் பிள்ளை மாதம் மாதம் 70 வருஷத்துக்கு முன்னால் 2000 ரூபான்னு அன்றைக்கி 20 லட்ச ரூபா கூட பெறும், அவ்வளோ பணத்தை அனுப்பிச்சு வச்சுருக்கான் நீங்கள் தருத்திரத்தில் வயிற்றை கழுவுறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் துணியை வாங்கி துவச்சி டிவிக்கு மருந்து பார்க்காம இப்படி செத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னபோது அந்த தாய் கிட்டத்தட்ட மூச்சையாகிவிட்டாள் என்று, நான் சிறுவனாக இருக்கும்போது அந்த நடந்த சம்பவத்தை அந்த ஊரில் வேலை பார்த்து தலைமை ஆசிரியராக இருந்த என்னுடைய தாத்தா எனக்கு சொன்னார்கள். அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தம்பி தம்பி ஒரு மனிதனை அறியாமை அவனுடைய அறியாமை கையில் இருக்கிறதை புரியாத நிலைக்கு தள்ளிவிட்டு அவனை தருத்திரத்திலையும் தேவைகளின் நடுவிலையும் மரணத்துக்கு நேராக வழி நடத்திவிடும், ஆகையினாலே நீ அறியாமல் வாழ்ந்து விடாதே என்று சொல்லி அவர்கள் எனக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் கேட்டேன். என்னுடைய தாத்தா இடத்துல நான் கொஞ்சம் துரு துரு என்று கேள்வி கேட்கிறவன், என் தாத்தா இடத்துல, தாத்தா இதெல்லாம் நீங்கள் உண்மையாக சொல்கிறது போது, அவள் ஐயா நான் வேலை பார்த்த ஊரில் நடந்ததை சொல்கிறம்மா தம்பி நீ நினைத்துக்கொள் என்று என் தாத்தா சொன்ன காரியம் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம், தேவன் தனக்கு செய்திருக்கிறவைகளையும் தேவன் தன்னுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறவைகளையும் அறியவில்லை. ஆகையினால் தான் அவர்கள் தேவனை குறித்து தேடுகிற அளவுக்கு தேட முடியவில்லை என்று என் சத்தியம் வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிந்தவர்களும் அறியாமல் வாழ்கிறார் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு மூன்று நபர்களை வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் இந்த கூட்டத்தை குறித்து பவுல் அழகாக நமக்கு சொல்கிறார். அப்போஸ்தல 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அங்கே அத்தேனே என்கிற பட்டணம், இன்றைக்கு ஏத்தேன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அன்றைக்கு அதற்கு அத்தேனே என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த பட்டணம் வரைக்கு அழைத்து கொண்டு போய் அவரை அங்கே கொண்டு போய் விட்ட போது, அங்கே அந்த அத்தேனர் இந்த பவுல் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதினாலே, பாவ மன்னிப்புக்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்ததினாலே, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பும், அதோடு கூட அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை தருகிறதுனாலே பரிசுத்த ஜீவியம் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையும் தருகிறார் என்று சொல்லி, அந்த இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று அவர் உயிரோடு எழுந்ததையும் அவர் திரும்ப வருகிறதையும் குறித்து பிரசங்கம் பண்ணின போது, பவுல் என்ன சொல்லுவா என்று கேட்பதற்கு அந்த அத்தேன பட்டணத்தார் ஒன்று செய்தார்கள். வாசிக்கலாம் சில வசனங்களை. அப்போஸ்தல நடபடிகள் 20வது வசனத்தில் வாசிக்கலாம், 17,
3: நூதனமான காரியங்களை
2: அவர்கள் சொன்னார்கள், நூதனமான காரியங்களை
3: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
2: எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்,
3: அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம்,
2: அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்று
3: என்றார்கள்
2: என்றார்கள்.
3: அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும்,
2: அந்த அத்தேனே ஏதேன்ஸ் என்கிற அந்த பட்டணத்தார் எல்லாரும்,
3: அங்கே தங்குகிற அந்நியரும்,
2: அங்கே தங்கியிருந்த அந்நியரும்,
3: நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும்,
2: புதிதான காரியங்களை சொல்லுகிறதிலையும்,
3: கேட்கிறதிலுமே ஒழிய,
2: கேட்கிறதிலுமே ஒழிய,
3: வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை,
2: வேறொன்றிலும் அவர்கள் பொழுது போக்குறதில்லை. அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே, புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒரு புதுசா கதை அடிக்கணும், யாராவது ஒரு புதிய காரணம் சொல்லணும், இதை கேட்கறதுல மனதுள்ளவர்களான என்றால், அவனை அழைத்து, பவுல் என்கிற தேவனுடைய மனுஷனை அழைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி, எங்களுக்கு சொல், நீ சொல்லுகிற காரியம் எங்களுக்கு நூதனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் மரித்தால் அவன் அழிந்து போவானே, நீ சொல்லுகிறாய் மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்று, நீ சொல்லுகிறாய் பவுலே எந்த மனிதனும் இதுவரைக்கு மரணத்தை காணாமல், அவன் மரணத்தை கண்டவன் உயிர் தெழுந்ததில்லையே, நீ சொல்லுகிற இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாய் என்று புதிதாய் ஒன்று சொல்லுகிறாய், கூடவே அவர் திரும்ப வரப்போகிறாய் என்று சொல்லுகிறாயே, புதிதாய் இருக்கிறது, எங்களுக்கு இதனுடைய கருத்து தெரிய வேண்டும் என்று அவனை கூட்டி வைத்து ஒரு மேடையின் மேலே நிறுத்தி பேசின போது அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான் வாசியுங்கள்.
3: அப்பொழுது பவுல்,
2: அப்பொழுது பவுல்
3: மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று,
2: மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று,
3: அத்தேனரே,
2: அத்தேனரே,
3: எந்த விஷயத்திலும்,
2: கிட்டத்தட்ட புதிய காரியங்களை கேட்பதற்கு தங்களுடைய மனதை செலுத்தி இருந்த அந்த அத்தேன பட்டணத்தார் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தேவனை அறிந்து தேவனை அறிவிக்கிறவனாய பவுல் சொல்கிறான், நீங்கள் எந்த விஷயத்திலையும்,
3: நீங்கள் மிகுந்த
2: தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். போதும், நல்லா கவனிங்க. அங்கே பவுல் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே முன்னால் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள், இந்த அத்தேன பட்டணத்தாருடைய நிலைமையை பாருங்கள், இவர்கள் மிகுந்த தேவதா பக்தியுடையவர்கள், அவருடைய பக்திக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய பண்டிகைகளுக்கு குறைச்சல் இல்லை, அவருடைய திருவிழாக்களுக்கு குறைச்சல் இல்லை, தேவனை தேடுகிறோம் என்கிற முயற்சிக்கு குறைச்சல் இல்லை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சிக்கிறோம் என்கிற காரியங்களுக்கு ஏராளமாக பணத்தை செலவழிக்கிறதுக்கு குறைச்சல் இல்லை. ஆகையினாலே பவுல் சொல்கிறான், என் அருமையான பட்டணத்தாரே, நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்பதை காண்கிறேன். எப்படி கண்டுபிடித்தேன்? அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம்.
3: எப்படி என்றால்,
2: எப்படி என்றால்,
3: நான் சுற்றித் திரிந்து,
2: நான் சுற்றித் திரிந்து
3: உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது,
2: உங்கள் ஆராதனைக்குரியவைகளை நான் கவனித்து பார்த்து, கொஞ்சம் நிறுத்துங்கள், நன்றாக கவனிங்கள். அந்த பவுல் சொல்கிறான், அப்பா உங்க பட்டணத்தை நான் சுத்தி சுத்தி வந்தேன், நீங்கள் அநேக ஆராதனைகள், திருவிழாக்கள், பண்டிகைகள் கொண்டாடுகிறதை நான் உற்று பார்த்தேன். நான் உற்று கவனித்த போது
3: அறியப்படாத தேவனுக்கு
2: அங்கே நீங்கள் பண பலிபீடங்களையும் கட்டியிருந்தீர்கள். அதுல ஒரு பலிபீடத்தில் எழுதி வைத்திருந்தீர்கள், அறியப்படாத தேவனுக்கு
3: என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன்.
2: எத்தனை இடத்துல பலிபீடங்கள், எத்தனை இடத்துல தூப காட்டுவதற்கு உண்டாக்கப்பட்ட மேடைகள், எத்தனை இடத்துல நீங்கள் ஆராதிக்கிறதற்காக உண்டாக்கிவிட்ட கோயில்கள், எத்தனை விதமான பக்தியை செலுத்துவதற்கு ஏராளமான பணத்தை அள்ளி வீசுகிற நீங்கள் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறீர்கள், அறியப்படாத தேவனுக்கு. வாசிக்கலாம்,
3: நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற.
2: ஐயா, நீங்க ஆராதிக்க விரும்புறீங்க, ஆனா அறியாம ஆராதிக்க விரும்புகிற அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய தேவன் யாருக்கும் தூரமானவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, எங்கேயோ இருக்கிறவன். தமிழிலே கடவுள் என்று சொல்லுகிற வார்த்தையே கடந்து நிற்பவர் என்பதை குறிப்பதான ஒரு வார்த்தை என்று வாதிடுகிறவர்கள் உண்டு. ஆனால் என் சத்திய வேதத்தை ஒழுங்காக வாசித்தால், அந்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டால், அந்த ஆண்டவரை அனுபவித்தால், எந்த மனிதனும் அவர் கடந்து நிற்கிறவராக அல்ல, கலந்து வாழ்கிறவராக அவரை காண முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என் வாழ்க்கையோடு கலந்து வாழ்கிறவர், என்னுடைய பாடுகளை பார்த்து தூரத்தில் கண்மூடி நின்று கொள்ளிவிடுகிறவர் அல்ல. ஐயா, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை கடந்து நீ வேதனையிலையும் சோதனையிலையும் பலவிதமான பாவங்களிலையும் கட்டுண்டு சீரழிந்து கடந்து நுழல வேண்டும் என்று விரும்பாதவர். He is our God. அவர் தான் ஐயா நம்ம தேவன். அவரை நாம் அறியாததினாலே நாம் எல்லா விதமான பக்திகளையும் செய்கிறோம், எல்லா விதமான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறோம், பணத்தை தாராளமாக செய்கிறோம், இசைகளை முழக்குகிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ, என் தினம் என்னை அறியவில்லை. ஆனால் அந்த பவுல் அதை ஆரம்பித்து விட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள், 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
3: அறியாமை உள்ள காலங்களை
2: தேவன்
3: காணாதவர் போல் இருந்தார்.
2: இப்பொழுதோ
3: மனம் திரும்ப வேண்டும் என்று
2: எங்குமுள்ள மனுஷர் அனைவருக்கும் கட்டளையிடுகிறான். பழைய செய்தியில் இந்த மனுஷனை குறித்து சொல்லியிருக்கானாலும் ஏதோ என்ன ஏவுகிறதுனால அந்த மனுஷனை குறித்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்கிற பீகார் நக்சல் பாரிகளினால அநேக உபாதைகளை அடைகிற ஒரு மாநிலம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நக்சல் பாரிகளின் தலைவர்களையும் துப்பாக்கி என்ன தலை அந்த அவருடைய கால் ஆட்களையும் அநேக முறை என்னுடைய மக்கள் சந்திக்கிறார்கள், நான் சந்திக்கிறேன். அப்படிப்பட்ட சிவானந்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு 36 வயது நிறைந்த ஒரு நக்சலைட்டின் தலைவனை கயாவின் பக்கத்தில் சேர்காட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது, புத்தனுக்கு ஞானம் பிறந்த அந்த கயாவுக்கு பக்கத்தில், அங்கே இருந்து என்னுடைய சகோதரர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அண்ணன், இவன் ஞானஸ்தானம் எடுத்து விட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு பெரிய உடம்பல்ல, ஒரு குள்ளமான ஒரு மனுஷன்தான், மெலிவான மனுஷன்தான். அவருடைய பெயரை நான் பல முறை கேட்டது மாத்திரமல்ல, 26 பேருக்கு 6 அங்கலத்தை குறைக்கிறேன் என்று குரல் வலையை வெட்டின மனிதன். அவனுடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருந்ததினால சிவானந்தன் நீதானா என்று நான் கேட்டேன். அவனை நான் முதல் முதலாக பார்க்கிறேன். என்னோடு கூட ஊழியம் செய்கிற சகோதரர்ல ஒருவருக்கு, பாலேஸ்வர் என்று சொல்கிறவருக்கு, அவர் சொந்தக்காரர் என்கிற அப்படினாலே தன் சொந்தக்காரர் என்கிற காரியத்தின் நிமித்தமாக இந்த பாலேஸ்வரும் பயங்கர அடிதடியாடியக்கூடிய முரட்டாட்டமான மனை இயேசு மாற்றினபடினால இவரையும் ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்ததினால தன்னுடைய உடன் நண்பராகிய லட்சுமணையும் கூட்டிக் கொண்டு ரெண்டு பேரும் போனார்கள். இப்பொழுது நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். இந்த சேர்காட்டியில் ஒரு குகை இருக்கிறது. இந்த குகை தான் அவனுடைய இருப்பிடம். அவனை சுற்றிலும் 3 ரவுண்ட் துப்பாக்கி ஏந்தினவர்கள் எப்பொழுது நின்று பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பின் உள்ளே இவர்கள் சொந்தக்காரன் என்கிற முறையிலே கடந்து சென்று அவனை ஆண்டவருக்குள் நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து என்னிடத்தில் கொண்டு வந்த போது நான் அவரை பார்த்து கேட்டேன், சிவானந்தன், நீ ஏன் இப்படிப்பட்ட காட்டேரியாய் மாறிவிட்டாய்? எப்படி இந்த இயேசுவிடத்தில் ஏன் வந்தாய் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டேன். பல காரியங்கள் உண்டு. என்னுடைய ஒரு செய்தியிலே முழு சம்பவத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பேச வந்த காரியம் அதிகமாக இருக்கிறபடினால நான் இங்கே சொல்ல, அவன் சொன்ன காரியம், ஐயா, என் வாழ்நாளிலேயே முதல் முறையாக என் அக்கிரமத்திற்காக என் பாவத்துக்காக தன்னுடைய கைகளையும் கால்களையும் ஒப்பு கொடுத்த ஒரு இயேசு அடிக்கப்பட்ட காட்சி உன்னுடைய மக்கள் சொன்னார்கள். அவருடைய காரியத்தை பார்த்தபோது ஆயுதங்களை தாங்கி நிற்கிற தெய்வத்தை அல்ல, ஆயுதத்தினால் அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு இயேசுதான் என்னை மாற்ற முடியும் என்று சொல்லி சரண்டர் அடைந்தேன். ஐயா, அது என்னை மாற்றிட்டு எனக்குள் இந்த இரத்த காட்டரின் குணத்தையே தூக்கி எறிந்து விட்டது என்று சொன்னபோது என் இருதயமே மகிழ்ந்தது. அவன் மறுபடியும் என் கால்களை தொட்டு கும்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய ஆட்கள் எனக்கு காட்டி கொடுத்த வசனம், அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். 26 பேருக்கு உயிருக்கு உலை வைத்த என்னுடைய அறியாமையின் காலத்தில் நான் கொலைவெறி பிடித்தவனாக, கொன்று குவிக்கிறவனாக, மற்றவர்களையும் கொலை செய்வதற்கும் அழிப்பதற்கும் ஏவினவனாக மிருகமாக வாழ்ந்த என்னை இயேசு கிறிஸ்துவின் அன்பு இழுத்து கொண்டது மாத்திரமல்ல என்னை மாற்றிற்று என்று சொன்னபோது பரலோகம் அழிந்தது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஐயா, இந்த சத்தத்தை கேட்கிற உலகமெங்கிலும் இது போய்கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அல்லது தூரத்தில் இருக்கிறவர்களும் அறியாமையினாலே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து உங்கள் பணத்தை வீணாக்கி நீங்கள் அறியாத ஒரு தெய்வத்தை நினைத்து கொண்டு ஏதோ ஆராதிக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை ஆண்டவர் தொட்டு இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையை மறுவப்படுத்துகிறாக இன்றைக்கு நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க சொல்கிறேன், 30 வசனத்தை.
3: அறியாமை உள்ள காலங்களை,
2: அறியாமை உள்ள காலங்களை
3: தேவன் காணாதவர் போல இருந்தார்,
2: தேவன் காணாதவர் போல இருந்தார்.
3: இப்பொழுதோ,
2: ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்று பவுல் சொன்னானே, அதே போல நான் சொல்றேன், இப்பொழுதோ
3: மனம் திரும்ப வேண்டும் என்று,
2: நீ மனம் திரும்பி உன் தேவனை அறிந்து கொள் என்று,
3: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்,
2: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்
3: கட்டளையிடுகிறார்
2: கர்த்தர். கட்டளையிடுகிறார், கட்டளை என்றால் தட்டி விடுவதற்கு அல்ல, ஏற்றுக்கொள்ளும் என்றால் ஏற்றுக்கொள், தள்ளிவிடு என்றால் அல்ல. உன்னை உண்டாக்கின, உனக்கு உதவி செய்ய, உன்னை ரட்சிப்பதற்கு தன் ஜீவனை தந்தவர் கட்டளையிடுகிறார். என்னை கேட்கிறவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அறியாமல் தொழுது கொள்கிறவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்பி அறிவுக்குள் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். போன மாதத்தின் ஆரம்பத்தில் நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது என்னை தேடி, முன்னதாக நக்சலைட் தலைவனாக இருந்து இன்றைக்கு போலீஸிலே சரணடைவதற்கு காரணமாக ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தினால் அந்த மனிதனும் என்னை பார்க்க வந்தாக. அவருடைய காரியங்களுக்கு எத்தனையோ கேஸ் நடந்திருக்க வேண்டும். போலீஸ் என்கவுண்டரிலே அவருக்கு தோள்பட்டையிலே குண்டு நுழைந்த குண்டின் காயங்களை தொட்டு பார்த்தவன் நான். அவரை நான் தான் சொன்னேன், நீ போலீஸிலே சரணடைந்து விடுவது நல்லது, அல்லது உன்னை என்கவுண்டர் போட்டு உன்னை அழித்து விடுவார்கள் என்று சொன்னபோது அவர் என்னை பெரிய அண்ணன் என்று சொல்வார். பெரிய அண்ணன், உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை அறிந்திருக்கிறதுனால எனக்கு ஆயுள் கால தண்டனையோ தூக்கு தண்டனையோ கிடைத்தாலும் எனக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறதுங்கிற நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கிறபடினாலே நான் சரணடைகிறேன் என்று சொல்லி பழனவர் என்னை வந்து பார்க்க வந்தபோது எனக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், அண்ணன் தெரியுமா, என் மேலே இப்போ ஒரு கேஸும் இல்லை, எப்படி நடந்தது தெரியாது, போலீஸ் அதிகாரிகள் என்னுடைய நடக்கையை பார்த்தார்கள், ஜெயிலுக்குள்ளே நான் போகிறதையும் பேசுகிறதையும் கேட்டார்கள், நீ நல்லா தெரிஞ்சிட்ட, உன் மேலே ஒன்றும் இல்லைப்பா, போ, எஃப்ஐஆரே இல்லைகள்னுட்டு கிழிச்சு போட்டு விட்டார்கள். எனக்கு பொக்காராவில் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடையும் கவர்மெண்டே தந்திருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலை. ஐயா, இந்த முரட்டாட்ட மாணவர்களை மாற்றுகிற இந்த நல்ல தெய்வத்தை தானையா இன்றைக்கு ஜனம் அறியாமையினால எட்டி உதைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்பு என்று கட்டளை கொடுக்கிறார். சரி, இந்த ஜனம்தான் அறியாத தெய்வத்தை அறியாத வழிகளிலே ஆராதனை செய்து அறியாத வழிகளிலே பணத்தை செலவழித்து தங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருந்தார்கள். அறிந்த ஜனத்தின் நிலைமையை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த முதலால் நாள் காலையிலே நடந்த ஒரு சம்பவத்தை யோவான் நமக்கு அழகாக எழுதியிருக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
3: வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள்
2: கல்லறையிடத்திற்கு வந்து
3: கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி,
2: நன்றாய் கவனியுங்கள், இயேசு அவளிடத்திலே சொல்லி இருந்தார், சீஷரிடத்திலே சொல்லி இருந்தார், நான் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் மரிப்பேன், ஆனாலும் மூன்றாம் நாள் எழுந்திருப்பேன் என்று சொல்லி இருந்தார். அறிந்திருந்த அவளுக்கு இப்பொழுது அறியாமை என்கிற ஒரு காரியம் கவி பிடித்ததினால் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். அவளுடைய நிலைமையெல்லாம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை, ஆனால் அலங்கோலப்படுகிறதை பார்க்கலாம். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், கல்லறை திறந்து கிடக்கிறது, அவளுக்கு திகில் பிடித்து கொண்டவளாக ஓடுகிறாள். இயேசுவின் சீஷனாய பேதுருவிடத்தில் ஓடுகிறாள், யோவான் இடத்துல வந்து பாருங்கள் என்ன ஆகிவிட்ட தெரியவில்லை, அவரை காணோம். ஏனென்றால் பின்னதாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? 9வது வசனத்தை வாசியுங்கள்.
3: அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்
2: என்கிற வேத வாக்கியத்தை
3: அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
2: அறியாமை சொன்னார், வாக்குக்குள் சொல்லியிருந்தார், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவேன். மரணத்தை கட்டி வைத்து, மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டு நான் உயிரோடு எழும்புவேன் சொல்லி இருந்தா, ஆனால் ஒன்றும் புரியவில்லை. வேத வாத்தியங்களை சொல்லி இருந்தார், புரியவில்லை. திரும்ப திரும்ப சொல்லி இருந்தார், 3 வருடமாக உபதேசித்திருந்தார், புரியவில்லை. கவனியுங்கள், ஓடுகிறாள் பேதுருவை, யோவானை இழுத்துக் கொண்டிருக்கிற அவங்களும் ஓடுறாங்க, உள்ள வரைக்கும் போய் பார்க்கறாங்க. அவரை சுற்றி வைத்திருந்த அந்த கல்லறை துணி அங்கே அடுக்கி அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. அவர்கள் போய்விட்டார்கள். இவள் அழுகிறாள், கரைகிறாள். அந்த அதிகாரத்தை பார்த்தால் 2 தூதர்களை பார்க்கிறாள், தலைமாட்டில் ஒருவன் கால் மாட்டில் ஒருவன் பார்க்கிறாள். இயேசு வைத்திருந்த இடத்துல 2 தேவதூதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அது அவளுக்கு இன்பம் அளிக்கவில்லை, அதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. இயேசு வேண்டும். நன்றாக கவனிங்க, என் சத்திய வேதம் சொல்கிறது, இயேசு அவள் பின்னதாக நின்று பெயரை கொடுத்து கொடுக்கிறார். மரியாளே, அவன் நினைச்சாளாம் தோட்டக்காரன் நினைச்சாளாம். தெய்வத்தை தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொள்கிறவள் ஏராளம். எடுபடி வேலை செய்கிறதுக்காகத்தான் தெய்வத்தை உபயோகப்படுத்துறவங்க ஏராளம். ஏதோ ஒரு இந்த சூனியம் வைக்கிறவன் ஏவி விடுற ஆவி மாதிரி தான் தெய்வத்தையே ஏவி விடுற ஆட்கள் உண்டு. இயேசுவை கூட சில நேரங்களில் அறியாமல் ஏவி விடுகிறவர்கள் உண்டு. கவனியுங்கள், நீ சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறியாத போது, ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்கு புரிய வேண்டிய விதமாய் புரியாத போது நீ அலைகிறாய், அழுகிறாய். அவருடைய இடத்திலே தான் ஓடுகிறாள். பேதுரு இடத்துல தான் ஓடனா, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவங்களும் பாதி வந்தவங்க தானே, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவர்களை குறித்து தான் இதற்கு அவங்களுக்கும் தெரியல, சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. வெறும் அழுகையும் துக்கமும் தீரிடுகிறது. இன்றைக்கு அநேக தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிற விசுவாசியுடைய நிலைமை இதுதான். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆராதனைக்கு செல்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், அந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், டிவியில் கேட்கிறோம், அதில் கேட்கிறோம், இதை கேட்கும் சொல்லுவாங்க. ஆனா அலமோதுறாங்க, இங்கே போவோம், அங்கே போவோம், அங்கே போனால் கிடைக்காது, இங்கே போனால் சொல்ல மாட்டாங்க, அங்கே போனால் சொல்ல மாட்டாங்க. என்னமோ குறி சொல்கிறவங்ககிட்ட போகிற மாதிரி ஒவ்வொரு இடமா போகிற ஒரு அலக்கழிக்கப்படுகிற விசுவாசிகளின் கூட்டத்துக்காக பேசுகிறேன். என்ன அருமை ஜனமே, இந்த மாலை வேளையில் அறியாமை உன்னை பிடித்து கொள்ளுமானால் நீ எத்தனையாய் அலசடிப்படுவாய் என்பதை நீ புரிந்துகொள். யூ மே நோ மெனி திங்ஸ், நீ பார்ப்பாய், கல்லறை திறந்திருக்கிறதை பார்ப்பாய். நீ ஒருவேளை தேவதைகளை கருத்து கூட நீ சொல்ல முடியும். நீ அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்க அந்த துணிகளை பேச முடியும். நீ அங்கேயும் இங்கே அலைந்து அலைந்து அலைந்து அலைந்து உன் இயேசுவை அறியக்கூடாமலே நீ அலைந்து தெரிய முடியும். இன்னொரு சம்பவத்தையும் அதே காரியத்தை லூக்கா எழுதியிருந்த பார்க்கலாம். 24வது அதிகாரத்தில் பாருங்கள். அந்த 104வது அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு வேத வசனத்தை கற்றவர்கள், வேத வாக்கியங்களை முறைப்படி அழிந்தவர்கள், தீர்க்க தரிசன ஆகமங்களை கற்றவர்கள், அவர்களும் கூட மிகுந்த துக்கத்தோடு நடந்து வருகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். வாசிங்கள் 15வது 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை.
3: அன்றைய தினமே அவர்கள் இரண்டு பேர்,
2: அவர்களில் இரண்டு பேர்
3: எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவோ என்ற கிராமத்துக்கு போனார்கள்.
2: எருசலேமிலே இருந்தது போதும், எருசலேமிலே இனி அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று நம்பிக்கை இழந்தவர்களாக எம்மாவு என்கிற ஊருக்கு போகிறார்கள்.
3: போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து
2: அவர்கள் இயேசுவை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவின் பாடுகளை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பற்றித்தான் பேசுகிறார்கள், இயேசுவை ஜனங்கள் எப்படியாய் பாடுபடுத்தினார்கள் என்றுதான் பேசுகிறார்கள், இயேசுவின் முகத்தில் துப்பினார் என்பதைத்தான் பேசுகிறார்கள். இந்த வர்த்தமானங்களை குறித்து பேசுகையில்
3: இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு
2: நடந்து போகையில்
3: இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார்.
2: ஆனாலும்
3: அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
2: என்ன கேட்கிற அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். இயேசுவை குறித்து தான் பேசுகிறார்கள், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை தான் பேசுகிறார்கள். ஆனால் அவருடைய கண்கள் இயேசு கூட நிற்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக, அவர்களோடு கூட நடக்கிறதை காணக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. அறியாமை அவர்களை மாட்டி வைத்திருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நீ துக்க முகத்தோடு உன்னுடைய பாடுகள் உனக்கு பெரிதாக தெரிந்து நீ நடக்கும் பலனின்றி நம்பிக்கை இழந்து உன் சந்தோஷத்தை இழந்து மிகுந்த வேதனையோடு கூட உன்னுடைய காரியத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை இன்றைக்கு அந்த அறியாமையின் காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இந்த முதல் நாள் கூட்டத்தில் கடந்து வந்திருக்கிறார். இப்பொழுது நான் கழுதைக்குட்டியை சொந்தக்காரனுக்கு வருகிறேன். கழுதைக்குட்டியுடைய சொந்தக்காரனை குறித்து நான் ஒன்று சொல்லட்டுமா? அவன் வீட்டிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, 2 வழி சந்திலே தாயோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த கழுதைக்குட்டி, இதை குறித்து 450 வருடங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். வாசிக்கலாம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம்.
3: சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே
2: கம்பீரி
3: இதோ
2: உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
3: அவர் நீதியுள்ளவரும்
2: ரட்சிக்கிறவரும்
3: தாழ்மையுள்ளவரும்
2: கழுதையின் மேலும்
3: கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார்.
2: 450 வருடங்களுக்கு முன்னதாக தீர்க்கன் சகரியா தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறது, கம்பீரிப்பாய், மகிழுவாய், நீ ஆர்ப்பரிப்பாய், ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லுவாய், ஆண்டவரே உமக்கு ஓசன்னா என்று சொல்லுவாய் என்று சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கழுதைக்குட்டியின் பெயரை ஆண்டவர் 450 வருடங்களுக்கு முன்னதாகவே தன்னுடைய ஆகமத்தில் எழுதி கொடுத்திருந்ததை அறியாத
4: ஒரு எஜமான். என்னை கேட்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற காரியத்தை உங்களை உலக தோற்றத்திற்கு முன்னதாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு தாளந்துகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு பொருட்களை தந்திருக்கலாம், உங்களுக்கு பதவிகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கலாம், உங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்திருக்கலாம். ஆனால் நீ கட்டி வைத்திருக்கிறாயோ அறியாமையினாலே? லிசன், இந்த மனிதனுக்கு தெரியாது தன் கையில் இருப்பது என்னதென்று தெரியாது. நான் சொன்னேனே ஒரு மூதாட்டியை குறித்து, என் தாத்தா எனக்கு காண்பித்துக் கொடுத்த அந்த மூதாட்டியை குறித்து சொன்னேனே, மகன் மாதம் மாதம் பணம் அனுப்பி கொண்டு தான் பெருந்தொகை. அன்றைக்கு ஒரு பவுண்டுக்கு 12 ரூபாய், 12 ரூபாய் இருக்கும்போது அவர் அனுப்பி தந்திருந்தார். இன்றைக்கு அதே பவுண்டுக்கு 110 ரூபாய், கிட்டத்தட்ட 10 மடங்கு ஒவ்வொரு மாதமும் அத்தனை பணத்தை அனுப்பி இருந்தார். அன்றைக்கு என்னுடைய தாத்தா சொல்லுவார்கள், 1 ரூபாய் வைத்தால் நாங்கள் வாட்டு வண்டி எடுத்துக்கொண்டு போவோம் சாமான் வாங்குவதற்கு. இன்றைக்கு நாம் பையிலே காசு எடுத்துட்டு போய்விட்டு நாம் கையிலே சாமான்களை வாங்க வேண்டிய சூழ்நிலையில், பேக்கில் பாஸ் எடுத்துட்டு போனால் தான் கையில் கையில் கொஞ்சம் காசு வர, அந்த கை ஏதாவது பொருள் வரணுங்கிற நிலைமைக்கு மாறி இருக்கும். அந்த நாட்களில் அறியாமையினாலே அவள் தருத்திரப்பட்டு வியாதிப்பட்டு நொறுங்கி கொண்டு அழுது கொண்டு வாழ்கிறாள். இந்த மனிதனை பாருங்கள், இந்த மனிதனை பாருங்கள், அவனை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். தான் ஏறி போய் தன்னை ராஜாவாக, நாளைக்கு அதை குறித்து அதிகமாக பேசுகிறேன், நான் ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த மனிதனை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறான். இதுவரைக்கும் யாரையும் ஏற விடாதபடி பார்த்து கொண்டது உண்மைதான், ஆனால் கட்டி வைத்திருக்கிறான். அறியாமையினாலே உபயோகப்பட பண்ணிய ஒரு பொருள் அவனிடத்தில் கட்டி தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு நல்ல மனிதன் அவனிடத்தில் வந்து அவனுடைய அனுமதி இல்லாமலே சீஷர்களை அவுக்கிறார்கள். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஸ்கூட்டரை யாராவது எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டேய், என்னடா ஆள் இல்லைன்னு நினச்சா, சொந்தக்காரன் இல்லைன்னு நினச்சியா, உங்கள் மோட்டர் சைக்கிளை யாராவது தூக்குனாங்கன்னா என்ன நினைப்பீங்க? என்னடா யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு தான் கேட்டீங்க. ஆனால் அந்த நேரத்தில் சீஷர்கள் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. ஆண்டவர் போனது இவங்க ரொம்ப எக்ஸைட்டட், ஆண்டவர் சொன்ன மாதிரியே கழுதுக்குட்டி நிற்குத, கரெக்டாக நிற்குத அப்படின்னு போய் மடமட நான் ஒருத்தவனை கேட்குறான், எங்கடா எதுக்குடா அவருக்குறீங்க அப்படின்னு கேட்டவனே, ஆண்டவருக்கு வேண்டும். And he knows the Lord needs it. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னேன், ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அழுவிழ்த்து கொண்டு போகிறான். இந்த சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்கிற 4 விதமான மக்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிறவர்களிலே சிலர் இதுவரை அறியாமையிலே ஆண்டவனை தொழுது கொள்கிறோம் என்று எதையோ செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். அறியாமலேயே உங்கள் வாழ்க்கையை பாழடித்து, பணத்தை பாழடித்து, மற்றவர்களை வேதனை கொடுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்துகிறார். 2வது கூட்டம், அறியாததுனாலே அலசலிப்படுகிறீர்கள், அங்கே ஓடுகிறீர்கள், இங்கே ஓடுகிறீர்கள், முன்னால் நிற்கிற ஆண்டவர் உங்களுக்கு தெரியவில்லை. ஆகையினாலே வாழ்க்கையில் அலசடிப்பட்டு கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். 3வதாக, உங்களோடு நடந்து கொண்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடி, உங்களுடைய கவலை ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாதபடி, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வர்த்தமானங்கள் அடக்கி வைத்திருக்கப்பட்டிருக்கிற அறியாமையில மாட்டிக்கொண்டிருக்கலாம். அல்லது இந்த கழுதைக்குட்டியின் சொந்தக்காரனைப் போல நீங்கள் உங்களுக்கு நம்பி தேவன் தந்திருக்கிறாரே அந்த காரியத்தை அறியாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், ஆண்டவருக்கு இது வேண்டும். அது உன் பிள்ளையை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உன் தாளந்துகளை குறித்ததாக இருக்கலாம், அல்லது உனக்கு தேவன் தந்த ஒரு காரியத்தை குறித்தாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும், என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த மனிதர்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன வார்த்தையிலே அவர்கள் தங்களை பூரணமாக விட்டு கொடுத்து தங்கள் கையிலே பேணி பாதுகாத்திருந்ததை அனுப்பி விடத்தக்கதாக அவர்கள் வந்தார்கள். அதே நிலைமையிலே இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையோடு வந்திருக்கிறார். 1வது, நீ ஆண்டவருக்கு வேண்டும், உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தது ஆண்டவருக்கு வேண்டும், என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் தெரிந்து கொண்டாராம். வாசிக்கலாம் எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம். ஆண்டவர் எப்பொழுது உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், என் வேதம் சொல்லுகிறது எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். அங்கே 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
3: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
4: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
3: குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு,
4: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
3: அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே,
4: அவர் உலகம் இந்த பூமி உருவாவதற்கு முன்னதாகவே,
3: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
4: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுது தெரியுமா? இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும் முன்னதாக, இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கும் முன்னதாகவே தேவனுடைய பார்வை என் மேலும் உங்கள் மேலும் விழுந்ததையா. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பூமியின் தாழ்விடங்களில என் தாயினுடைய கருவில உருவாகும் முன்னதாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, என்னுடைய எலும்புகள் உருவாகும் விதத்தை உன்னுடைய கண்கள் கண்டது. உலகத்துக்கு தெரியவில்லை ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தை பூமி உலகம் முன்னாக ஒன்றாக இருக்கும் முன்னதாக வைத்ததனால் என்னையும் கண்டீர், என்னை நம்பியும் கொடுத்திருக்கிறீர். நானும் என்னுடையவைகளும் ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தம். இதனைத்தான் யோவான் ஸ்நானம் சொல்லும் போது சொல்றான், நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இந்த அமைதியான நேரத்தில் உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்கள் கைகளிலே அவர் தம்பி தந்திருக்கிறது ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற ஒரு சின்ன சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குமானால் எத்தனை நலமாயிருக்கும். கண்களை மூடலாம்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: கஸ்தூரி தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தாள். அதில் பேசிக் கொண்டிருந்த ஒருவர், கடவுள் நம் ஒவ்வொருவர் மேலும் எத்தனையோ நன்மைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த கஸ்தூரி ஒரு சிறு பிள்ளையைப் போல சிறிய சிறிய வெகுமதி பொட்டலங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து விழுவது போல கற்பனை செய்தாள். அப்பொழுது துணி துவைக்கும் இயந்திரத்தில் இருந்து எல்லாம் முடிந்துவிட்டது வா என்ற அழைப்பு ஒலி வந்தது. எழுந்து சென்று துவைக்கப்பட்ட துணிகளை எல்லாம் அதிலிருந்து எடுக்கும் பொழுதே தனது தாய் துணி துவைத்து எடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை எண்ணி பார்த்து, ஆண்டவரே, இந்த துணி துவைக்கும் இயந்திரத்திற்காக உமக்கு நன்றி என்று கூறினாள். இப்படி அவள் ஜெபிக்கும் பொழுதே தொலைபேசி மணி ஒலித்தது. அவளுடைய கணவர் பேசினார். இன்று ரோட்டில் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது, சற்று நேரம் பிந்திதான் வருவேன், என்றாலும் கட்டாயம் உன்னை கடைக்கு அழைத்துச் செல்வேன் என்று கூறினார். உடனே தன்னுடைய கணவருக்காக அவள் கடவுளுக்கு நன்றி கூறினாள். அடுத்ததாக எண்ணத்தில் வந்தது இந்த தொலைபேசிதான். நம் கையில் இருக்கும் இதன் மூலமாக எந்த ஊரில் இருக்கும் ஒருவரிடமாவது, அல்லது எந்த நாட்டில் இருக்கும் ஒருவருடனோ, அல்லது எந்த கண்டத்தில் இருக்கும் ஒருவருடனோ நினைத்தவுடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவு கருவிகளை உருவாக்க மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஞானத்திற்காக கடவுளுக்கு நன்றி என்று கூறினாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கஸ்தூரி ஒரு விபத்தில் ஒரு கண்ணை இழந்து போயிருந்தாலும் இப்பொழுது இருக்கும் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு நான் எத்தனை வேலை செய்ய முடிகிறது என்று எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறாள். நாம் கூட நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனித்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எனவேதான் பக்தன் பாடும்பொழுது எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்று எழுதியிருக்கிறார். பவுலடிகளார் எழுதும் பொழுது எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இன்று நாம் எத்தனை காரியங்களுக்காக நன்றி சொல்லப் போகிறோம் சிந்திப்போமா?

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்கள் உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்கள் நேசித்தவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலே நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, நினைச்சு பார்த்து அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருந்தத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அவங்க அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவன் அவன் தான், அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போது இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் மக ஐயா சொல்லும் பொழுதே என் கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லத்தான், டிசர்விங் இட், பட் ஸ்டில் உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு. அதுதான் என் ஆண்டவருடைய

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலே

வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கின்றான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கின்றவனும் கேட்கின்றவர்களும் இதில் எழுதியிருக்கின்றவைகளை கை கொள்ளுகின்றவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கின்றது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகின்றதாவது, இருக்கின்றவரும் இருந்தவரும் வருகின்றவரும் ஆனால் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்ற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இதோ மேகங்களுடனே வருகின்றார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமீன். இருக்கின்றவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கின்றேன் என்று திருவுளம் பற்றுகின்றார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கின்ற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கின்றேன். நீ காண்கின்றதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கின்ற எபேசு, சிர்மினா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளையும்

மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வெள்ளமையாய் பிரகாசிக்கின்ற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளோருமாயிருக்கின்றேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன். ஆமீன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கின்றேன். நீ கண்டவைகளையும் இருக்கின்றவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா?

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி நடத்திய ஊழியத்தில் இணைவதற்கு 150 இளைஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதில் கேம்பல் மோர்கான் என்பவரும் ஒருவர். அவர் முதல் சுற்றில் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அதில் உபதேசங்கள் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டு இரண்டாவது சுற்றில் அவர்கள் பிரசங்கம் செய்து காட்ட வேண்டும். 1000 பேர் அமரக்கூடிய மிகப்பெரிய அறை ஒன்றில் அவர்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். அந்த பிரசங்கத்தை கணிப்பதற்கு 3 போதகர்களும் அதை கேட்பதற்கு 75 பேரும் அங்கே கூடியிருந்தனர். அந்த பெரிய அறையில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே கூடியிருந்த அந்த கூட்டத்தில் மோர்கான் பிரசங்கம் செய்தபோது குறைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு வாரம் கழித்து ரிஜெக்டட் லிஸ்ட் ஒன்று வெளியானது. தெரிவு செய்யப்படாத 105 பேரில் கேம்பல் மோர்கானின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ரிஜெக்டட் என்ற அந்த ஒரு வார்த்தை மோர்கானின் வாழ்க்கையை சூன்யமாக்கியது. எந்த பக்கம் திரும்பினாலும் இருள்தான் தெரிந்தது. ஆனாலும் தன்னை படைத்த தேவன் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று அவருடைய உள்மனம் சொல்லிற்று. அப்பொழுது, இந்த பூமியில் நீ புறக்கணிக்கப்பட்டாலும் பரலோகத்திலே நீ புறக்கணிக்கப்படவில்லை என்று தேவன் பேசிய தெளிவான சத்தத்தை அவர் கேட்டார். புறக்கணிக்கப்பட்டதால் தனிமையிலும் இருளிலும் இருந்த அந்த நாட்களில் தேவன் அவரிடம், நீ உனக்காக திட்டமிடுவதை நிறுத்தி நான் உனக்காக திட்டமிட என்னை அனுமதி என்று தெளிவாக கூறினார். அதன் பின்புதான் தேவன் தன்னை ஏன் இந்த பாதையில் நடத்தினார் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் பிற்காலத்திலே தேவனுக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். அநேக புத்தகங்களை எழுதினார். அவர் தன் உள்ளத்தை வேத வசனங்களால் நிறைத்து வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் ஒதுக்கப்படுகிறோம், நிராகரிக்கப்படுகிறோம். அதை கண்டு நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. யோசேப்பு சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்திற்காக அடைக்கப்பட்டார். 12 சகோதரர்களில் நான் மாத்திரம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறேன், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை யோசேப்பின் வாழ்வில் நிறைவேற்றவே இந்த கஷ்டங்களை அனுமதித்தார். பின் நாட்களில் தேவன் அவருக்கு மாபெரும் உயர்வை கட்டளையிட்டார். எகிப்து தேசத்திலேயே மிகப்பெரிய அதிகாரி அவரை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாராலும் நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள், ஒதுக்கப்படுகிறீர்கள் என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களை உயர்த்தவே அதை அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்வின் திட்டங்களை நீங்களே வகுக்க வேண்டாம், தேவனுக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வது நிச்சயம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஊர் விட்டு ஊர், ஃபார்வர்ட் பை ஃபெய்த். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 11:8-19 வரை. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்காடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலமடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த இந்த எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பை ஃபெய்த் ஏப்ரஹாம் ஒபேய்ட் வென் ஹி வாஸ் கால்டு டு கோ அவுட் நாட் நோயிங் வேர் ஹி வாஸ் கோயிங். கேள்வி கேட்காத விசுவாசத்திற்கும் கிரயம் செலுத்தும் கீழ்ப்படிதலுக்கும் சின்னமாக திகழ்கிறான் ஆபிரகாம். ஆபிரகாமின் கீழ்ப்படிதலான விசுவாசத்தையும் விசுவாசமான கீழ்ப்படிதலையும் எபிரேய நிருப ஆக்கியோன் 11:10 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்னும் முத்தான சொற்களோடு தொடங்கி விளக்குகிறான். ஊர் என்னும் இடத்தை விட்டு ஆபிரகாம் புறப்பட்ட போது அவன் அஞ்ஞான மார்க்கத்தை உதறி தள்ளினான். பொன் வெள்ளி போன்றவைகளாலான சிலைகளையே கல்தேயர் வணங்கி வந்தன. இப்பொழுதோ மகிமையின் கடவுள் அவனுக்கு தரிசனமாகிவிட்டார். Once he was worshipping the god of gold, now he saw the god of glory. உயிருள்ள மெய்யான கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு அவரிடம் அவன் கீழ்ப்படிதலுடன் முழுமையாய் திரும்பினான். அதைத்தான் தெசலோனிக்கேயரை குறித்தும் 1 Thessalonians 1:9 பவுல் எழுதுகிறார். அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மரம் மெந்தமினையும் அறிவிக்கிறார்களே என்று எழுதினார். பிரிந்து வாழும்படி கடவுள் கொடுத்த தெளிவான அழைப்பிற்கு கீழ்ப்படியாததால் எண்ணற்ற கிறிஸ்தோர் தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கின்றனர். தேவபக்தியான வாழ்விற்கு பிரிந்திருத்தல் எவ்வளவு அவசியம் என்பதை பின்வரும் தேவ வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். 2 Corinthians 6:14-18 எடுத்து நன்றாக கவனமாய் தியானித்து பாருங்கள். சர்ச், சபை என்பதற்கு கிரேக்க சொல்லாகிய எக்லீஷியா என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்றுதான் பொருள். திருமறை எங்கும் இந்த சத்தியம் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. பிரிந்திருத்தலின் பாக்கியத்தை குறிப்பிட்டு தாவீது தனது திருப்பாடலையே தொடங்கினான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படியே பேதுரு தனது பெந்தைக்கோஸ்தே அருளுரையை எப்படி முடித்தான் தெரியுமா? மாறுபாடுள்ள இத்தலைமுறையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஒளியும் இருளும் பிரிக்கப்பட்டதை விவிலியத்தின் முதல் பக்கமே அறிவிக்கிறது. ஆண்டவர் ஒளி உண்டாகட்டும் என்றார். அதோடு நின்று விடாமல் ஒளியையும் இருளையும் இரண்டாக வெவ்வேறாக பிரித்தார். அப்படியே உள்ளிருப்போருக்கும் வெளியில் இருப்போருக்கும் உள்ள வேறுபாட்டை விவிலியத்தினுடைய கடைசி பக்கம் இவ்விதமாக வரையறுக்கிறது. வெளிப்படுத்தல் 22:14-15 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். உள்ளே இருப்போர் புறம்பே இருப்போர். முதலாம் பக்கத்தில் ஆரம்பித்தது, கடைசி பக்கத்திலே அது முற்று பெறுகிறது. அப்படியானால் உலகை விட்டு ஓடி விடுவதில்லை, ஆனால் அது கரை நிறைந்த இவ்வுலகின் கண்ணியான வழிகளிலிருந்து நமது மனதையும் உள்ளத்தையும் விடுவித்துக் கொள்ளுதலாகும். வேறொரு நாட்டில் இருக்கும் பரதேசிகளைப் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்று வாசித்த எபிரேயர் 11:13 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்தான். அப்படியே 13 இவர்கள் எல்லாரும் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்களாம். இதற்காக உலகம் நம்மை கண்டிப்பாக பகைக்கும், ஆச்சரியப்படக்கூடாது. ஆனால் கீழ்ப்படிதலான வாழ்விற்காக அடிப்படையாக நாம் செலுத்த வேண்டிய கிரயம் இதுதான். திருமுழுக்கின் போது பொதுவாக ஒரு பாடலை நாம் ஒரு பல்லவியை நாம் பாடுவோம், அதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது.

no turning back. I have decided to follow Jesus. The cross before me, the world behind me. Viswasathinale Abraham kilpadindu than pogum idam innadendru ariyamal purappattu povanan. Ningal mahapriya devane ஆபிரஹாமின் அருமையான சாட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் அவனை எங்களுடைய விசுவாசத்திற்கு விசுவாசிகளாகிய எங்களுக்கு தகப்பனாக மாற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருடைய விசுவாச அடிச்சுவடுகளை நாங்கள் கர்த்தாவே பின்பற்றி செல்ல நீர் எங்களுக்கு உதவி தார். போகிற இடம் என்னதென்று தெரியாமலே அவ்வளவு அருமையாக அவன் கீழ்ப்படிந்தானே. நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று தெரிந்தாலும் கீழ்ப்படிய மறுக்கிறோமே, தயங்குகிறோமே. கர்த்தாவே, ஆதி பக்தர்களுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலின் ஆவியையும் நீர் எங்களுக்கு தரமாட்டீரா என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உலகம் எங்களுடைய கண்ணோட்டத்திற்காக எங்களை பகைத்தாலும் அதை நாங்கள் செலுத்த வேண்டிய கிரயம் அது எங்களுடைய சிலாக்கியம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு முன்வைத்த காலை பின்வைக்காமல் பின்னோக்கே நான் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி உம்மை பின்பற்றி நாங்கள் முன்னேறிக்கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி தாரும். இந்த பாடல் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் காதுகளிலே துணித்து கொண்டே இருக்கும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை அறிக்கையிடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் ஏப்ரஹாம் அவர்களின் சாட்சி, பாகம் 2.
2: ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, ஏன் இப்படி இருக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க, ஒருத்தருக்கு கூட சுகத்தை கொடுக்கலையே, யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா கூட நாங்கள் பிழைச்சிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் தேவன் மேலே வெறுப்பாகவும் இருக்குது, ஆனால் சபைக்கு போகாமல் இருக்க முடியல. கடைசியாக எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, நான் இந்த ஒரு முறை வந்து நான் ஜெயலலிதா அம்மா நேராக பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிளானை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மெட்ராஸ் போகலான்னு இருக்கிறார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மனுஷனை நம்பி நீ போக வேணாம், தேவனை நம்பிடு, தேவன் எல்லாம் செய்வார். ஒன்றா அவர் அண்ணன் சண்டை பண்ணுறாரு, எந்த தேவனை எனக்கு செஞ்சார், என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு, இல்லை நான் இன்றைக்கி போய் தான் ஆகும் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா, சரி நீ போ, என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டேன், மனுஷனை நம்பி போகாத, நிச்சயமாக அந்த காரியம் வீணாக தான் போவோம், ஏமா அப்படி போகும்போதே வாய் வைக்கிற அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக திட்ட, இல்லை இன்றைக்கி நீ வா திருவிருந்தனைக்கு ஆராதனை, திருவிருந்த ஆராதனைக்கு வான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவனை வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னால் போக முடில, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒரு TVS 50 இருக்கும். எங்கள் அண்ணன் போனார்னா அதில் மூணு பேருக்கு மேலே உட்கார முடியாது இல்லைங்களா, நான் போக முடியாது, நான் போனால் தம்பி போக முடியாது, அப்படி இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வாரம் ஒருத்தர் மாறி மாறி போய்ப்போம். அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்கு திருவிருந்த ஆராதனைக்கு போயிட்டார். அவர் வலுக்கட்டாயப்படுத்தி ஞானஸ்நானம் எடுக்க வச்சாங்க. அதுவும் விருப்பம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தார் கிறிஸ்தவ குடும்பங்கிறதுனால. அப்போது ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு நாட்டம் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா, இவங்க வற்புறுத்தது நிமித்தம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, எங்கள் அம்மா வந்து சரி இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம வந்து லோன் போட்டு ஒரு கொஞ்சம் கடனையாவது நம்ம டார்ச்சர் பண்ணுறவங்களுடைய கடனையாவது அடைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 80,000 லோன் போட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு சர்ச்சுக்கு போயாச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திருவிருந்த எடுத்து சண்டை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஏற்காட்டிலருந்து வேகமாக யமஹாவில் வந்து வேகமாக வண்டியில் வந்திருக்கிறாப்புல. அவர் எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தடை இருக்கும். அந்த வேகத்தடை வந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் அந்த வேகத்தடை இருக்கும். எங்கள் அண்ணன் ரோட்டை கிராஸ் பண்ணி மெதுவாக நடந்து ரோட்டையே கிராஸ் பண்ணிட்டாரு. இவர் திரும்பி பார்க்கும்போது ஏற்காடு ரோட்டிலருந்து அவரோட ஃப்ரெண்டு யமஹாவில் வராரு. ஏ மச்சி அப்படின்னு சொல்லி கையை தூக்கி இவரும் காட்டியிருக்க அவனும் காட்டியிருக்க, அந்த வேகத்தடையில் வந்த ஸ்பீடில் வந்து கையை தூக்கி காட்டினோன்னா அவர் கண்ட்ரோல் இழந்துட்டார். நேராக அந்த வண்டி வேகமாக வந்து எங்கள் அண்ணன் கால் மேலே மோதி ரெண்டு காலும் உடஞ்சி போச்சு. ஓ, ரெண்டு காலும் எப்படி சாக் பீஸ் உடையுமோ அதே போல் உடஞ்சி போச்சு. பாருங்கள், மூணு பேர் நடக்க முடியாமல் இருக்கிறோம், இளம்பல்ல வாதத்தில் இருக்கிறாரு. இப்போ அதை விட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, ரெண்டு காலம் என்ன பண்ணியாச்சு, உடஞ்சிச்சு. உடஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த யமகாவிலே வச்சு அப்படியே ஆட்டோ யமகாக்காரனே கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் சண்முக ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியாச்சு. உடனே எங்கள் அம்மாவுக்கு நியூஸ் போயிடுச்சு. அம்மா அப்பாலாம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அங்கேருந்து வந்து ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வரார். நான் வந்து வெளியில் உக்காந்துட்டுருக்குறேன், வெளியில் உக்காந்துட்டு இருக்கும்போது இல்லை வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டுருக்குறேன், ஜன்னல்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, தம்பி இங்கே ஒருத்தர் நொண்டி நொண்டி நடந்து வருவானே, அவன் வீடு எதுப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்ன நினச்சேன், சரி எங்கள் அண்ணன் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணிகிட்ருக்கிறாரு, அதில் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பார், அதனால தான் வந்து வீடு தேடி அவனை திட்டுறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற பயத்தில் தெரியணும்.

என்னன்னு சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு. இல்லைப்பா, அவங்க அம்மா கூட வந்து வெட்னரியில் ஒர்க் பண்ணுறாங்களாம், சைக்கிளில் போவாங்களே அவங்க அப்படின்னு. ஆமாண்ணா தெரியண்ணா, சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா அப்படின்ற. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா அந்த பையனுக்கு வந்து ஏற்கனவே மொண்டி மொண்டி தானே நடப்பான், அதுலேயே கால் ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு காலம் துண்டாக உடஞ்சி போச்சுப்பா அப்படிங்கிறார். இப்படி வந்து ஏங்கிட்டயே தம்பிக்கிட்ட சொன்னால் எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வாழ்க்கையே இருண்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படி. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் வந்து என்னை பாத்ரூமில் உட்கார வைப்பார். அவர் ஹேண்டிகேப்டாக இருந்தாலுமே கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அவர் பாத்ரூமில் உட்கார வச்சு பாத்ரூமில் தூக்கி விடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்களை உட்கார வச்சு தூக்கி விடுவார். இவங்க ரெண்டு பேரும் உதவியாக இருந்தாங்க. இப்போது எங்களை தூக்கிறதுக்கு அவர் இல்லாமல் போயிடுவார், அவரும் படுத்த படுக்கையாகிட்டார், ரெண்டு காலமே ஒடிஞ்சு போச்சுருந்தாங்க, என்ன சூழ்நிலை ஆக போகுது எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறேன். எங்கள் பாட்டி கத்தி கத்தி அழுகுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்கே டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்த்துருக்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க இளம்பிள்ளை வாதமாக இருக்கிறதுனால வந்து எலும்பு வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும், இது எவ்வளோ நாளில் கூடுன்னு எனக்கு தெரியாதுமா, ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டும் ஒரு காலில் ராடும் வைக்கணும், வச்சா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 80,000 கடன் அடைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை கொண்டு போய் பில்லு கட்டி உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அழுது ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து, ஏன்னா ஒரே பையன் நடக்கிறது இவன் ஒருத்தன் தான், இவனுக்கு ரெண்டு பேரும் சுத்தமாக நடக்கிறது இல்லை, இவனும் யாவது நல்லா பார்த்துக்கிடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு அது இதுன்னு தினமும் அவனுக்காக செலவு பண்ணி அவன் கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்கிற லெவலுக்கு தேவன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆச்சரியமாக கிட்டத்தட்ட 1.5 மாதத்துலேயே அவருக்கு அந்த எலும்புகளெல்லாம் கூடும்படி தேவன் அற்புதமாக கிரியை செய்து அவன் நடக்க ஆரம்பித்தார். அப்போ நடக்க ஆரம்பித்தோடனே தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை வரும்போது எனக்குள்ளே ஒரு பயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளால் நிமித்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ போராட்டங்கள் வருதோ அப்படின்னு நான் இருக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ஒரு புஸ்தகத்தை படித்தேன், என்னென்ன நரகத்தை பற்றின தெய்வீக வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தேன். அந்த புஸ்தகத்தை படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே பயங்கர பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் பாவத்தில் ரொம்ப பால் போல பருகணும்னு சொல்கிறது அளவுக்கு அந்த பாவத்தில் நான் ரொம்ப டீப்பாக இருந்தது நிமித்தம் அந்த புக்கை படிக்கும்போது இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் வரும், நரகத்தில் இந்தந்த பார்ட்டில் அவங்கள போட்டு வதைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் நிறையா இருக்கும். எனக்கு பயங்கர பயம், இப்போ யாரை பார்த்தாலும் பயம், எங்கே பார்த்தாலும் பயம், திரும்பினா பயம், தூங்க பயம், இப்படி எல்லா விஷயத்திலும் பயம் எனக்கு தாங்க முடியல. அப்படி பயத்தில் ரொம்ப நான் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, என் பாவத்தெல்லாம் மன்னிப்பீங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், அப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம் வந்து பைபிள் தான், நீ நிறையா புஸ்தகங்களை இப்படி பார்த்து படித்து பயந்துக்காத, பைபிளை படி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்பொழுதே எனக்கு அபிஷேகத்தினால தேவன் நினைச்சார், ஒரு விதமான பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு, சந்தோஷமும் சமாதானமும் என் இருதயத்தை அளவில்லாமல் நிரப்ப ஆரம்பித்த உடனே சரின்னு உற்சாகத்தோடு 2000 நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற உற்சாகத்தில் என்ன பண்ணேன்னா, நானாக வந்து ஒரு பேப்பரை எடுத்து ட்ராக்ஸ் மாதிரி எழுதி அதை ஜெராக்ஸ் போட்டு ஆண்டவருடைய உயிர் தெழுந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேக் வாங்கிட்டு ரோட்டில் போய் நின்று கேக்கு ஒவ்வொருத்தரும் ஏசு உயிர் தெழுந்தாருங்க, உனக்காகவும் எனக்காகவும் உயிர் தெழுந்தாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ் பேப்பரை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொடுத்து ஏசு நல்லவர் நான் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் வந்துச்சு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்த மட்டும் இப்போ வந்து உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், என் தம்பியோ எங்கள் அண்ணனோ என் தகப்பனாரோ அந்த அளவுக்கு தேவனுக்குள்ள இல்லை, எங்கள் அம்மா நல்லா உற்சாகமாக இருக்கிறாங்க. நான் 2 வருஷ காலம் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், உட்காந்து எங்கேயும் போகாமல் வேதத்தை நல்லா வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி வாசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணனுடைய நண்பர்கள், தம்பி தம்பியோட நண்பர்களெல்லாம் வெளியில், அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா பாவத்தில் என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறையா பேருக்கு பாவத்துடைய ஆலோசனையே நான் கொடுத்து அவங்க கெட்டு போகிறதற்கு நான் நிறைய காரணமாக இருந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா குதூகலமாக அப்படி சிரித்து பேசி மகிழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு கட் ஆகிடுச்சு. நான் தேவ சமூகத்தில் உட்காந்து எல்லாருக்காகவும் எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன், எல்லாருக்காகவும் வந்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். இப்படியெல்லாம் வந்துட்டு நான் வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்து அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து எனக்கு எரேமியாவில் வந்து சொல்கிற மாதிரி, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக அப்படின்னு சொல்கிறது போல், அவங்க என்னை பார்த்து திரும்பணுமே தவிர நான் அவங்கள பார்த்து திரும்ப
கூடாது. நான் இப்போ பயந்தது எது நிமித்தம் பயந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, நரகத்தை பார்த்து பயந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் தேவனுடைய அன்பை ருசித்து என்ன பண்ணலை, ரட்சிக்கப்படலை. தேவன் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, ஆனால் தேவனுடைய அன்பை உண்மையாக என்ன பண்ணலை, நான் ருசிக்கல. அதுதான் உண்மை. அப்போது தேவ அன்பை ருசிக்காத நிமித்தம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த எரேமியாவில் சொன்னது போல் நான் தனித்து உட்கார்ந்து சலிப்பினால் என்னை நிரப்பினீர், நான் தனித்து உட்கார்ந்தேன், நான் மற்றவங்களோட சேரலை, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலேயே இருக்குது, மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க, என் நோவு நித்திய காலமாக இருக்குது, தலைமுறை தலைமைக்கு தொடருமோ அப்படின்னுலாம் அவர் சொன்னது போல் நானும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்குன்னு ஒன்று வீட்லேயும் ஒன்று நடக்க மாட்டேங்குது, அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணமெல்லாம் அவங்க பக்கமாக திரும்ப ஆரம்பிச்சது. அப்போ நான் ரிலாக்ஸுக்கு போய் பசங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னு போக ஆரம்பித்தேன். பாருங்கள், அப்படி ரிலாக்ஸுக்குன்னு போக ஆரம்பித்தது முழுமையாக முன்பு இருந்ததை காட்டிலும் என்னுடைய பிந்தின வாழ்க்கை ரொம்ப பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. 2 வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருந்து ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணி மரணப்படுக்கையிலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அற்புத சுகம் பெற்று எழுந்தாங்க. அப்படிப்பட்ட சாட்சிகளெல்லாம் கர்த்தர் செஞ்சும் கூட நான் சலிப்பினால் உட்கார்ந்து நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நான் நினச்சது நிமித்தம், அப்படியே ரிலாக்ஸுன்னு நினச்சது நிமித்தம் அப்படியே போக போக பாவத்துக்குள்ளே திரும்ப பழைய பாவம் ரொம்ப அதிகமாக எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திரும்பவுமா வந்து சரி வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற அந்த பழைய நினைவு, அந்த பழைய சிந்தை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது சரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரங்களில் வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பெருமையாக சொல்லப்படுற விஷயம் கிடையாது, இது உண்மையாகவே எனக்கு அவமானமான ஒரு விஷயம், ஆனாலும் மற்றவர்களுக்கு அது சாட்சியாக இருக்குது அப்படிங்கிறது நிமித்தம் அதை நான் சொல்கிறேன். நான் ஒரு பொண்ணை வந்து நான் ரொம்ப தீவிரமாக வந்து நேசித்தது உண்டு. அப்போ அந்த பொண்ணு என்னை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பிரயாசங்களை நான் எடுத்தேன். அந்த பொண்ணு எந்த பக்கம்லாம் போகுதோ பசங்கக்கிட்ட சொல்லி வண்டியில் ரெடியாக இருப்பேன். அந்த பாப்பா எதிரில் வருதுன்னா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு மறுபடியும் அந்த வீதிக்கு போகும்போது என்னை வண்டியில் கொண்டு போய் அந்த வீதியில் விட்டுருங்கடா, நான் அங்கே போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீதியாக நான் சுற்றி சுற்றி அந்த பொண்ணை தேடி தேடி சுற்றி சுற்றி போக ஆரம்பித்தேன். இப்படியே நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய வீடு எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தொலைவில் இருக்கும். அவங்க வீட்டு பால்கனியில் அது வந்து நிற்கும்போது நான் இங்கேருந்து ஒரு மரத்தடியில் நின்று பார்ப்பேன். எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து அருணோதயா மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குது, ஆபிரகாம் பிரதர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எங்களுடைய பாடல்கள் எல்லாம் வரும். அந்த பாடல்கள் வந்து என்னுடைய சாட்சி, இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த சாட்சியெல்லாம் வச்சு பாடல்கள் எழுதி வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுடைய ஒவ்வொரு சாட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் மூலமாக அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதில் இந்த சாட்சி வந்து இயேசு ராஜா என் இயேசு ராஜா அப்படிங்கிற ஒரு பாட்டில் இந்த சாட்சி வரும். அவர் எப்படி என்னை சுற்றி சுற்றி வந்தார், என்னை எப்படி தேடி தேடி வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு வந்து அந்த பாட்டில் வர அந்த சம்பவத்தை உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணுடைய வீட்டு மாடியை வந்து நான் என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் நின்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பார்த்துட்டே இருக்கும்போது ஏற்கனவே ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார், என்னை பேசியிருக்கிறார் இல்லையா. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள், திடீர்னு ஆண்டவர் வந்து என் முன்னாடி வந்து நிற்கிறார். அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக இருக்குது, என் தலையில் யாரோ தொடர்ற மாதிரி இருக்குது. ஒன்றா எனக்கு என்னால் விளங்கிக்க முடியுது, ஆண்டவர் வந்து இடைபட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அப்படியே நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே அந்த உணர்வு ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்து நின்று என்கிட்ட பேசுகிற உணர்வு ஆரம்பிச்சிச்சது. அப்போது அப்படியே அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ அந்த பொண்ணை வந்து தேடி தேடி போகிற, சுற்றி சுற்றி போகிற, ஆனால் அதை விட அதிகமாக நீ என்னை பார்க்க மாட்டியான்னு நான் ஒவ்வொரு இடத்துலையும் உன்னையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்பா. நான் அந்த நேசத்தை காட்டிலும், நீ அந்த பொண்ணை நேசிக்கிறத காட்டிலும், அந்த பொண்ணு உன்னை நேசித்தாலும் கூட அந்த பொண்ணு நேசிக்கிறத காட்டிலும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்பா. உன்னை எப்போவுமே என் கண்ணுக்கு முன்னாடி வச்சு உன்னையே நான் பார்த்துட்ருக்கேன், நீ என்னை பார்க்க மாட்டியா, நீ என்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு எதிர்காலத்தில் வச்சுருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். நீ வந்து உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனக்கோட்டையை கட்டிகிட்ருக்க, இந்த மனக்கோட்டை வந்து உனக்கு வந்து அது ஒரு பெரிய கோட்டையே போல தெரியலாம், ஆனால் மற்றவங்க வந்து இந்த கோட்டையை வந்து சீக்கிரத்தில் எட்டி உதச்சிருவாங்க, அப்படி எட்டி உதச்சாங்கன்னா உன்னால் தாங்க முடியாது, நான் சொல்கிறத கேளு, உனக்கு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கிறேன். தொடர்ச்சி அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். நான் வந்து அவர் இடைபட நான் கண்ணை இறுக்கி மூடிட்டு அவருடைய பேச்சை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கண்ணை நான் இறுக்கி மூடிட்டு சொல்கிறேன், ஆண்டவரே
ஓகேப்பா நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க ஆண்டவரே, நான் என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தள்ள சொல்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்துடும், நான் அந்த பொண்ணை பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் நவுருங்க ஆண்டவரேன்னு அந்த பொண்ணுக்காக என்னிடத்துல அன்பாக இருந்த, என்கிட்ட எப்போவும் நினைவாக இருக்கிற, என்னை மறவாதவராக இருக்கிற, என்னை நேசிக்கிற, அனாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகிக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் தள்ளுங்க ஆண்டவரேன்னு நான் சொன்னேன். இன்றைக்கும் அப்படி தான் பாவத்து நிமித்தம் நான் நிறைய பேர் வந்து ஆண்டவரை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறத நல்லா உங்களுக்கு உணர்த்துவார், ஆனால் நீங்கள் பாவத்து நிமித்தம் அப்பப்போ ஆண்டவரை பார்க்கறது, அதுக்கப்புறம் அவரை தள்ளி விட்டுட்டு இந்த உலகத்தை பார்க்கறது அப்படின்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். தயவு செய்து அவருடைய அன்பை விளங்கி கொள்ளுங்க. நான் அவருடைய அன்பை விளங்க அன்பு அசட்ட பண்ண, ஆனாலும் கூட ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு நல்ல தேவன், நரகத்துக்கு பயந்தவனை ஆண்டவர் அன்பை காமிச்சு திரும்ப இழுத்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பொண்ணோட ரிசல்ட் நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னீங்களா, கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல எனக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு வந்துச்சுன்னா, அந்த பொண்ணு உனக்கெல்லாம் இது தேவையா, உன்னாலேயே நடக்க முடியல, உன்னால சம்பாதிக்க முடியுமா, நான் ஏற்காடு போகணும்னு நினைச்சா நீ உன்னால பைக்கில் கூட்டிட்டு போக முடியுமா, எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுன்னா உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, வேண்டாத வேலை என்னத்துக்கு, இந்த ஆசையெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய மனக்கோட்டையை எட்டி உதச்சது நிமித்தம் என்னால் அதை தாங்கிக்கவே கொள்ளவே முடியல. ஒரு மாதமாக என்னால் சரியாக சாப்பிட முடியல, என்னால் சரியாக தூங்க முடியல, அந்த வார்த்தையே என் காதை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து சொன்னார், நான் அவன்கிட்ட என்னப்பா சொன்னேன், இந்த உலகத்தோடைய நேசமெல்லாம் அப்படி தான்பா இருக்கும், பொய்யா போயிடும், இந்த உலகத்தோடைய நேசமெல்லாம் உன்னை தட்டி கழிச்சிட்டு போயிரும்பா, இந்த உலகத்தோடைய நேசம் உன்னுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணிடும், உன்னை உறிஞ்சி தள்ளிட்டு போயிரும்பா, ஆனால் என்னுடைய நேசம் அப்படிப்பட்டதில்லைங்கிறத நான் உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் வந்து பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் உட்காரணும்னு ஒரு முடிவுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்க ஆரம்பித்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய திருச்சபைக்கு அந்த நான் நரகத்தை பார்த்து பயந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைமில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன் டைம் தான். அந்த 2 மாதம் ஏன் நான் ஆண்டவரை விட்டு விலகி வந்தேன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சபைக்கு போகிறேன், எனக்கு ஆராதனை பாடல்கள்னால் ரொம்ப பிடிக்கும், பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் ஆராதனை ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஆராதனைக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்குறேன், டே இந்த மாதிரி என்னை சர்ச்சைக்கு கூப்பிட்டு போடா அப்படின்றேன். ஆனால் இல்லைன்னா இன்றைக்கி நான் சினிமாவுக்கு போகணுன்னாங்கிற ஒருத்தன், ஒரு சில நான் வந்து கிரவுண்டுக்கு விளையாட போகணும்னு சொல்கிறேன். அப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் கெஞ்சி கேட்டு நான் சர்ச்சைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஒரு முறை நான் சர்ச்சைக்கு கொஞ்சம் ஒரு 11:30 லேட்டாக போயிட்டேன். கரெக்டாக வர்ஷிப் முடியுது, அந்த கடைசி சென்டென்ஸ் முடியுது. அந்த டைமில் போயிட்டு நான் தூணுக்கிட்ட நிற்கிறேன். அந்த பாடலுடைய வர்ஷிப்பை கேட்ட உடனே என்னால் வந்து துக்கம் தாங்க முடியல, அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் கேட்குற எந்த ஜபத்துக்குமே நீங்கள் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு கூட என்னால் முடியல, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் வரவே மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வந்துட்டு அதுக்கு பிறகு தான் சபைக்குள்ளே போக, இனிமேல் நான் போக மாட்டேன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படியே திரும்ப ஆரம்பித்தோன்னு தான் நான் இப்படி போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அந்த டைமில் வந்து இந்த ஆண்டவர் இடைப்படுற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு இஸ்லாம்லேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன், நல்லா ஜெபிக்கிற பையன், இஸ்லாமியராக இருந்து அவன் டோட்டலாக ஆண்டவர் பக்கம் வந்து ஜபம் ரட்சிக்கப்பட்டு நல்ல அந்நிய பாஷையில் நிறைஞ்சி ஜபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக பேசக்கூடிய ஒரு வரம் பெற்ற ஒரு தம்பி. அந்த தம்பி வந்து எங்களை குறித்து கேள்விப்பட்டு, இது மாதிரி நடக்க முடியாமல் இருக்காங்க, நல்லா ஊழியம் செஞ்சிகிட்டு இருந்தான், ஆனால் இப்போ வந்து பாவத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்னுடைய அத்தை பையன் வந்து என்னை குறித்து சொல்லி அந்த பையனை ஜெபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே, அண்ணா நான் உங்களுக்காக ஜபம் பண்ணிட்டுமாங்கிறாரு. சரி ரைட் ஓகேப்பா, நீ ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு அந்த தம்பிகிட்ட சொல்கிறேன். ஆனால் நான் கண்ணை மூடி ஜபம் பண்ணல, முழிச்சிட்டு தான் இருக்கேன். என் தம்பி உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான், வீட்டில் எல்லாருமே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பையன் ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தவன் திடீர்னு தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பித்தான். என்னென்னு பேச ஆரம்பிச்சான், இந்த வீட்டிலேருந்து என்னுடைய ஊழியக்கார மகனை நான் எழுப்புவேன், அவனை அக்னியாக பயன்படுத்துவேன், அவனை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், அக்னியாக பயன்படுத்துவேன், இந்த வீட்டுக்கு என்னுடைய திரளான ஊழியக்காரங்களை நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய ஊழியக்காரங்க இந்த வீட்டுக்கு திரளாக வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவன் மீது இப்பொழுதே என்னுடைய அக்னி அபிஷேகம் இறங்குதுன்னு சொல்லி அவன் சொன்ன மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி கதறி கதறி அழ ஆரம்பித்தான். கதறி கதறி அழ ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஆண்டவர் இப்போ அவனை தொட்டுட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு நான் முழித்து அவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் வந்து கதறி கதறி அழுகுறான். எப்படி அழுகுறான்னா, தேவன் எந்த ஒரு மனுஷனை தொட்டாலும் முதல்ல அவனுக்கு வர்றது என்ன தெரியுங்களா, வரும் பாவ உணர்வு தான் வரும். அப்போது அந்த பாவ உணர்வில் ஆண்டவரே நான் பாவி, நான் பாவின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறான். அழுக அழுக வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறோம். திடீர்னு வந்து நிறுத்திட்டு கரம் தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு பயங்கரமாக தேங்க்ஸ் சொல்கிறான், ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்கும்போது, ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், இல்லை நான் வந்து ஆண்டவரே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்குங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்னை தொட்டார். தொட்ட உடனே ஒரு அந்தரங்கத்தில் பாவம் செய்கிற ஒரு மனுஷனை திடீர்னு 100 பேருக்கு முன்னாடி அவன் செய்கிற பாவத்தோடு அவனை நிறுத்திட்டா அவன் எப்படி வெக்கப்படுவானோ, அவன் எப்படி தலை குனிவானோ, அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் பாவி பாவின்னு கத்துனேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை மன்னித்ததையும் அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதையும் எனக்கு நல்லா உணர முடிஞ்சது. அதனால தான் நான் சந்தோஷம் தாங்க முடியாமல் நன்றி நன்றின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை என் மனசுலேயே வச்சுட்டேன். என்னன்னு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இந்த வீட்டிலேருந்து என்னுடைய ஊழியக்கார மகனை எழுப்புவேன், அவனை அக்னியாக பயன்படுத்துவேன், இந்த வீட்டுக்கு என்னுடைய திரளான ஊழியக்காரங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை நான் மனசில் வச்சுக்கிட்டேன். சரி, நான் அதை மனசில் வச்சுட்டு விட்டாச்சு. இப்போ நான் யோசிக்கிறேன், என் தம்பி தான் பயன்படுவான் போல இருக்குது ஆண்டவருக்கு, நாம தான் பாவத்தில் வந்துட்டோம், நம்மளையெல்லாம் பயன்படுத்த மாட்டார் அப்படி சொல்லி சொல்லியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நேரத்தில் கரெக்டாக இவன் போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, வீட்டுக்குள்ளே போய் தனி ரூமில் உட்காந்து, நான் மொதல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணல, இப்போ நான் ஊதாரியாக சுற்றிட்டுருக்கிறேன், என் தம்பி உள் ரூமில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு துணையாக எங்கள் அண்ணனை எழுப்புங்கப்பா, அவன் நிறைய பேருக்கு ஊழியம் செஞ்சானே ஆண்டவரே, அவனை எழுப்புங்க ஆண்டவரே, அவனை என் கூட எனக்கு துணையாக கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, அவன் கூட வர்ற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி ஒரு பையன் நல்ல விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டான். ஒரு 2-3 பசங்க நல்ல விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய நண்பர் வந்து எஸ்ரா ஆனந்த்னு சொல்லிட்டு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவரு தான் வந்து முதன் முதல்ல வந்து என்னுடைய தனிப்பட்ட, நான் அந்த சாட்சி நான் உங்களுக்கு சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல் முதல் கிறிஸ்துவ குறித்து நல்லா எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். எப்படின்னா, நாங்கள் கேசட் கடை வச்சுருந்தோன்னு சொன்னீங்களா, அந்த கேசட் கடையில் மொதல் பாட்டு பெர்க்மான் சையா பாட்டு போடுவோம், மீது எல்லாம் சினிமா பாட்டு. கடைசியாக முடியும் போது அந்த சினிமா பாட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கிறிஸ்டின் பாட்டு போட்டுட்டு கடையை சாத்திட்டு கல்லாப்பேட்டி மேலே பைபிளை வச்சுட்டு வந்துடுவேன். இவர் வந்து எதிர் கடையில் வந்து எலக்ட்ரிஷனாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ எலக்ட்ரிஷனாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்ட டைமு, பார்ட் டைம் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு ஊழியமும் செய்கிறார். அவர் என்னை அப்படியே இந்த பாட்டெல்லாம் போகிறத பார்த்தோன்னா என்னை அப்படியே கீழேருந்து மேலே பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே என்கிட்ட பேசணும்னு சொல்லி அங்கேருந்து நேராக வந்தவுடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னாரு ஆண்டவர், உங்ககிட்ட பேச சொல்கிறார் பேசலாமான்னாரு. சரி பேசுங்க அப்படின்னு. அப்போ வந்து அந்த கல்லாப்பட்டியில் இருக்கிற பைபிள் இருக்கான்னு கேட்டார். நான் அந்த பைபிள் எடுத்து கொடுத்தேன். பைபிளிலிருந்து வசனங்களை எடுத்து சொல்கிறாரு, எனக்கு வித்தியாசமாக இருக்குது. அவர் சொல்கிற வசனங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படி தான் சொல்லி அவர் மூலமாக தான் ஆண்டவருடைய தனிப்பட்ட விதத்தில் அந்த வசனங்களை வியந்து வியந்து பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. அப்போ வந்து ஞானஸ்நானம் அந்த இதில் தான் அந்த தெய்வீக வெளிப்பாடு புஸ்தகத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. அதை படித்து தான் பயம் வந்து அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து அந்த டைமில் இவர் என்ன பண்ணிட்டார்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். இப்போது இந்த முஸ்லீம் சகோதரன் தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜபம் பண்ணதுக்கு பிறகு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சேலத்துக்கு ஊழியத்துக்கு வர்றாரு. இதன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமௌலி ஐயா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஏஜி பாஸ்டர் கல்வர் ஏஜி அசம்பிளி பாஸ்டர் ராபர்ட் சிங் ஐயா வந்து நீங்கள் தொடர்ந்து எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வரணும், உங்களுக்காக வெளியில் சேர் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போகிறார். அப்போ ஊழியக்காரங்க வந்து ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் அவர் சேலத்துக்கு வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சேலத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் வரீங்களா எங்கள் சர்ச்சுக்கு? ஆமாங்கய்யா, நான் எங்கேயும் சர்ச்சுக்கு போகிறதில்ல, இப்போ என் தம்பியும் மணந்திரும்புதலுக்குள்ளே வந்துட்டான், நானும் கூட சரி நீங்கள் சர்ச்சின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நான் வரேங்கய்யா, ஆனால் வந்து என்னென்னா வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் தான் எங்களால் வர முடியும், ஏன்னா என் தம்பி வந்தால் நான் வர முடியாது, திருவிருந்து மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கூட கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிப்பா ஓகே, நாளைக்கு சனிக்கிழமை தம்பிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தலான்னும் போது தம்பியோட ஒரு 3 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நான் சொன்ன இல்லைங்களா அந்த ஒரு சின்ன பையனும் சொல்லி, அந்த பையன் என்ன பண்ணுறான்னா என்ன விடாமல் ஓயாமல் துரத்தி துரத்தி வந்து, ஆனால் நீங்கள் நல்லா பைபிள் ஸ்டோரியெல்லாம் சொல்லுவீங்களா, ஒன்றை எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஏன் நீங்கள் வந்து விலகி விலகி ஓடுறீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பையன் மூலமாக என்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் இதோட கடைசியாக போயிடணும்னு சொல்லிவிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டு பாஸ்டிங் இருந்துட்டு நான் போய் வந்து
உள்ள நின்று அழுது ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, இன்னையோடு என்னோடய பாவ வாழ்க்கையெல்லாம் இதாக இருந்தோம் ஆண்டவரே, நான் உமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு இன்றைக்கி சத்தியத்தை சொல்லி கொடுக்க போகிறேன், எனக்கு வந்து நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துக்குன்னு சொல்கிறேன், அதே மாதிரி அவனுக்கு கதை சொல்லி கொடுக்குறேன். அன்றைக்கி சனிக்கிழமை ஞானஸ்நானம் எடுக்கிறான், எஸ்ரா ஆனந்த் பாஸ்டர் வந்து என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை 1 ஹவர் உங்கள் வீட்டில் ப்ரேயர் வைக்கலான்ட்டு. நான் என்ன நினச்சேன், வெளியில் சர்ச்சை வைப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங் போர்டில் ஒரு சின்ன ஹால் தான் எங்கள் வீடு, அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ப்ரேயர் வைக்கிறாங்க, வெறும் 5 பசங்க தான், நான், என்னோடய தம்பி, என்னோடய அத்தை பையன், எங்களுடைய அண்ணன், பாஸ்டர், மொத்தம் 5 பேர் மட்டும்தான் முதல் முறையாக எங்கள் வீட்டில் சபை நடக்க ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து சபை நடக்க ஆரம்பித்தவொன்னே தீர்க்கு தரிசனமாக சொன்ன அத்தனை வார்த்தையும் நிறைவேற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அந்த முதல் வருஷத்தில் மட்டும் 26 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. வெறும் வாலிப பசங்களாக மட்டும்தான் 1 வருஷம் ஃபுல்லாக எங்கள் அந்த சபைக்கு யூத்து மட்டும் வாலிப பசங்க மட்டும்தான் வருவாங்க. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா குடும்பமாக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க, பெண் பிள்ளைகளும் வர ஆரம்பித்தாங்க, அப்படி வந்து ஊழியம் போக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 வருஷத்தில் அந்த தீர்க்க தரிசனமாக என்னுடைய ஊழியக்காரர்களில் நான் திரளாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி 10 வருஷம் கிட்டத்தட்ட 350 ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு அந்த திருச்சபைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முழு நேர ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில், அருணோதயா மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு முழு நேரமாக நான் ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், பாடல்கள் மூலமாக, வர்ஷிப்பின் மூலமாக, தேவ செய்தியின் மூலமாக, சாட்சியின் மூலமாக, இப்படி அநேக இடங்களில் நாங்கள் பயன்பட்டுருக்கிறோம். இப்போவும் பார்த்திங்கன்னா எங்களை சந்திக்கிறதுக்கு திரளான ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு இன்னமும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து நாங்கள் பலப்படும்படி 350 ஊழியக்காரர்ல ஆண்டவர் கொண்டு வந்து நானும் என் தம்பியும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா பலப்படும்படி அந்த 350 ஊழியக்காரர்ல பயன்படுத்தி கர்த்தரங்களை உருவாக்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பார்க்கும்போது நாங்கள் பலன் அடையிறோம் பிரதர் அப்படின்றாங்க. இன்னமும் தொடர்ந்து அந்த மாதிரியான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி இந்த மகனை நான் எழுப்புவேன்னு சொன்னார், அதே மாதிரி என்னுடைய சகோதரன் அப்போ எழுப்பினார், என்னையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், எழுப்பினார். இதற்கிடையில் வந்து நான் ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றின ஒரு சத்தியத்தை நான் சொல்லி அவருக்கு சாட்சியாக சொல்லி நல்லா அவருக்காக ஜெபம், இன்றைக்கி நீங்கள் நைட்டு போங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினா, அதே போல் இடைப்பட்டார். அவருக்காக அன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு தரிசனமானார். எப்படி தரிசனமானார்னா, ஒரு பெரிய விஷன் எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல ஒரு விக்கிரகத்தை, அதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமாக தலையை விரித்து போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிறைய கைகளோடு வந்து ஆடிக்கிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும்னு நினச்ச ஆண்டவரே, இது வந்து நிற்குது ஆண்டவரே, இயேசுவி நாமத்தினால் அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த உருவம் உடஞ்சி சில்லு சில்லா போகிற சவுண்டு இருக்கு இல்லைங்களா, டிஜிட்டல் சவுண்டு எப்படி இருக்கும் அது. இன்றைக்கி நம்ம எல்லாம் டிஜிட்டல் சவுண்டுன்னு பார்த்துட்டு அந்த சவுண்டு அவ்வளோ கிளியரன்ஸ் கேட்குறோம், ஆனால் அந்த தரிசனத்தில் அந்த சவுண்டு கிளியரன்ஸுங்கிறது அது உடஞ்சி நுணுங்கிற சவுண்டு பயங்கர கிளியராக இருந்துச்சு. நுணுங்கினவுடனே நான் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கேன், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும்பா, நான் உம்மை பார்க்கணும்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். ஆண்டவருடைய கண்கள் மட்டும் திடீர்னு வந்து நின்றுச்சு பாருங்கள். அந்த கண்ணை வந்து இந்த நாள் வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அந்த கண்ணிலேருந்து ஒரு வார்த்தை கூட சத்தம் கேட்கல, பேசுகிற சத்தம் கேட்கல, ஆனால் அந்த கண்ணிலிருந்து அவருடைய அன்பு பாஞ்சு வந்தது, என்னுடைய பாவத்தை உணர்த்தினார். அந்த கண்ணை பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா என்னுடைய பாவம், நான் செஞ்ச அத்தனை பாவங்களும் எனக்கு முன்னாடி தெரிஞ்சது. உடனே நான் கதறி கதறி அழுது, ஆண்டவரே நான் பாவிப்பா, நான் பாவிப்பானுங்கும் போது அந்த கண்கள் வந்து அவ்வளோ அன்பாக, அவ்வளோ மனதுருக்கத்தோடு, அவ்வளோ இனிமையாக அந்த கண் என் இருதயத்துக்குள்ளே பாஞ்சு அன்பாக பாஞ்சு வரதை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. உடனே நான் நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றின்னு பயங்கர சந்தோஷமாக நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த விஷனை பார்த்தோன்னே முழித்து பார்க்கும்போது பார்க்குறதெல்லாம் சந்தோஷம். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் எனக்கு குறைவில்லை. நிறைய நெருக்கங்கள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய கண்ணீர்கள் உண்டு, ஆனாலும் கூட அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் குறைய விடலை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் என் இருதயத்தை விட்டு எடுபடாமல் இருக்குது. அல்லேலூயா, ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த நாட்கள்லேயும் கூட நிறைய நெருக்கங்கள், சொல்ல முடியாத நெருக்கங்கள் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு அந்த அன்பின் மூலமாக எனக்கு காமிச்சதுனால ஆண்டவரை விட்டு விலகவே முடியாத அந்த அன்புக்கு அடிமையாக நான் மாறினேன். எப்படி
மரியாளமாக சொன்னாங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாங்களோ அதே போல் அந்த அன்புக்கு நான் அடிமையான ஆண்டவர் அப்படி தான் நம்மளை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார். நம்ம அடிமையை போல் உண்மையாகவே அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அடிமையை போல் இருக்க மாட்டோங்க. ராஜாதி ராஜாவோடைய பிள்ளைகள் ராஜாவை போல தான் நம்ம இருப்போம். அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஊழியத்திலே எங்களை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வராரு. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன நெருக்கங்களை அனுபவித்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையை முழு மனசாக அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சபை எங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பித்த உடனே அந்த 400,000 கடன் அப்படியே ஆண்டவர் அற்புதமாக அடைக்கி எப்படி அடைச்சார்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். திடீர்னு வானத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் பணம் வந்தது, அதன் மூலமாக பாதி கடன்கள் அடைஞ்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறினுச்சு. ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் 1 ரூபா கடன் கிடையாது. என்னுடைய அப்பா கிடையாது, என்னுடைய அம்மா கிடையாது. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க பென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த பென்ஷனும் இல்லை. நான் சம்பாதிக்கிறவனும் கிடையாது, என்னுடைய தம்பியும் சம்பாதிக்கிறவனும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் 1 ரூபா கடன் இல்லாமல் இருக்கிறோம். என்னுடைய ஊழிய ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஊழியத்தை எப்படி செஞ்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது அவங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு 30 ரூபா வாரம் எனக்கு 30 ரூபா செலவாகும். எங்கள் அம்மாகிட்ட போய் கேட்பேன், அம்மா ஒரு 50 ரூபா கொடுங்க, 20 ரூபா பெட்ரோல் போட்டு மீதி 30 ரூபாய்க்கு நான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து நான் ஊழியம் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டேன்னா அம்மா வாரம் 50 ரூபா எனக்கு கொடுப்பாங்க. அப்போது எனக்குள்ள அந்த நன்றி உணர்வு பயங்கரமாக இருந்தது. ஆண்டவரே நீங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, நான் உமக்காக ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு வந்த ஆண்டவரே, ஆனால் என்னை தேடி என் வீட்டுக்கே சர்ச்சை கொண்டாந்தீங்க. நான் எங்கேயும் வெளியே போக முடியாமல் இருந்த எனக்கு 10 வருஷமாக என் வீட்லேயே சர்ச்சை நடக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் நான் போய் வந்து வீட்லேயே அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும் ஆண்டவரே. என்ன மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு போய் நான் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, சண்டே கிளாஸ் ஊழியம் எடுத்துகிட்ருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் யாருக்கிட்ட போய் உம்மை குறித்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்ல தயார் ஆண்டவரே. ஆனால் நான் வெளியில் போகணும்னா எனக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும், ஒரு மாதம் ஒரு 500 ரூபா கிடைச்சா பரவாயில்ல ஆண்டவரே. நான் யார்ட்டையாவது நண்பர்கள்கிட்ட கேட்கட்டுமா, வேலைக்கு போகிற நண்பர்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் வந்து ஊழியம் செய்யலான்னு கேட்கட்டும் அப்படிங்கும் போது ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு செய், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு செய் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். சரி ஆண்டவரே, நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன் ஆண்டவரே போது மொதல் எனக்கு 500 ரூபா உதவித்தொகையை தேவன் கொடுத்தார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு நான் 500 ரூபா உதவித்தொகை கொடுத்தாங்க. அப்போ அந்த 500 ரூபாங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய தொகையாக இருந்துச்சு தெரியுங்களா. அந்த 500 ரூபாயில் 50 ரூபா தசம்பாகத்தை எடுத்து வச்சுட்டு 450 ரூபாய்க்கு சண்டே கிளாஸ் ஊழியத்தை ரொம்ப தாராளமாக செய்ய ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, என்ன மாதிரி நடக்க முடியாதவங்க மத்தியில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பைபிள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பைபிள் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நடக்க முடியாத குடும்பங்கள் ஒரு 30-40 குடும்பங்களை சேலத்தில் நான் சந்திச்சிருப்பேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் வாங்கி கொடுத்துருக்குறேன். நடக்க முடியாமல் இருந்து ஊழியம் செய்கிற அந்த நிக் அவர்களுடைய கேசட்டை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து அதை பார்க்க வச்சுருக்கிறேன். அப்படி தொடர்ச்சியாக வந்து அந்த ஊழியங்களை தொடர்ந்து இந்த சண்டே கிளாஸ் ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ என்னுடைய நண்பர் சொன்னார், நான் உனக்கு பிஸ்கெட்டை வந்து மாதம் 3000 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுக்குறேன், நீ ஒரு 15 ஸ்டேஷனுக்கு அந்த பிஸ்கெட்டை நீ வாங்கி கொடு, எல்லாருக்குமே கூப்பிட்டு நீ தான் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமே தவிர நான் கொடுத்தேன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 15 ஸ்டேஷனுக்கு வந்து சண்டே கிளாஸ் பிஸ்கெட்டை வந்து நாங்கள் கொடுக்கும்போது, ஆனாலும் அவர் அப்படி சொன்னார்னா அதை நான் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு இது இல்லை. நான் சொல்ல ஒரு பிரதர் கொடுக்குறாருங்க, அவருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அவர் தான் இந்த ஊழியத்தை செய்கிறவர், நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட் மினிஸ்ட்ரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அந்த அதுக்கு பிறகு வந்து நடக்க முடியாதவங்களுக்காக வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் தேடி கண்டுபிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேண்டுங்கிறத அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அப்படி இருக்கும்போது 500 ரூபாயாக இருந்த அந்த உதவித்தொகை 1000 ரூபாயாக மாறிச்சு, அதுக்கப்புறம் 1500 ரூபாயாக மாறிச்சு. தாராளமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைய இடங்களுக்கு போய் செய்யும்படி மன நிறைவோடு செய்யும்படி கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, யாருமே இயேசுவை நல்லவர்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள சந்தேகங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் என்றைக்கு நீங்குதோ அன்றைக்கி தான் அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய நாமத்தை தைரியமாக சொல்லுவாங்க, வெக்கப்படாமல் சொல்லுவாங்க. அப்போ எல்லா இடங்களுக்கும் போய் இயேசுவை பற்றி சொல்கிறதுல ரொம்ப ஒரு தைரியமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் எனக்கு செஞ்சுருக்கிறார். அப்போ அந்த
சபைக்கு போக முடியாமல் இருந்த எனக்கு வீடு தேடி சபையை கொண்டு வந்தார். ஊழியக்காரங்களை திரளாக அனுப்பி அத்தனை ஊழியக்காரங்களை கொண்டு எங்களை பலப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு காரியமாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊழியம் வந்து போயிட்டுருக்கும்போது என்னுடைய தாய் பிரிஞ்ச ஒரு சூழ்நிலை வந்தது. நிறைய பிரிவுகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அப்போ அந்த பிரிவு வரும்பொழுது தகப்பனாருடைய உதவி, சொந்த பந்தங்களுடைய உதவியே ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தனியாக நானும் தம்பியும் எனக்கு உதவி செய்கிறவங்களுமா நான் தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அந்த சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் தான் எங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். முழு நேர ஊழியத்தில் அதுக்கு பிறகு எங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்படி பயன்படுத்தும் போது பாடல்களை என் தம்பி எழுதி பாட ஆரம்பிப்பான். நிறைய சாட்சிகள் மூலமாக பாடல்களை தேவன் கொடுத்தார். ரெண்டு பேருமே சேர்ந்து சில பாடல்கள் எழுதுவோம். சில இடங்களில் அவனுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே அடிமையை கருத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். தம்பி வந்து நல்லா டியூன் போடுவான், நல்லா எழுத ஆரம்பிப்பான், நல்லா பாடுவான், நல்லா இசை வாசிப்பான். அப்படி ரெண்டு பேரையுமே சேர்ந்து ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எல்லா இடங்களுக்கும் போய் பாடும்போது எல்லாம் கேட்டாங்க, இப்படி பாட்டு வந்து இவ்வளோ அருமையான பாடல்களாக இருக்குது, கண்ணீரை வரவழைக்கிற பாடலாக இருக்குது, இது சீடியாக நீங்கள் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அம்மா இருந்தால் அவங்க உதவி செய்வாங்க, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இப்போ எந்த ஒரு உதவியும் இல்லை. அம்மாவுடைய பென்ஷன் வந்து அப்பா மூலமாக ஒரு 6000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 6000 ரூபாயை வச்சு தான் நாங்கள் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் எப்படி நம்ம சீடி போட முடியும் அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஆண்டவர் இடைப்பட்டு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்க சொல்லி கொண்டு வந்து கொடுத்தேன். நான் இப்போது நான் வந்து தைரியமாக என்னால் சொல்ல முடியாது. ஊழியக்காரங்க நிறைய பேர் கேட்குறவங்களும், அதாவது இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களாக இருக்கிறீங்க, நான் சொல்கிற ஒரு விஷயம், ஊழியத்துக்குன்னு வரும்பொழுது நிறைய தேவைகள் நெருக்கடிகள் வரும்பொழுது என்ன யார்ட்டையாவது கேட்டுடலாமா அப்படின்னு கூட இருக்கும். நானும் ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய ஒரு நிறைய பேருக்குன்னு சொல்ல முடியாது, 1-2 பேர்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படி கேட்கும்போது எதனால் அவங்கக்கிட்ட கேட்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி நடக்க முடியாமல் இருக்கிற இவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆனால் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, அந்த 1000 ரூபா தான் இருக்குது, அந்த 1000 ரூபாயிலே இருக்கிறதையும் நான் போட முடியும். எங்கள் அம்மா நிறையா அவங்க ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டையும் காசு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அந்த 10000 ரூபா வேணும் இல்லைங்களா. அந்த டைமில் என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஆரம்ப நாள். அப்போது வந்து இப்படி நான் கேட்கும் பொழுது வருஷா வருஷம் கேட்கணுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமும் ஒரு கலக்கமும் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி இதுக்கு மேலே நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியலைனாலும் யார்கிட்டையும் கேட்க வேணாம், கர்த்தர் நம்ம தேவைகளை வந்து அறிஞ்சிருக்கிறவர், அவர் கட்டாயமாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்கள் வந்து வாங்கி கொடுக்காம விட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த முறையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்பவும் விட்ட விஷயத்தை அவங்களா காசு கொண்டு வந்து கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா வாங்கி வச்சாங்க. அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஊழியக்காரங்க நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் மேலேயே தான் நம்பிக்கையாக இருக்கணும். எனக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் உண்டு, நான் அந்த நாட்களில் ஒரு 2-3 முறை உதவியை நான் மற்றவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க வந்து சிலர் வந்து உதவி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது, சிலர் வந்து அவங்க பார்த்த விதங்களே எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துச்சு. அதிலிருந்து தான் நான் வந்து இனிமேல் எந்த தேவைக்கும் நான் வந்து நானாக யார்ட்டையும் கேட்கக்கூடாது, என் தேவன் என் கூட இருக்கிறாருன்னா அவர் என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறத டோட்டலாகவே நிறுத்திட்டேன். அந்த டைமில் தான் அந்த தம்பியை வந்து என்ன பண்ணார்னா, 1 லட்ச ரூபாய் கொண்டாந்து கொடுத்து இதை நீங்கள் கட்டாயம் வாங்கிக்கணும், இதை வந்து கேசட் போடணும், உங்கள்கிட்ட காசு எப்போ இருக்குதோ அப்போ திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான், இல்லைப்பா இதை நீ கூலி வேலை செய்கிற, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் வாங்கிறது என்னால் திருப்பி கொடுக்கக்கூட முடியாத சூழ்நிலை கூட வந்துடும், உனக்கே தெரியாத சூழ்நிலை, நான் எதை வச்சு திருப்பி கொடுக்க முடியும், ஓடுனா ஆச்சு, ஓடலைனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு, இல்லை அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நீ வாங்கி கேசட் போடுனாங்க. அப்போ தான் முதல் ஆல்பம் உதவிடும் அருணோதயா அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆல்பத்தை நாங்கள் போட்டோம். முதல் ஆல்பத்தை போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாடல்களுடைய எல்லா வீடியோவும் மேக் பண்ணுறதுக்கு உண்மையிலே எவ்வளோ செலவானது தெரியுங்களா, கிட்டத்தட்ட வந்து இப்போ 13 ஆடியோ, அதாவது ஃபஸ்ட் ஆல்பம் செகண்ட் ஆல்பம் போட்டிருக்கோம், 13 வீடியோ விட்டுருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் எவ்வளோ தேவைகள் இருந்திருக்கும், ஆனாலும் யாருக்கிட்டேயுமே கேட்காம இன்றைக்கு வரைக்கும் தேவன் அந்த வீடியோக்களெல்லாம் அற்புதமாக செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்டுடியோவை தேவன் வந்து எப்படி தேவைகளை சந்திச்சார்னா, எங்கள் அம்மா வாங்கின நிலத்தில் எங்களுக்கு வர வேண்டிய சேர 5 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ அந்த 5 லட்சத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, லேண்டு வாங்கி போடுங்க, கார் வாங்குங்க, ஏன் நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் நிறையா சொல்லும்போது, இல்லை நாங்கள் ஆண்டவருக்காக தான் நாங்கள் செய்கிறோம், ஆண்டவருக்கே நாங்கள் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நானும் தம்பியும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுத்து அந்த
காசு 5 லட்சம் காசை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டுடியோவுக்கு முழுசாக போட்டோம். அது மாத்திரம் இல்லை, முதல் ஆல்பத்துக்கு எங்களுக்கு உதவி செய்த அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 77,000 கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ பாடல்கள் வந்து மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்திகிட்ருக்கிறார். நிறைய பாடல்களை மற்றவங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு இசையமைத்து கொடுக்க தேவன் பயன்படுத்திகிட்ருக்கிறார். இப்படியே தொடர்ச்சியாக சொல்லலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கூட என்னால் சொல்ல முடியும், நான் 1 ரூபா கூட கடன் இல்லாமல் தான் இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான், சரி நாம் வந்து இந்த தேவைக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லைனாலும், ஆனால் நம்ம சார்ந்து இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது இப்போ இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுங்கிறதுனால என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன். அவன் அந்த காசை திருப்பி கேட்க போகிறதும் கிடையாது, நான் சொன்னேன் திருப்பி கொடுத்துறேன்டா மச்சி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் தேவையாக இருக்கணும்னு ஒரு 3000 ரூபா கடன் கொடுத்தாப்புல. அப்போ அந்த 3000 வாங்கிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சரி காசு வரும்போது கொடுத்துடலாம் நினச்சிட்டு போது எனக்கு ஒரு ஊழிய அழைப்பு சிதம்பரம் கும்பகோணம் பகுதியில் வந்தது. அப்போ அந்த ஊழியத்துக்கு போகும்போது நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 1 ரூபா கடன் இல்லாமல் நான் இது வரைக்கும் வாழ்ந்தேன்னு எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ என்னால் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா 3000 ரூபா கடன் இருக்குது இப்போ எனக்கு, இப்போ எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றை கண்ணை மூடி ஆண்டவரே இந்த வார்த்தையை வந்து எப்படி ஆண்டவரே நான் மேன்மை பாராட்டி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நான் ட்ராவலுக்காக வச்சுருக்கிறேன், 5000 ரூபா ட்ராவலுக்காக வச்சுருக்கிறேன், நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபஸ்ட்டு 1000 ரூபா போட்டுறேன் ஆண்டவரே, அங்கே போயிட்டு காணிக்க வரும்போது நான் கொடுத்துட்றேன். ஆனாலுமே அந்த 2000 வந்து வந்த வட்டி தானே கொடுக்க முடியும், அப்போ எப்படி சொல்ல முடியும், நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, நான் அழுது ஜெபம் பண்ணேன், 3000 கொடுக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷம் முடிஞ்ச கையோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு நபர், அவரை பேர் சொன்னால் அவருடைய நற்கரிகளுக்கான பலன் இல்லாமல் போயிடும் நான் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த 3000 ரூபா காசை நீங்கள் ஊழியத்துக்கு போகிறதா கேள்விப்பட்ட பிரதர், இந்த அவங்க ஊழியத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கவரை கொடுத்துட்டு போகிறாரு. கரெக்டாக அதில் 3000 ரூபா பணம் இருக்குது. உடனே அந்த 3000 ரூபாயை நான் என்ன பண்ணேன், என்னோடய நண்பருக்கு அமைச்சுட்டேன். நான் உன்ட்ட கேட்கவே இல்லையாடா, எதுக்குடா என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை நான் வந்து இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் 1 ரூபா கடன் இல்லாமல் தான் என்னை ஆண்டவர் பிழைக்க வைக்கிறாருன்னு நான் சொல்லியிருக்கேன், ஸோ வந்து என்னால் மேன்மை பாராட்டி சொல்ல முடியாது, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். பயங்கரமாக கண் கலங்கினுச்சு, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே, நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி மனசில் நினச்ச இந்த காரியத்துக்கு நீங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்து நீங்கள் பதில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உற்சாகத்தோடு அந்த ஊழியத்தை சிதம்பரத்துலேயும் கும்பகோணத்துலேயும் நிறைவேற்றும்படி ஆண்டவருக்கு ரொம்ப பாராட்டினார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் இது வீட்டு வாடகைக்கு எந்த விஷயத்துலையுமே எங்களுக்கு சோர்ஸ் கிடையாது, ஆனால் ஆண்டவர் அதன் தேவைகளை ஒவ்வொருவரையாக அவராக எழுப்பி அவராக கொண்டு வந்து தேவன் கொடுக்குறாரு. இந்த நாட்களில் ஒரு 2300 ரூபா வந்து 30 ரூபா கரண்ட் பில்லு வரும்போது இது எப்படி கட்டுவோம் ஆண்டவர், என்ன பண்ணுவேன் இந்த மாதத்துக்கு அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அடுத்த ஒரு அழுது ஜெபம் பண்ணின ஒரு 12 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் வந்து திடீர்னு ஒரு நபரை கொண்டு வந்து 10000 ரூபா காசை வந்து கவரில் கொடுத்துருந்தார். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரை நம்பியிருங்க, அவர் நம்பத்தக்கவர், என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம எல்லா தேவைகளுக்கும் தேவனை சார்ந்து தேவன்கிட்ட முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம கேட்டோம்னா அவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிறவர், அவர் நம்ம கூக்குரலை கேட்கிறவர், நம்மளுடைய பெருமூச்சை அறிகிறவர், நம்மளுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர். அவர் நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான். என்னுடைய யூடியூப் சேனலில் கூட நீங்கள் போய் பாருங்கள், எந்த இது இத்தனை பாட்டு போட்டிருக்கோம், நம்ம செலவாகிருக்குது, இந்த பாட்டு வரப்போது இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய கூகுள் பே நம்பர் இருக்காது, என்னுடைய எதுலேயுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் யாதினதின் தேவைகளை அற்புதமாக சந்திக்கிறார். நான் அதுக்காக வந்து அப்படி போடுறவங்கள நான் வந்து தவறாக சொல்லலை, தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து என்னென்னா ஆண்டவரோட ஏவுதலோடு சிலர் அதை செய்கிறாங்க, கர்த்தரும் அந்த தேவைகளை சந்திக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம் அப்படி எனக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்ததுனால இந்த காரியத்தை அவர் மேலே தைரியமாக நீங்கள் விசுவாசித்து பாருங்களேன், அவர் எவ்வளோ அன்புள்ளவர்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேனே தவிர, யாரும் தயவு செய்து அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நான் தவறாக சொல்கிறேன்னு புரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் நம்மளை
அவங்களுடைய தேவைகளை அதினதின் காலத்தில் நேர்த்தியாக சந்திக்கிறவர். ஆண்டவர் இன்றைக்கும் பாருங்கள் எவ்வளோ அதிசயத்தை செய்கிறார். அவர் எங்கள் அப்பா வச்ச பேரின்படியே தினகரனை ஆண்டவர் இன்றைக்கி எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்திகிட்ருக்கிறார். இன்னும் நாங்கள் வந்து அநேக பாடல்களை போட்டிருந்தாலும் மறைந்திருக்கிறவர்களை தான் கர்த்தனை வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலங்களில் இன்னும் அநேகருக்கு தெரிகிற அளவுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் சொல்லாத சாட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனாலும் அது எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த இடங்களில் அதை சொல்லணுமோ அந்தந்த இடங்களில் அதை சொல்லணும் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டதுனால அந்த காரியத்தை நான் சொல்லலை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். நூற்றி ஒன்பது சிறுமிகள் ஒவ்வொரு நாளும் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. என்சிஆர்பி டேட்டா படி 2018 39,827 சிறுவர்கள் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல 21,605 சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட பல பேர் தங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்க்கணும்னா நாம சின்னஞ்சிறார்களுக்கு சில விஷயங்களை கத்து கொடுக்கணும். குட் டச், பேட் டச், நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல். 3 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பொம்மையை வச்சு சொல்லி தரலாம். பெரிய பசங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் புரியறது மாதிரி இதை சொல்லி தரலாம். குட் டச்னா சேஃப் டச், அதாவது நல்ல தொடுதல்னா பாதுகாப்பான தொடுதல். அப்பா அம்மா தொடுறது, சகோதர சகோதரிகள் தொடுறது, ஒரே இன நட்புகள் தொடுறது, ஆசிரியர்கள் தொடுறது, இதெல்லாம் நல்ல தொடுதல்னு சொல்லி கொடுங்க. அந்நியர்கள் நம்மளை தொட அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. கெட்ட தொடுதல்னா சங்கடத்தை ஏற்படுத்துற விதமா தொடுறது, அதாவது நாம உடையால மறைக்கிற உறுப்புகளை தொடுறதுன்னு சொல்லி கொடுங்க. அப்படி யாராச்சும் தொட முயற்சி பண்ணுனா முதலாவது என்னைய தொடாதன்னு சத்தமா கத்தணும்னு சொல்லி கொடுங்க, அதாவது நோ சொல்லணும். ரெண்டாவது அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடணும், கோ ஃப்ரம் தேர். மூணாவது பெற்றோர், தாத்தா, பாட்டி, ஆசிரியர், இப்படி யார்கிட்டையாவது இப்படி தொட்டவங்களை பற்றி சொல்லி கொடுக்கணும், டெல். மூணையும் சேர்த்து சொல்றேன், நோ, கோ, டெல். யாராவது அறகுறையா உடையணிஞ்ச படங்களையோ வீடியோக்களையோ காமிச்சா பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன்னு சொல்றவங்க யார் கூடவும் போகவே கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி வளருங்க. பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து யாராச்சும் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்கள தப்பா நினைச்சு திட்டாதீங்க, விஷயத்த மறைக்காதீங்க. உடனே காவல்துறையினர்கிட்ட புகார் கொடுங்க. அவங்க உங்க பெயர் வெளியே தெரியாம சம்பந்தப்பட்ட நபரை தண்டிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க பிள்ளைங்க கிட்ட நண்பர்கள் மாதிரி பழகுங்க. அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்ல சொல்லி கேளுங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.